நேர்களே, அகிலம் படைத்திட, அறிவை விதைத்திட, அன்பை கொடுத்திட, இறையருள் நினைத்திட, வளம் வந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 அருள்மாலை.

இன்று காலை 6 மணிக்கு மிஸ்டர் கோல்டு ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயிலின் வசந்த விடியல், 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா, 6:30 அனில் பாஸ்தாவின் வசந்த விடியல், 6:35 கரூர் தைலாசல் சென்டரின் பூந்தளிர் நேரம், 6:45 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, இன்று காலை 7 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியில் 7:20 பாட்டும் பதமும், 7:35 புமெக்ஸ் பனிங்கல் ஜெட்டிகள் டிரையர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிருத்திவி விமன் சென்னர் வேரின் இன்று அன்று கேட்கலாம். காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஆர்கேஜி நெய் வழங்கும் மனதோடு ராகம், 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம் இன்று தர்மபுரி மாவட்ட நேர்களுக்காக.

நிகழ்ச்சியில் 8:05 புமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் அனில் பாஸ்தாவின் வானவில், இன்று குரலின் குரலாக சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்கிறார் ஜெயம் கொண்டான் அவர்கள், இன்று காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் கலையும் கானமும், முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் கொடைக்கானல் ஏரிச்சாலையிலிருந்து வலம் வர காத்திருக்கிறது, நண்பகல் 12 மணிக்கு மிஸ்டர் கோல்டு ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயிலின் மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் இன்று படித்ததில் பிடித்தது, 12:30 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவழி மீளவழி விழிப்புணர்வு நிகழ்ச்சி, 12:40 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, இன்று பிற்பகல் 1 மணிக்கு காவிய கானங்களின் அணிவகுப்பாய் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை, 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, பகல் 2 மணிக்கு ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக, அதனைத் தொடர்ந்து பொன்னியின் செல்வங்கள் நாவல் தொடரின் வாசிப்பு 2:15, 2:30 வென்றார் வந்தார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்கிறார் திருச்சி திவாகரன் அவர்கள், நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்கிறார் 100.5 நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன் அவர்கள், பிற்பகல் 3 மணிக்கு புதுக்கோட்டை புனிதா அவர்களின் தெரிவில் வளம் பெற காத்திருக்கிறது 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில், 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும், 3:40 பாட்டும் பதமும் கேட்கலாம், இன்று மாலை 4 மணிக்கு அனில் பாஸ்தா தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்துரிகையில் சினிமா கொட்டகை, 4:30 புமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் சினிமா கொட்டகை, மாலை 5 மணிக்கு மிஸ்டர் கோல்டு ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயிலின் சித்திர செவ்வானம், 5:30 வாய்க்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில், 5:40 நாவல் நேரம், 5:55 ஆலய தரிசனம் இடம்பெறும், இன்று மாலை 6 மணிக்கு திரையிசை பாடல்களோடு பயணிக்கும் கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியில், 6:10 புமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை, 6:30 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 6:40 பண்ணையும் பசுமையும் நிகழ்ச்சியில் சிறுதானிய உற்பத்தியில் நோய் மேலாண்மைக்கான தொழில்நுட்பங்கள் குறித்து விளக்கமளிக்கிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சிறுதானிய பயிர்கள் துறையின் உளவியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் சுதா அவர்கள், இன்றிரவு 7 மணிக்கு அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் வரலாறு மற்றும் தொல்லியல் துறை சார்ந்த படிப்பு மற்றும் வேலைவாய்ப்புகள் குறித்து விளக்கமளிக்கிறார் வரலாறு மற்றும் தொல்லியல் துறை ஆர்வலர் தீபிகா அவர்கள், இரவு 8 மணிக்கு பள்ளி கல்லூரி மாணவ கண்மணிகளுக்காக தொலைபேசி வழி நேரடி விளையாட்டு நிகழ்ச்சியாக இளமை பேசுகிறது, நிகழ்ச்சியில் 8:50 சேவை செய்திகள் கேட்கலாம், இன்றிரவு 9 மணிக்கு இரவின் தாலாட்டை வலம்பெற காத்திருக்கிறது கொடைத்தின்றல், விருதுநகர் மாவட்ட நேர்களுக்காக பயணிக்கும் நினைவே சுகம் இன்றிரவு 10 மணிக்கு, இடைவிடாத இனிய பாடல்களோடு வலம் பெறும் இரவு சிறகு இன்றிரவு 11 மணிக்கு, இவையாவும் இன்று ஒளிபரப்பாகவிருக்கும் நமது நிகழ்ச்சிகள், இணைந்தே இருங்கள் நேர்களை, நள்ளிரவு 12 மணி வரை நம் கோடை பண்பலை 100.5

0: கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது. அருள் மாலை நிகழ்ச்சி மீண்டும் வலம் வரும் நாளை காலை 5 மணிக்கு. இனி கேட்கலாம் வசந்த விடியல். வருவதற்கு முன்பாய் செய்தி சுருக்கம்.
1: குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுத்தேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. காங்கோ, உகாண்டா நாடுகளில் இபோலா வைரஸ் பரவலை அடுத்து அந்நாடுகளுக்கு விமான சேவைகளை இயக்கும் நிறுவனங்களுக்கான முன்னெச்சரிக்கை வழிகாட்டுதல்களை விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் வெளியிட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்தி குளத்தில் 12ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த குற்றவாளிக்கு அளிக்கப்பட்டுள்ள தண்டனைக்கு தாம் வரவேற்பு தெரிவிப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மின்துறையில் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்ட தனிநபருக்கோ நிறுவனத்திற்கோ வழங்கப்பட மாட்டாது என்றும் அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வளர்ச்சிப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு தென்னரசு ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் நீட், JEE போன்ற நுழைவுத் தேர்வுக்கான மாநில அரசு நடத்தும் பயிற்சி வகுப்புகளில் சேருமாறு அத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. மணலியில் தனியாருக்கு சொந்தமான எண்ணெய் கிடங்கில் பரவிய தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்ட 2 தீயணைப்பு வீரர்கள் காயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இருநாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. IPL கிரிக்கெட் போட்டியின் 1வது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: கோடை பண் விலையில் இப்போது கேட்கலாம் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வசந்த விடியல்.
1: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில் எல்லா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்ட்.
2: இனிய காலை வணக்கம் நேர்களே,

0: கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல் நேர்களே, தேவைகளுக்கான தேடலும் மாற்றத்திற்கான முயற்சியும் வாழ்க்கைக்கான யுக்தியையும் நம்மால் மட்டுமே உருவாக்க முடியும். எனவே எப்பொழுதும் மகிழ்ச்சியோடும் புதுவித முயற்சிகளோடும் பயணித்து வாழ்க்கை பாதையில் வாழ்ந்திட உங்களை வாழ்த்தி வரவிருக்கிறது 100.5 வசந்த விடியல். நிகழ்ச்சியில் முதலாவதாக பொதுமறை பொழிவு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் இரவு, குரல் எண் 1059.
2: இவார்கண் என் உண்டாம் தோற்றம் இறந்து கோள் மேவார் இலா கடை.
3: இறந்து கேட்டு வாங்கிக் கொள்பவர்கள் இல்லாமல் போனால் இந்த உலகத்தில் கொடுத்து மகிழும் கொடையாளர்களுக்கு எங்கிருந்து புகழ் வந்துவிடப் போகிறது? குறள் எண் 1059 அதிகாரம் இரவு.
2: இவார்கண் என் உண்டாம் தோற்றம் இறந்து கோள் மேவார் இலா கடை.
3: இறந்து கேட்டு வாங்கிக் கொள்பவர்கள் இல்லாமல் போனால் இந்த உலகத்தில் கொடுத்து மகிழும் கொடையாளர்களுக்கு எங்கிருந்து புகழ் வந்துவிடப் போகிறது? குறள் எண் 1059 அதிகாரம் இரவு.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.

நேர்களே, இது உங்கள் உள்ளம் கவர்ந்த அலைவரிசை 100.5 கொடைக்கானல். இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அனில் பாஸ்தாவின் வானவில் இன்று நமக்கு தரும் தலைப்பு குரலின் குரல். சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்கிறார் ஜெயம் கொண்டான் அவர்கள். கேட்டை ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வசந்த வெளியில்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: அண்ணாச்சி நம்ம கம்பெனி கடலை நிக்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
2: அளவாவது மிஸ் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
1: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.

0: மதுரை மக்களே, உங்களுக்கு கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா?
1: இப்போவே பிரீத்தி மருத்துவமனை வாங்க. அங்க நடக்கிற இலவச மருத்துவ முகாம்ல டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை கவுன்சிலிங், நீரிழிவு நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் மூலம் வர சிறுநீரக பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை மற்றும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
0: May 8, 9, 10 and 15, 16, 17 வெள்ளி சனி ஞாயிறு மட்டும்தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை.
1: கால் 8220782333.
2: நம்கோடி பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம்,
5: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ, கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
6: ஆர்கேஜி நெய்
2: இணைந்து வழங்குவோம். RVS காலேஜ், கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
7: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
2: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம்.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.

கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும். ஜோதி சமரன்.

0: ஏசி ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: திருநெல்வேலி மாவட்டம் உவரி சுயம்புலிங்க சுவாமி கோயிலை தரிசிக்கலாம் என்று

காலங்கள் கடந்தும் அழியாத சான்றாக கலைநேய கவின்மிகு கடற்கரை கோயில்கள், அலைமகள் பாதம் மணிக்கும் திருத்தலங்கள், அமைதி அருளும் அற்புத ஆலயங்களின் வரிசையில் இன்று நாம் தரிசனம் செய்யலாம் திருநெல்வேலி மாவட்டம் உவரி சுயம்புலிங்க சுவாமியை. ஆம், செந்தூரின் கடலோரத்தில் பிள்ளையும் உவரி கடற்கரையில் தந்தையும் அருள் செய்கிறார்கள். தலப்புராணம் என்ன சொல்கிறது தெரியுமா? கடம்பு கொடிகள் அதிகம் வளர்ந்த பகுதியில் ஆயர்குல பெண் ஒருவர் பால் வியாபாரத்திற்காக சென்றபோது கடம்பக்கொடி காலில் பட்டு பால் சிந்தியது. இப்படி பல நாட்கள் பால் விரயமானதை அறிந்த அவள் கணவர் கடம்பக்கொடியை புதரென நினைத்து வெட்டினார். சுயம்புவாயிருந்த லிங்கத்தில் ரத்தம் பீரிட்டு வர அங்கிருந்த பெரியவருக்கு அருள் வந்து ரத்தம் வடியும் இடத்தில் சந்தனத்தை அரைத்து பூசினால் ரத்தம் நின்றுவிடும் என சொல்லி மரத்தையும் அடையாளம் காட்டியிருக்கிறார். சுயம்புலிங்க சுவாமிக்கு ஆலயம் எழுப்பியிருக்கிறார்கள். சுயம்புமூர்த்திக்கு சந்தனம் பூசப்பட்டது அல்லவா? இன்றும் கட்டையில் அரைக்கப்பட்ட சந்தனம் பிரசாதமாக கொடுக்கிறார்கள். சந்தனத்தை உடலில் பூசிக்கொண்டால் சகல நோய்களும் தோஷங்களும் விலகுவதாக நம்பிக்கை.

இந்த பகுதியில் கிடைத்த சக்தியின் விக்கிரகத்தை பிரம்மசக்தியாக கொண்டாடுகிறார்கள். இத்தலத்தில் இறைவன் சுயம்பு லிங்கோத்பவராக இருக்கிறார். கடலோரத்தில் நான்கு நல்ல தண்ணீர் ஊற்றுகள் சுவாமியின் அபிஷேகத்திற்கு கிடைப்பது அதிசயம்தான். அதைவிட பீரதிசியம் மார்கழி மாதத்தின் 30 நாட்களும் முழுமையாக சிவலிங்கத்தின் மேல் சூரிய ஒளிபடுவதுதான். இத்தலத்தில் தனித்துவமான பரிகாரம் உண்டு. கடல் மண் சுமக்கும் பரிகாரம். அதிகாலையில் கடலில் மூழ்கி ஒரு ஓலை பெட்டியில் கடல் மண்ணை நிரப்பி தலையில் சுமந்து கரையில் சென்று கொட்டுகிறார்கள். மனதில் இருக்கும் பாரத்தை இறைவன் முன் இறக்கிவிட்டு மீண்டும் கடலில் நீராடி ஆலயத்தின் தெப்ப குளத்தில் குளிக்கிறார்கள். பின்பு விநாயகர் சுயம்புலிங்க சுவாமி கொடிமரம் தொழுது பிரார்த்தனை செய்கிறார்கள். காலம் கடந்தும் தலைமுறை கடந்தும் இந்த நம்பிக்கை தொடர்கிறது. ஆலயம் வளம் வருவோமா? முகப்பு வாயிலின் மேலே பார்வதியை தாரை பார்த்து கொடுக்கும் திருமாலும் அவள் கரம் பிடிக்கும் ஈசனுமாக கல்யாண வைபவ காட்சியின் சிற்பம். தொடர்ந்து நீண்ட முன் மண்டபம், அழகான தூண்கள், கொடிமரம் பார்க்கிறோம். கருவறையின் விளக்குகள் எல்லாம் ஒளிவீச சிவன் அணைந்த பெருமாள் என்ற பெயரில் கையில் தண்டத்துடன் வீற்றிருக்கும் பெரியசாமி தன் சுயம்பு திருமேனியில் கல்லாலான ஐந்து தலை நாகம் குடைப்பிடிக்க பின்னால் பளபளக்கும் திருவாசியோடு சந்தனமே முகமாய்கொண்டு மலர் மாலைகள் சூடி காட்சி தரும் இறைவன் பார்க்க பார்க்க பரவசம். ஒவ்வொரு ஆலயத்தில் பிடிப்பணம் என்ற நேர்த்திக்கடன் உண்டு. அக்காலத்தில் கோவிலுக்கு நடைபாதையாய் வரும்போது தென்னந்தோப்பில் பக்தர்கள் குழு ஒன்று தங்கியிருந்தது. தோப்பின் உரிமையாளர் கடும் நோயினால் அவதிப்பட்ட

0: பார்த்து பக்தர்கள், ஐயா, எங்கள் உவரி சுயம்புலிங்க சுவாமி உங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பார் என்று சொல்லி திருநீரு தர அவர் குணமடைந்தார். அவர் திருவிதாங்கூர் சக்கரம் என சொல்லப்படும் நாணயங்களை சாமிக்கு காணிக்கையாக ஒரு பிடி வழங்கினார். அது முதல் இன்றைக்கும் ஒரு கை நிறைய நாணயங்கள் தந்தால் தங்கள் குறைகள் நீங்கும் என்று பிடிப்பணம் தருகிறார்கள் பக்தர்கள். கடற்கரையில் அருளும் சுயம்புலிங்க சுவாமி நம் குறைகளையும் போக்கட்டும். திருநெல்வேலி மாவட்டம் உவரி சுயம்புலிங்க சுவாமி கோயிலை தரிசித்தோம் என்று
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆழய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: கோடை பண்பலையில் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிய வசந்த விடியல்.
1: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் எல்லா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்ட்.
2: கோடை பண்பலை 100.5 அனில் பாஸ்தா வழங்கும் வசந்த விடியல்.
3: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.

கோடை பன்மலை 100.5 பிஞ்சு மொழியில் நம் நெஞ்சம் மகிழ கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: விழிப்புந்தல் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு அழகான குட்டி செல்லம் வந்திருக்காங்க. அவங்கள சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: உங்கள் பேர் என்ன செல்லம்?
1: டியா நிஷிகா சார்.
0: நிஷிகா, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க?
1: நான் சங்ககிரியிலேருந்து வரேங்க சார்.
0: எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க?
1: ஸ்ரீ வித்யாசாகர் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேங்க சார்.
0: ஓ, அங்கே படிக்கிறீங்களா? அழகு கையில் வளையல், பிரேஸ்லெட்டு, வாட்சு என்ன நிறையா இப்போ கட்டியிருக்கீங்களா, இதெல்லாம் யார் வாங்கி கொடுத்தா?
1: அம்மா வாங்கி கொடுத்தாங்க சார்.
0: ம், அம்மா பேர் என்ன?
1: டி ராதாங்க சார்.
0: அம்மா என்ன பண்ணுறாங்க?
1: ஸ்கூலில் ஞானிமாவாக இருக்காங்க சார்.
0: ஓ, அப்படியா? சரி சரி. அப்பா பேர் என்ன?
1: அப்பா பேர் தங்கராஜ் சார்.
0: தங்கராஜ் அப்பா என்ன பண்ணுறாங்க?
1: அப்பா சிலிண்டர் போடுறாங்க சார்.
0: ம், சரி சரி. நீங்கள் படித்து பெரிய ஆளானதும் நீங்கள் என்ன வேலைக்கு போவீங்க?
1: டாக்டர் ஆவேன் சார்.
0: டாக்டர் ஆவீங்களா? டாக்டர் என்ன செய்வீங்க?
1: உடம்பு சரியில்லாதவங்களுக்கு வைத்தியம் பார்ப்பேங்க சார்.
0: நீங்கள் டாக்டர் போய் பார்த்துருக்கீங்களா?
1: பார்த்துருக்கேங்க சார்.
0: என்ன செஞ்சிச்சு உங்களுக்கு? எப்போ போனீங்க
1: சார்? நிறையா டைம் போயிருக்கேன் சார்.
0: ம், அப்போ என்ன செஞ்சாங்க டாக்டர்?
1: சார், டாக்டர் ஊசி போட்டாங்க சார்.
0: எத்தனை ஊசி
1: சார்? ஒன்று தாங்க சார்.
0: ஒன்று தானா? வலிக்க வலிக்க போட்டாங்களாம்ல?
1: இல்லைங்க சார்.
0: ஊசி போட்டதான் அழுதங்கன்னு சொன்னாங்க உங்கள் அம்மா எங்கள்கிட்ட?
1: இல்லைங்க சார், அழுவ மாட்டேங்க சார்.
0: நீங்கள் சமத்து பொண்ணா?
1: ஆமாங்க சார்.
0: சரி, சொல்ல குட்டி, எங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க?
1: நான் திருவள்ளுவரை பற்றி சொல்ல போகிறேங்க சார்.
0: எங்கே சொல்லுங்க கேப்போ.
1: தமிழ் அன்னையை அழகுபடுத்திய பாவலர்கள் பல இருந்தாலும் திருவள்ளுவருக்கென தனி இடம் உண்டு. ஈரடி குரலால் உலகத்தின் அத்தனை மக்களுக்கும் கருத்துக்கள் கூறும் வகையில் உலக

0: திருமறை என்னும் திருக்குறள் என்னும் தமிழால் படைத்து தமிழையே பெருமை கொள்ள செய்தவர்.
1: அப்படியா? உங்களுக்கு எத்தனை பல் இருக்கு
0: சார்? தெரியலங்க சார்.
1: அப்படி ஒரு எல்லாருக்கும் 32 பல்லுனா உங்களுக்கு 52 பல் இருக்கும் போல. நிறைய உள்ளுக்குள்ள பல் நிறைய வளர்ந்துருக்கு.
0: தெரியலங்க சார்.
1: தெரியலீங்களா? நீங்க என்னலையா உங்க வாயில எத்தனை பல் இருக்குன்னு?
0: என்னலைங்க சார்.
1: சரி சரி, ரெண்டு ரெண்டு பல்லா எத்தனை வளர்ந்துருக்கு
0: சார்? 4 வளர்ந்துருக்கோங்க சார்.
1: 4 வளர்ந்துருக்கோம், ஆனால் தெரியல. சரி, ஜலக்குட்டி உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க
0: சார்? எங்கள் கிளாஸில் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் சார்.
1: அவங்களாம் எல்லாருக்கூடையும் சேர்ந்து என்ன விளையாடுவீங்க?
0: ஜாலியாக டீச்சர் விளையாட்டு இந்த மாதிரி விளையாடுவாங்க சார்.
1: ஓ, ஜாலியாக டீச்சர் விளையாட்டு விளையாடுவீங்களா? அப்போ டீச்சர் வரும்போது என்ன செய்வீங்க?
0: டீச்சர் வரும்போது படிப்போங்க சார்.
1: அப்படியா? சரி சரி, ஜலக்குட்டி நீங்கள் படித்து மேலும் மேலும் சிறக்க கொடை பண்புலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
0: வணக்கம் சார்.
2: கோடை பன்மரின் நெருப்புள்ளியாய்தல் இதுவரை பிஞ்சு மொழியில் நெஞ்சம் மகிழ்ந்தோம். கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
1: யுஜிசி அங்கீகாரம் பெற்று ஸ்ரீ பிஎஸ்ஜி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் சங்ககிரி, பிஏ, பிகாம், எம்ஏ, எம்காம், எம்எஸ்சி போன்ற பட்ட படிப்புகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தகுதியான மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை உள்ளிட்ட பல்வேறு வசதிகள். ஸ்ரீ பிஎஸ்ஜி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சங்ககிரி. தொடர்புக்கு 9842949255, 9865885530.
2: நம் கோடி பண்பலை நுறுப்புழைந்து இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஆர் கே ஜி நேயின் மனதோடு ராகம்.
5: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ, கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
6: ஆர் கே ஜி நெய்
2: இணைந்து வழங்குவோம். RVS College, கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
7: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
2: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் மனதோடு ராகம்.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
9: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
10: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
11: அனில் சோயா சங்க்ஸ்,
12: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்.
13: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்,
12: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு,
13: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை,
12: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
13: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
14: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
15: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
16: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
15: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
16: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
15: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
16: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
15: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
17: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
18: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள், திண்டுக்கல்.
2: நம் கோடி பண்பலை நுறுப்புழைந்து இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
3: திருச்சி

0: சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம்.
3: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ, கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
4: ஆர்கேஜி நெய்
2: இணைந்து வழங்குவோம் RVS College, கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
5: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
2: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ் இன் மனதோடு ராகம்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
8: நேர்களே, இன்று பிறந்த நாள் காணும் குழந்தைகளையும் மனநாள் காணும் தம்பதியர்களையும் மிகுந்த மகிழ்ச்சியோடும் நல்ல ஆரோக்கியத்தோடும் வாழ்ந்திட வாழ்த்துகிறது உங்கள் கோடை பண்பலை 100.5.

0: கோடை பண்பலை 100.5 அனில் பாஸ்தா வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
1: நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஆர்கேஜினையின் மனதோடு ராகம். 8:30 கேட்கலாம் வைக்கிங் பன்னன் சன் பிரீப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் தர்மபுரி மாவட்ட நேர்களுக்காக. கோடை பண்பலை 100.5 இனி தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.

மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுத்தேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மின்துறையில் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளின் பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கனிமவளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திரு பென்னி வாங், ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் திரு தோஷிமிட்சு மொட்டேகி, அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ ஆகியோர் பங்கேற்கின்றனர். குவாட் நாடுகளின் முன்முயற்சிகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம், இந்தோ பசிபிக் பிராந்திய விவகாரம் மற்றும் இதர பரஸ்பர நலன் சார்ந்த சர்வதேச விவகாரங்கள் குறித்து அமைச்சர்கள் இக்கூட்டத்தில் விவாதிக்க உள்ளனர். தடையற்ற மற்றும் வெளிப்படையான இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கான குவாட் நாடுகளின் தொலைநோக்கு பார்வைக்கேற்ப கடந்த ஆண்டு வாஷிங்டனில் நடைபெற்ற உரையாடல்களின் அடிப்படையில் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் விவாதிக்க உள்ளனர். நாடு முழுவதும் அடுத்த மாதம் 21 நீட் மறுத்தேர்வை பாதுகாப்பாகவும் வெற்றிகரமாகவும் நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் மாநில முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள் ஆகியோருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் நீட் மறுத்தேர்வை நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பை அளிக்குமாறு கூறியுள்ளார். கடும் வெப்பத்தை கருத்தில் கொண்டு தேர்வு மையங்களில் மாணவர்களுக்கு தேவையான தண்ணீர், தடையற்ற மின்சாரம் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் உறுதி செய்யுமாறு அவர் அதில் கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்வு நாளன்று கூடுதல் போக்குவரத்து வசதிகளை ஏற்பாடு செய்யுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நீட் மறுத்தேர்வை சுமூகமாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் நடத்துவதை உறுதி செய்ய அனைத்து மாநிலங்களும் முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று தாம் நம்புவதாக திரு தர்மேந்திர பிரதான் அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். பத்ம விருதுகள் பெற்றவர்களுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழகத்தில் வானொலி ஒலிபரப்புத்துறையில் சிறப்பான பணியாற்றி மக்களுடன் நெருக்கமாக இணைந்து செயல்பட்ட விஞ்ஞானி டாக்டர் ஆர் ஸ்ரீதருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது பெருமைக்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார். பத்மஸ்ரீ விருது பெற்றுள்ள ஓய்வு பெற்ற IPS அதிகாரி திரு விஜயகுமார், தமிழ் பண் இசைக்கலைஞர் திரு என் சுவாமிநாதன் ஆகியோருக்கும் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார்.

0: தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் 12 வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த குற்றவாளிக்கு அளிக்கப்பட்டுள்ள தண்டனைக்கு தாம் வரவேற்பு தெரிவிப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இவ்வழக்கு துரிதமாக விசாரிக்கப்பட்டு தர்மமுனீஸ்வரன் என்ற குற்றவாளிக்கு இரட்டை தூக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இக்கொடூர சம்பவம் நடைபெற்ற 3 மாதங்களுக்குள் மிக துரிதமாக நீதி வழங்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யும் அரசின் நடவடிக்கைகளுக்கு உற்ற துணையாக வழங்கப்பட்டுள்ள இத்தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மின்துறையில் தனிநபர்கள் அல்லது குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு சாதகமாக ஒப்பந்த புள்ளி வழங்கும் முறை இனிமேல் தொடராது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மின்வாரியத்துடன் தொடர்புடைய ஒப்பந்ததாரர்கள், மின் உபகரண விநியோகஸ்தர்கள், கொள்முதல் செய்வோர் உள்ளிட்டோருடன் நேற்று அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அனைத்து ஒப்பந்ததாரர்களுக்கும் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்று அவர் கூறினார். கடந்த காலங்களில் முறைகேடாக வழங்கப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் மறு ஆய்வு செய்யப்பட்டு புதிய வெளிப்படையான நடைமுறைகள் அறிமுகப்படுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இடைத்தரகர்களுக்கு அனுமதி கிடையாது என்றும் முறைகேடுகள் தடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். அடுத்த ஓராண்டுக்குள் மின்துறையில் முழுமையான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் தெரிவித்ததாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க மாநில கனிமவளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக தென்காசி மாவட்டத்தில் நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். அம்மாவட்டத்தில் உள்ள 54 கல்குவாரிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் 3 குழுக்கள் ஆய்வு செய்ததில் 18 கல்குவாரிகள் விதிகளை மீறி செயல்படுவதாக தெரியவந்தது. இக்குழு அளித்த அறிக்கையின் அடிப்படையில் அமைச்சர் இந்நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே கன்னியாகுமரி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 2 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்தவும் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, தேனி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் மற்ற பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச்செய்திகள். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இரு நாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. காங்கோ, உகாண்டா நாடுகளில் எபோலா வைரஸ் பரவலை அடுத்து அந்நாடுகளுக்கு விமான சேவைகளை இயக்கும் நிறுவனங்களுக்கான முன்னெச்சரிக்கை வழிகாட்டுதல்களை விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் வெளியிட்டுள்ளது. செனகல் நாட்டின் புதிய பிரதமராக பொருளாதார நிபுணர் திரு அகமதவ் அல் அமினவ் லோவோவை அந்நாட்டு அதிபர் நியமித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் பகுதியில் ரோப்காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கித் தவித்த 300 மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் நீட், JEE போன்ற நுழைவுத் தேர்வுக்கான மாநில அரசு நடத்தும் பயிற்சி வகுப்புகளில் சேருமாறு அத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வளர்ச்சிப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு தென்னரசு ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நேற்று முன்தினம் பெய்த கனமழை காரணமாக சுவர் இடிந்து விழுந்த ஒருவரின் குடும்பத்தாருக்கு அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அரசு சார்பில் நிவாரண உதவி வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட 380 கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொண்டு தீர்வு காணுமாறு ஆட்சியர் திரு பிரதாப் அலுவலர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். மணலியில் தனியாருக்கு சொந்தமான எண்ணெய் கிடங்கில் பரவிய தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்ட இரண்டு தீயணைப்பு வீரர்கள் காயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.

0: விழுப்புரம் மாவட்டம் விழுதாவூரில் இளைஞர் ஒருவரை கொலை செய்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. கோவாவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் அவேகா சிங் 4 கோல்களும் பிரியங்கா கரிஷ்மா ஆகியோர் தலா 2 கோல்களும் அடித்தனர். பியாரி சாக்ஷா, கிரேஸ் சங்கீதா ஆகியோர் தலா 1 கோலும் அடித்தனர். இந்தியா தமது அடுத்த ஆட்டத்தில் வரும் 31 பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 4-6, 7-5, 6-3 என்ற செட் கணக்கில் போர்ச்சுகலின் ஃபெரேரியா சில்வாவை வென்றார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுத்தேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மின்துறையில் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளின் பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேர்களே, இது உங்கள் உள்ளங்கவர்ந்த அலைவரிசை 100.5 கொடைக்கானல்.

0: கோடை பண்பலை 100.5 அனில் பாஸ்தா வழங்கிய வசந்த விடியல்.
1: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது வசந்த விடியல் நிகழ்ச்சி. மீண்டும் வலம் வரும் நாளை காலை 6 மணிக்கு. இனி கேட்கலாம் சுகமான காலை.

இனிய காலை வணக்கம் நேர்களே. விடியலின் விண்மேகத்தில் விழித்தெழும் பூமியின் புன்னகை போல இந்த காலை உங்கள் இதயத்தில் இனிமை தூவும் இசையாக மலரட்டும் என வாழ்த்தி வரவேற்கிறது கோடை பண்பலை 100.5 சுகமான காலை.

கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு கேட்கலாம் மனதோடு ராகம். இன்று தர்மபுரி மாவட்ட நேயர்களை சந்திக்க இருக்கிறது மனதோடு ராகம்.

0: திண்டுக்கல் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. நோ காம்பிடிஷன், கவுன்சிலிங் கோட் 5545.
1: பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்,
0: எம்இ சிஎஸ்சி, எம்இ அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ்.
1: கவுன்சிலிங் கோட் 5545.
0: பேருந்து வசதி உண்டு. ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல். தொடர்புக்கு 7397-93313.
2: நம் கோடி பண்பலை 100.5. இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஆர் கே ஜி நேயின் மனதோடு ராகம்.
5: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ, கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
6: ஆர் கே ஜி நெய்
2: இணைந்து வழங்குவோம். RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
7: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
2: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் மனதோடு ராகம்.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
9: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வாவி,
1: தடாகம்
0: அல்லது
1: நீர்நிலை
0: அல்லது
1: நடைக்கிணறு
0: அல்லது
1: ஆற்றிலோடை.
0: வாவி,
1: தடாகம்.

கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு கேட்கலாம் வானவில். வானவில் இன்று தந்திருக்கும் தலைப்பு குரலின் குரல். சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் நல்லாசிரியர் ஜெயம் கொண்டான் அவர்கள்.

நேரம் காலை 7:32 செவிக்கு இசை விருந்து படைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5. இது சுகமான காலை.

0: ஒரிஜினல் சம்மா கோல் கோல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்.
1: நம் கோடி பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம்,
4: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ, கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
5: ஆர்கேஜி நெய்
1: இணைந்து வழங்குவோம் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
6: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
1: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீஃப்ஸ் இன் மனதோடு ராகம்.
7: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீஃப்ஸ்.
1: பண்பலை 100.5 பொமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் பொமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு.
9: அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
10: வணக்கம்.
11: வணக்கம் அமைச்சரே, வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள்.
10: என்னமண்ணா உங்களை சுற்றி இவ்வளவு விளையாட்டு சாமான்கள் இருக்கின்றன, போங்கள் மண்ணா, உங்களுக்கு எப்போதும் ஒரே விளையாட்டுத்தான்.
11: அமைச்சரே ஒரு

0: விளையாட்டு மட்டுமல்ல, பல விளையாட்டுகளை விளையாடி கொண்டிருக்கிறேன்.
1: இதோ இங்கே பாருங்கள், குதிரை பொம்மை, இதை வைத்து என்று விளையாடுவேன். இங்கே பாருங்கள், கார் பொம்மை என்று ஓட்டிக்கொண்டு விளையாடுவேன். இதை பாருங்கள் அமைச்சரை, ரயில் பொம்மை, இதற்கு நீங்கள் கீ கொடுத்து விட்டால் அது பாட்டுக்கு புகைவிட்டுக் கொண்டே கூ என்று சத்தமிட்டுக் கொண்டு செல்லும் அமைச்சரே. இப்படி பல விளையாட்டுகளை விளையாடி கொண்டிருக்கிறேன் அமைச்சரே.
2: ஏன் மண்ணா, இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவராக தெரியவில்லை. குட்டி இளவரசர்களுக்கு வாங்கிய விளையாட்டு பொம்மைகளை வைத்துக் கொண்டு நீங்கள் விளையாடுவதா
1: அமைச்சரே? இதையெல்லாம் அவர்கள் விளையாடி கொண்டிருந்தால் நான் ஏன் எடுத்து விளையாட போகிறேன்? சும்மா தானே இருக்கிறது, பணம் கொடுத்து வாங்கி இருக்கிறோம் அல்லவா, அதனால் தான் பயன்படுத்த வேண்டும் என்று நான் விளையாடி கொண்டிருக்கிறேன்.
2: ஏன் மண்ணா, குட்டி இளவரசர்கள் இந்த பொம்மைகளை எல்லாம் வைத்து விளையாடுவதில்லை?
1: என்ன அமைச்சரே செய்வது, பெரிய இளவரசர் எப்போது பார்த்தாலும் மொபைலில் ஏதாவது ஒரு கேமை விளையாடி கொண்டிருக்கிறார். அந்த கேமினுடைய பெயர் என்ன என்பது கூட நம்முடைய வாயில் நுழைய மாட்டேங்கிறது. சின்ன இளவரசரோ மொபைல் போனையே பொம்மை என நினைத்து தூக்கி போட்டு விளையாண்டு கொண்டிருக்கிறார். மொத்தத்தில் இரண்டு இளவரசர்களும் இந்த பொம்மைகளை தொடுவதே இல்லை அமைச்சரே, எப்போதும் செல்போன் தான்.
2: என்ன மண்ணா செய்வது, இன்றைய சூழலில் பெரும்பாலான குழந்தைகள் அப்படித்தான் மாறிவிட்டார்கள். உளவியலாளர்களின் அச்சமும் அதுவாகத்தான் இருக்கிறது.
1: என்ன அமைச்சரை சொல்லுகிறீர்கள்?
2: ஆமா மண்ணா, நாம் அது தொடர்பாக பேசுவதற்கு முன்னால் குழந்தைகள் விளையாடும் முறைகளை உளவியல் பல வகைகளாக பார்க்கிறது.
1: ஏன் அமைச்சரை, விளையாட்டு என்றால் விளையாட்டு தானே, அதில் என்ன விளையாட்டு முறைகளை பல வகைகளாக பிரிக்கிறார்கள்?
2: ஆமா மண்ணா, குழந்தைகள் விளையாடுவதை உளவியல் ரீதியாக பார்த்தோமானால் பல வகைகளாக அதை சொல்லலாம். அதில் முதலில் வருவது சாலிட்டரி பிளே. அது என்னவென்றால், ஒரு குழந்தை ஏதாவது ஒரு பொம்மையோ அல்லது சமையல் அறையில் இருக்கும் பாத்திர பண்டங்களையோ வைத்துக் கொண்டு தனியாக விளையாடுவது. இரண்டாவது அசோசியேட்டிவ் பிளே, அதாவது நான்கைந்து குழந்தைகளோடு சேர்ந்து குழுவாக விளையாடுவது. மூன்றாவது பேரலல் பிளே மண்ணா, ஒரு ஆடுகளத்தில் குழந்தைகள் சிலர் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதே ஆடுகளத்தில் கொஞ்சம் தள்ளி அந்த குழந்தைகள் என்ன விளையாட்டு விளையாடுகிறார்களோ அதை அப்படியே பார்த்து பார்த்து இன்னொரு குழுவினரும் விளையாடுவது.
1: அமைச்சரே, காப்பி அடிப்பதுதானே, அந்த யுத்தியைத்தான் நான் அரண்மனையில் அடிக்கடி கையாளுகிறேனே.
2: ரொம்ப பெருமைதான். அடுத்த வகையை கேளுங்கள், நான்காவது ஆன் லுக்கர் பிளே என்கிறார்கள். அதாவது ஒரு குழந்தை மற்றவர்களோடு சேராமல் தனியே தள்ளி நின்று மற்றவர்கள் விளையாடுவதை வேடிக்கை பார்ப்பது. அப்படி நம்முடைய குழந்தை செய்தால் அது தொடர்பாக கவலைப்பட தேவையில்லை என்கிறார்கள் உளவியலாளர்கள். ஏனென்றால் அப்படி கூட அந்த விளையாட்டு தொடர்பான அறிவு திறன் வளரும் என்கிறார்கள். நிச்சயம் ஒரு நாள் அந்த குழந்தை அந்த குழுவினரோடு சேர்ந்து விளையாடும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை.
1: ஓஹோ.
2: ஐந்தாவது கிரியேட்டிவ் பிளே, களிமண் மணல் இவற்றையெல்லாம் வைத்துக் கொண்டு கற்பனையாக எதையாவது உருவாக்கி உருவாக்கி விளையாடுவது. ஆறாவது கன்ஸ்ட்ரக்டிவ் பிளே, அதாவது இந்த கட்டுமானமாக பெட்டிகளை எல்லாம் ஒன்றன் மீது ஒன்றாக வைத்து அடுக்கி விளையாடுவது. அந்த பிளாக்ஸ் எல்லாம் வந்து விட்டதே மண்ணா.
1: புரிகிறது அமைச்சரே.
2: அதை போன்று கட்டிடம் போன்ற அமைப்பை கட்டி விளையாடுவது. ஏழாவது மண்ணா லைஃப் ஸ்கில் பிளே, அதாவது வீட்டில் தரையை கூட்டுவது, ஜன்னல்களை துடைப்பது, அலமாரியில் உள்ள புத்தகங்களை எல்லாம் அடுக்கி வைப்பது, தாய் தந்தையர் செய்யும் வேலைக்கு கொஞ்சம் உதவியாக இருப்பது. இதை ஒரு வேலையாக செய்யாமல் விளையாட்டாக செய்யும் போது குழந்தைகள் நிச்சயம் பிற்காலத்தில் பொறுப்புணர்ச்சியோடு இருப்பார்கள் என்றும், குழந்தைகள் கட்டாயம் விளையாட வேண்டிய பொறுப்பான விளையாட்டு என்றும் உளவியலாளர்கள் சொல்கிறார்கள். அடுத்து எட்டாவது வகை மண்ணா லேர்ன் பிளே, அதாவது கல்வியை விளையாட்டாக சொல்லிக் கொடுப்பது. ஆனால் அந்த விளையாட்டாக சொல்லிக் கொடுக்கும் முறை எல்லா குழந்தைகளுக்கும் ஏற்புடையதாக இருக்கிறதா என்பதை கவனித்து அவர்களுக்கு அப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்கிறார்கள்.
1: ஆமாமாமாச்சரே, அதுவும் சரிதான்.
2: ஒன்பதாவது மண்ணா ரோல் பிளே, அதாவது டாக்டர் விளையாட்டு, டீச்சர் விளையாட்டு, போலீஸ் திருடன் விளையாட்டு, இதுவெல்லாம் இருக்கிறது இல்லையா, அப்படி ஏதாவது ஒரு கேரக்டராக மாறி விளையாடுவதுதான் ரோல் பிளே. ஒற்றை குழந்தை மட்டும் இருக்கும் வீடுகளில் பெற்றோரே அந்த குழந்தையோடு சேர்ந்து விளையாடுவது வழக்கம். ஆனால் அப்படி விளையாடும் போது உங்கள் குழந்தைக்கு என்ன வயதோ அந்த வயதினராகவே முழுக்க முழுக்க மாறி விளையாடுவதுதான் சிறந்தது என்கிறார்கள் உளவியலாளர்கள். பத்தாவது மண்ணா ரஃப் பிளே, அதாவது கரடுமுரடான விளையாட்டு. அது எப்படி என்றால், தலகாணியை வைத்து ஒருவருக்கு ஒருவர் அடித்துக் கொள்வது, தலையில் குட்டுவது, முதுகில் அடித்து விளையாடுவது, லேசாக கன்னத்தை கிள்ளி விளையாடுவது, இதையும் கூட ஒரு வகையான விளையாட்டு தான் என்று சொல்கிறது உளவியல். அதுபோன்ற விளையாட்டுகளால் பிற்காலங்களில் குழந்தைகள் தைரியமிக்கவர்களாக இருப்பார்கள் என்று சொல்கிறார்கள். இருந்தாலும் அதை நாம் ஊக்குவிக்க கூடாது இல்லையா?
1: உண்மைதான் அமைச்சரே. பிறகு குழந்தைகளுக்கு பஞ்சாயத்து செய்வதிலேயே பாதி நாள் ஓடிவிடும்.
2: நிறைவாக மண்ணா இ பிளே, அதாவது எலக்ட்ரானிக் பிளே, வீடியோ கேம்கள் அல்லது மொபைல் ஆப்கள் மூலமாக ஏதாவது கேம் விளையாடுவது, இதையெல்லாம் இ பிளே என்கிறார்கள். இதில் பிரச்சனை இங்கேதான் ஆரம்பிக்கிறது என்று சொல்கிறார்கள் உளவியலாளர்கள். 10-15 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் முன் சொல்லப்பட்ட எல்லா வகையான விளையாட்டு முறைகளையும் உளவியல் ரீதியாக பார்க்கும் போது குழந்தைகள் விளையாண்டுதான் வந்தார்கள். ஆனால் இன்றைய குழந்தைகள் வெறும் இ பிளே மட்டும்தான். அதனால்தான் உளவியலாளர்கள் இது தொடர்பாக அச்சம் கொள்கிறார்கள் என்று ஆரம்பத்தில் சொன்னேன் மன்னா. இப்படி வாழ்க்கைக்கு தேவையான விளையாட்டு முறைகளை பின்பற்றாமல் குழந்தைகள் வெறும் இ பிளேவை மட்டும் விளையாடும் போது அவர்களின் அறிவு திறன், ஆரோக்கியம், ஒற்றுமை உணர்வு, நட்பு வட்டம் எல்லாமே பாதிக்கப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.
1: சிந்திக்க வைத்து விட்டீர் அமைச்சரே, எல்லா பெற்றோரையும் சிந்திக்க வைத்து விட்டீர். சிறப்பு சிறப்பு. இப்போதே நான் சென்று இதையெல்லாம் குட்டி இளவரசர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். சரியா அமைச்சரே?
2: இவர் எப்படி இத்தனையும் மனப்பாடமும் செய்து வைத்திருப்பார்? சரிதான் மண்ணா. எங்கே இப்போது நான் சொன்ன எல்லாவற்றையும் அப்படியே? இல்லை இல்லை, ஒரு கால்வாசியாவது திருப்பி சொல்லுங்கள் பார்க்கலாம்.
1: அது அது அது அமைச்சர்.

0: ஒன்று கூட ஞாபகம் இல்லையா
1: அமைச்சரே? என்னுடைய மறதியை பற்றி எனக்கே தெரிந்துதான் நீங்கள் சொல்ல சொல்ல ரெக்கார்ட் செய்து கொண்டேன்.
2: என்ன
3: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
4: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
5: திண்டுக்கல் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. லோ காம்பிடிஷன். கவுன்சிலிங் கோட் 5545.
6: பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஎஸ்இ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் Engineering, B.Tech, Information Technology, Artificial Intelligence and Data Science,
5: MECSE, MA Applied Electronics.
6: Counseling code 5545.
5: பேருந்து வசதி உண்டு. GTN College of Technology, திண்டுக்கல். தொடர்புக்கு 7397-93313.
3: நம் கோடி பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 அதிரடி தள்ளுபடி.
3: ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம்.
9: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ, கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
10: ஆர்கேஜி நெய்
3: இணைந்து வழங்குவோம். RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
11: 45 அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
3: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீஃப்ஸ் இன் மனதோடு ராகம்.
12: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.

0: கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் தனி அக்கறையுடன் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டாம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க, ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
1: மேலும் இணைந்து வழங்குவோர் உலகத்தர கேம்பிரிட்ஜ் கல்விக்கு ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு.
4: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
5: அட்மிஷன் ஓபன்.
4: தொடர்புக்கு 9500252728.

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமென்ஸ் இனவர்
1: பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
0: இன்று
2: மே 26
0: நிலாவில் இறங்க திட்டம்
2: அதற்காக சோதனை ஓட்டம்
0: மனிதர்களை சுமந்து சென்ற விண்கலம்
2: அது மணிக்கு
0: பல 1000 கிலோமீட்டர்கள் போனது வேகம்
2: 1969 அப்போலோ 10 விண்கலம்
0: மனிதனை சந்திரனுக்கு அனுப்பும் திட்டத்திற்கான சோதனைகளை முடித்து
2: அப்போலோ 10 வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பிய நாள்
0: இன்று ஐம்பூதங்களுள் ஒன்று
2: அதனை சேமிப்பது மிக நன்று
0: மழையாகி
2: ஆறாகி
0: கடலாகி
2: குளம் குட்டை
0: ஏரியாகி
2: பின் ஆவியாகி
0: மேகமாகி
2: காட்டும் ரூபங்கள் பல
0: பூமியை தவிர்த்தும் அது இருக்க வாய்ப்பிருக்கும் கோள்கள் சில
2: 2002
0: மார்ஸ் ஒடிசி விண்ணூர்தி
2: செவ்வாய் கிரகத்தில்

0: 1000 படங்களுக்கு மேல் என்ற கின்னஸ் சாதனை அருமை.
1: நவரச பாத்திரங்களின் நாயகி
0: 1958 முதல் திரையிலும்
1: நாடக மேடைகளிலும் ஒளிப்படைத்த தேவகி.
0: கோபி சாந்தா இயற்பெயர்
1: ஆச்சி, மக்கள் தந்த பெயர்.
0: மன்னார்குடியில் பிறந்து
1: காரைக்குடி பல்லத்தூரில் வளர்ந்தவர்
0: ஆச்சி மனோரமா. பிறந்த நாள்
1: இன்று. தியாகராஜரின் சீடருக்கு சீடர்.
0: சக்கரவாக ராகத்தை இசைக்க தெரிந்த இசைக்கலைஞர்.
1: சிவகதையையும் சங்கீதத்தையும் இரு கண்களாக கொண்டவர். கர்நாடக இசைமேதை
0: மகா வைத்தியநாத ஐயர். பிறந்த நாள்
1: இன்று. திருவனந்தபுரம் புத்தன் சந்தை என்ற ஊரில் பிறப்பு.
0: சின்னச்சாமி பிள்ளை நாகமாலியின் பிள்ளையாக வளர்ப்பு.
1: தந்தை திருவாங்கூர் தலைமை காவலராக பொறுப்பு வகிப்பு.
0: சிலம்பு வாள்வீச்சு கலைகளில் இளம் வயதிலேயே கைத்தேர்வு.
1: திருவனந்தபுரம் மற்றும் மேலை நாடுகளில் பெற்றார் படிப்பு.
0: மாணவ பருவத்திலேயே மேலோங்கி இருந்தது விடுதலை உணர்வு.
1: ஜெய்ஹிந்த் என்னும் முழக்கத்தை முதன் முதலில் முழங்கியவரும்
0: இந்திய விடுதலை போராட்ட போராளியுமான
1: செண்பகராமன் என்றழைக்கப்படும்
0: செண்பகராமன் பிள்ளை மறைந்த நாள் என்று
1: ஆண்டு 1934. பொன்னியப்பா எலிசபெத் இவரின் பெற்றோர்.
0: பாளையன் என்பது இயற்பெயர்.
1: தொழிற்கல்வியும் ஓவியமும் கற்றார்.
0: நல்லாயன் இதழில் வெளியானது இவரின் முதல் கதை.
1: பாலையா,
0: தஞ்சை ஜெர்வாஸ்,
1: மாயவரம்,
0: ஜெகசிற்பியன் போன்ற பெயர்களில் படைத்தார் தம் படைப்புகளை.
1: கவியோகி சுத்தானந்த பாரதியார் தன் புதினம் ஒன்றில்
0: ஷேக்ஸ்பியரை ஜெகப்பிரியர் என்ற பெயரிட்டதன் தாக்கத்தால்
1: பாலையன் ஜெகசிற்பியன் என்ற பெயரை தன் புனைப்பெயராக்கிக் கொண்டார்.
0: ஏழையின் பரிசு,
1: கொம்புத்தேன்,
0: திருச்சிற்றம்பலம்,
1: நரிக்குரத்தி,
0: அக்னி வீணை போன்ற பல புதினங்களையும்
1: சிறு கதைகளையும் எழுதிய தமிழ் புனைக்கதை எழுத்தாளர்
0: ஜெகசிற்பியின் நினைவு நாள்
1: இன்று.
0: ஆண்டு
1: 1978. கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டுச்சு வைத்தோம். பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
2: பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவு குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு முட்டேகியுடன் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். நாடு முழுவதும் அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் மறுத்தேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. எபோலா வைரஸ் பரவலை அடுத்து காங்கோ உகாண்டா நாடுகளுக்கான விமான சேவைகளை இயக்குவதற்கு புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் 12ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த குற்றவாளிக்கு அளிக்கப்பட்டுள்ள தண்டனைக்கு தாம் வரவேற்பு தெரிவிப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மின்துறையில் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்ட தனிநபருக்கோ நிறுவனத்திற்கோ வழங்கப்பட மாட்டாது என்றும் அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளின் பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கனிமவளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வளர்ச்சிப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு தென்னரசு ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் நீட், JEE போன்ற நுழைவுத் தேர்வுக்கான மாநில அரசு நடத்தும் பயிற்சி வகுப்புகளில் சேருமாறு அத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இந்த இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் கோண்டாலா பகுதியில் ரோப் காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கி தவித்த 300க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரான், அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இரு நாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. IPL கிரிக்கெட் போட்டியின் 1வது தகுதிச்சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: அதாகப்பட்டதே, கொளுத்தும் கோடை வெயிலிலே, சுட்டரிக்கும் சூரிய ஒளியிலே உங்களை எல்லாம் குளிர்விக்க கேளே.
2: ஒரு புள்ள கேக்குது கோடையப்பம் தானுங்க உச்சத்துல.

0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: சாலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஆர்கேஜி நெய்,
4: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
5: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
6: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுங்க.
7: ஆஹா, சம்ம வாசனை!
6: அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்கம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். நம்மளே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
5: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
0: வழங்கும் மனதோடு ராகம்
8: இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
9: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
10: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
11: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
10: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
9: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9439-6014.
12: இனிய காலை வணக்கம் நேர்களே. கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். நேர்களே, எப்பொழுதும் கடின உழைப்பு ஒரு நாள் பலனை தரும், அதற்கான காத்திருப்பு ஒரு நாள் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு பயணிப்போம். இது 100.5 மனதோடு ராகம். இன்று இந்தியாவின் நயாகரா என அழைக்கப்படும் முக்கியமான சுற்றுலா மையம் அமைந்துள்ள மாவட்டம். பழங்காலத்தில் தகடூர் என அழைக்கப்பட்ட இந்த நகரம் வள்ளல் அதியமான் மன்னனின் கோட்டையாக விளங்கக்கூடியது. இங்கு அமைந்துள்ள தீர்த்தமலை, தீர்த்தகிரீஸ்வரர் கோவில், மாரண்டஹள்ளி சின்னாரணை, பெட்ட முகிலாளம் மலை, வத்தல் மலை என சுற்றுலா பயணிகளின் மனம் கவர்ந்த இடங்கள் அமைந்துள்ள மாவட்டம்தான் தர்மபுரி மாவட்டம். இந்த மாவட்டத்தின் அறிமுக நேர்கள் 24/24/24 மகளிர் 24/24/29 பொதுவான நேர்கள் 24/24/26 290/333 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0-45-42. இப்ப இணைப்புல வந்திருக்கும் நேயர், வாங்க. வணக்கம். வணக்கங்க, உங்க பேர் சொல்லுங்க.
13: நான் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கடமடாய் பண்பலை பழனிசாமி தயலர்மா.
12: ஐயா, எப்படி இருக்கீங்க?
13: நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன்.
12: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்க? அந்த மகிழ்ச்சிக்கு என்ன காரணம்?
13: எப்பவுமே நம்ம கோடை பண்பலை கேட்கறதுமா காரணம். உத்தரமே
12: எஃப்எம் கேக்குறனால.
13: ஆமாமா, கண்டிப்பாக. இப்ப எங்களுக்கு வந்து ஒரு 4-5 மாசமா எடுக்கிறதுல கூடி விரைவில் எங்களுக்கு எடுக்கிறதுக்கு செஞ்சதுக்கு ஒரு செஞ்சு கொடுக்கணும் ஒரு தெரிவிச்சிருமா.
12: நீங்க என்ன வேலை பாக்குறீங்க ஐயா?
13: நான் டெய்லரா இருக்கேன்.
12: ஓ, டெய்லரா இருக்கீங்க. இப்ப வந்து தையல் வேலையில வந்து நம்ம ஈடுபாடு செலுத்திட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து ஓய்வே இருக்காது இல்லைங்களா?
13: கண்டிப்பாக. நம்ம வானொலி இருக்கிற போது 10 பேர் கூட இருக்கிற மாதிரி இருக்கு, எந்த ஒரு தொழிலும் கிடையாது. அந்த மாதிரி வானொலி கேட்கறது அத்தனை பேருக்குமே தொழில் கிடையாது.
12: கோடை பண்பலை கூடயே இருக்கிறனால ஒரு நாளைக்கு 10 துணி தைக்க வேண்டிய இடத்துல ஒரு நாளைக்கு 20 தச்சிருவீங்க, அந்த அளவுக்கு உற்சாகப்படுத்துது இல்லைங்களா?
13: கண்டிப்பா, கண்டிப்பா.
12: சரிங்க, கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
13: எனக்கு வந்து கோடை பண்பலை காலை 5 மணிலிருந்து நல்ல 12 மணி வரைக்கும் எல்லா நிகழ்ச்சியுமே பிடிக்குமா? எந்த நிகழ்ச்சி பிடிக்கும் சொல்ல முடியாது.
12: குறிப்பிட்டு எதையும் சொல்ல முடியாது. எல்லா நிகழ்ச்சிகளையும் எல்லா காலத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க கேட்பீங்க இல்லைங்களா?
13: என்ன
12: பாடல் வேணும்?
13: ரஜினி நேயர்களுக்காகவும் நன்றி, வணக்கம்.
12: எல்லாருக்காகவும் பாடல் வருது கோடை பண்பலை 100.5. நன்றிங்க.

0: டைகர் கா ஹுக்கும்.
1: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
2: கோபுரம் மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
6: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
5: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
6: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
5: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
6: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
5: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
7: இந்த 2026ல நர்சிங் படிக்க பிளான் பண்றீங்களா?
8: BSc நர்சிங்ல வெல் ட்ரெயின் ஸ்டாஃப், பிராக்டிகல் லேர்னிங், NABH அங்கீகாரம் பெற்ற பிரீத்தி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், டொனேஷன் இல்லாம அட்மிஷன், உடனடி வேலை வாய்ப்பு, மேனேஜ்மெண்ட் மூலமாவும் கவுன்சிலிங் மூலமும் சேரலாம்.
7: கவுன்சிலிங் கோட் 1010, பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங், மாட்டுத்தாவணி, மதுரை.
9: ஆஹா, செம்ம வாசனை.
10: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
11: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
12: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ், உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
13: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
14: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
13: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
15: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 999-4-3-9-6-0-1-4.
16: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின்

0: பானுவில்.
1: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
0: மேலும் இணைந்து வழங்குவோர் உலகத்தர கேம்பிரிட்ஜ் கல்விக்கு ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு.
3: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
4: அட்மிஷன் ஓபன்.
3: தொடர்புக்கு 9500252728.
5: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடி பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்
6: ஆர்கேஜி.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்
2: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
3: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
4: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
3: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
5: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
1: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம். போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள்.
6: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
7: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
6: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
7: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
6: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
7: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு.
8: போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
1: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
9: அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு வெற்றி பெற வேணும் அப்படின்னா 100% அதுல நமக்கு இன்வால்மெண்ட், அதாவது ஈடுபாடு இருந்தா மட்டும்தான் வெற்றி பெற முடியும். அந்த ஈடுபாடுன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, இன்வால்மெண்ட். அந்த இன்வால்மெண்ட் மேக்ஸ் யூ இம்பார்ட்டன்ட். நீ ரொம்ப முக்கியமான மனிதன் அப்படின்னு உன்னுடைய அந்த இன்வால்மெண்ட், ஈடுபாடு தான் உன்னுடைய உயரத்தை நிர்ணயிக்குது, வெற்றியை நிர்ணயிக்குது. நல்ல நுட்பமாக புரிஞ்சுக்கணும். ஈடுபாடு அப்படின்னா கண்மூடித்தனமாக அதை அப்படியே செலிப்ரேட் பண்ணுறது, கொண்டாடுறது, அது இல்லை, அதில் முழுகிடுறது, அதை அப்படியே உள்வாங்கிடுறது, அதுவாகவே ஆயிடுறது. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா, பாருங்களேன், ஒரு சிறந்த ஜென் கவிஞர் ஒருவர், அவர் புல்லை பற்றி கவிதை எழுது அப்படின்னு சொன்னால் அவர் என்ன பண்ணுவாராம், புல்லில் போய் படுத்துக்குவார், புல்லையே பார்த்துக்கிட்டு இருப்பார், புல்லோடு பேசுவார், புல்லை உணர்வார். புல்லுக்கு உரிய அவ்வளவு அனுபவங்களையும் உள்வாங்கினதுக்கு அப்புறமா தான் அவர் புல்லை பற்றிய கவிதை எழுதுவார். அந்த கவிதைக்கு நிகராக இன்னொரு கவிதை உலகத்திலே இருக்கார். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், ஒரு பழைய கதை. ஒரு அரசருக்கு சேவல் சண்டை விட்டு பார்க்கறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப பிடிக்கும். அவருடைய அரண்மனையில் நிறைய சேவல்கள் அவர் வளர்க்குறாரு. அப்படி வளர்க்குறவர் என்ன பண்ணுறாரு, உலகத்தில் எத்தனை விதமான சேவல்கள்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னு அவருக்கு ஒரு ஆர்வமும் இருக்கும்ல, அதனால என்ன பண்ணுறாரு, இந்த சேவலை படம் வரைஞ்சு கொண்டாங்கப்பா. அவங்கவுங்க நாட்டில் இருக்கிற சிறந்த அந்த சேவல் வகை இருக்குல்ல, அதெல்லாம் படம் வரைஞ்சு கொண்டாங்கப்பா. அப்படி படம் வரைஞ்சு கொண்டு வந்தால் நல்ல ஒரு ஓவியம் யார் வரைகிறாங்களோ அவங்களுக்கு நான் ஒரு பெரிய பரிசு கொடுக்குறேன். முன்ன நம்ம இந்த திருவிளையாடல் படத்தில் பார்ப்போமே, தருமி 1000 பொன் 1000 பொன் அப்படின்னு சொல்லுவார், பாட்டு எழுதி கொடுத்தா 1000 பொன் அப்படிங்கிற மாதிரி. இந்த அரசர் அனௌன்ஸ் பண்ணார், என்ன அறிவித்தார், நல்ல அழகான அந்த சேவல் படம், சிறந்த படம் யார் வரைகிறாங்களோ அவங்களுக்கு நான் ஒரு பரிசு கொடுக்குறேன் அப்படின்ட்டார். பல பகுதியில் இருக்கிறவர்கள், அந்த நாட்டுக்குள்ளே மட்டும் இல்லை, வெளியில் பல பகுதிகளில் இருக்கிறவங்க அவங்கவுங்க நாட்டில் இருக்கக்கூடிய சிறந்த அந்த சேவல், ஏன்னா இந்த வண்ணத்தில் வரைகிறதுக்கு சேவல் ரொம்ப அழகான ஒரு பறவை தெரியுமா, மஞ்சள், பச்சை, நீலம், அது உள்ள சிவப்பு, கொண்டையில் ஒரு கலரு, அந்த அலகு கிட்ட ஒரு நிறம், வால் பகுதியில் வந்து விதவிதமான நிறம், இதெல்லாம் வந்து ஒரு சிறந்த அந்த சேவலுக்கு நீங்கள் பார்த்து அப்படியே பிரமிக்கலாம். நீங்கள் வீட்டில் வளர்க்குறது என்ன ஆகிடும், நாளாக நாளாக அந்த கலரில் ஒரு மினிமின்னிப்பு போயிடும். இப்போ இவர் என்ன பண்ணார், ஓவிய போட்டி வச்சார், அதனால் விதவிதமான சேவல் படங்களை கொண்டாந்து வரிசையாக எல்லாம் அடிக்கிட்டாங்க. அந்த தேதியில் மன்னர் எல்லாத்தையும் பார்த்து பிரமிச்சு போயிட்டார், என்னடா இது, இத்தனை வகையான சேவல், இவ்வளோ அழகாக இருக்குது. அப்புறம் பரிசு கொடுக்கறது எப்படிங்கிறத அப்படியே யோசிச்சுட்டு, நல்ல ஒரு அனுபவமான ஒரு ஓவிய ஆசிரியர் அவருடைய நாட்டில், அவரோட முடிவுக்கு விடுவோம், நாமளாக முடிவெடுக்கிறத விட நாம் நினைக்கிறத அவரும் சொல்கிறாரா பார்ப்போம், அதனால் அவரை கூட்டிகிட்டு வாங்கப்பா அப்படின்னு. ரொம்ப கொஞ்சம் வயது முதிர்ந்தவர் அவர். அவரை அழைச்சிட்டு வந்தோன்னே அவர் இப்படி எல்லா ஓவியங்களையும் பார்த்தாரு.

0: எல்லா ஓவியங்களையும் பார்த்துட்டு மகாராஜாட்ட சொன்னார், இதெல்லாம் இங்கேயே வச்சுருக்கிறீங்க, இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் அந்த சண்டைக்கு சேவெல்லாம் விடுவீங்கள்ல, ஆமாம், அதுங்களை சுற்றி வைங்க, தடுத்து விடுங்க அதுங்களை அப்படின்னு. அந்த ஓவியத்தெல்லாம் கொண்டு போய் வச்சோடனே இந்த உள்ளே இருக்கிற சண்டைக்கு போகிற சேவல்கள் எல்லாம் திறந்து விட்டாங்க. இதுங்க பாருங்கள், இந்த போகிற சேவல்னால் இதுங்க ஒன்றோட ஒன்று இப்படி சண்டை போட ஆரம்பிச்சது ஒழிய அந்த படத்தை ஒன்றுமே மதிக்கலை, எதுவுமே சண்டை போடலை, அதுக்கு பாட்டு சண்டை போட்டு இருந்தது. ஒன்று இந்த வயதான ஓவியர் என்ன பண்ணாரு, உதட்ட இப்படி பிதுக்கிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே ஒன்றும் வரைஞ்சதில் ஒன்றும் லாயக்கு இல்லை, இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்ட்டு. ஒன்று கூட சீண்டலை, கிட்டக்கவே வரல, நான் வரைஞ்சி வச்ச உடனே நேராக அங்கேருந்து ஒடையாந்து இது ஒரு சேவல் அப்படின்னு படம்ன்ற உணர்வு ஏற்படுத்துமானால் அது எப்படிங்க ஒரு வெற்றி ஆகும்? அது சேவல்ங்கிறத உணர்த்தினா மட்டும்தானே அதுக்குரிய பெருமையை பெற முடியும். இதை நாம் முடிவு பண்ணக்கூடாதுங்க, சேவல் முடிவு பண்ணணும். அது சேவல் நினச்சி சண்டைக்கு வருது அதோட அப்படின்னா இதை விட தீர்ப்பு வேற யார் கொடுக்க முடியும்? உங்களுக்குலாம் படம்னு அதுங்க தீர்மானிச்சிருச்சே, கண்ணும் காணாமலும் போயிடுச்சு, எனது கொத்த வருது கவனிச்சிங்களா அப்படின்னாரு. அவ்வளவு ஈடுபாடுனா 100%, 100% நீங்கள் அதுக்குள்ளே பிரவேசிக்கிற போது அதுவாகவே ஆகிறீர்கள். அது மாதிரியான ஈடுபாடு உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்குமானா எங்கும் வெற்றி, எதனிலும் வெற்றி.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
4: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
3: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
4: பர்னிச்சருக்குன்னு ஃப்ளோர் டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
5: உங்களுக்கு சுகர் பிபி இருக்கா, கால் வீக்கம், கிட்னி ஸ்டோன்ஸ், சிறுநீர் பிரச்சனைகள் இருந்தா நம்ம பிரீத்தி மருத்துவமனைக்கு வாங்க. சிறுநீர் மற்றும் சிறுநீரக நலத்திற்கான இலவச மருத்துவ முகாம் நடக்குது.
6: இந்த முகாம்ல அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், RFT, சிறப்பு மருத்துவர் ஆலோசனை, ரத்த சர்க்கரை மாதிரியான இன்னும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
5: May 8, 9, 10 மற்றும் May 15, 16, 17 வெள்ளி சனி ஞாயிறு மட்டும் தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை. கால் 8207-8233.
7: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RBS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 999-43-96014.
8: திண்டுக்கல் GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. லோ காம்பிடிஷன் கவுன்சிலிங் 4545.
9: BE கம்ப்யூட்டர் சயின்ஸ், CSE ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், BTech இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் and data science,
8: MA CSE, MA applied electronics.
9: Counseling code 5545.
8: பேருந்து வசதி உண்டு. GTN College of Technology திண்டுக்கல். தொடர்புக்கு 7397-93313.
10: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
11: உஷா Sunflower Oil.
10: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
12: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
10: மேலும் இணைந்து வழங்குவோர் உலகத்தர கேம்பிரிட்ஜ் கல்விக்கு ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு.
13: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
14: அட்மிஷன் ஓபன்.
13: தொடர்புக்கு 9500252728.
15: இசைப்பாடும் தென்றல் 100.5 தந்து கொண்டிருக்கிறது மனதோடு ராகம் என்ற தர்மபுரி மாவட்ட நேர்களுக்காக. இப்ப இணைப்புல யாருங்க?
16: காலை நேரத்துல கோடை பண்பலையில மனதோடு ராகம் பாடல் கேட்பது என்றாலே அனைவருக்கும் மகிழ்ச்சி. நான் தர்மபுரி மாவட்டம் கெங்குச்செட்டிப்பட்டி பீமராஜம்மா.
15: பீமராஜே, எப்படி இருக்கீங்க?
16: நல்லா இருக்கிறோம்மா.
15: சரிங்க, உங்க ஊர் எப்படி இருக்கு?
16: எங்க ஊர்

0: கொஞ்சம் மழை பெஞ்சு கொஞ்சம் குழுகுழு செழிப்பாக்குதுமா, ரொம்ப கடும் வெயிலா இருந்தது. இப்ப நீங்க ஒரு மூணு நாள் ஒரு அளவுக்கு நல்லா மழை பெஞ்சு தர்மபுரி மாவட்டம் கொஞ்சம் குழுகுழுக்குதுமா,
1: குழுகுழுன்னு இருக்கு. சரிங்க, நீங்க பேசுறப்ப அடிக்கடி எந்த வார்த்தையை பயன்படுத்தி பேசுவீங்க?
0: நான் வந்து காலை வணக்கமா மாலை வணக்கம் இரவு வணக்கம் சொல்லுவேன், அதான் ஃபர்ஸ்ட் வரணும்.
1: அது வந்து எப்பவுமே எல்லாரும் சொல்றது தானே.
0: ஆமாமா.
1: இப்ப நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கீங்களே, நான் வந்து அப்படின்வாங்க, ஆனா அப்படின்வாங்க, இல்லனா அப்படின்வாங்க, இந்த மாதிரி.
0: அது வந்து சொல்லுமா,
1: நீங்க என்ன அடிக்கடி பயன்படுத்துவீங்க?
0: நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து காலை அதான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் எடுக்க வணக்கம் தான் சொல்லுவேன் நான். வணக்கம் சொல்லிட்டு தான் அப்புறம் வந்து நான் ஊர் பேர சொல்லுமா, அப்புறம் பண்பலை பேர சொல்லுமா.
1: யாரை பார்த்தாலும் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பீங்க?
0: ஆமாம்.
1: சரிங்கய்யா, ரொம்ப சந்தோஷம். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
0: திரைப்படத்திலிருந்து ஒரு நல்ல பாடலை கொடுத்துருமா அனைவரும்.
1: எல்லாருக்காகவும் பாடல் கொடி பண்பலையின் 100.5.

0: இதுவரை கேட்டோம் கோடி பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்
2: மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
3: RKG நெய் தி தன்

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்
1: வழங்கிய மனதோடு ராகம்
2: இணைந்து வழங்கியோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
3: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
4: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
5: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
4: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
3: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9439604.
6: கோடைப்பன் விலை நெருப்புள்ளி 5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
7: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
1: மேலும் இணைந்து வழங்குவோர் உலகத்தர கேம்பிரிட்ஜ் கல்விக்கு ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு.
4: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
5: அட்மிஷன் ஓபன்.
4: தொடர்புக்கு 9500252728.
6: நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில் அனில் பாஸ்தாவின் வானவில் இன்று குரலின் குரலாக சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்கிறார் நல்லாசிரியர் ஜெயம்கொண்டான் அவர்கள். வானவில் நிகழ்ச்சியில் உங்களோடு கானல் மேனன். காற்றலைகளில் கானம் பாடி மக்கள் மனதை இசையால் ஈர்த்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்று தர்மபுரி மாவட்ட நேர்களுக்காக இப்ப யாருங்க
7: அன்பு சங்கமரைக்கு யார் அற்புதமான காலை வணக்கம்.
6: உங்க பேர் சொல்லுங்க.
7: தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டம் திண்டல் பஞ்சாயத்து தலையன்கோட்டையிலிருந்து கண்ணுங்க.

0: தலையன் கோட்டை கண்ணு.
1: தலையன் கோட்டை கண்ணு.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம். உங்களுடைய முழு பேரே கண்ணு தானா?
1: ஆமாங்க.
0: சரிங்க.
1: ஒரு பிளேண்டு இருந்தாலும் கூட அது நம்ம பேர், அது சின்ன பிள்ளைங்களும் அப்படியே கூப்பிட்டாங்க.
0: சரிங்க. ஆனா எல்லாரும் சொல்லும் போது கண்ணையா வந்திருக்காரு, கண்ணையா வந்திருக்காரு அப்படின்னு
1: ஆயிரும். ஆமா, கண்ணையா வந்திருக்காரு.
0: ஒரு பேருக்குள்ள இன்னொரு பேர் அப்படி ஒலிக்க ஆரம்பிச்சிரு இல்லீங்களா?
1: அப்படியே உச்சரிக்குதுல்ல.
0: சரிங்க சரிங்க. உங்ககிட்ட உங்களுக்கு பிடிச்சமான ஒரு குணம் அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க?
1: குடிச்சுமான குணம்னா எனக்கு நல்ல, அதாவது நல்ல பேசணும். அந்த பேசும்போது நல்ல குணத்தோடு பேசினாதான் நல்லா இருக்கும்.
0: நல்ல பேசுறது.
1: அது பேசாம நம்ம ஒழுங்கு ஒடுத்து பேசினா நம்ம நாவுதான், நாவு சரியா இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த குணம் நல்லா இருக்கும்.
0: நீங்க நல்லா பேசுவீங்க அப்படிதானே? அதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
1: பேசுவோம் நல்ல குணத்தோடு. நான் எப்பயும் யாருக்கிட்டையும் ஒரு ஒரு மூஞ்சி கருக்குற மாதிரி பேச மாட்டேன்.
0: ஆ சரி. பேச்சுல ஒரு இனிமை இருக்கும் அப்படின்னு சொல்லலாமா?
1: ஆ அப்படி கூட இருக்கலாம்.
0: அப்படி கூட வச்சுக்கலாம். என்னோட பேச்சு இப்படிதாங்க, என்னோட பேச்சு எல்லாரும் ரசிப்பாங்க அப்படின்லாம் சொல்றீங்களா?
1: அப்படின்னா அது ஜனங்க பார்த்து, அதாவது யாருன்னா நேருங்க பார்த்து நாம சொல்லக்கூடாது.
0: மத்தவங்க சொல்லியிருக்காங்களா உங்ககிட்ட கண்ணையாணி ரொம்ப அழகா பேசுறீங்க அப்படின்னு?
1: நிறைய சொல்லியிருக்காங்க.
0: சரிங்க, ரொம்ப சந்தோஷம். என்ன பாடல் வேணும்?
1: புஷ்பா படத்துல வந்து சாமி சாமின்ற பாட்டு, தருமபுரி மாவட்ட தேயிலை சங்கத்தின் சார்பாக அனைத்து உள்ளங்களுக்கும்
0: எல்லாருக்காகவும் நன்றிங்க.

0: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
1: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
0: இது எதுக்கு?
1: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
5: தமிழக அரசால் பெண்களுக்காக கொடைக்கானலில் நிறுவப்பட்ட அனைத்தரசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் 2026-27 கல்வியாண்டிற்கான இளங்கலை, முதுகலை மற்றும் ஒருங்கிணைந்த பாடப்பிரிவுகளுக்கு மாணவியர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் விவரங்களுக்கு www.madrasawomensuniv.ac.in என்ற இணையதள முகவரியை அணுகவும்.
6: பெருந்தின் நிறைவு வெற்றிலை பாக்கு, விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: திண்டுக்கல் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. லோ காம்பிடிஷன் கவுன்சிலிங் கோட் 5545.
2: பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஎஸ்இ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்,
1: எம்இ சிஎஸ்இ, எம்இ அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ்.
2: கவுன்சிலிங் கோட் 5545.
1: பேருந்து வசதி உண்டு. ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல். தொடர்புக்கு 7397-93313.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
3: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: மேலும் இணைந்து வழங்குவோர் உலகத்தர கேம்பிரிட்ஜ் கல்விக்கு ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு.
6: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
7: அட்மிஷன் ஓபன்.
6: தொடர்புக்கு 9500252728.
8: நாள்தோறும் நமது கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு. அடுத்தது என்ன? இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் வரலாறு மற்றும் தொல்லியல் துறை சார்ந்த படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்குகிறார் வரலாறு மற்றும் தொல்லியல் துறை ஆர்வலர் தீபிகா அவர்கள். உயர்கல்வி தொடர்பா சந்தேகம் இருக்கா?
9: தெளிவு பெறணுமா? அப்ப அழையுங்கள். 24-24-24-24-24-24-26-24-24-29-333. கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0-45-42.
8: அடுத்தது என்ன? மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி.
10: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடராகும்.

0: Viking Bunions and Briefs.
1: நேர்களே, வானிலைகளில் வர்ண ஜாலம் படித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்று தர்மபுரி மாவட்ட நேர்களுக்காக இப்ப யாருங்க?
2: வணக்கம்,
1: பேர் சொல்லுங்க.
2: தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அன்பு.
1: அன்பு, ரொம்ப அன்பான

0: போறா நீங்க?
1: உங்க
0: கூட பழகுறவங்க உங்களை பார்த்து சொல்லுவாங்க, ஏ உண்மையில பேருக்கு ஏத்த மாதிரியே இருக்கப்பா அப்படின்னு சொல்லிருக்காங்களா?
1: ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க, ஒரு சிலர் வந்து அதாவது எல்லா நேரத்திலயும் நம்ம அன்பாவே இருக்க முடியாது இல்லைங்களா, சில நேரத்துல அன்பா கடிந்துக்கிற இடமும் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் போது அவங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லைங்களா, என்னப்பா பேரு அன்புன்னு வச்சிருக்கிற இப்படி கோவப்படுறே அப்படின்னு.
0: அதனால பேர் இப்படி மாத்தி கூட வச்சிருக்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க.
1: கோபமா இருந்தாலும் அன்பு வந்து அன்பானவர் தான் சொல்லியிருக்காங்க, அது என்ன கேட்டிருக்கேன்.
0: சரிங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேக்குறதுக்கு. உங்க கூடவே இருந்து உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இதுதாங்க என்ன எப்ப பார்த்தாலும் உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு
1: சொல்லணும்னா, முதல்ல சொல்றது இப்ப நான் எங்க இருக்கேன்னு அங்கதான் சொல்லணும். என்னுடைய கோடை பண்பலைதான் எங்களை எப்பவுமே உற்சாகப்படுத்திட்டு இருக்கு. காலை முதல் இரவு வரைக்கும் நிகழ்ச்சிகள்ல பலவித கருத்துக்களையும் சொல்லுது. அந்த மாலையில 4 மணிக்கு வர்ற நிகழ்ச்சியில எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அந்த ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நிகழ்ச்சி வரும்போது அது அந்த ஒன்னு புகழ் நிகழ்ச்சிகளை கேட்கும் போது ரொம்ப சிறப்பா இருக்கும். அந்த நிகழ்ச்சிகள் கேட்கறது இதுதான் ஃபர்ஸ்ட் என் கூடவே இருந்து என்னை உற்சாகப்படுத்துறது. அடுத்து என்னை வந்து மகிழ்ச்சி வைக்கிறது எனக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய என்னுடைய தொழில், என்னுடைய மிஷின் என் கூடவே இருந்து என்னை உற்சாகப்படுத்துது வாடிக்கையாளர்களை வர வச்சு.
0: சரிங்க, உங்க வேலைகள் சரி, வேலை அது இல்லாத நேரங்கள்ல வந்துட்டு நீங்க உங்களுடைய பொழுதுபோக்குனா என்னன்னு சொல்லுவீங்க?
1: புத்தகம் படிப்பேன், வெளியில போனாலும் வானொலி தொடர்ந்து கேட்பேன், நல்ல செய்திகளை தேடி தேடி படிப்பேன்.
0: உண்மையாவே காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அன்பா உங்க கூட, அதாவது அன்பு அப்படிங்கிறவருக்கு அன்பா கோடை பண்பலை 100.5 காலையில இருந்து உங்களை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கு இல்லைங்களா?
1: கண்டிப்பா.
0: சரிங்க, என்ன பாடல் வேணும்?
1: எல்லா மாவட்டத்திலும் அதிகமான கேட்கக்கூடிய வானொலி நம்ம கோடை பண்பலைன்னு சொல்லி ஆரம்பத்திலிருந்தே தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அந்த வகையில எல்லாரும் கேட்கற மாதிரி லப்பர் பந்து அப்படின்ற பதில சின்ன சிரிக்கியன்னு ஒரு பாடல் வருது, அந்த பாடல் கொடுங்க, எல்லாரும் காலையில கேட்கட்டும்.
0: நன்றிங்க, பாடல் உங்களுக்காக.

17+ யூஜி கோர்சஸ், 9+ பிஜி கோர்சஸ், 5+ பிஹெச்டி கோர்சஸ்க்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கரூர் ஜெயராம்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டாம்பரப்பு, கரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: திண்டுக்கல் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. லோ காம்பிடிஷன் கவுன்சிலிங் கோட் 5545.
2: பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஎஸ்இ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்,
1: எம்இ சிஎஸ்இ, எம்இ அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ்.
2: கவுன்சிலிங் கோட் 5545.
1: பேருந்து வசதி உண்டு. ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல். தொடர்புக்கு 7397-93313.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
3: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: மேலும் இணைந்து வழங்குவோர் உலகத்தர கேம்பிரிட்ஜ் கல்விக்கு ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு.
6: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
7: அட்மிஷன் ஓபன்.
6: தொடர்புக்கு 9500252728.
8: கோடை பண்பலை 100.5 சைபால்.
9: முகத்தில் பருவா சைபால், சரியா திறங்க சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
10: சைபால்
8: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
11: ஒரு ஆள் இருந்தான், அவனால தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியல. அதனால என்ன பண்ணா, ஒரு நாள் மெதுவா எழுந்திருச்சான், வீட்டை திறந்து வெளியில வந்துட்டான். மனைவி, ஒரு மகன், இவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு போயிட்டான். அந்த பிள்ளைக்கு அப்பா பேரில் ரொம்ப பாசம், அதனால் தந்தையின் பிரிவை அவனால் தாங்கிக்க முடியல. ஏங்கி ஏங்கி ஒரு நாள் அவன் செத்து போயிட்டான். வீட்டை விட்டு வெளியில் போன அப்பா என்னென்னவோ பண்ணி கொஞ்சம் பணம் சம்பாதிச்சான். பணம் சம்பாதித்த உடனே வீட்டுக்கு திரும்பலாம்ங்கிற நினப்பு வந்தது. பணத்தோடு தன்னுடைய கிராமத்தை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறான். வழியில் மழை பிடிச்சிக்கிட்டுது, கடுமையான மழை. அதனால் என்ன பண்ணால், அங்கேருந்து ஒரு சத்திரத்தில் தங்கினான். ராத்திரி தூக்கத்தில் ஒரு கனவு, அந்த கனவில் அவன் ஒரு பெரிய ராஜா, தங்க சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கிறான். சுற்றி ஏராளமான சேவகர்கள், என்ன வேணும்னாலும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அந்த ராஜாவுக்கு 6 குமாரர்கள், எல்லாருமே இளவரசர் கோலத்தில் ஆடம்பரமாக இருக்கிறாங்க, ஆனந்தமாக இருக்கிறாங்க. அருமையான கனவு, எந்த கவலையும் இல்லாமல் இவன் படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். இந்த சமயத்தில் திடீர்னு ஒரு பெரிய இடி முழக்கம், இவன் முழிச்சுக்கிட்டான், கனவு கலைஞ்சிட்டுது. கண்ணை திறந்து பார்க்குறான், ஒன்றையும் காணும். ஐயோ என்ன இது, இது வரைக்கும் நான் படுத்திருந்த ஹம்ச தூளிகா மஞ்சள் எங்கே போச்சு, நான் பெரிய மகாராஜாவாக இருந்தேனே அந்த பதவி எங்கே போச்சு, எனக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருந்த பணியாளர்கள்லாம் எங்கே போனாங்க அப்படின்னு யோசனை பண்ணான். பக்கத்தில் இருந்தவங்கள விசாரித்தான். அவங்க படுக்கையிலேருந்து எழுந்திரிச்சு உக்காந்து ஏதாவது கனவு கண்டிருப்ப அப்படின்னாங்க. எல்லாம் கனவுன்னு புரிஞ்சதும் அவனுக்கு ஏமாத்தமாக போயிட்டுது. 6 அரச குமாரர்களையும் காணாமே அப்படிங்கிறதெல்லாம் அவனுக்கு ரொம்ப வருத்தம். இருந்தாலும் என்ன பண்ணுறது, காலையில் எழுந்திரிச்சான், வீட்டுக்கு போய் சேர்ந்தான். இவனை பார்த்ததும் மனைவிக்கு ரொம்ப மகிழ்ச்சி, அதே நேரம் மகனை நினச்சி அழுகை. எங்கே நம்ம புள்ளைன்னு கேட்டான் இவன், உங்கள் பிரிவு தாங்காமல் இறந்து போட்டான்னாங்க. அதை கேட்டதும் இவனுக்கு அழுகை வரல, அப்படியே சிலை மாதிரி நின்னான். மனைவிக்கு இது வியப்பாக இருந்தது. என்னங்க இது, நம்ம புள்ளை பேரில் எவ்வளோ அன்பு வச்சுருந்தீங்க, பாசம் வச்சுருந்தீங்க, இப்படி நிற்கிறீங்களே, அது எப்படி

0: எப்படி முடியுது உங்களால் அப்படின்னு கேட்டாங்க அந்த அம்மா. அதுக்கு இவன் சொல்கிறான், நேற்று ராத்திரி நான் ஒரு சத்திரத்தில் தங்கியிருந்தேன். அங்கே ஒரு பெரிய கனவு கண்டேன். அந்த கனவில் நான் ஒரு அரசன், கம்சத்தூளிகா மஞ்சத்தில் படுத்திருக்கிறேன். என்னை சுற்றி ஏகப்பட்ட பணியாளர்கள். அங்கே எனக்கு 6 குமாரர்கள். கண் விழிச்சு பார்க்குறப்ப அவங்க யாருமே இல்லை. இப்போ நான் கனவில் வந்து போனால் அந்த 6 குமாரர்களுக்காக அழறதா, இல்லை இங்கே வந்து போனால் இந்த ஒரு மகனுக்காக அழறதா? அவங்க கனவில் வந்த குமாரர்கள், இவன் விழிப்பு நிலையில் வந்த குமாரன். விழிப்பு நிலையில் கனவு கிடையாது, கனவில் விழிப்பு நிலை கிடையாது, ஆனால் அந்த ரெண்டுலேயும் நான் இருக்கிறேன். அப்படின்னா நான் வந்து ஆம்னி பிரசன்ட், மற்றதெல்லாம் நகரும் மேகங்கள். இந்த உண்மையை ஒரு பெரியவர் அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார். இதை முழுசாக புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை நமக்கு ஒரு ஆனந்தந்தான். ஆனால் நம்மளில் பல பேர் இந்த உண்மையை சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை. நீங்கள்லாம் கனவையே வந்து வாழ்க்கையாக நினைக்கிறவங்க அப்படின்னு ஒரு பெரியவர் சொல்கிறார் நம்மளை பார்த்து. ஒருத்தனுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி, டாக்டர்கிட்ட போனான், மருந்து சாப்பிட்டான். கொஞ்ச நாள் கழித்து டாக்டர் கேட்டார், ஏன்ப்பா என்கிட்ட வைத்தியம் பண்ணிக்கிட்டே இப்போ எப்படி இருக்குது, ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியுதா அப்படின்னார். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க அப்படின்னா அவன். எப்படின்னு கேட்டார். முன்னாடிலாம் தூக்கத்தில் 10 தூரம் நடப்பேன், இப்போலாம் 100 தூரம் வரைக்கும் போயிட்டு வரேன்
1: அப்படின்னு.
2: மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
2: வழங்கிய இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள்.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெட்டுச்சு வைத்தோம் வைக்கிங் பன்னியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் வழங்கிய மனதோடராகும்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பன்னியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் தருமபுரி மாவட்ட நேர்களுக்காக வலம் வந்து சென்றது. பங்கு பெற்று சிறப்பித்த பழனிசாமி, பீமராஜ், கண்ணு, அன்பு போன்ற நேர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நெஞ்சங்களுக்கும் நன்றிகள் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நிர்மலா அசோக் நன்றி நேர்களே. இனி கேட்கலாம் உஷா சன்ஃபிளவர் ஆயில், அனில் பாஸ்தாவின் வானவில். வருவதற்கு முன்பாய் செய்தி சுருக்கம்.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவு குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தோஷ்மிட்சு முட்டேகியுடன் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. எபோலா வைரஸ் பரவலை அடுத்து காங்கோ உகாண்டா நாடுகளுக்கான விமான சேவைகளை இயக்குவதற்கு புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் 12ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த குற்றவாளிக்கு அளிக்கப்பட்டுள்ள தண்டனைக்கு தாம் வரவேற்பு தெரிவிப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மின்துறையில் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்ட தனிநபருக்கோ நிறுவனத்திற்கோ வழங்கப்பட மாட்டாது என்றும் அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வளர்ச்சிப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு தென்னரசு ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் நீட், ஜேஇஇ போன்ற நுழைவுத் தேர்வுக்கான மாநில அரசு நடத்தும் பயிற்சி வகுப்புகளில் சேருமாறு அத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் கோண்டாலா பகுதியில் ரோப்காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கித் தவித்த 300க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரான், அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இரு நாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் 1வது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அனில் பாஸ்தா,
2: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா
1: வழங்கும் வானவில் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ்.

0: சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல் உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
0: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
2: மேலும் இணைந்து வழங்குவோர்
3: உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்,
4: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு.
3: இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
4: அட்மிஷன் ஓபன்.
3: தொடர்புக்கு 9500252728. ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
4: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
3: தொடர்புக்கு 9500252728.
5: வணக்கம் நேயர்களே.

செவ்வாய்க்கிழமைகளின் வானவில் திருக்குறளோடு பயணிக்கும் குரலின் குரலாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் திருவள்ளுவருக்கு மாதானு பங்கி எனும் பெயரும் உள்ளது என்பதை நாம் அறிவோம். அருணகிரிநாதரின் மயில் விருத்தத்தின் ஒரு பாடலில் மாதானு பங்கி எனும் மாலது சகோதரி என ஒரு வரி வருகிறது. அதாவது திருவள்ளுவர் எனும் பெருமகனாரின் சகோதரி வள்ளி என்பதாக குறிக்கப்பட்டுள்ளதாக சொல்கிறார்கள். திருவள்ளுவ மாலையில் 21 பாடலான நல்கூர் வேள்வியார் பாடிய பாடலில் உப்பக்கம் நோக்கி உபகேசி தோள் மணந்தான் உத்தர மாமதுரைக்கு அச்சென்ப இப்பக்கம் மாதானு பங்கி மறுவில் புலச்சென்னா போதார் புனர்கூடற்கு அச்சு என்று பாடுகிறார். அதாவது வடமதுரையின் அரசனான கண்ணன் வடமதுரைக்கு அச்சு என்றால் மாதானு பங்கியை கூடல் நகர் தென்மதுரைக்கு அச்சு என்று சொல்லலாம் என்பது பொருள். மாதானு பங்கியை முருகனின் மச்சான் எனவும் தென்மதுரையின் அச்சு எனவும் சொல்லப்பட்டது இலக்கியத்தில். மாதானு பங்கி என்றால் தாயை போல பேரன்பு உடையவர் எனும் பொருள் படுகிறது. அப்படி ஒரு தாயை போல அறமோடு அரவணைத்து செல்லும் மாதானு பங்கியான திருவள்ளுவர் படைத்தளித்த 1330 குறட்பாக்களில் ஏதேனும் ஒன்றை இப்போது சொல்ல வாருங்கள் என அன்போடு அழைக்கிறது கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸின் குரலின் குரல் வானவில். அழைக்கலாம் அறிமுகங்கள் 24 24 24, மகளிர் 24 24 29, மற்ற அனைவரும் 24 24 26. கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 045 42. குரலின் குரல் உங்களோடு இணைந்து திருக்குறள் கேட்க காத்திருக்கிறார் சிறப்பு விருந்தினர் நல்லாசிரியர் ஜெயங்கொண்டான் அவர்கள்.

0: ஐயா வணக்கம். ஐயா
1: ஐயா வணக்கம்.
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம். நல்லா இருக்கீங்க மதிப்பியா?
0: நல்லா இருக்கோங்க ஐயா. இப்போ நேயர்கள் காத்திருக்காங்க,
1: மதிப்பியா
0: திருக்குறள் சொல்ல காத்திருக்கிறாங்க, அவங்கள்ட்ட பேசிடலாமாங்க ஐயா?
1: நல்லாங்க ஐயா, தொடங்கலாங்க மதிப்பியா.
0: சரி, இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நண்பர் யாரோ, வாங்க வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம் ஐயா.
1: ஐயா வணக்கம்.
2: மாவட்டம் இலுப்பூர், ஆண்டனி சாலமன் ராஜ். நலமா இருக்கீங்களாங்க ஐயா?
1: நலமா இருக்குங்க
2: ஐயா. குறள் வந்து 159, அதிகாரம் பொறையுடைமைங்க ஐயா. துறந்தாரின் தூய்மை உடையார், இறந்தார் வாய் இன்னாச்சொல் நோக்கிருப்பவர். அதோடைய விளக்கம் பார்த்தீங்கன்னாங்க ஐயா, ஒருவர் வந்து கடுமையான கொடுஞ்சொற்களை பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை வந்து எவர் ஒருவர் வந்து பொறுத்து கொண்டு கோபத்தை அடக்கி கட்டுப்படுத்தக்கூடிய மனநிலையை வந்து கொண்டிருக்கின்றாரோ, அவர் வந்து முனிவரை போன்ற துறவிகளை போன்ற அது ஒரு மனநிலையை கொண்ட தூய்மையானவராக கருதப்படுவாங்க. ஆகையினால பொறுமை வந்து மிக மிக அவசியம் அப்படின்னு இந்த குறள் வந்து வலியுறுத்துகிறதுங்க ஐயா. தங்களோட மேலான கருத்தை கூறுங்களையா.
1: அருமை அருமை ஐயா. பொறையுடைமை அதிகாரத்துல பொறுமையை பற்றி வள்ளுவர் பேசின 9வது குறள் ரொம்ப அருமையான குறளை முதல் நேயம் குறளின் குறள்ல தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்கீங்க மகிழ்ச்சியா. ஆமா, துறவிகளை விட மிக தூயத்தன்மை உடையவர்கள் வந்து அடுத்தவர் பேசக்கூடிய அந்த கடும் சொற்களை பொறுத்து கொள்ளக்கூடியவர்னு பெருமையை ரொம்ப உயர்த்தி சொல்றாரு யா வள்ளுவர். ரொம்ப அழகான குறள் யா.

0: நன்றிங்க, இணைப்பில் யாருங்க? வாங்க, வணக்கம்.
1: சரி மேடம், ஹலோ,
0: வணக்கம்.
1: கானல் மேனன் ஐயாவுக்கும் சிறப்பு விருந்தின் ஐயாவுக்கும் இனிய காலை வணக்கம். தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி குணசேகரன் ஐயா, இருவரும் நலமா? ஐயா
2: நலமா இருக்கும் ஐயா.
1: ஜெயங்கடன் ஐயா வணக்கம்.
2: வணக்கம் குணசேகரன் ஐயா, நலமா?
1: நல்லா இருக்கும் ஐயா,
2: மகிழ்ச்சிங்கய்யா.
1: ஐயா, அதிகாரம் 61, மடியின்மை, மடிமடி குண்டோழுதும் பேதை பிறந்த குடிமடியும் தண்ணினும் முன்பு. இது விளக்கம் ஐயா. ஒருவரை அழிக்கும் தன்மை உடையது சோம்பேறித்தனம். அதை கை கொண்டு நடக்கும் அறிவில்லாதவன் பிறந்த குடும்பம் அவன் மடிவதற்குள் அழிந்துவிடும். ஐயா, ஒருவன் வந்து சோம்பேறித்தனத்தையா, சோம்பேறித்தனத்தையே வாழ்க்கைன்னு வாழ்கிறதன் வந்து அறிவில்லாதவன் ஐயா. அதனால வந்து அவனும் அழிவது இல்லாம குடும்பமும் சேர்ந்து அழிக்கும் ஐயா. நீங்க கொஞ்சம் சரியான விளக்கம் சொல்லுங்க ஐயா.
2: அதான், சோம்பல் இருந்தால் வாழ்க்கையில எவ்வளவு தோல்வி வரும். அவனை மட்டும் இல்லாம அவங்க சமர்ந்து இருக்கிற குடும்பத்துக்கே சோம்பலும் சேரணும் பாதிக்கும்னு வள்ளுவர் சொல்றாரு. நீ நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா வள்ளுவருடைய ஒவ்வொரு அதிகார பதிப்புமே ரொம்ப சிறப்பா இருக்கு. 61 மடிமுறை, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 60 ஊட்ட முறைமை பாடியிருப்பாரு. அதே மாதிரி 41 செல்லாமை, 40 பாத்தீங்கன்னா கல்வின்னு பாடியிருப்பாரு. 105 நல்புறவு வறுமை, அது மாதிரி 104 உழவுன்னு பாடியிருப்பார். அது மாதிரி கொடுந்தோன்மைக்கு மாதிரி செங்கோன்மை பாடியிருப்பார். எப்போதுமே ஒரு நேர்நிலையான அதிகாரத்தை பாதித்து அப்புறம்தான் அதுக்கு எதிர்மறையான அதிகாரத்தை வள்ளுவர் அதிகாரத்தை படைச்சிருக்காரு. நீங்க சொன்ன மடிமுறைக்கு முன்னாடி எப்படி ஊக்கமா இருக்கிறத அதிகாரம் அறிவதில் அருமையான குறையா சோம்பலா இருக்கக்கூடாது. எந்த நேரத்திலையும் சோம்பலை சுட்டரிச்சுட்டு ரொம்ப ஊக்கமா பணியாற்றணும்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
5: அனில் சோயா சங்க்ஸ்.
6: கார்த்தி, இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
7: வாவ்,
6: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
8: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
9: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
10: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
11: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
12: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்ற
13: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூனுக்குனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
14: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
15: இந்த 2026ல நர்சிங் படிக்க பிளான் பண்றீங்களா?
16: BSc நர்சிங்ல வெல் ட்ரெயின் ஸ்டாஃப், பிராக்டிக்கல் லேர்னிங், NABH அங்கீகாரம் பெற்ற பிரீத்தி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், டொனேஷன் இல்லாம அட்மிஷன், உடனடி வேலை வாய்ப்பு, மேனேஜ்மெண்ட் மூலமாவும் கவுன்சிலிங் மூலமும் சேரலாம்.
15: கவுன்சிலிங் கோட் 1010. பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங், மாட்டுத்தாவணி, மதுரை.

0: எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
1: தொடர்புக்கு 9500252728.
2: கோடை பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். உஷா சன்ஃபிளவர் ஆயில் அனில் பாஸ்தா வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில் நிகழ்ச்சியை இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த

0: கோடை பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
1: அனில் பாஸ்தா
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில் நிகழ்ச்சியை இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: மேலும் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
5: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
6: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
5: தொடர்புக்கு 9500252728.
7: நேரம் 9:16, கொடை பண்பலை 100.5 MHz. இது வானவில் தந்து கொண்டிருக்கிறது. இன்றைய வானவில் குரலின் குரலாக வழங்கிக் கொண்டிருக்கிறார் சிறப்பு விருந்தினர் நல்லாசிரியர் ஜெயங்கொண்டான் அவர்கள். அடுத்த நேயரை இப்போது அவர் சந்திக்கவிருக்கிறார். வணக்கம்.
8: இனிய காலை வணக்கம். தேனி மாவட்டம் எரசக்க நாயக்கர் நூல் வந்து கிராம பேசுறியா? இருவரும் நலமா
9: இருக்கீங்களா? நலம் நலமா இருக்கீங்களா?
8: நானும் நலமா இருக்கீங்க. நலமா இருக்கீங்க,
9: ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள்
8: நான் கூட சொல்றியா, அதிகாரம் வந்து 12, நடுவு நிலைமை குரல் வந்து 117, பையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் செஞ்சியார் தாழ்வு. இதுக்கு பொருள் பாத்தீங்கன்னா, நடுநிலைமையோ நடுநிலைமை வகித்து நல்வழியோ சென்றவன் படும் துன்பத்தை ஒருபோதும் உலகம் இழிவாக சொல்லாது, இழிவாக சொல்லாது. இதுக்கு இதுக்கு உதாரணம் ஐயா, நான் புரிஞ்சுக்கிட்டது, ஒரு ஒரு மனிதன் இல்வாழ்க்கையில் வாழும்போது நடுநிலைமையோடும் நேர்மையில் வாழும்போது ஏற்படக்கூடிய துன்பமும் வறுமையும் வாழ்ந்தாலும் யாரும் அவரை தவறாக பேச மாட்டார்கள். ஏனென்றால் அவர் நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதனால்தான் அவருக்கு வறுமை வந்து வந்து கொண்டே இருக்கிறது. தவறான வழியில் போய் அவர் பணம் சம்பாதிக்கவில்லை. ஏனென்று நடுநிலைமையோடு வாழ்ந்தாலும் கூட நமக்கு ஏற்பட்டிய, ஆனால் நாம தவறான வழியில் பணம் சம்பாதித்து என்னெல்லாம் நேர்மையாக இருந்தாலும் நம்மை முன்னே விட்டு பின்னாடி தவறாக பேசுவார்கள். ஆனால் நடுநிலைமையோடு தவறாமல் வாழ்ந்தோம் என்றால் வாழ்க்கையில் வெற்றி வரலாம். நன்றி, வணக்கம்.
9: வருமையா, நல்ல ஒரு பெரிய நீண்ட விளக்கமே அழகா சொன்னீங்க. வாழ்க்கையில யாரு சமநிலையா நடுவு நிலைமையா நீதி தவறாக நேர்மையா இருந்தா அவனை இந்த உலகம் எப்போதும் போற்றத்தான் செய்யும், அவனுக்கு எந்த துன்பமும் வராது. நல்லவன் சொன்னான் நடுவுநிலை அதிகாரத்தை 7வது குறள் ரொம்ப அழகான குறள். அதுக்கு அடுத்த குறள் இதோட ரொம்ப அழகா இருக்கியா, சமன் செய்து சீர்தூக்கும் போல் போல் அமைந்து உருவாமல் கூடாமல் சாப்பிட்டு பண்ணிருந்தார். தராசு மாதிரி சிலாக்கள் மாதிரி எந்த பக்கமும் சாயாம இருக்கணும். ரொம்ப அழகான குறள் ஐயா. வாழ்க்கை ஐயா
7: வணக்கம். இணைப்புல யாருங்க வாங்க?
10: உண்மையும் ஒழுக்கத்தையும் போதிக்கும் திருக்குறளை எடுத்து வைக்க வந்திருக்கும் ஐயா அவர்களுக்கும் பிரியமுள்ள தம்பி கலைமேனனுக்கும் பல்லுவ வணக்கம் கூறுவது பரமக்குடியிலிருந்து ராஜேஸ்வரிங்கப்பா.
9: வணக்கம்.
10: வணக்கம் ஐயா. அதாவது 67வது அதிகாரம் வினை திட்பம் 667வது குறள், உருவகண்ட எல்லாமே வேண்டும் உறும் பெரும் தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்துன்னு வள்ளுவம் சொல்லுது. பெரிய தேருக்கு வந்து உருண்டு செல்றதுக்கு உதவி செய்யறது சின்ன அச்சாணிதான். எதையும் சாதாரண எடை போட்டுறாதீங்க, சிறுசா இருந்தாலும் அதுக்கு சக்தி அதிகம். ஒரு எறும்பு வந்து ஒரு யானை காதுக்குள்ள போயிட்டா யானையவே சாச்சிரும். அதே மாதிரி ராமாயணத்துல கூட வானரம் தானே அப்படின்னு ராவணன் நினைச்சதுனால அவர் ஊரையே தீக்கிரை ஆக்கினார் இல்லையா. அதனால யாரையுமே சாதாரண எடை போடக்கூடாது. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து மணமகனை விரும்புறது கூட கோட்டு சூட்டு ஸ்டாக்ஸ் போட்டு நல்ல பெரிய டிப்டாப்பா இருக்கிற மணமகனத்தான் விரும்புறாங்க. கடுமையான உழைப்பாளிகளை திருமணம் முடிச்சா அவங்க நல்லபடியா பாத்துக்கிடுவாங்கிற எண்ணம் இப்ப குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி பெரிய பெரிய அதிகாரிகள் கூட தனக்கு கீழே வேலை பாக்குறவங்களுக்கு சாதாரண மாணவங்க தானே நினைக்கிறாங்க. ஆனா அந்த கீழே வேலை பாக்குறவங்கனாலதான் அவங்க பெரிய பெரிய முதலாளி ஆகுறாங்க அப்படிங்கறத மறந்துடுறாங்க. அது வந்து எல்லாருக்குமே வந்து பொதுவானது. எல்லாருமே எளிமையை கண்டு உருவு கண்டு அடைவண்ணக்கூடாது எதையும் நினைக்கிறாங்கிறது இந்த குரல் நான் தெரிஞ்சுட்டேன். நீங்க விளக்கம் சொல்லுங்கய்யா கேட்டு.
9: நல்லம்மா, ராஜேஸ்வரி ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. வாழ்க்கையில உருவத்தை கட்டு எல்லாம் கூடாது. பெரிய

0: தேவை இருந்தாலும் திருவிட அத்தாணியை வச்சுதான் அது ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால உருவ கொண்டு எண்ணி நகையாடுதல் சீராடுங்கிறத வள்ளுவன் தெளிவுபடுத்தியத வாழ்க்கையில் தான் குரலே. அதை நீங்க அழகா சில வாழ்க்கை உதாரணத்தோட சிறப்பா சொன்னீங்கம்மா. அதனால எப்போதும் இருள் பெரும் பேராக இருந்தாலும் அத்தாணி எப்படியோ அது போன்று எல்லோரையும் மதித்து போற்றி வாழணும், உருவ கண்டு எல்லக்கூடாது. வினை திட்டம் அதிகாரத்துல வள்ளுவர் இதை சொல்றாரு. அதாவது செயலோட உறுதி, ஒரு செயலை செய்கிறவன் உறுதி வாய்ந்தவனாக இருக்க வேண்டும், குறிப்பா மன உறுதி வாய்ந்தவனாக இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் வலியுறுத்துறாரு.
1: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்ய ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
1: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்ய ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
6: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
7: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
8: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்,
9: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்,
8: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு,
9: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை,
8: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
9: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
10: மதுரை மக்களே, உங்களுக்கு கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா?
11: இப்பவே பிரீத்தி மருத்துவமனை வாங்க. அங்க நடக்கிற இலவச மருத்துவ முகாம்ல டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை கவுன்சிலிங், நீரிழிவு நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் மூலம் வர சிறுநீரக பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை மற்றும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
10: May 8, 9, 10 மற்றும் 15, 16, 17 வெள்ளி சனி ஞாயிறு மட்டும்தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை.
11: கால் 8220782333.

0: ஓஷியா சன்ஃப்ளவர் ஆயில். ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
1: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
0: தொடர்புக்கு 9500252728.
2: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துகள்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்ய ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
0: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
1: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
0: தொடர்புக்கு 9500252728.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்ய ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸ் இது வானவில் தந்து கொண்டு இருக்கிறது. எப்போது இணைப்பில் யாரோ, வாங்க. வணக்கம்.
6: காலை வணக்கம். நான் ஈரோடு சுகுருமிட்டி வளத்தை இளங்கோ பேசிடுறேன். நீங்க பேசுறது எனக்கு கதை கேட்கல. குரலன் 391 கற்பவை கற்றப்பேன். இந்த குரல் என்ன சொல்ல வருதுன்னா, நம்ம எந்த ஒரு கற்கிறோமோ கற்க வேண்டியத நல்லா யாருடைய துணையும் இல்லாம நல்லபடியா கத்துக்கிட்டோம்னு சொல்றாங்க. இந்த குரல்ல எப்படி துணை

0: முட்டாள் இல்லாம இருக்குதோ அது மாதிரி நம்மளுடைய எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நல்லபடியா கத்துக்கிட்டோமா அந்த தொழில சேர்ந்து விளங்கலாம் அப்படின்னு சொல்லுது நினைக்கிறேன்.
1: இளங்கோயா, ரொம்ப அருமையா சொல்லுங்க. கல்வி அதிகாரம் வாழ்க்கையில மனிதனை கல்விதான் கடைசி வர கரை சேர்த்து அதை முதல் குறை தேர்ந்தெடுத்து சொன்னீங்க. கற்க தகடற கற்பதை கற்றது நிற்க அதற்கு தடை. குற்றமர கற்க வேண்டியது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் கற்றபடி வாழ்க்கையில நடக்கணுங்கிறத வள்ளுவர் வலியுறுத்தும். நம்ம துணைக்கால் ரொம்ப அருமையா சொன்னீங்க. சிலம்பு பாடி இளைஞர் ஐயா, நீங்க அருமையான ஒரு குரலை தேர்ந்தெடுத்து நுட்பமா சொன்னீங்க, மகிழ்ச்சி ஐயா.
2: வணக்கம், இணைப்புல யாருங்க? வாங்க.
3: வணக்கம். வணக்கம் ஐயா.
1: ஐயா வணக்கம்.
3: நான் ஈரோடு மாவட்டம் கவுந்து பாட்டப்பன். அதிகாரம் வந்து 49, காலம் அறிதல். செயல் வந்து ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்கிறார் ஐயா. ஒருவன் தக்க காலம் அறிந்து ஏற்ற இடம் அறிந்து ஒரு செயலை செய்வானாயின் அவன் இவ்வுலகத்தையே ஆள கருதினாலும் அது கைகூடுங்கிறார் ஐயா.
1: ரொம்ப அற்புதமான குறையா. காலம் அறிதல் அதிகாரத்துல 5வது குறை தேர்ந்தெடுத்திருக்கேன். அதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4வது குறையதான் வள்ளுவர் ஒரே மாதிரி காலம் கருதி இடத்தால் செய்தால் உலகத்தை நினைத்தாலும் சொல்ல முடியும் என்பது வலியுறுத்துவாரு. நீங்க சொன்ன குறை காலம் கருதி இருப்பர் கலைந்தால் ஞானம் கருந்தவர், ஞானம் கருதி கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யும். இந்த ரெண்டு குறளுமே உலகத்தையே சொல்ல முடியும் ஆனா காலம் அறிகிறோம் என்று இன்றைக்கு சொல்லக்கூடிய விஷயத்த 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர் மிக எளிமையா சொல்லிட்டு போயிருக்கார். மகிழ்ச்சிங்க ஐயா.
2: வணக்கம், இணைப்புல யாருங்க? வாங்க.
4: வணக்கம்.
1: ஆமா வணக்கம்.
4: அன்பு அன்பு தம்பி அவர்களுக்கும் வயப்பூர்க்குரிய பிறப்பு விருந்தினருக்கும் வணக்கம் கூறுவது. புதுக்கோட்டை மாவட்டம் கோணாப்பட்டில இருந்து பழனியாய் பேசுறேன். சிறப்பு விருந்தினர் அவர்கள் வந்து அருமையான சொற்பொழிவு மகிழ்வு அதை இப்ப நெல்லு ஊர்வதில் மிகவும் பெருமை அடைகிறேன்.
1: ரொம்ப மகிழ்ச்சி.
4: அதாவது 30வது அதிகாரம் வாய்மை குரல் வந்து 295வது குரல். மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானஞ்சை வாழ்த்தலை. அதாவது நம்மளுடைய நிலைக்கு சொல்றாக இருக்க வேண்டும். அப்படி நெஞ்சார உண்மை பேசுபவர்கள் தானம் தவம் செய்வதை காட்டிலும் மேம்பட்டவர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த உண்மைக்கு வந்து அவ்வளவு வலிமை இருக்கு. எப்போதுமே நம்ம உண்மை பேசணும்னாவே நம்ம சமுதாயத்துல வந்து ரொம்ப மதிக்கப்படுவோம். இன்னைக்கு ஒரு பொய்யை சொல்லிட்டு அந்த ஒரு பொய்யை மறைக்க நம்ம 9 பொய் சொல்லணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய உண்மை எப்போதுமே நம்ம உண்மையை பேசினா யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். அந்த அளவுக்கு வந்து உண்மை வந்து நமக்கு ஒரு பெருமை தரக்கூடியது. எல்லாருமே நம்ம உண்மையே பேசணும் அப்படிங்கிறதா ஐயன் வந்து வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. மேலான கருத்துக்களை சிறப்பு விருந்தினர்கள்ட்ட எதிர்பார்க்கிறேன்.
1: ரொம்ப மகிழ்ச்சி. மனத்தோடு மனம் செய்தாரின் தலை. பல செலவுல உண்மை பேசணும், நேர்மையா இருக்கணும். வாயில் பூசப்படும் மை வாய்மையில முக்திக்கு உண்மையான உண்மைதான் வாய்மைன்னு வள்ளுவன் 10 திறன்ல ரொம்ப அழகா வலியுறுத்துவாரு. அம்மாவும் அந்த வாய்மை என்ற விழுப்பு நின்ற வாழணும்னு சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. திருப்பேட்டை மாவட்டம் கோணாபட்டு, நீங்க உங்க ஊர்ல பேரு கோணாபட்டு பேர் நடக்கிற நாள் என்று நல்ல திருக்குறளோடு
5: கோடை பண்பலை 100.5 இப்போது நாம் கேட்டு ரசிக்க உஷா சன்ஃபிளவர் ஆயில்

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அனில் பாஸ்தா,
2: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: வழங்கிய வானதில் நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
6: மேலும் இணைந்து வழங்கியோர்
7: உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.

0: இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு.
1: இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
0: அட்மிஷன் ஓபன்.
1: தொடர்புக்கு 9500252728. ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
0: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
1: தொடர்புக்கு 9500252728.

0: நேரம் 9:31, கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் குரலின் குரல் வானவில் தந்து கொண்டிருக்கிறார் சிறப்பு விருந்தினர் நல்லாசிரியர் ஜெயங்கொண்டான் அவர்கள். அடுத்த நேயரை இப்போது நாம் சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம்.
1: பாடல் மேலன் அண்ணன் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினருக்கும் இனிய வணக்கம். கூறிய நிகழ்ச்சியில் இணைவரும் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னாவது தாலுகா கீரங்குடி கிராமத்திலிருந்து அசோக் குமார் பேசுறேங்க. நல்லா இருக்குங்களாயா?
2: ஐயா வணக்கம்.
1: நல்லா வணக்கம். நலமா இருக்குங்களாயா?
2: நலமா இருக்கேயா.
1: ஓகேங்க. குரல் 490 காலம் வருதல் அதிகாரம் ஐயா. கொக்கக்க கூமும் பருவத்தும் மற்றதன் குத்தக்க சீர்த்த இடத்து அப்படின்னாயா. கொக்கு தனக்கான மீன் வரும் வர எப்படி தன் உடலை வருத்தி சுருக்கி கொண்டு காத்திருக்குதோ அதுபோல தனக்குரிய காலம் வரும் வர நம்ம பொறுமையா இருக்க வேண்டும். காலம் கைகூடி வந்ததும் அந்த வாய்ப்பு கிடைத்ததும் கொக்கு மீனை தவறாம எப்படி பிடிக்குதோ அதுபோல நம்ம செயல்களை தவறாமல் முடிக்க வேண்டும் சொல்றாருங்க. உங்களோட மேலான கருத்தை சொல்லுங்க.
2: ரொம்ப அழகியா காலமர்கள் ஏற்கனவே ஞானம் கைகூடும் அப்படின்னு ஒரு திருக்குறள் சொன்னாங்க. அதே அதிகாரத்துடைய நிறைவு குறை கொக்கு மீனுக்கு காத்திருக்கிறதோ அது மாதிரி நமக்கு ஏற்ற காலம் வருவரை காத்திருந்து அதை வெற்றி பெற வேண்டும் என்று வள்ளுவர் வலியுறுத்தின குறை ரொம்ப அருமையான குறைத்தார். பருவத்து மற்றதன் சுத்தக்க சித்தையிடத்து காலமறிந்து கொக்கை போல செயல்பட வேண்டும் என்று வள்ளுவர்
1: நன்றிங்க.
0: வாங்க இணைப்புல யாருங்க? கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸ் இது வானவில் தந்து கொண்டு இருக்கிறது. வணக்கம்.
3: சகோதரர் காணல் மேனன் ஐயா அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் இனிமையான காலை வணக்கம். நாமக்கல் மாவட்டம் மங்கபுரம் ராஜசேரிங்கய்யா.
2: ஐயா வணக்கம்.
3: ஐயா சிறப்பா இருக்கிறீங்களா? நலமா இருக்கீங்களா ஐயா?
2: நலமா இருக்கேன். ராஜசேகர் ஐயா நலமா இருக்கீங்களா?
3: மிக்க மகிழ்ச்சிங்கய்யா.
2: மகிழ்ச்சியா
3: ஐயா? அதிகாரம் 99 சான்றாண்மை.
2: சான்றாண்மை
3: அதுல வந்து ஆமாங்கய்யா, அதுல வந்து குறள் எண்ணுங்க 986 அந்த குறள் வரி சொல்றேங்கய்யா. சால்பிற்கு கட்டளை யாதியில் தோல்வி முளையல்லார் கண்ணும் குழல். ஐயா என்ன சொல்றாருங்கன்னா, சான்றாமை என்னும் பொன் போன்ற குணத்தில் மாற்றறியும் உரைகள் எதுனா தம்மை விட சிறியவர் எடுத்து தோட்டு போனாலும் அதை கண்ணியமா ஒப்புக்கொள்றதுங்கய்யா. இதுக்கு நம்ம பெருந்தலைவர் காமராஜர் தான் உதாரணம் சொல்லணும். அவரை விட மிக சிறிய வயசுக்காரர் ஒருத்தர் தோக்கடிச்சா கூட அவரை மனசார ஏத்துக்கிட்டே அவரை வாழ்த்து என்னை விட நீங்க சிறப்பா செய்யணும்னு சொன்னார் பாருங்க. அந்த பெருந்தன்மை நம்ம வந்து அவருதான் சான்றமைக்க ஒரு உதாரணமா சொல்றேன். நான்
2: மிக சிறப்பு ராஜசேகர் ஐயா, நீங்க சொன்ன குரலுக்கு மிக சரியான சான்று சொன்னீங்க. தாழ்விற்கு கட்டளை யாதனின் தோல்வி துளையெல்லாம் கண்ணன் குழல். கர்மவீரர் காமராஜரை மிக அழகாக பொருத்தி நம்ம தோல்விய நம்ம விட சிறிய நிறுத்தி பெற்றாலும் கூட ஒப்புக்கொள்ளக்கூடிய அந்த பண்புதான் சால்பு சான்றாண்மை என்ற வள்ளுவர் வழிந்த குரலை நல்ல வரலாற்று உதாரணத்தோடு சொல்லியிருக்கீங்க. மகிழ்ச்சி ராஜசேகர்.

0: வணக்கம், இணைப்புல யாருங்க? வாங்க.
1: வணக்கம். வணக்கம் ஐயா, சேலம் வேம்பிடியாலத்திலிருந்து தண்டவாணி சிறப்பு விருந்தினர் ஐயாவுக்கு வணக்கம்.
2: ஐயா வணக்கம்.
1: அதாவது 501வது குறள், அறம் பொருள் இன்பம் உயிரச்சம், இந்த நான்கின் திறந்தெறிந்தேறப்படும். அதாவது ஒருவர் வேலைக்கு அமர்த்துவதற்கு முன் அவர் அறத்திற்கும் அஞ்சுபவரா, பொருளாசை இல்லாதவரா, இன்ப நாட்டம் குறைந்தவரா, உயிருக்கு அஞ்சாதவரா என்பதை ஆராய்ந்து பின் தேர்ந்தெடுக்க வேண்டும் சொல்றாரு. ஒரு ஒரு அதாவது இருசக்கர வாகனம் ஓட்டுறதுக்குள்ள ஒரு தனித்திறமையை பார்க்குறாங்க. ஒரு வேலைக்கு ஒருத்தர் வேலைக்கு நிர்வாகம் அமைத்தும் போது அவருக்கு எல்லா திறமையும் இருக்குதாங்கிறத பார்த்து தான் வேலைக்கு பார்த்தணும்னு சொல்ற ஐயா சொல்றேன்.
3: சரியா சொல்லுங்க. தெரிந்து தெரிதல் அப்படிங்கிற அதிகாரம், இந்த அதிகாரம் எதையுமே ஆராய்ந்து அதற்கு பிறகு ஒரு தெளிவான முடிவை நாம எடுக்கிறோம். அதுல நான்காக பிரிக்கிறாரு வல்லுநர், அறம் பொருள் இன்பம் உயிர் காரணமாக வரக்கூடிய அந்த பயம் என்று சொல்கிற அச்சம், இந்த நான்கை ஆராய்ந்த பின்னர் தான் ஒருவனை அதற்கு உரியவனா, அந்த செயலை செய்வதற்கு தகுதியானவனா என்று ஆராய்ந்து தெரிய வேண்டும் என்று வல்லுநர் சொல்கிறார். நீங்க சொல்லும் போது அழகா சொன்னீங்க, பணியமர்த்தப்படும் போது கூட அந்த வேலைக்கு சரியானவனா உகந்தவனா அப்படிங்கிற அடிப்படை கருத்துக்களை ஆராய்ந்து தெரியணும். மகிழ்ச்சிங்க ஐயா.
4: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
6: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
7: அனில் சோயா சங்க்ஸ்.
8: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும், சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
9: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
10: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
11: திருச்சி சாரதாஸ்,
0: கொடை பண்பலை 100.5. இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
12: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
13: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம், இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
14: வாவ்,
13: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
8: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
15: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
16: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
15: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
16: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
15: இது மிஸ்டர் கோல்ட், 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
16: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
15: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
17: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்,
0: கொடை பண்பலை 100.5. இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
11: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.

0: நேரம் 9:41, கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸ் இது வானவில் தந்து கொண்டிருக்கிறது. இப்போது இணைப்பில் யாரோ, வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். ஈரோடு மாவட்டம் ஒடக்குறிச்சி சின்னியம்பாளையம் சரவணன் சார். ஐயா வணக்கம்.
2: ஐயா வணக்கம்.
1: ஐயா இந்த குரல் வந்துங்க ஐயா, உங்களை போன்ற என்னை போன்ற மனதளவில் இன்றும் இளைஞர்களாக வாழக்கூடிய இளைஞர்களுக்கு பிடித்தமான திருக்குறளுங்க ஐயா.
2: மகிழ்ச்சி சொல்லுங்க.
1: அதிகாரம் வந்து 113, காதர் திறப்புரைத்தல், குரல் எண் 1128ங்க. நெஞ்சத்தார் காதல் வரா கிடைதுண்டல் அஞ்சு விட்டும் வேபாக்கு அறிந்து. பார்த்தீங்கன்னா காதல் சொல்றாருங்கய்யா, என் நெஞ்சமெல்லாம் நிறைய என் காதல் நெஞ்சுக்குள் இதயத்துக்குள் இருக்காரு, அதனால அவர் ஆயிரத்து நான் கூட எதையுமே சாப்பிடல, டீக்காபியோட குடிக்கிறது இல்லை, எந்த பொருளையும் நான் சாப்பாடு கூட சாப்பிட்றது இல்லை அப்படின்னு ஒரு எவ்வளவு ஒரு காதல் சிறப்புரைக்கு அந்த காதல் மேல அக்கறையோட சொல்றாருங்க ஐயா. இந்த குரலை கேட்கல எனக்கு சிறைய காலகட்டம் கொஞ்சம் நினைவுக்கு வருதுங்க ஐயா. ஐயா நம்ம பாக்கியில காதலர்கள் பார்த்தாங்க ஐயா, உடலுக்கு வரக்கூடிய ஐஸ்கிரீம் பார்லர்லயோ கூல்ட்ரிங்க்ஸ் கடையிலயோ தான் அவங்க இருப்பாங்க. சூடா அந்த வடை போண்டா டீ கடையிலாம் நம்ம அவங்க காதலர்களை பார்க்க முடியாது. டூர் போனா கூட ஊட்டி கொடைக்கானல் குளிர் பிரதேசங்களுக்கு தான் போவாங்க. ஒருவேளை அந்த காதலருக்கு நெஞ்சு சுற்றுமுங்கிறக்காக கூட காதலி இப்படி கூட்டிட்டு போலாம் இல்லைங்க ஐயா. உங்க மேலான விளக்கத்தை சொல்லுங்க ஐயா.
2: ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. ரொம்ப காதலை சுவைத்து வள்ளுவனை ரசித்து சொன்ன குரல் நல்லா சொன்னீங்க. நெஞ்சத்தார் காதல் அவராக, ஏன்னா வெயிறு உண்ட தெரியாது, சூடா இருக்கிறத சாப்பிடும் போது நெஞ்சில் இருக்கிற காதலனுக்கு சுட்டுக்கிடுமோ. அந்த அதிகாரமும் காதல் சிறப்பு 113, எல்லா குரலும் அருமையா இருக்கும். இன்னொரு குரல் கூட வருங்கயா, தன்னுள்ளில் போகிறார் இமைப்பில் வருகிறார், காரணம் என்னவோ நுண்ணியர் என் காதலவர், தன்னை விட்டு போக மாட்டாரு, இமைப்பினாலும் அப்படி இமையை இணைத்தா கூட வருந்த மாட்டார், அவ்வளவு நுட்பம் உடையவர் என் காதலர், தன்னுடைய இமைப்பு சொல்ற மாதிரிதான் நீங்க சொன்ன குரல் செய்து உண்டல். அதே ரொம்ப அழகா ஐஸ்கிரீம் கிடைக்கலாம் காவலர்கள் போறாங்கன்னுடைய ஒரு நுட்பமா தாமத்து பால் அதிகாரம் மகிழ்ச்சிங்க ஐயா.
0: வணக்கம். இணைப்புல யாருங்க, வாங்க.
3: வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
3: வணக்கம் ஐயா. சத்தியமங்கலம் கேஎன் பாளையம் கேச்சிமுத்து.
2: சொல்லுங்க ஐயா. மகிழ்ச்சி நலமா இருக்கீங்களா ஐயா?
3: நல்லா இருக்கிறேங்க ஐயா. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமே விளைக.
3: நன்றிங்க. அதாவது 48வது அதிகாரம் வழி அறிதல், 478வது குரலுங்க சார். ஆகாறு அளவிட்டு ஆயினும் கேடில்லை, போகாறு அகலா கடை. அதாவது ஒருவனுக்கு வந்து வரும்படி, அதாவது வருமானம் வந்து மிக குறைவாக இருந்தாலும் பாரம்பரியங்களாமா, ஆனா அந்த வருமானத்துக்கு மீறி செலவு மட்டும் அதிகமா இருக்கக்கூடாதுங்களாமா, அப்படி அதிகமா இருந்தா அது குடும்பத்துக்கு கெடுதலையும் மன உளைச்சலையும் ஏற்படுங்களாமா. அதாவது வருமானம் குறைவா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த வருமானத்துக்கு மீறின செலவு இருக்கக்கூடாதுங்களாமா.
2: ரொம்ப அழகான குரல். ஒரு பொருளாதார நிபுணரை போல வள்ளுவன் பேசின குரல், வலிமையை அறிந்துதான் செயல்படணும்னு பேசக்கூடிய அதிகாரம் 48. அதுல நீங்க சொன்ன மாதிரி வரக்கூடிய வருவாயை பொறுத்து ஒருவர் ஏழையா அவனுடைய போக்கு செலவை பொறுத்துதான் முடிவு செய்ய முடியும். ஆகாறு ஆயினும் கேடுங்கள், போகாறு அகலாக்கடை. நம்ம வரக்கூடிய வருவாயை விட செலவினங்கள் குறைவாக இருந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியா நிம்மதியா

0: மன நிறைவா இருக்குன்னு வள்ளுவர் பேசுகிறேன். ஒரு பொருளாதார தொடர்புடைய குரல், அருமையான குரல் இல்லையா, படிச்சுக்கா, எப்போதும் விரைவு கேட்க விட்டம்தான் இருக்கிறது.
1: வணக்கம், இணைப்புல யாருங்க, வாங்க. வணக்கம்.
2: பண்பலை பல்கலைக்கழகம் கோடை பண்பலைக்கும் சிறப்பு விருந்தினருக்கு வணக்கம்.
0: கந்தானம்
2: மனிதநேயம் என்ற சிந்தனையோடு மலைக்கோட்டை மாநகரம் திருச்சி புத்தூர் துரை சுப்பிரமணியன் ஐயா. வணக்கம் ஐயா.
0: சுப்பிரமணியம் ஐயா வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம். உங்க ரொம்ப அருமையா உங்கள்கிட்ட பேசினது ரொம்ப மகிழ்ச்சி. நான் சொல்ல போற திருக்குறள் வந்து குடியியல் அதிகாரத்துல இருந்து 973 குறள். மேலிருந்தும் மேலல்லார், மேலல்லார் கீழிருந்தும் கீழல்லார், கீழல் லவர். உயரமான இடத்தில் இருந்தாலும் உயர்ந்த பண்புகள் இல்லாதவர்கள் உயர்ந்தவர்கள் ஆக மாட்டார்கள். தாழ்ந்த இடத்தில் இருந்தாலும் தாழ்ந்த குணம் இல்லாதவர்கள் தாழ்ந்தவர்கள் ஆக மாட்டார்கள். இதோட அர்த்தம் இதை பத்தி நீங்க சிறப்பு சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி.
0: மகிழ்ச்சிங்க ஐயா. திருச்சியிலிருந்து துரை சுப்பிரமணியன் ஐயா. ஒரு மிக சிறந்த குரல், அதிகாரம் 98 பெருமையில இருக்கிற 3வது குறளை அழகா சொன்னாங்க. மேலிருந்தும் மேலல்லார் கீழந்தவர், மேலிருந்தும் கீழல்லார் கீழந்தவர். எவ்வளவுதான் நம்ம மேன்மக்கள் அல்லாதவராயிருக்கிறவங்க செல்வம் போன்றவற்றால் உயர்ந்த இடத்துல இருந்தாலும் அவர்களை மேலோராக இந்த சமுதாயம் கருதாது. கீழ் மக்கள் அல்லாதவர் செல்வம் போன்றவற்றாலும் பால் ஊற்றி இருந்தாலும் அவர்கள் கீழோராக மாட்டார்கள். அதில் செல்வ நிலை கடந்து பண்பு நலனை அவருடைய பெருமையில் பேசக்கூடிய அதிகார குரல் இந்த குரல். காரணம் மேல் கீழ் என்பது நம்ம குலத்தின் அடிப்படையிலோ செல்வ நிலையின் அடிப்படையிலோ இல்லை, அவர்கள் அடைகிற பெருமை அதன் அடிப்படையில தான் இருக்கின்றத வள்ளுவர் மிக அழகா படிக்கிற குரல் இந்த குரல்.
1: வணக்கம், இணைப்புல யாருங்க. கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸ் இது வானவில் தந்து கொண்டிருக்கிறது. நேரம் 9:47. வணக்கம்.
3: இருவருக்கும் வணக்கம். சிவகாசியில இருந்து அமுதா
0: சொல்லுங்கம்மா.
3: 38வது அதிகாரத்துல ஊழ் 374வது குரல். இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெல்லியராதலும் வேறு. உலகத்தின் இயற்கை ஒளியின் காரணமாக இருவேறு வகைப்படும். செல்வம் உடையவராதலும் வேறு, அறிவு உடையவராதலும் வேறு. ஐயா,
0: அறத்துப்பாளருடைய நிறைவு அதிகாரம் அதாவது 38 ஊழ் விதி பயன் ஊழியல் அப்படிங்கிற பகுதியில வள்ளுவர் பாடுறாரு. அருமையான குரல் நீங்க தேர்ந்தெடுத்ததுமா. இருவேறு உலகத்தை ஏற்க திருவேறு செல்வந்தனாக இருக்கிறது, பழங்காசனாக இருக்கிறது வேறு, தெல்லியராதலும் வேறு, தெளிவான அறிவுரையராக இருக்கிறது வேறு. இப்படி இரண்டு ஊழ் வகைப்பட்டதாக விதிப்பட்டதாக உலகம் இயங்குகிறது என்று வள்ளுவன் பேசுகிறார். நல்ல குரலை சிவகாசி அமுதாம்மா தேர்வு பண்ணியிருக்கிறோம். அடிச்சுமா.
3: நன்றிங்க ஐயா.
1: வணக்கம், இனிப்புல யாருங்க, வாங்க.
4: ஐயா வணக்கம்.
0: வணக்கம்மா.
4: நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். குரல் எண் 757. அதிகாரம் வந்து பொருள் செயல் வகை. குரல் வந்து அருள் என்னும் அன்பின் குழவி பொருள் என்னும் செல்வ செதியால் உண்டு. அன்பு என்கின்ற அன்னை பெற்றெடுக்கும் அருள் என்கின்ற குழந்தை பொருள் என்கின்ற செவிலித்தாயால் வளரக்கூடியது ஆகும் என்கிறார் வள்ளுவர். அருள் என்னும் அன்பின் குழவி பொருள் என்னும் செல்வ செதியால் உண்டு. மேற்கொண்ட கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கய்யா.
0: மிக அழகான ஒரு இலக்கிய நினைத்தமுன்னா உங்க குரலை வெளிப்படுத்துறது மகிழ்ச்சியா இருக்குமா. அதான் அன்புதான் தாய், அவள் பெற்ற குழந்தை அருள் கருணை, அவள் பொருள் என்கிற வளர்ப்பு தாயால் செவிலி தாயால் வளர்க்கப்படுகிறார்னு ஒரு சங்க இலக்கியத்தினுடைய நுட்பத்தோட இந்த அரை இலக்கியமான திருக்குறள்ல வள்ளுவர் பாடியிருக்கக்கூடிய குரல் அதிகாரம் 76 பொருள் செயல் வகை. அதாவது பொருள் ஈட்டணும், அதை நல்ல வழியில அறம் சார்ந்து ஈட்டினால் அது இன்பத்தை தரும், அறத்தை தரும் என்று சொல்லுகிற குரல். அந்த அன்பு என்கிற தாய், அருள் என்கிற குழந்தை, பொருள் என்கிற செவிலி வளர்ப்பு தாய், இதெல்லாம் வள்ளுவனுடைய ஆளுமை திறனை தமிழாற்றலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான குரல் தான். மகிழ்ச்சி.
5: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட்.

0: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட் 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: கொடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.

0: நேரம் 9:53, கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸ். இது வானவில் தந்து கொண்டிருக்கிறது. இன்றைய வானவில் குரலின் குரலாக மலர்ந்து கொண்டிருக்கிறது. நம்மோடு இணைந்திருக்கிறார் சிறப்பு விருந்தினர் நல்லாசிரியர் ஜெயங்கொண்டான் அவர்கள். அடுத்த நேயரை போது சந்திக்கவிருக்கிறார் அவர்.
1: சேலம் மாவட்டம் சங்ககிரி சுப்பிரமணியன் பேசுறேங்க.
2: ஐயா வணக்கம்.
1: ஹலோ வணக்கம். அதுங்க மனதின் கண் மாசில நாள் அனைத்துவரன் ஆகுல நீரப்பெற அப்படின்றது.
2: மனத்துக்கண் மாசில நாள்
1: மனதின் கண் மாசு இள நாள் அனைத்துவரன் ஆகுல நீரப்பெற. அதாவது ஒவ்வொருவரையும் அவரவருடைய மனதையும் அடுத்தவர்களுடைய உடலையும் தான் பார்க்க முடியும். அதனால தன்னுடைய மனதில் மனதிலிருந்து உடம்பு மாற்றாமை இல்லாமல் மாசு இல்லாமல் வாழ்வதுதான் வந்து எல்லா அறங்களை விட தூய்மையான அறம் அப்படின்னு
2: மகிழ்ச்சிங்க. அதிகாரம் 4 அறம் வலியுறுத்தல் குரல் ரொம்ப அழகா. அடுத்தவர் குற்றவரை நம்ம பாத்திரத விட்டுட்டு நம்ம மனசை அழுக்கு இல்லாம தூய்மையா வச்சுக்கணும். மாசு இளம் உச்சம் இல்லாத மனதுல எவனுக்கு இருக்கிறதோ அதுதான் தலை சிறந்த அறம். மற்ற அறங்கள் எல்லாம் ஆறாவாரத்தையும் ஆகுல நீரப்பிர என்று வள்ளுவன் தெளிவுபடுத்துகிற நல்ல குறை. வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதரும் கடைபிடிக்க வேண்டிய குறை. அனுப்பிங்க ஐயா.
0: வணக்கம். இணைப்புல யாருங்க வாங்க?
3: இனிய காலை வணக்கம் ஐயா. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோபால கிருஷ்ணன். சிறப்பு விருந்தினர் ஐயாவுக்கு சிறப்பான வணக்கம் ஐயா. நலமா இருக்கீங்களா?
2: வணக்கம். நலமா இருக்கேன் கோபாலகிருஷ்ணன் ஐயா. எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கோங்க ஐயா. மகிழ்ச்சி சொல்லுங்க ஐயா. ஐயா அதிகாரம் 21 தீவினை அச்சம் அதுல 202 குரலுங்க. தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். அதாவது தீய சொற்கள் தீமைகளை உண்டாக்குவதால் தீயை விட கொடுமையானவை என அஞ்சப்படும். அதாவது பாத்தீங்கன்னா தீக்கு வந்து

0: எந்த ஒரு நல்லது கெட்டது எந்த இதுமே தெரியாதுங்க. அது வந்து ஒண்ணு வந்து அழிக்க மட்டும்தான் செய்யும், அது எந்த பொருளையும் பார்க்க. அது போல வந்து தீய சொற்கள் பேசுறது அப்படின்னு சொல்றது வந்து தீமையதான் உண்டாக்கும். அப்படிப்பட்ட தீ கொடுமையை அந்த தீயை விட வந்து இந்த சொற்கள் வந்து அவ்வளோ
1: ஐயா
2: அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது.
0: நல்ல குரல் சொன்னாரு, தீய செயல் செய்யக்கூடியது தீயை விட கொடுமையானது, அதனால அவருக்கு அக்செப்ட் பண்ணப்படும்.
2: இணைப்புல யாருங்க எப்போது இணையக்கூடிய நண்பர் யாரோ, வணக்கம்.
3: ஆ

0: அதிகாரம் தான் மத்தி என்கிற அதிகாரம் 79. ரொம்ப அற்புதமான அதிகாரம், நல்ல குரல்.
1: ஐயா.
0: ஐயா வணக்கம்.
1: ஏறக்குறைய நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம்.
0: மகிழ்ச்சி சொல்லுங்க ஐயா.
1: நிறைவா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ஐயா? ஒரு குரல்
0: இன்னைக்கு மிக்க மகிழ்ச்சிங்க. குரலின் குரல் இன்றைக்கு கிட்டத்தட்ட தமிழகத்துல இருந்து பல்வேறு மாவட்டத்தில ஊர்கள்ல இருந்து 17 நேர்களுக்கு மூலம் கலந்து கொண்டு அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என்று எல்லா முப்பாலும் கலந்து அதிகாரத்தை தேர்வு செஞ்சு நல்ல நல்ல குரலை எல்லாம் நம்ம கோடை பண்பலை விருப்பு நிலையத்தில் கேட்டது கண்டு நான் மகிழ்ந்துட்டேன். உதாரணமா பாத்தீங்கன்னா அதிகாரத்தை பட்டியலிட்டோம்னா துறையிடமை, மடியின்மை, நடுவுநிலைமை, துணை திட்டம், கல்வி, காலமறிதல், வாய்மை, இன்னொரு முறை காலமறிதல், சான்றாண்மை, தெரிந்து தெளிதல், காதல் சிறப்புறுத்தல், வலியறிதல், பெருமை, ஊழ், பொருள் செயல் வகை, அரண் வலியுறுத்தல், சீவினை அச்சம், 786 குரல் முகமது நியாஸ் ஐயா அவர்கள் கேட்ட வரை. ஆக காலமறிதல் மட்டும்தான் இருமுறை வந்திருக்கிறது. இப்படி 16 முத்தாய்க்கான அதிகாரங்கள் பதினேழு நேயர்கள் குரலின் குரலாக ஒழித்தது. எல்லாவற்றையும் விட தொடக்கத்துல வள்ளுவருடைய புகைப்பொருளை நீங்க கையாண்ட மாதானு பஞ்சு, கூடல் நகர், தென்மதுரை, முருகன், தங்கிலக்கிய சான்று, தாய் என்ற பேரன் உடையவங்கிற குரல், இதெல்லாம் கேட்க கேட்க இனிமையா இருந்ததுயா. குரலின் குரல் இதயத்தில் பதிவதை கூட இன்றைக்கு ஒழித்து எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறோம். மகிழ்ச்சிங்கய்யா.
1: ரொம்ப நன்றிங்கய்யா.

நிறைவுக்கு வருகிறது கொடைப்பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸின் குரலின் குரல் வானவில். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விடைபெறுகிறார் நல்லாசிரியர் ஜெயங்கொண்டான் அவர்கள். நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் எம் பிரேம்தாஸ், ஆர் கே ராஜேஷ். அழைப்புகளை ஒருங்கிணைத்து தந்தார் கலைவாணி, கணினியாக்கம் பூஜா. இனி உங்கள் கொடைப்பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் கலையும் கானமும் நிகழ்ச்சியின் முகப்பில் செய்து சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மனிதநேய நலனுக்காக அறிவை பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் பகுதியில் ரோப்காரில் சிக்கி தவித்த சுற்றுலாப் பயணிகளை பாதுகாப்பாக மீட்ட இந்திய இராணுவத்தினரை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டியுள்ளார். இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவு குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு முட்டேகியுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுத்தேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. எபோலா வைரஸ் பரவலை அடுத்து காங்கோ, உகாண்டா நாடுகளுக்கான விமான சேவைகளை இயக்குவதற்கு புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் நீட், ஜேஇஇ போன்ற நுழைவுத் தேர்வுக்கான மாநில அரசு நடத்தும் பயிற்சி வகுப்புகளில் சேருமாறு அத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 1709 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் கோண்டலா பகுதியில் ரோப்காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கி தவித்த 300 மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரான், அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இரு நாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச

போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

கலை பண்பலை 100.5 கலையும் கானமும். வணக்கங்களோடும் வாழ்த்துக்களோடும் அமுதா.

0: கோடை பண்பலை 100.5 கலையும் காணும். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு பயணிக்க காத்திருப்பவர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மர சிற்ப கலைஞர் ஸ்தபதி மணி அவர்கள். சந்திப்போமா? வணக்கம் மணி அவர்களே.
1: வணக்கம் மேடம்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: மிக சிறப்பாக இருக்கிறோம். உங்களுடைய வேலூர் மாவட்டத்துலதான் அதிக அளவான வெப்பநிலை பதிவாகிறது அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் எங்களுக்கு கிடைக்கிறது. எப்படி இருக்கிறது வேலூர் மாவட்டம்?
1: ரொம்ப வெப்பநிலை அதிகமா தான் இருக்கிறது.
0: 106-107 அப்படின்னு போயிட்டு இருக்கா?
1: ஆமா ஆமா ஆமா.
0: சரி, இன்றைக்கு நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கு ஒரு குளிர்ச்சியான மனநிலை நிலவட்டும். காலநிலையை மாத்த முடியாது, மனநிலையவாது மாத்திக்கலாம். சரிங்க, கோடை பண்பலை வந்து கேட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்ல இனிமையான பாடல்கள், நல்ல கருத்துக்கள், நல்ல தகவல்கள் அப்படி கேட்டுட்டே இருக்கும் பொழுது அந்த மனநிலை மாறும். அதுல வந்து இந்த கோடையின் வெப்பம் கொஞ்சம் தனியும் தனியட்டும் அப்படின்னு கேட்டுக்குவோம். ஆமா, அதனால வந்து இன்றைக்கு மர சிற்ப கலைஞரோடு நம்மளுடைய கலையும் காணமும் பயணிக்க காத்திருக்கிறது. எத்தனை வருடங்களாக இந்த மர சிற்ப வேலை பார்த்துட்டு வரீங்க நீங்க?
1: நான் வந்துட்டு ஒரு 20 வருஷமா நான் இந்த ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு முன்னாடி அப்பா பண்ணிட்டு இருந்தாரு, அவங்க ஒரு 42 இயர்ஸா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்பா தொழில விட்டுறக்கூடாதுன்றதுக்காக நம்ம 2 டிகிரி முடிச்சுட்டுமே நம்ம வந்து இதுக்காகவே லைஃப் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இதுக்காகவே வந்திருக்கேன் மேடம்.
0: ஒரு படித்த பட்டதாரியான நீங்கள் வந்து அதற்கான வேலையெல்லாம் உதறிட்டு உங்களுடைய விருப்பமான தொழில், குலத்தொழில, அதை வந்து விட்டுறக்கூடாது அப்படிங்கறதுக்காக இந்த சிற்பக்கலையை தொடர்ந்து செய்றீங்க.
1: ஆமா ஆமா.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: கொடை பண்பலை 100.5. இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும், மர சிற்பக்கலை. இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மர சிற்பக்கலைஞர் மணி அவர்கள். மர சிற்பக்கலைஞர் ஸ்தபதி மணி அவர்கள்.
5: இப்போ டிகிரி முடிச்சிருந்தாலுமே இதுக்காகவே ஸ்பெசிபிக்கா ஒரு டிகிரி இருக்கு. இந்தியாலே ஒரே காலேஜ், மகாபலிபுரம் சிற்பக்கலை கல்லூரி. ஆசிய கண்டத்தில் ஒரே காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு. சோ அந்த காலேஜ்ல வந்துட்டு சிற்ப சாஸ்திரங்களை படிச்சுட்டு நம்ம இதுக்காகவே நம்ம மறுபடியும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம்.
6: ஓ, ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. அதாவது நமக்கு விருப்பமான துறையை தேர்ந்தெடுத்து படிக்கணும், அப்பதான் அதுல வந்து நிறைய சாதனைகளை நம்ம நிகழ்த்த முடியும், நம்மளுடைய மனமும் அதுல லயிக்கும், அப்ப நம்ம சிறந்த கலைப்படைப்புகளை எல்லாம் உருவாக்க முடியும் அப்படிங்கறதுக்கெல்லாம் வந்து உங்களை போன்றவர்கள் ஒரு சான்று. நமக்கு பிடித்த ஒரு விஷயம் இருக்கு, இன்னும் நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்த நம்ம கையில எடுத்து செய்யறதை விடவும், அதே துறையில நீங்க வந்து சிற்பக்கலையில வந்து நீங்க டிகிரி பண்ணிருக்கீங்க. அதனுடைய சாஸ்திரங்கள், அதனுடைய கலை நுட்பங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும் இல்லையா?
5: கண்டிப்பா கண்டிப்பா. கோவில் கட்டுமானத்திலிருந்து கோவில் முதல் வீடு வரை தேவையான அனைத்து விதமான மரவேலைகளும் நம்ம செய்து தரோம். இதற்கு வந்துட்டு இப்ப முன்னாடி படிச்சது பாத்தீங்கன்னா பிபிஏ எம்பிஏ எல்லாம் படிச்சிருக்கேன். சோ அதுல எல்லாம் எனக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு என்ன வந்து ஒரு ஷைன் ஆக்கல அந்த டிகிரிஸ் எல்லாமே. இப்ப எனக்கு பிடிச்ச படிப்பு அதுல வந்துட்டு வருவாய் குறைவாக இருந்தாலும் மன நிம்மதியோடு நான் இந்த தொழில செஞ்சிட்டு இருக்கேன். இப்போ மேற்கொண்டு காலத்துக்கும் இந்த தொழில் தான் நம்ம பண்ண போறோம் அப்படின்றதுக்காக ஒரு பிள்ளையா சொல்லி அந்த காலேஜை நான் தேர்ந்தெடுத்து நான் மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சிருந்தேன். படிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா அப்பாவுடைய வழிமுறைகளும் அந்த கல்லூரியோட வழிமுறைகளும் சேர்ந்து இப்பொழுது ஒரு கலவையா நான் செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ அப்பாவுடைய பாணியும் பின்பற்றிட்டு அதில் சிற்ப சாஸ்திரம் பாணியும் பின்பற்றிட்டு வந்துட்டு இருக்கோம்.
6: அதாவது நம்ம வந்து அனுபவ ரீதியாக இப்ப உங்களுடைய தந்தைகிட்டிருந்து அந்த தொழில் நீங்க கத்துருக்கீங்க, உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் நிறைய இந்த தொழில் வந்து செய்யக்கூடியவங்க இருந்திருப்பாங்க. அனுபவ ரீதியா உங்களுக்கு சில தொழில்நுட்ப சாஸ்திரங்கள் அதெல்லாம் வந்து கத்து கொடுத்திருப்பாங்க. அதற்கும் நீங்க வந்து ஒரு தியரியா நீங்க அதை படிக்க கல்லூரிக்கு போயிருக்கிறீங்க இல்லையா? இவங்க அனுபவ ரீதியாக சொன்னதுக்கும் அங்க வந்து தியரியா நீங்க படிக்கிறதுக்கும் ஏதாவது ஒற்றுமை இருந்ததா அல்லது வேறுபாடுகள் இருந்ததா?
5: இல்ல இல்ல மேம், இப்போ அனுபவ ரீதியா வரதுக்கும் இந்த அனுபவ ரீதியா வந்ததுதான் வந்துட்டு நம்ம தியரியாவே நம்ம படிக்கிறோம். இப்போ அனுபவ ரீதியா வந்து பார்த்தோம்னா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல இப்போ ஒரு இடத்துல நம்ம ஒர்க் பண்றோம்னு சொன்னா அவங்களோட சில சூட்சமங்கள்லாம் நமக்கு சொல்லித்தர மாட்டாங்க. நம்ம ஒர்க் பண்ணும் போது வெளியே செய்யும் போது ஏதோ ஒரு டிராயிங் பண்றாங்கன்னு சொன்னா நம்மள வெளியே அனுப்பிடுவாங்க, இது வாங்கிட்டோம் அது வாங்கிட்டோம்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம அங்க படிக்கும் போது இப்போ

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும்.

0: ரீதியாக வந்து பார்த்தோம்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இப்போ ஒரு இடத்துல நம்ம ஒர்க் பண்றோம்னு சொன்னா அவங்களோட சில சூட்சுமங்கள்லாம் நமக்கு சொல்லித்தர மாட்டாங்க. நம்ம ஒர்க் பண்ணும்போது வெளியே செய்யும் போது ஏதோ ஒரு டிராயிங் பண்றாங்கன்னு சொன்னா நம்மள வெளியே அனுப்பிடுவாங்க, இது வாங்கிட்டு அது வாங்கிட்டான்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம அங்கே படிக்கும் போது இப்போ எனக்கு முன்னாடி இருந்த பிரின்சிபல் இப்போ அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எங்களை விட நீங்க பெரிய மடங்கு பெரிய ஆளா வரணும் அப்படின்ற தாட்டோட எங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அந்த சூட்சுமத்தையும் அந்த ஓவியங்களையும் அந்த அளவுக்கு ரொம்ப நுணுக்கமா சொல்லி கொடுத்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு கொண்டு வராங்க. இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் நான் பிரெங்கா சொல்லணும்னா அதுதான் மேடம் உண்மை. காலையில படிச்சு நான் சிலது தெரிஞ்சுக்கிட்டதுக்கும் நடைமுறையில தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு.
1: நீங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து நீங்களாக கற்றுணர்ந்து உங்களுடைய அனுபவ ரீதியா நீங்களாவே வெளிக்கொண்டு வந்து தெரிஞ்சுக்கணும், அதுக்கான ஒரு அவகாசம் உங்களுக்கு வேணும். இப்பதானே வந்திருக்கான் பையன், மெதுவா போக போக இன்னும் நிறைய கத்துக்கட்டும், ஒரே நாள்ல நம்ம எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துடக்கூடாது அப்படின்லாம் கூட நினைப்பாங்க இல்லையா. நம்ம ஒரு கல்வியாக அதை படிக்கிறோம் அப்படின் போது நம்மளுடைய ஒரு ஆர்வத்தின் காரணமாக அதுல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம ரெஃபர் பண்ணி இன்னும் நிறைய கத்துக்கலாம் தெரிஞ்சுக்கலாம்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
5: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
4: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
5: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
4: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
5: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
7: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துகள்.

0: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கலையும் கானமும் மர சிற்பக்கலை. இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மர சிற்பக்கலைஞர் மணி அவர்கள். மர சிற்பக்கலைஞர் ஸ்தபதி மணி அவர்கள்.
1: இப்போ நான் குடியாத்தம், இப்போ என்னுடைய நேட்டிவ் பிளேஸ் அதாவது நான் பிறந்த இடம். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமான ஒரு மர சிற்பர்கள் தான் இருக்கிறாங்க இப்போ வரைக்கும். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த தேர் வேலை, கொடிமரம், வாகன வேலைகள், கோவிலுடைய அத்தியாயங்கள் இதெல்லாமே வந்துட்டு இங்க இருக்கிற பீப்புள் மக்களுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு பெரிய முறையில தெரியாது. ஸோ இந்த சிற்ப சாஸ்திரம் படிச்சுட்டு இருக்கிறவங்க கிட்ட நம்ம போயிட்டு கொஞ்சம் அணுகுமுறையில இருந்ததுனால நம்ம அந்த ஒரு பெரிய ஒரு சின்ன சர்க்கிள்ல இருந்து ஒரு பெரிய சர்க்கிளுக்கு நம்ம வரோம். அப்ப வரும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமான நாலேஜ் நமக்கு டெவலப் ஆகுது.
2: உங்களுக்கும் ஒரு 20 வருடங்களுக்கு மேலாக அந்த அனுபவம் இருக்கிறது. உங்க தந்தை கிட்ட இருந்து கத்திருக்கீங்க, நிறைய புத்தகங்கள் மூலமாக படிச்சிருக்கீங்க, இதே கல்வியாகவும் படிச்சிருக்கீங்க. நீங்க செய்ததிலேயே நீங்களே வியந்த நம்ம பண்ணது இது அப்படின்ற ஒரு பெருமையும் நிறைவும் கொடுத்த சிற்பங்கள்லாம் எத்தனை சிற்பங்கள், அது எங்கெல்லாம் இருக்கு சொல்ல முடியுமா?
1: குடியாத்தம் புகழ்பெற்ற கெங்கம் திருவிழா, அந்த கெங்கம் திருவிழா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரொம்ப ஃபேமஸான திருவிழா. இந்த ஒர்க்க வந்துட்டு நம்ம ஸ்பெசிபிக்கா நம்ம பண்ணிட்டு இருக்கோம்.
2: கொஞ்சம் நாளைக்கு முன்பாக கூட அந்த சிரஸ் வந்துட்டு
1: அந்த சிரஸ் மொத்தமா நம்ம பண்ணி கொடுக்கறது. திருவண்ணாமலை கிரிவல பாதையில வந்துட்டு பட்டு போன மரத்தில் சிற்பம் சொல்லிட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது கோவிலுக்கு முன்னாடி நான் கிரிவலம் சுத்தி வரும்போது ஒரு 64 மரத்துல வந்துட்டு சிற்பங்கள் செய்திருக்கிறோம் என்னோட குருநாதர் மூலியமா. நான் அப்புறம் பல தேர் வேலைகள், திருத்தணி முருகன் கோவில் தேர் வேலைகள், ஈஷா கோயம்புத்தூர் ஈஷா அங்க அதுலயும் தேர் வேலைகள் பண்ணிருக்கோம். நிறைய கோவில் திருப்பணிகள் நிறைய பண்ணிருக்கோம்.
2: நிறைய நீங்க பண்ணக்கூடிய அந்த மர சிற்பங்கள் வந்து ஏதாவது மியூசியத்திலயோ கலை பண்பாட்டு மையங்கள்லயோ இல்ல வெளிநாடுகள்லயோ அனுப்பி வைத்த அனுபவம் இருக்கா?
1: இருக்கு மேடம்.

0: வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மர சிற்பக் கலைஞர் மணி அவர்கள். மர சிற்பக் கலைஞர் ஸ்தபதி மணி அவர்கள்.
1: வந்து ஒரு சிற்பத்தை வந்து நம்ம கல்லுல வடிக்கும் பொழுது அது அதனுடைய சிதைவு தன்மை வந்து அதுக்கு அதிக நாட்கள் ஆகும், ரொம்ப பல காலங்கள் எடுக்கும். இன்னும் சொல்ல போனா கல்லுல செய்தா அது வந்து சிதையாம பல வருடங்களாக இருக்கும், பல யுகங்களாக கூட இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இன்றைக்கு வந்து அகழ்வாராய்ச்சியில கிடைக்கக்கூடிய நிறைய சிலைகள், கற்சிலைகள், அதெல்லாம் வந்து மண்ணில வந்து சுடுமண் சிற்பங்களும் இருக்கு. இருந்தாலும் அந்த கற்சிலைகள் மாதிரி நீண்ட நெடிய காலத்துக்கு நிலைத்திருக்கக்கூடிய சிற்பங்கள் தான் அது. மர சிற்பங்கள் வந்து எப்படிங்க ஐயா? இப்ப வந்து சில மரங்கள் வந்து பூச்சி அரிக்கக்கூடிய தன்மை உடையது, மட்கக்கூடிய தன்மை உடையது, அதனுடைய அந்த தன்மை வந்து மாறக்கூடியது, அப்படிலாம் இருக்கும் பொழுது அது எப்படி நீங்க வந்து நீண்ட காலமாக ஒரு மர சிற்பம் நிலைத்திருக்கணும் அப்படின்னா அதுக்கு எப்படிப்பட்ட மரங்கள் அதை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க? அதில் சிதையாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது கெமிக்கல் ஏதாவது இப்ப நவீனமா பயன்படுத்துறீங்களா? எப்படி அதை பாதுகாக்கிறீங்க?
2: இப்போ இதுக்கு வந்துட்டு இப்போ நம்ம பயன்படுத்துற முறை எல்லாமே வந்து பழங்காலத்து முறை, அதாவது அப்ப காலத்துல இருந்து தாத்தா காலத்துல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருந்த பழங்காலத்து முறைகள், அதாவது வேளாண் கோந்து பாதாம் பிசின் இந்த மாதிரி எல்லாமே எடுத்து நம்ம வந்து அது ஒரு ஆயில் கண்டென்டா வந்து நம்ம
1: உருவாக்குறோம்.
2: அதே மாதிரி நீங்க கேக்குற அதாவது இப்போ ஒரு வாசுக்கால் கேக்குறாங்கன்னு சொன்னா அதுக்குண்டான ஒரு மெத்தட் இருக்கு, வாகனங்கள் கேக்குறாங்கன்னா அதுக்குண்டான மெத்தட் இருக்கு, கொடிமரத்துக்கு ஒரு வகை, வாகன தேர்களுக்கு ஒரு வகை, இந்த மாதிரி ஒவ்வொரு வகையிலுமே வந்துட்டு அதை வந்து நம்ம ரெடி பண்றோங்க. அதே மாதிரி இந்த அத்தி வரதெல்லாம் பாத்துருக்கீங்களா? பல ஆண்டு மரத்திலே இருந்து எடுக்கிற ஒரு ஆயில் கண்டென்ட் தான் வந்து நம்ம அது மேல அப்ளை பண்ணி இப்போ ஒரு ஒரு பொருளுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம வந்து அதை நம்ம யூஸ் பண்றோம்,
1: உருவாக்குறீங்க. அப்ப அது சிதையாமல் பாதுகாப்பதற்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாமே வந்து நீங்க உங்களுக்கு தெரியும், நீங்க கத்துட்டு அது மாதிரி பண்றீங்க. அநேகமாக வெளிநாடுகள்ல வந்து இதற்கு வரவேற்புகள் அதிகம் நினைக்கிறேன்.
2: இல்ல, நம்ம ஊரை விட வெளிநாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா தெய்வத்தை ரொம்ப மதிச்சு காசு பணம் அவங்களுக்கு முக்கியம் இல்லாம சிறந்த கலைஞர் யாரும் தேடி கொடுக்குறாங்க அவங்க வேலைகள். இப்போ அந்த அளவுக்கு அந்த இடத்துல வந்துட்டு நம்ம பக்தி உண்டான அளவில்லாம பக்தி இருக்கு அந்த பக்கம்.

கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும் மர சிற்பக்கலை. இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: கொடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: கலையும் கானமும் மர சிற்பக்கலை. இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மர சிற்பக்கலைஞர் மணி அவர்கள். மர சிற்பக்கலைஞர் ஸ்தபதி மணி அவர்கள்.
3: இந்த தொழில் விற்றக்கூடாதுங்கிறதுக்காக இந்த தொழில் சம்பந்தமாக படிச்சு வந்திருக்கிறீங்க. இதுல கிடைக்கக்கூடிய அந்த வருமானம் வந்து உங்களுடைய குடும்ப சூழல் பொருளாதாரத்தெல்லாம் வந்து சரிப்படுத்துவதாக இருக்குதா, இல்லைன்னா வந்து இல்லை நம்ம வந்து அந்த டிகிரி எல்லாம் படிச்சு நம்ம வெளிநாடுகளுக்கெல்லாம் கூட வேலைக்கு போயிருந்தோம்னா இதோட கூட சம்பாதிச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வந்ததுருக்கா?
4: படிக்கும் போது இருந்த சம்பாதியத்தை விட இதுல நான் ஓரளவுக்கு நல்லாவே சம்பாதிக்கிறேன். சம்பாதிக்கலாம் சொல்ல முடியாது, நல்லா சம்பாதிக்கிறேன். ஆனா எனக்கு வந்துட்டு சீசன் இப்போ வைகாசி இப்போ ஆடி மாசம் வரைக்கும் எனக்கு சீசன் இருக்கும். கோவில் வேலைகள் செய்யும் சீசன் வந்துட்டு எனக்கு மே ஜூன் ஜூலை இந்த 3 மாதங்கள் வந்து எனக்கு சீசன் மேடம்.
3: இப்போ நீங்க
4: ஆமா நான் பண்ணி கொடுத்த ஒர்க் எல்லாமே என்ன தேடி வரும். நான் மறுபடியும் பழுதடைஞ்சிருந்தா பாத்துட்டு புதுப்பிச்சு நான் தருவேன். ஈவன் பெயிண்டிங் முதல் கொண்டு நம்ம இதை சோலோவா பண்றோம். இப்போ வெளிநாடுகள் போறதுக்கு நான் வாய்ப்பும் இந்த தொழில இருக்கு மேடம், நிறைய வாய்ப்பு வந்துட்டு இருக்கு. நம்மதான் வந்துட்டு அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க மாட்டோம். ஏன்னா இப்போ நமக்குன்னு இங்க ஒரு அடையாளம் இருக்கும்போது இந்த வேலையை விட்டுட்டு நம்மளால வெளியே போகும்போது திருப்பி நான் இங்க வந்தோம்னா நான் மறுபடியும் ஜீரோல இருந்து முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அதனால வெளிநாடு வாய்ப்புகளை தவிர்த்துட்டு மகாபலிபுரம் ஒரு 4 வருஷம் போனதுக்கு அப்புறமா நான் மறுபடியும் இங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் நான் ஆரம்பிச்சேன். இப்போ 2022ல இருந்து நான் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி வந்தது. இப்போ இந்த 4 நாளும்

0: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும் மர சிற்பக்கலை. இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மர சிற்ப கலைஞர் மணி அவர்கள்.
1: ஏற்கனவே இருக்க சிற்பங்கள் எல்லாம் வந்து புனரமைக்கக்கூடிய அந்த வேலைகளும் உங்களுக்கு கிடைக்குமா, இல்ல புதிதான சிற்பங்களை மட்டும்தான் செய்ய சொல்றாங்களா?
2: ஒரு கோவில்ல ஒரு சிலையில் பூஜை வாங்கி கொண்டிருக்கா, ஒரு 100 வருஷம், 200 வருஷம், 300 வருஷம், 500 வருஷம் வரைக்கும் பழமையான சிலைகள், மர சிலைகள் இருக்கிறது. இத வந்துட்டு அது என்ன கண்டிஷனா இருக்கட்டும், அதாவது செல் அடிச்சு ரொம்ப அன்கண்டிஷன் இருந்தாலும் அது அத்தனை வருஷமா பூஜை வாங்கிட்டு இருந்த சிலையை வந்து நம்ம வீண் பண்ண கூடாதுன்றதுக்காக அது நம்ம ஒரு பழமையான முறைகள்லாம் பயன்படுத்தி அதை நம்ம மீண்டும் உருவாக்கி கொடுக்கணும்,
1: பாதுகாத்து கொடுக்கறீங்க.
2: ஆமா ஆமா ஆமா, அது ஓப்பனா சொன்னா ஒரு அடுப்புக்கு போடுறதுதான் கண்டிஷன். அது அந்த ரேஞ்சில இருந்தாலுமே நம்ம புதுப்பிச்சு நம்ம வழிமுறைக்கு நம்ம கொண்டு வரலாம்.
1: அந்த மாதிரி நீங்க புதுப்பித்த ஒரு மர சிற்பம் ஏதாவது சொல்ல முடியுமா? எங்க இருக்கிறது, எந்த ஆலயத்துல இருக்கிறதுன்னு சொல்ல முடியுமா?
2: இப்போ குடியாத்தம்ல நிறைய ஊர்ல, நம்ம வேலூர் மாவட்டம் சுத்தி நிறைய ஊருக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ கூத்தாண்டவர் சிலைன்னு சொல்லிட்டு ஒடுக்கத்தூர் பக்கத்துல ஒரு கோவில்ல பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு 300 ஆண்டுகள் பழமையான சிலைகள் செஞ்சிட்டு இருந்தாங்க. அது நாளடைவில் வந்துட்டு கோவில் பராமரிப்பு இல்லாம அந்த இடத்துல அப்படியே விட்டுட்டு இருக்காங்க. இப்போ அந்த சிலையை நம்ம எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அது தொட்டோம்னா தூள் தூளா போயிடும், அந்த ரேஞ்சில இருந்தது. ஸோ அதை வந்து நம்ம பராமரிச்சு நம்மளோட ஒர்க் எல்லாம் பண்ணி நம்ம நீட்டா இன்னைக்கு திருவாரூர் நடந்துட்டு இருக்கோம்.
1: அங்கே இருக்கு. மகிழ்ச்சி, எப்படிப்பட்ட மரங்கள் வந்து இன்று அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது இந்த மர சிற்பங்களுக்கு?
2: இப்போ அதுதான், இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு வகையான மரம், அதே மாதிரி கோவிலுக்கு ஒரு வகையான மரம். இப்போ வாகனங்கள்லாம் செய்யும் போது அத்தி மரங்கள்
1: மட்டும்தான்.
2: நம்ம வீட்டுக்கு தேவைன்னா ஒரு நிலக்கதவு, தலவாசகம், கருங்காலி வந்துட்டு நம்ம கோவில் கலசத்துக்கு யூஸ் பண்ற மரம் கருங்காலி. கோவிலுக்கு மேல இருக்கிற கலசத்துக்கு உள்கூடு அமைப்பதற்கு வந்து தேவைப்படுறது வந்து இந்த கருங்காலி மரம். ஆமா, இப்போ நிலக்கால் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வேங்க மரம், தேக்கு மரம், அந்த மாதிரி மரத்தெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தலாம்.
3: வந்தாளப்பா வந்தாளப்பா, வந்து ஜன்னலில் நின்னாளப்பா, சொன்னாளப்பா சொன்னாளப்பா, சொக்கு பொடி போட்ட கண்ணா.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: கொடை பண்பலை 100.5. இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம். நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
4: அனில் சோயா சங்க்ஸ்.
5: கலையும் கானமும் மர சிற்பக்கலை. இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மர சிற்ப கலைஞர் மணி அவர்கள்.
6: மனதுக்கு பிடித்தமான ஒரு வேலை செய்றீங்க, மர சிற்ப கலை. இது வந்து வேலைன்னு நாங்க சொல்லுவோம், ஆனா அது நீங்க எப்பவுமே கலையாக தான் ரசித்து செய்யக்கூடிய ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்கும். ஒரு சிலையை வந்து அந்த மரத்துல செஞ்சு முடிக்கும் பொழுது அது கிடைக்கக்கூடிய நிறைவு வேற எதுலயுமே கிடைக்காது, இல்லையா?
7: அது நம்ம செஞ்சு கொடுக்கும் போது பல பேர், பல மக்கள், பல லட்சக்கணக்கான மக்கள் கையெழுத்து கும்பிடும் போது அதை விட வேற ஆனந்தம்
6: என்ன கிடைக்கும், என்ன இருக்கு சொல்லுங்க. மர சிற்பக்கலை, கல் சிற்பம், மணல் சிற்பம், இந்த மாதிரி நிறைய சிற்பக்கலைகள் உண்டு. இருந்தாலும் வந்து இந்த கோவில், நீங்க சொன்ன மாதிரி கோவில் கோபுரங்கள், கோவில் சம்பந்தமான சிலைகள், இதெல்லாம் வந்து நீங்க செய்யும் பொழுது அது எல்லோருக்கும் வாய்க்கக்கூடிய ஒரு கலை அல்ல. அது வந்து உங்களை போன்று அதுல வந்து அதை நிறைய தெரிந்து கொண்டு அதனுடைய நுட்பங்கள்

0: மிக முக்கியமானது.
1: ம்
0: மேலோட்டமாக அதை பார்க்கும் பொழுது எங்களுக்கு ரசிக்க மட்டும்தான் தெரியும், ஆனால் உங்களுக்கு அந்த நுட்பங்கள் அதெல்லாம் கூட உங்களுக்கு தெரியவது உண்டு. நீங்க வந்து எத்தனையோ சிலைகள் செஞ்சிருப்பீங்க, உங்களுக்கு வந்து சொல்லக்கூடிய மனதில் நிற்கக்கூடிய ஒரு சிற்பக் கலைஞர், மரச்சிற்பக் கலைஞர்னா அது யாருங்க ஐயா?
1: டாக்டர் வை கணபதி சபதி, அவர் தான் வந்துட்டு கன்னியாகுமரியில் இருக்கிற அந்த திருவள்ளுவர் சிலையை கட்டினாரு. நான் படித்த கல்லூரியும் உருவாக்குனது அவர் தான்.
0: அவர் தான்.
1: ஆமாம், இப்போ எங்களை மாதிரி ஒரு கலைஞர்களுக்கு பெரிய வாய்ப்பு, பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற ஒரே கேண்டிடேட் அவர் மட்டும்தான்.
0: அருமை. நிறைய இந்த மாதிரியான பெரியோர்களுடைய துணை கொண்டு இன்னும் அவர்களைப் போல, அவர்களை விடவும் இன்னும் அதிகமான சிற்பங்களை எல்லாம் வந்து நீங்க நம்மளுடைய கலைக்கு தரணும் அப்படின்னு கோடை பண்பலை சார்பாக கேட்டுக்கிறோம். நிறைய இடங்கள்ல வந்து நிறைய மாணவர்களுக்கு தெரியறது இல்ல, கொஞ்சம் அவங்களுக்கு வந்து இந்த சிலையில சிலை வடிக்கிறதுல சிலை செதுக்கிறதுல எல்லாம் வந்து ஆர்வம் இருக்கும். அவங்களுக்கு என்ன என்ன பண்ணணும், இதுக்கான படிப்பு எல்லாம் எங்க இருக்கு, இதுக்கு என்று கூட தனியான ஒரு படிப்பு இருக்கு சிற்பக்கலைக்கு, அதெல்லாம் வந்து நமக்கு தெரிந்து கொண்டு நம்மளுடைய விருப்பம் எதுவோ அதில் நம்ம தொடர்ந்து பயணிக்கும் பொழுது உங்களை போன்று நிறைய சாதனைகளை உருவாக்க முடியும், படைப்புகளை உருவாக்க முடியும், கலைகளை இன்னும் அழியாமல் பாதுகாக்க முடியும். அதை செஞ்சுட்டு வர உங்களையும் உங்களை போன்ற பல கலைஞர்களையும் வாழ்த்துகிறது கோடை பண்பலை 100.5. நன்றிங்க ஐயா.
1: நன்றி மேடம்.
0: நன்றி, நன்றி.

பண்பலை வானவில் இந்தியாவில் நிறைவு பெறுகிறது கலையும் கானமும். இனி லேக் எஃப்எம் கொடைக்கானல் ஏரிச்சாலையிலிருந்து நிகழ்ச்சிக்கு முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

0: நேரம் 11 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. கல்வி, சுகாதாரம், உட்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மனித நேய நலனுக்காக அறிவை பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் குல்மார்க் பகுதியில் ரோப்காரில் சிக்கி தவித்த சுற்றுலா பயணிகளை பாதுகாப்பாக மீட்ட இந்திய ராணுவத்தினரை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டியுள்ளார். இந்தியா ஜப்பான் இடையேயான

இருதரப்பு உறவு குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு டோசிமிட்சு மொட்டெகே உடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. எபோலோ வைரஸ் பரவலை அடுத்து காங்கோ உகாண்டா நாடுகளுக்கான விமான சேவைகளை இயக்குவதற்கு புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் நீட் JEE போன்ற நுழைவுத் தேர்வுக்கான மாநில அரசு நடத்தும் பயிற்சி வகுப்புகளில் சேருமாறு அத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 1709 கன அடியாக அதிகரித்துள்ளது. ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்மார்க் கோண்டாலா பகுதியில் ரோப்காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கி தவித்த 300+ மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இரு நாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் இன்று தொடங்கியது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 லேக் எஃப்எம் வழங்குவோர் வசந்தன் கோ.
1: தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
2: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.

0: வணக்கம் நேயர்களே. இன்று கோடை டே. கொடைக்கானல் கண்டுபிடிக்கப்பட்டு 181 ஆண்டுகள் நிறைவடைந்து 182 ஆண்டின் உதய நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறது. 182 ஆண்டின் உதய நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டுகளில் பல தன்னார்வ அமைப்புகள் கொண்டாடி தீர்த்தன இந்த நாளை. இன்று அது தொடர்பாக ஏதேனும் கொண்டாட்டங்கள் இருக்கிறதா சரிபார்க்க யாரை தொடர்பு கொள்ளலாம்? இருக்கவே இருக்கிறாங்க. நம்ம கொடை பண்பலையின் லேக் எஃப்எம் நிகழ்ச்சியை வழங்க காத்திருக்கும் பெனாசிர் யோகானந்த் மற்றும் நிர்மலா அசோக் அவர்களிடமே கேட்டுவிடலாம். ஒளி வாங்கி இப்பொழுது முதல் அவர்கள் வசம்.
1: இது கோடை பண்பலை 100.5 லேக் எஃப்எம். இன்னைக்கு கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் இருந்து ரொம்ப சரியா சொன்னாரு கானல் மேனன் அவர்கள். 182 உதய நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறது கொடைக்கானல். ரொம்ப பெருமிதமான வேலை. முதல்ல பாத்தீங்கன்னா பூர்வ குடிகளின் வசிப்பிடமாக இருந்து அதுக்கப்புறம் ஆங்கிலேய மிஷினரி அவங்களுடைய உருவாக்கம் பெற்று ஆக்கம் பெற்று இப்போ நம்ம வாழ்ற சொர்க்க பூமியாக திகழ்வது இந்த கொடைக்கானல். கொடைக்கானல் டே இதன் சம்பந்தமா வந்து சுற்றுலாத்துறையினரை சந்திக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க. ஏன்னா சுற்றுலாத்துறை சம்பந்தமா நிறைய பேர் வந்து நிறைய நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருக்காங்க. ரொம்ப இறைச்சலாவே இருக்கிறதுனால இங்க இருக்க மக்கள் சாமியர்களை சந்திச்சு கொடைக்கானல் எப்படி இருக்கு, 182 உதய நாளை கொடைக்கானல் தொற்றுக்கு அப்படின்றப்ப அவங்கள்ட்ட கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ நம்ம எங்க நிக்கிறோம்னா கொடைக்கானல் பிரே.

0: முதலில அரங்குகள் அமைச்சிருக்காங்க. அதுல அரங்கு எண் 28 அகில இந்திய வானொலி கோடை பண்பலை 100.5 உங்களை அன்போடு வரவேற்கிறது அப்படின்ற பதாகை முன்னாடி நம்ம அறிவிப்பாளர்கள் எல்லாருமே நின்றுட்டு இருக்கோங்க. எல்லாருமே ஒரு சிலர் நின்றுட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கோடை பண்பலை 100.5 அப்படின்ற செல்ஃபி ஸ்டாண்ட் கூட வச்சிருக்கோம். நிலையத்துல போய் நீங்க புகைப்படம் எடுக்க முடியாவிட்டாலும் இங்க வந்து இலவசமா எடுத்துக்கலாம். நீங்களும் அறிவிப்பாளராகலாம் ஒரு சில நிமிடங்கள்ல. அதனால இப்ப வந்து அதை ரசிச்சுட்டு சில குடும்பத்தினர் நின்றுட்டு இருக்காங்க. நம்மளுக்கு முன்னாடியே வந்து அப்படியே 100 watts பல்பு எரிஞ்ச எப்படி இருக்கும் அப்படியே யோசனை பண்ணி பாருங்க. அந்த மாதிரி முகத்துல புன்னகையோட நிக்கிறாங்க. வணக்கம்,
1: என் பேர் அஞ்சலி, நான் தஞ்சாவூர்ல வந்திருக்கேன். என் கூட வந்து ஒரு 8 பேர், என்னோட ஃபேமிலி, என் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க ஹஸ்பண்ட், அவங்க பிள்ளைங்க எல்லாரும் ஒன்றா வந்திருக்கோம். வேற ஃப்ரெண்ட் ஃபஸ்ட்டு நான் கேட்டுகிட்டே இருந்தேன், ஒரு 15 வருஷமா கேட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்ததுமே நான் கோடை ஃப்ரெண்ட்ங்க ஸ்டேஷன் கழிச்சிட்டு போனேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். பட் அதை இன்னைக்கு லைவா நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப
0: வந்திருக்கீங்க, எஃப்எம்ல இருந்தா வந்திருக்கீங்க அப்படின்னு நான் சொன்னால் நம்ப மாட்டேன்ட்டீங்க. அப்படியா? பிடிக்குமா நம்ம கோடி?
1: கண்டிப்பா கண்டிப்பா. என்னோட மைண்ட் ரிலாக்ஸேஷன், கொரோனால எல்லாம் ரொம்ப டிப்ரெஸ்ஸு, நான் ரொம்ப ப்ரெஷர் பேஷண்ட் வர என்னோட மனசை ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணது இந்த கோடை எஃப்எம் தான் எனக்கு.
0: மேடம் அப்படியெல்லாம் தெரியவே இல்லை
1: சரிங்களா. இது நான் காலையில எழுந்திரிச்சது
2: ரொம்ப ஃபாரின்ஸ் எல்லாம் வந்து இந்த ஜப்பான், கொரியா, அந்த மாதிரி மவுண்டன்ஸ் பாக்குறதோட சேம், அதோட ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இங்க பாக்குறது இந்த மாதிரி ஜப்பான், இந்த மாதிரி வெக்கேஷன் போறது, இந்த மாதிரி கொடைக்கானல் போறது வெரி பெஸ்ட் நம்பர் ஒன்.
1: நாங்க
0: பேசுறத விட மேடம் பேசுறது அதிகமா இருக்கு. நீங்க எப்படி வீட்டுல சமாளிக்கிறீங்க?
2: ரொம்ப எல்லா எங்க என்ன என்ன என்ன ஒரு விஷயத்த எதுவுமே தெரியல. என்ன அப்படியே இங்கேயே இருந்தா மாதிரி இருக்கு. அந்த
0: முன்னாடி ஒண்ணும் தெரியலப்பா அப்படின்னு இருக்க. எப்படி வரும்போது டிராபிக்கா இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? வனத்துறை சார்பா எங்க எந்த தளத்துக்கு போனாலும் வந்து இலவசம், அனுமதி இலவசம்னு நம்ம கலெக்டர் சொல்லியிருக்காரு. அதனாலதான்
2: எல்லாருக்கும் போனோம். நல்லா இருக்கு, ஹாப்பியா இருக்கு.
0: மகிழ்ச்சி, இதே மகிழ்ச்சியோட என்ன பாடம் கேட்கலாம்?
1: தென்னத்தொட்டு அள்ளிக்கொண்டன் மன்னன் பேர்நாடு. இந்த சாங் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: அவர் பேர் சொல்லிருங்க.
1: எங்க ஹஸ்பண்ட் 2 வயசு நரசிம்மன், என் பொண்ணு பெரிய பொண்ணு பேரு ஜெயாஸ்ரீ, சின்ன பொண்ணு பேரு தனியா.
0: ஒருத்தர் பேர் தானே கேட்டீங்க.
1: எல்லாரும் சொல்லணும்னா சொல்லாம இருக்கக்கூடாதுன்னு
0: சொல்லுங்க. மகிழ்ச்சிங்க, இந்த உண்மைக்கான பாடல் வருது கேளுங்க.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

0: ஆயிடுச்சா?
1: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா?
0: கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூனுக்குனா போதும்.
1: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
3: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சுண்டியா? எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: நேர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 லேக் FM. வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன்கோ.
1: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன்கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை.

முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.

0: கொடைக்கானல் பிரெயின் பார்க்ல இருந்து வளம் வந்துட்டு இருக்கு. அதாவது கொடைக்கானலை பத்தி சொல்லணும் அப்படின்னாலே நமக்கு வந்து வார்த்தைகள்லாம் பத்தாதுங்க, அந்த அளவுக்கு நிறைய தேவைப்படும். அதுவும் இல்லாம ரேடியோ டே வேற சொல்லிருக்கோம் இன்னைக்கு.
1: ரேடியோ டே இல்லம்மா, கொடைக்கானல் டே. ரேடியோல இருந்ததுனால மெய் மறந்து ரேடியோ டே.
0: அதாவது ரேடியோனால கொடைக்கானலுக்கு புகழ், கொடைக்கானல் ரேடியோக்கு புகழ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரியா,
1: அது கொடைக்கானல் அப்படின்ற பேரு எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரியுமா நிர்மலா?
0: அது வந்து கேள்விப்பட்டிருக்கேன், சடனா ஞாபகம் வரல.
1: இருந்தாலும் நான் சொல்றேன் சரிங்களா. அதாவது கொடிக்கானல், நிறைய கொடிகள் செடிகள் இருந்ததுனால முதல்ல வந்து அப்படி சொல்றாங்க. கொடிக்கானல், கானல் அப்படின்னாலே கிஃப்ட் ஆஃப் ஃபாரஸ்ட், காடுகளின் பரிசு அப்படின்னு பொருளாம்.
0: அதாவது கானல் மேலே உள்ள உட்கார்ந்து இருக்காரு, கவனிச்சுக்கிட்டே இருப்பாரு. அப்படியா,
1: அவருக்கு விளக்கம் தெரியுமா என்னன்னு தெரியல. நம்ம இது மூலமா சொல்லிக்கலாம், கிஃப்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படின்றதுதான் கானல் அப்படின்ற வார்த்தையோட பொருள். அது மறுபடிதான் கொடைக்கானல் அப்படின்னு வந்ததாகவும் சொல்றாங்க. நம்ம வந்து 182 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருந்த உண்மையான தகவல் இப்படிதான்ப்பா அப்படின்னு சொல்லி இருக்கலாம்.
0: இப்ப நமக்கு வயசு தெரியாது,
1: அவரே இப்பதான் வந்து ரேடியோ, அதாவது நம்ம ரேடியோ கேட்க ஆரம்பிச்சதுல இருந்தா பிறந்தாரு அப்படின்னு சொன்னாரு. அதனால அவருக்கு வயசு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். இப்போ நிறைய நேயர்கள் நிற்கிறாங்க, நிறைய அரசு துறை சார்பில் வந்து அரங்குகள் அமைச்சிருக்காங்க. அந்த அரங்குகள் எல்லாம் பார்த்துட்டு சுத்தி சுத்தி பாக்குறாங்க, அவங்களையும் நம்மளும் சுத்தி சுத்தி பாக்குறோம்.
0: என்னதான் பேச போறோம்னு நமக்கும் தெரியல, அவங்களுக்கும் தெரியல அப்படின்றீங்களா? உங்க பேரு என்னங்கம்மா?
2: என்னோட பேரு இளவரசி.
0: இளவரசி பாத்தீங்களா, கொடைக்கானல் பண்ணிருக்காங்க. கொடைக்கானல் இளவரசி,
2: இளவரசி
0: மலைகளின் இளவரசிக்கு இளவரசி புதுசா வந்திருக்காங்க.
2: சென்னையில இருந்து வரேன்.
0: சரிங்க,
1: சொல்லுமா சென்னை இளவரசி.
0: இல்ல நாம சொல்லிட்டோம்ல, கொடைக்கானலே ஒரு இளவரசி. சரிங்க, இப்ப கொடைக்கானல் எப்ப வந்தீங்க?
2: நேத்து வந்தோம்.
0: நேத்து வந்தீங்களா? எப்படி இருக்கு கொடைக்கானல் பாக்குறதுக்கு?
2: பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு.
0: குளிர்தான் உங்களுக்கு?
2: இப்ப இல்ல, நைட் அப்படி குளிர,
0: ரொம்ப குளிரா இருந்தது. ஆனா அந்த குளிர் ரொம்ப பிடிச்சிருக்கு.
2: பிடிச்சிருக்கு,
0: பிடிச்சுதானே ஆகணும், வேற வழி இல்லையே. இதை அனுபவிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் வந்திருக்கீங்க இல்லைங்களா?
2: ஆமா.
0: இது என்னென்ன இடங்கள்லாம் பாக்கணும்னு ஆசைப்படுறீங்க?
2: இல்ல நேற்று எல்லாம் சுத்தி பார்த்தாச்சு.
0: சரிங்க,
2: நைட்டு ஸ்டே பண்ணிட்டு இங்க புலவர் கண்காட்சிக்காக வந்தோம்.
0: அதாவது இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா கரகாட்டம், தப்பாட்டம், தேவராட்டம் அப்படின்னு நிறைய கலை நிகழ்ச்சிகள்லாம் இன்னைக்கு இருக்கு. சரிங்களா, அதெல்லாம் பாத்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போகலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க. உங்க கூட நிறைய பேர் வந்திருக்காங்க, அவங்களோட பேசி எல்லாம் வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. சந்தியா. எப்படி ஒதுங்கி போய் நிக்கிறீங்க? அம்மா இது சொன்னாங்களா பேசக்கூடாது? இல்லையா? சரி, நீங்க என் கூட தள்ளி வாங்க, நான் உங்க பக்கத்துல தள்ளி வரேன், அப்பதான் நம்ம பேச முடியும். சரிங்கம்மா. சந்தியா எப்படி இருக்கு கொடைக்கானல்?
3: நல்லா இருக்கு.
0: நல்லா இருக்கு. அதை விட உங்க ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு. அதாவது இந்த பார்க்ல நிறைய பூக்கள் பாத்தீங்கன்னா, அதிகமான பூக்கள் என்ன கலர்ல இருக்கு அப்படின்னா அந்த பிங்க் கலர்லதான் இருக்கு. அதனாலதான் நாங்க அப்படி சொன்னோம். சரிங்க, நிறைய மலர்களாக நிறைய அலங்காரங்கள் எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்கல்ல, அதுல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு?
3: ரோஸ் மாதிரி இருக்குல்ல, பிங்க் கலர்
0: ஃபிளவர். ஆமா, அதை வச்சு தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் இருக்கு இங்க. அங்க பாத்தீங்க அப்படின்னா காமன் பிரிட்ஜ் இருக்கு. அந்த மாதிரி இப்பதான் தேடுறீங்களா?
3: இல்ல இல்ல,
0: பாத்துட்டு இருக்கீங்களா? சொல்லுவா தான் கவனிக்கிறீங்களா? இந்த மாதிரி நிறைய பார்க்குக்குள்ள பண்ணி வச்சிருக்காங்க, எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. என்ன பாடல் கேக்கலாம்? அப்பா படையப்பான்னு சொன்னாரு. ஆமா, அதனால அப்பா படையப்பாவில இருந்து பாட்டு கேட்கலாமா? சரிங்கம்மா, நன்றிங்க. உங்க எல்லாருக்காகவும் கொடை பண்பலை 100.5 பாடல்.

நாட்டி வளர்த்தது தமிழ்நாட்டு மண்ணப்பா. சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, எம்பேரு படையப்பா, இளவட்ட நடையப்பா, என்னோட உள்ளதெல்லாம் இளஞ்சிங்க படையப்பா.

0: பண்ணப்பா.
1: சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு.
2: Jenny's Institute of Hotel Management.
3: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
2: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
3: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
2: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
3: Jenny's Institute of Hotel Management, மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
4: உங்களுக்கு சுகர், பிபி இருக்கா, கால் வீக்கம், கிட்னி ஸ்டோன்ஸ், சிறுநீர் பிரச்சனைகள் இருந்தா நம்ம பிரீத்தி மருத்துவமனைக்கு வாங்க. சிறுநீர் மற்றும் சிறுநீரக நலத்திற்கான இலவச மருத்துவ முகாம் நடக்குது.
5: இந்த முகாம்ல அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், RFT, சிறப்பு மருத்துவர் ஆலோசனை, ரத்த சர்க்கரை மாதிரியான இன்னும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
4: May 8, 9, 10 மற்றும் May 15, 16, 17 வெள்ளி, சனி, ஞாயிறு மட்டும் தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை. கால் 8207-8233.
6: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943-9604.
7: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
8: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துகள்.
1: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் உலகத்தர கேம்பிரிட்ஜ் கல்விக்கு ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு.
6: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
7: அட்மிஷன் ஓபன்.
6: தொடர்புக்கு 9500252728.
8: நேர்கள் இதுவரை கேட்டது கோடை பண்பலை 100.5 லேக் FM. வழங்கியோர் வசந்தன் கோ.
9: தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
10: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
11: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.

0: அடிப்படை பண்பலை 100.5 லேக் எஃப்எம் தோட்டக்கலை மற்றும் மலை பயிர்கள் துறை சார்பாக நடத்தும் 63rd மலர் கண்காட்சியில் கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் நடக்குதுங்க. வருகிற 31rd வரைக்கும் நடக்குது. வர்ற சுற்றுலா பயணிகள் கண்டு களிக்கிறதுக்காக நிறைய மலர்கள் இங்க அலங்கரிச்சிருக்காங்க. இன்னைக்கு 182rd உதய நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறது கொடைக்கானல் மலர் அப்படின்னு தான் சொல்லணும். கொடைக்கானல்ல பாத்தீங்கன்னா நிறைய தன்னார்வலர்கள் தன்னார்வ அமைப்புகள் செயல்படுது. அது மட்டுமல்ல, அரசு துறையும் இணைந்து இந்த கொடைக்கானலை கொடைக்கானல் மாதிரியே வச்சுக்கலாம் அப்படின்னு முனைப்போட செயல்படுறாங்க. இருந்தாலும் நம்ம என்ன சொல்றோம்னா, இங்க வர்ற ஒவ்வொரு சுற்றுலா பயணிகளும் தன்னார்வலர்கள். நீங்க குடிக்கிற தண்ணி பாட்டில குடிச்சிட்டு அப்படியே நீங்க தூக்கி போடாதீங்க. குப்பை தட்டில ப்ராப்பரா போட்டீங்கன்னா காட்டு விலங்குகள் இறக்கும் அபாயம் ஏற்படாது அப்படின்ற இந்த பொது நலன் செய்தியும் சொல்லிட்டு, இங்க பாத்தீங்கன்னா மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன அப்படின்னு தான் பாட தோணுதுங்க. நம்மள சூரியன் எட்டி எட்டி பாக்குது, திடீர்னு வெயில் அடிக்குது, திடீர்னு அப்படி மூடுது, அந்த மாதிரி இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம சேஃப்டிக்கு கொடை கொண்டு வந்திருக்கோம், அந்த கொடையோட நிக்கிறோம் இல்லையா நிர்மலா?
1: உண்மைதான், கொடைக்கானலுடைய புகழ சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பிப்ரவரி 13 வந்து நம்ம ஞாபகப்படுத்திட்டு போயிட்டோம். எதுக்காக சொல்லுங்க?
0: எதுக்காக? நீங்க தான் சொல்லணும், நீங்க தானே ரேடியோடே அப்படின்னு
1: அழைச்சிருக்கீங்க. நம்மள சுத்தி இருக்கிற சுற்றுலா பயணிகள்ல கூட வந்திருக்கிற அந்த சின்ன குழந்தைகள்லாம் ரேடியோ அப்படின்னு உடனே ரேடியோ ரேடியோ பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கேட்ட உடனே நம்ம டக்குன்னு ரேடியோ அப்படின்னு சொல்லி ஒரு புகழ்ச்சியோட ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா?
0: ஆமா, ரிலாக்ஸ்.

0: ஸ்மைல் ரெக்கார்ட் அப்படின்ற ஒரு வாசகத்தோட நம்ம பதாகை இங்க முன்னாடி இருக்கு. செல்ஃபி ஸ்டாண்ட் காத்திருக்கு உங்களுக்காக.
1: வந்து வந்து அவங்களும் செல்ஃபி எடுத்துட்டு நல்லா என்ஜாய் பண்றாங்க. இங்க பாருங்க, நீங்க மட்டும் தான் பேசுறீங்களா, நாங்களும் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இத பாட்டு ரசிச்சுக்கிட்டே இன்னொரு ஃபேமிலி காத்துட்டு இருக்காங்க, அவங்களோட தான் பேச போறோம். வணக்கங்க.
2: வணக்கம்மா.
1: உங்க பேரு என்னங்கம்மா?
2: என் பேர் நிதைமதி. நாங்க தஞ்சாவில இருந்து வந்துட்டு இருக்கோம். இங்க ரொம்ப நல்லா இருக்கு. கொடைக்கானலுக்கு சம்மர் வெக்கேஷனுக்கு ஃபேமிலியோட குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கோம். பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. பூக்கள்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, நிறைய கலர்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றையும் ரொம்ப நேரம் நின்று ரசிக்கிற மாதிரி இருக்கு. பிள்ளைங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்றாங்க போட்டோ எடுத்து. அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. கிளைமேட் ரொம்ப சூப்பரா இருக்கு. எங்க நாங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியா ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். டூ டேஸ் ரொம்ப மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. ரொம்ப சந்தோஷம்.
1: ஒரு மகிழ்ச்சி தான் மலி அப்படின்னாலும் ஒரு தனி மகிழ்ச்சி தான் இல்லைங்களா? ரெண்டுமே உங்க பேருக்கு அடக்கி வச்சிருக்கீங்க. சொல்லுங்கம்மா, கொடைக்கானல் எப்படி இருக்கு உங்களுக்கு?
2: ரொம்ப நல்லா இருக்கு. கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு. நாங்கள் டூ டேஸ் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். பிள்ளைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. எல்லா இடத்துக்கும் நாங்கள் சுற்றி பார்த்தோம். ரொம்ப நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க எல்லா இடத்துமே.
3: இத்தனை மக்கள் வந்தும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே குப்பைகளை வந்து இங்கே பூங்கா ஊழியர் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதை நீங்கள் கவனிச்சிங்களா?
2: ஆமாம், அதை பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. நிறைய டிசைன்ஸ் செஞ்சிருக்காங்க அந்த பூக்கள் எல்லாம். ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு.
1: நிறைய போட்டோஸ் எடுக்கிறேன். ரொம்ப
2: எங்களோட பாரம்பரிய ஒரு விளையாட்டு, அதை எப்படி நாங்க மறக்க முடியும்?
3: ஆறு வித்தியாசங்கள் கண்டுபிடிங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி இங்கேயும் அதே மாதிரி புகைப்படம் எடுத்துட்டு போங்க. தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் மலர்களாலே வடிவமைக்கப்பட்ட
2: கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப அழகா இருக்கு. கண்ணுக்கு ரொம்ப விருந்தளிக்கிற மாதிரி இருக்கு இந்த காட்சிகள் எல்லாம் பாக்குறதுக்கு. ரொம்ப
1: கணவர் கிட்ட பேசலாம்.
4: வணக்கம்மா, என் பேரு பூமான்.
1: பூமான்.
4: ஆமா, எல்லாமே வித்தியாசம் உள்ளது. அதனால எல்லாமே வந்தோம், ஃபேமிலி தான் வந்துருக்கோம்.
3: என்ன அர்த்தம் சார்?
4: இது வந்து சாமி பேர் வராது அப்படின்னு சொல்றாங்க.
3: வருமா வராது?
4: வராது, வராதுன்னு வச்சிருக்காங்க. ஆனா இப்ப நம்ம அது வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோமா சாமி பேராதான் இருக்கும்.
3: இதுவரைக்கும் நீங்க ஆராய்ச்சி பண்ணதில்ல?
4: நம்ம ஆராய்ச்சி பண்ணதில்ல.
3: இனிமேல் வாய்ப்பு இருக்கு. என்னடா விடா கொண்டு மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்களே
4: அப்படின்றீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல.
1: நாங்க வந்து எந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு?
4: இந்த இன்றைய பொறுத்த வரைக்கும் இந்த பூங்கா அன்னைக்கு ரொம்ப இதா இருக்கு. நாங்க எல்லாருமே வந்து ஃபேமிலியோட வந்திருக்கோம். ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணோம். நல்லா அந்த காலை ஜல்லிக்கட்டு காலை, அது இந்த தஞ்சாவூர் எங்க தஞ்சாவூர் பெரிய கோயில், மற்றபடி இந்த உங்க இந்த சைடு உள்ள எல்லா அனைத்து பூ மலர்கள் இருக்கிறதெல்லாம் எல்லாமே
1: பார்த்தேன்.
4: ஆமா, எல்லாமே பார்த்தேன். எல்லாம் நேச்சுரல் பூ தான். எல்லாமே வந்து எல்லாம் பார்த்தோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். புதுசா புதுசா உள்ளதெல்லாம் எல்லாமே நேமெல்லாம் பார்த்தோம். எல்லாமே பார்த்துட்டு
3: இதுக்கு முன்னாடி கொடைக்கானல் வந்திருக்கீங்களா?
4: ஒன் டைம் வந்திருக்கோம், லாங் டைம்.
3: ஏன்னா இன்னைக்கு 182வது உதய நாள் கொடைக்கானல்.
4: ஆமா, 182வது உதய நாள். நாங்க வந்து தண்ணி நாள் ஆகுது. அப்பெல்லாம் அவ்வளவு இது கிடையாது. இந்த டைம் நல்லா ஃபுல்லா எல்லாம் நிறைய இருக்கு.
3: நிறைய பூக்கள் அதிகரிச்சிருக்கப்ப அப்ப இல்லீங்களா?
4: ஆமா, அப்ப எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருந்தது. இப்ப பாப்புலேஷன் அந்த மாதிரி வகையா இருக்கு. ஆமா,
3: புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறாங்க நம்ம தோட்டக்கலையில.
4: ஆமா, தோட்டக்கலையில நிறைய செஞ்சு வச்சிருக்காங்க. நல்ல நிறைய மக்கள் வந்து பாக்குற அளவுக்கு நல்ல நிறைய செஞ்சு வச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: தொடர்ந்து என்ஜாய் பண்ணுங்க.
5: தஞ்சாவூர் கோவில் நீங்க பண்ணிக்கிறது ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, நல்லா இருக்கு. கோயில் அப்படியே சத்ரூபமாவே பூவால செஞ்சிருக்கிறது நல்லாவே இருக்கு. இன்னும் உங்களோட கொடைக்கானல் எஃப்எம் கார் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டாலே கொடைக்கானல் எஃப்எம் தான் போதுமே. சாங் எல்லாமே எக்ஸலண்டா பண்றீங்க. உங்களோட ப்ரோக்ராம் எல்லாமே ரொம்ப லைக்,
1: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். முதல் முறையா நீங்க வந்தப்ப என்ன வாங்கினீங்க கொடைக்கானல்ல?
5: முதல் முறையா நான் வாங்குறப்ப இங்க இந்த தைலம் தான். அது தைலம் சாக்லேட் அதுதான் வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன்.
6: நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்கு. நிறைய நம்ம கார்டனிங்ல

0: அப்படி பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு.
1: விஸ்வாசம்
0: படத்துல இருந்து கண்ணானே கணேசம்.
1: நன்றிங்கம்மா, பாடல் கேக்குறேன்.
0: தேங்க்யூ.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
1: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
0: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
1: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
0: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் உலகத்தர கேம்பிரிட்ஜ் கல்விக்கு ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு.
5: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
6: அட்மிஷன் ஓபன்.
5: தொடர்புக்கு 9500252728.
7: நாள்தோறும் நமது கோடை பந்தலை 100.5 இரவு 7 மணிக்கு. அடுத்தது என்ன? இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் வரலாறு மற்றும் தொல்லியல் துறை சார்ந்த படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்குகிறார் வரலாறு மற்றும் தொல்லியல் துறை ஆர்வலர் தீபிகா அவர்கள். உயர்கல்வி தொடர்பா சந்தேகம் இருக்கா?
8: தெளிவு பெறணுமா? அப்ப அழையுங்கள். 24 24 24 24 24 26 24 24 29 290 333. கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42.
7: அடுத்தது என்ன? மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி.
9: இது கோடை பண்பலை 100.5 லேக் எஃப்எம். கொடைக்கானல் பிரையன் பூங்கால 63வது மலர் கண்காட்சி இன்றும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லணும். இன்னும் பள்ளிகள் திறக்க சில நாட்களே உள்ள நிலையில சுற்றுலா பயணிகளோட வருகை அதிகரிச்சிருக்கு. குடும்பம் குடும்பமா வந்து ஒவ்வொரு மலர் வடிவமைப்புகளுக்கு முன்னாடி புகைப்படங்கள் எடுத்துக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறாங்க. புன்னகைய அங்கங்க பார்க்க முடியுது. பூக்கள் தான் புன்னகை பூக்குதுன்னா நிறைய மக்களும் புன்னகையோட புகைப்படங்கள் எடுத்துக்கிறாங்க. அவங்களதான் இப்போ சந்திக்க போறோம். வணக்கம்.
10: ஹலோ, வணக்கம்.
9: உங்க பேர் சொல்லுங்க சார்.
10: ராம்.
9: ராம், உச்சி வெயில் கேள்விப்பட்டிருக்கோம். 12 மணிய நெருங்குறதுனால அதே மாதிரி அடிக்குதா?
10: கண்டிப்பா.
9: எங்க இருந்து வந்திருக்கீங்க ராம்?
10: பெங்களூர்ல இருந்து.
9: பெங்களூர்ல இருந்து டைரக்டா கொடைக்கானல் வரீங்களா? நீங்க பேச்சு சொல்லி கொடுத்தவரு உங்களுக்கு இப்ப பேச்சு சொல்லி கொடுக்கறாரு பாருங்க.
11: கண்டிப்பா. அது அது வந்து எப்படின்னா இது என்னுடைய வளர்ப்பு.

0: அக்கா வர மாட்டாங்க. அக்கா வர மாட்டாங்க. அக்கா வர சுஜிதா. சுஜிதா என்ன சுஜிதா எப்படி பண்ணிட்டீங்க? இன்னைக்கு
1: மார்னிங் தான் வந்தோம்.
2: பின்னாடி சமோசா பிங்கர் சிப்ஸ் எல்லாமே இருக்கு, அதனால லைட்டா பசிக்குது. அப்படியே
0: வேற தூக்குது. அம்மா நீ கேளுங்க, ஒரு பிளேட் சமோசா ஆர்டர் அப்படின்னு சொல்லுங்க. சரிங்கம்மா,
1: என்ன
0: அதையும் கைதான் காட்டுறீங்களா? நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க அப்படின்னு. சரி, எல்லாருக்காகவும் ஒரு பாடல் போடைய பண்புலையில் ஒரு பள்ளி ஐந்து நன்றிங்க.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ஃபேஸ், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் உலகத்தர கேம்பிரிட்ஜ் கல்விக்கு ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு.
4: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
5: அட்மிஷன் ஓபன்.
4: தொடர்புக்கு 9500252728.
0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் உலகத்தர கேம்பிரிட்ஜ் கல்விக்கு ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு.
4: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
5: அட்மிஷன் ஓபன்.
4: தொடர்புக்கு 9500252728.
6: ஆமாங்க, 63rd மலர் கண்காட்சியில இன்னைக்கு பிரையன் பூங்கால நிறைய நேர்களை சந்திச்சோம். நிறைவான நேரத்துல நம்ம நின்றுட்டு இருக்கோம். இப்போ நம்ம எங்க நிக்கிறோம் அப்படின்னு நிறைவா சொல்லிடலாம். பிரையன் பூங்கால நீண்ட புல்வெளியில நிறைய அரங்குகள் அமைச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த வருஷம் முதல் முறையா நம்ம கோடை பண்பலை 100.5 அரங்கு எண் 28 அமைச்சிருக்காங்க. நாளைக்கும் நீங்க வந்து பேசலாம், வாங்க, உங்களை வரவேற்கலாம்.
7: 31st வரைக்கும் கூட வாங்க.
6: ஆமாங்க,
7: வரவேற்கிறதுக்காக காத்துக்கிட்டே இருக்கோம்.
6: அது பாத்தீங்கன்னா வனத்துறை சார்பில் உள்ள தளங்களுக்கு ஃப்ரீ.
7: சுற்றுலா பயணிகளோட
6: வருகையை கருத்தில் கொண்டே நம்ம மாவட்ட ஆட்சியர் சரவணன் அவர்கள் வந்து இந்த முடிவை நேற்று தெரிவிச்சிருக்கிறாரு. வர்ற 31st தேதி வரைக்கும் உங்களுக்கு அனுமதி இலவசங்க, வந்து கண்டுகளிங்க கொடைக்கானல் அழக அப்படின்னு சொல்லிக்கிறோம்.
7: பாதுகாப்போட வாங்க, உங்களுடைய உடைமைகளை பாதுகாத்துக்கங்க, குழந்தைகளை பத்திரமா பாதுகாத்துக்கங்க,
6: கொடைக்கானலையும் பாதுகாத்துக்கங்க அப்படின்ற இந்த கொடைக்கானல் டேல சொல்லிட்டு விடைபெறுகிறோம்.
7: நீங்க
6: எவ்வளவு தடவை சொல்ற, உங்க பேரை சொல்லுங்கம்மா.
7: நிர்மலா அசோக்,
6: நன்றி யோகானந்த், நன்றி நேயர்களே.

0: கோடை பண்பலை 100.5 மிஸ்டர் கோல்டு ரீஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் மகளிர் நேரம்.
1: மிஸ்டர் கோல்டு ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில் எல்லா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்டு.

0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன்புரம் நரசியின் நேரம் நண்பகல் 12 மணி 3 நிமிடம்.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: இனிய வணக்கம் நேயர்களே, வணக்கம் சகோதரிகளே. பூந்தோட்டத்தில் ஒரு நீரோட்டம், கோடை பன்மலையின் 1.5 மிஸ்டர் கோல்டு ரிஃபைன்ஸ் அண்ட் ஃபிளவர் ஆயிலின் மகளிர் நேரம். மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்தது அகத்திய கவிதைகள் அப்படிங்கிற புத்தகத்தில் சமீபத்தில் படித்த ஒரு கவிதைங்க. மாலை வேளை மயக்கும் நேரம், பூங்காற்று வீசும் பூங்கா நடுவன், கோலை இசையில் குயில்கள் பாட, நீளவான பந்தலின் கீழே பசும்புல் விரித்த படுக்கை கண்டு மெல்ல துயின்றேன். துயின்ற கண்கள் தூக்கம் கலைந்தன. டார்ச் லைட் ஒன்றின் தகதக ஒளியால் போர்த்த இருளெனும் போர்வை அகன்றது. என்ன அதுவென ஏறிட்டு பார்த்தேன், வெள்ளி நிலவு கிழக்கி துள்ளி இழந்து தொடர்தலை கண்டேன். ஒரு அழகான கவிதை இது. இப்போ சகோதரிகள் படித்த பிடித்த வரிகளை சொல்ல போகிறாங்க. அறிமுக நேயர்களுக்கு 24, 24, 26, அனைத்து சகோதரிகளுக்கும் 24, 24, 29, மற்றும் ஒரு எண் 290, 333, கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0454-42. நிகழ்ச்சியோடு ஜி மேரி. இப்ப சகோதரிகளை சந்திச்சிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
2: தேனி மாவட்டம் பெரிய குளத்துல இருந்து நாகலட்சுமி நான் பேசுறேங்கம்மா. அனைவருக்கும் மதிய வணக்கம்மா.
0: உங்களுக்கும் மதிய வணக்கம்.
2: சொல்றேங்கம்மா, இல்லறத்தில் இறை அனுபவம்ன்ற புக்குமா, புக்கு பேரு, எழுதுனவர் பேரு ஆ. திருப்பதி.
0: சரிங்கம்மா.
2: அவர் வந்து தர்மம் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காருங்கம்மா. கொடுக்கும் தன்மை என்பது பணத்தில் மட்டுமல்ல அனைத்திலும் உள்ளது. எனவே நாம் நமது மனதளவில் ஒருவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அவர்காக வேண்டித்தாலும் அதுவும் தர்மம். நமக்கு தெரிந்த விஷயத்தை 4 பேருக்கு இலவசமாக சொல்லிக் கொடுத்தாலும் அதுவும் தர்மமே. இப்படி பல வகையில் தர்மம் செய்யலாம். நமது அறிவு அனுபவத்தை எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி மற்றவருக்கு கொடுத்தாலும் அதுவும் தர்மமே அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க.
0: ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க, நன்றிங்கம்மா நாகலட்சுமி.
2: நன்றிங்கம்மா.
0: அடுத்த சகோதரிக்கு வணக்கம். 12:05 இணையும் அடுத்த சகோதரிக்கு வணக்கம்.
3: வணக்கம், விருதுநகர் மாவட்டம் திருத்தாங்கல் டெய்லர் பாக்கியலட்சுமி பேசுறேன். நல்லா இருக்கீங்களாக்கா?
0: நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கீங்க, எல்லாரும் நல்லா இருக்காங்களா?
0: எல்லாருமே நலமா இருக்கோங்க.
3: சரிங்கக்கா, நானே கொண்டு வந்த புக்கு வந்து அழகிய தமிழ் எழுத்துக்கள்.
0: சரி.
3: அது ஆலத்துப்போர் மோகன ரங்கன் எம்மி எழுதுனது.
0: சரிங்க.
3: மணிமுடி வரும் பனி முடி. தலைப்பு.
0: சரி.
3: இமயத்தில் பறந்த நம் கொடி, இன்றேனும் தெரிந்து கொள் நீ படி. சமயத்தில் தளர்வற்றால் விழும் இடி, தயக்கத்தில் கழிக்காதே ஒரு நொடி. சுதந்திரத்தின் சோமலாய் ஒரு வெடி, சொல்லாமல் வெடித்தால் வரும். இந்திரனே என்றாலும் கெடும் குடி, இளமையிலே சுறுசுறுப்பாய் செயல் முடி. தூக்கத்தை அளவாக தடைப்பிடி, சுவையான குறைந்து கொள் ஒரு பிடி. சுவையான உணவை குறைவாக கொஞ்சம் கூட சாப்பிடணுமா?
0: அதுக்காக
3: மூக்கு வேண்டாம் துயர் நெடி. மூளைக்கு வள

0: தரும் குரல் படி, மூளைக்கு வளர்ச்சி தரும் குரல் படி, நீர் ஊற்று வளர்த்திடு ஒரு செடி, நீர் விட்டால் நாளைக்கு நாளை வரும் ஒரு தடி, தேர் ஏறி அணிவிப்பார் மணிமுடி, தினந்தோறும் சிறப்புடனே பணிமுடி.
1: நன்றிங்கம்மா பாக்கியலட்சுமி அம்மா.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடல் எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
4: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடல் எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
3: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
4: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
3: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
4: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
5: மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய்.
6: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
7: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
6: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் உலகத்தர கேம்பிரிட்ஜ் கல்விக்கு ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு.
8: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
9: அட்மிஷன் ஓபன்.
8: தொடர்புக்கு 9500252728.
10: கோடை பண்பலை 100.5 மிஸ்டர் கோல்டு ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிக் கொண்டிருக்கும் மகளிர் நேரம்.
11: மகளிர் நேரத்துல படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில இருக்கும். அடுத்த சகோதரிக்கு வணக்கம்.
12: சகோதரிக்கு இனிய மதிய வணக்கம் கூறி பண்பலையில் இணைவது நாமக்கல் மாவட்டம் ஓலப்பளையத்திலிருந்து விஜயலட்சுமி அறிவானு.
11: எப்படி இருக்கீங்க?
12: நல்லா இருக்கு மேடம். நீங்க எல்லாம் நிலையத்துல நல்லா இருக்கீங்களா?
11: எல்லாருமே நல்லமா இருக்கோங்கம்மா. என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு?
12: அதாவது மேடம், இன்னைக்கு கேட்டதும் கிடைத்ததும் புக்கு பேருங்க மேடம். எழுத்தாளர் வந்து இரா கணக்கு சுப்புரத்தினம்.
11: சரிங்க.
12: அது உள்ள வந்து முயற்சியும் ஒழுக்கமும் ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க மேடம். அதுக்கு சில உதாரணங்கள் கொடுத்து, இப்படி இருந்தாதான் நம்ம எந்த காரியத்திலயும் முயற்சி செஞ்சாதான் வெற்றி அடைய முடியும்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மேடம். படிக்கிற கேளுங்க மேடம். தண்ணீர் மேட்டிலிருந்து பள்ளத்திற்கு பாய்வது உலகத்து இயற்கை. தெய்வத்தை வேண்டி தியானம் செய்தோ வேள்வி செய்தோ அதை மேட்டிற்கு ஏற்ற முடியாது. ஆனால் அறிவின் துணையால் முயற்சி செய்து இன்ன ஆற்றலையும் அதை கொண்டு இயக்கும் மோட்டரையும் கண்டுபிடித்து இரண்டையும் இணைத்து வைத்து இயக்கினால் அதே தண்ணீர் பாய்ச்சலுடன் மேட்டிற்கு ஏறுகிறது. இது நம்முடைய முயற்சி ஒழுக்கமாகும். கடலில் அள்ளும் நீரை முகில் எங்கே மழையாய் கொட்டும், அந்த நீர் ஆறுகளாய் ஓடி மீண்டும் கடலை கலக்கும். இதில் என்ன குறிக்கோள் இருக்கிறது? அந்த நீரை அணைகளில் தேக்கி பயன்படுத்த நினைத்தால் அங்கு முயற்சியும் ஒழுக்கமும் பிறக்கும். விழுந்த விதையை நிலம் முளைக்க வைக்கும். அது நெல்லானாலும் சரி முண்டானாலும் சரி, நமக்கு தேவையான விதைகளை முளைக்க வைக்க நாம் நினைத்தால் அங்கு முயற்சி இருக்கிறது. கதிரவன் நாள்தோறும் நெருப்பை கக்கிவிட்டு போய்விடும். அந்த வெப்ப ஆற்றலை நமக்கு தேவையான விதத்தில் பயன்படுத்த நினைத்தால் அங்கு முயற்சியும் ஒழுக்கம் பிறக்கிறது. இது மாதிரி நாம வாழ்க்கையிலையும் முயற்சி செஞ்சா எல்லாமே ஒரு அறிவாற்றல் மூலமா முயற்சியா நம்ம முன்னுக்கு வரலாங்கிறத இந்த மாதிரி ஒரு உதாரணங்கள் சொல்லி சொல்லி இருக்கிறாங்க மேடம்.
11: ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா விஜயலட்சுமி அம்மா, நன்றிங்கம்மா. வணக்கம். வணக்கம்.
13: வணக்கம்.
11: பேர் சொல்லுங்கம்மா.
13: மல்லிகா, அருப்புக்கோட்டை, விருந்தவர் மாவட்டம்.
11: என்னங்கம்மா சொல்ல போறீங்க?
13: வளமான வாழ்க்கைக்கு வாரியர் சொன்ன கருத்துக்கள். எழுதினவங்க வந்து சபிதா சோசப்.

0: மதுரையில் வாரியார் சொற்பொழிவு செய்து கொண்டிருந்தார். அப்போது முன்னால் உட்கார்ந்திருந்த சிறுவர்களை பார்த்து, கடைக்குட்டிகள் எல்லாம் கையை தூக்குங்கள் என்றார். 10-20 சிறுவர் கையை தூக்கினர். நல்லா இருங்கள் என வாழ்த்திவிட்டு, கையை கீழே போடுங்கள், உங்க அம்மா அப்பா பார்த்தால் கடைசியில் முடிவு செய்ய வேண்டியது நீங்களா என்று திட்டுவார்கள் என்றாரே பார்க்கலாம். சபையே சிரிப்பில் அதிர்ந்தது.
1: அவ்வளவுதானா?
0: அவ்வளவுதாங்க.
1: சரிங்கம்மா, நன்றிங்கம்மா மல்லிகா.
0: நன்றி நன்றி.
1: அடுத்த சகோதரிக்கு வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். மதிய வணக்கம்க்கா.
1: உங்களுக்கும் மதிய வணக்கம். பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க?
2: நல்லா இருக்கீங்களா?

0: நல்லா இருங்கள் என வாழ்த்தி விட்டு கையை கீழே போடுங்கள். உங்க அம்மா அப்பா பார்த்தால் கடைசியில் முடிவு செய்ய வேண்டியது நீங்களா என்று திட்டுவார்கள் என்றாரே பார்க்கலாம். சபையே சிரிப்பில் அதிர்ந்தது.
1: அவ்வளவுதானா?
0: அவ்வளவுதாங்க.
1: சரிங்கம்மா, நன்றிங்கம்மா மல்லிகா.
0: நன்றி நன்றி.
1: அடுத்த சகோதரிக்கு வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். மதிய வணக்கம்க்கா.
1: உங்களுக்கும் மதிய வணக்கம். பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க?
2: நல்லா இருக்கீங்களாக்கா?
1: ரொம்ப நலமா இருக்கும். நலம் விசாரிப்பது யாரோ?
2: வெங்கமேட்ல இருந்து அமுதாங்கா.
1: வெங்கமேட் அமுதா, சொல்லுங்க.
2: அம்பேத்கரின் பொன்மொழிகள் சொல்றாங்கக்கா. கடவுள் கடவுள் செல்வங்கள் காணொலிகள் உன்னை பிள்ளைகளே கல்விகளே செல்வங்களே அது உணவு பயங்களை தரும் உன்னை வருமான வரும் தர முடியாது தீர்க்கமாக முடிவு எடு ஒரு பெரிய மனிதனே புகழை பெறும் மனிதனை விட வேற எதுவும் ஒன்று மட்டும் பெரிய மனிதனை எப்பொழுதும் சமூகத்தில் சேவை செய்யும் தரும் இன்னொன்னு ஒண்ணு சொல்லிக்கிறேன்
1: சொல்லுங்க.
2: அறிவு தேடும் போது நாளை வரலாறு உங்களை நிழலாக தேடி வரும் அம்பேத்கர்.
1: நன்றிங்க.
3: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
4: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
3: இது எதுக்கு?
4: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
3: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு. கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துகள்.

0: நேரம் வந்து 12:24 ஆயிடுச்சு. மகளிர் நேரத்துல படித்தது பிடித்தது நிகழ்ச்சியில இருக்கும். அடுத்த சகோதரிக்கு வணக்கம்.
1: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நாடார் பேரு செல்வி ரவிங்க மேடம்.
0: பேருங்க?
1: செல்வி ரவிங்க.
0: என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பேக்கரி வச்சிருக்கிறேங்க மேடம், வரிசை பண்ணி தயாரிக்கிறதுங்க.
0: சரிங்க சரிங்க, என்னங்கம்மா சொல்ல போறீங்க?
1: இது பஞ்சதந்திர பொன்மொழிகள் புக்லங்க. எழுதியவ டீனா சுப்பிரமணியன்.
0: சரி,
1: குணத்தை பத்தி சொல்ல போறேனுங்க மேடம்.
0: சரிங்கம்மா சொல்லுங்க கேப்போம்.
1: ஆற்று வெள்ளம் குடிப்பதற்கு ருசியாகத்தான் இருக்கும், ஆனால் கடலை கடந்தவுடன் குடிக்க முடியாததாக மாறிவிடுகிறது. அதே போல குணத்தை அறியக்கூடியவர்களுக்கோ நற்குணம் அவ்விதம் தோன்றும், குணமற்றவர்களுக்கோ அது குற்றமாகவே படும் மேடம்.
0: சரிங்கம்மா, அழகா சொன்னீங்க, நன்றிங்கம்மா. அடுத்த சகோதரிக்கு வணக்கம். வணக்கம், இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த சகோதரி.
2: வணக்கம்மா, நான் அருப்புக்கோட்டையில இருந்து குழந்தை பேசுறேன். பேசுறேன்மா. நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன்மா. பேரங்களை இப்ப ஸ்கூல் திறக்க போறாங்கம்மா.
0: சந்தோஷத்துல இருக்கீங்களா? சந்தோஷத்துல இருக்கீங்களா?
2: ஆமா, ரொம்ப சந்தோஷம். அப்பா எப்படா ஸ்கூலுக்கு போவாங்கன்னு இருந்துச்சுமா.
0: ரொம்ப சேட்டை பண்றாங்களா பசங்க?
2: வாழ்வியல் கூறும் ரகசியங்கள், இதை எழுதினவர் வந்து கனக சுப்பு ரத்தினம்.
0: சரிங்க.
2: அதாவது பகைவர்களை உருவாக்குவதும் நாம் தான், நண்பர்களை உருவாக்குவதும் நாம் தான். நம் மனதில் இருந்து பிறக்கும் எண்ணங்களில் இருந்தும், அதன் தொடர்ச்சியாக நம் நாவில் இருந்து பிறக்கும் சொற்களின் காரணமாகவும், அதன் விளைவாக நாம் செய்யும் செயல்களில் இருந்தும் நமக்கு நண்பர்களும் உருவாகிறார்கள், பகைவர்களும் உருவாகிறார்கள். தாமாக வெளியிருந்து உருவாகுவதில்லை,
0: எல்லாத்துக்குமே நம்ம தான் காரணம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டீங்க.
2: ஆமாங்கம்மா, கண்டிப்பாம்மா.
0: நன்றிங்கம்மா,
2: ரொம்ப நன்றிங்கம்மா.

0: கோடை பண்பலை 100.5 மிஸ்டர் கோல்டு ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிய மகளிர் நேரம்.
1: மிஸ்டர் கோல்டு ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் எல்லா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்டு.
2: கோடை பண்பலை 100.5 ஜிம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை நீல வழி, கேன்சருக்கு நல்ல ஆன்சர். ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
3: எல்லாரையும் அன்போடு பாத்துக்கிற பெண்கள் உங்களோட ஹெல்த்த கவனிச்சுக்கிறீங்களா? இந்த மே மாதம் பிரஸ்ட் செக்அப் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சா வாழ்க்கைய பாதுகாக்கலாம். நீங்க ஆரோக்கியமா இருந்தாதான் உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கும். ஜெம் பிரஸ்ட் சென்டர், ஜெம் ஹாஸ்பிடல், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 8925960060.
4: மாயவளை

0: மீளவழி. சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு சைபர் பாதுகாப்பு நிபுணர் மற்றும் பொறியாளர் ஆர்த்தி ராஜ்மோகன் அவர்கள் இணைகிறார்.
1: கொடைக்கானல் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க போகிற முக்கியமான தலைப்பு ஓவர் ஷேரிங் டேஞ்சர்ஸ், அதாவது சோஷியல் மீடியாவில் தேவைக்கு அதிகமான பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறது. எக்ஸாம்பிள், ஃபைனலி கோயிங் டு ஊட்டி ஃபார் 5 days அப்படின்னு நம்ம ஃபேமிலி ட்ரிப் டீட்டெயில்ஸை போடுறது. வீட்டில் யாரும் இல்லைன்றது நம்ம எல்லாருக்கும் சொல்கிறோம். குழந்தைங்களோட ஸ்கூல் யூனிஃபார்மோட ஃபோட்டோ போடுறது. அவங்களோட ஸ்கூல் நேம் என்ன, அவங்களோட ரொட்டீன் என்ன அப்படின்றது எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது. மை பர்த்டே அப்படின்னு நம்ம டேட் ஆஃப் பர்த். இந்த மாதிரி நிறைய பேரோட பாஸ்வேர்ட்ஸ் வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் காம்பினேஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ உங்கள் பேங்கிங்காக இருக்கலாம், உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டாக இருக்கலாம். ஸோ அந்த பாஸ்வேர்ட் கெஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். வீட்டுக்குள்ளே இருக்கிறப்ப ஃபோட்டோஸ் எடுத்து போடுறது, நம்ம வீட்டுக்குள்ளே என்ன எக்ஸ்பென்சிவ் ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம ஷேர் பண்ணுறது, இதெல்லாம் நமக்கு தெரியாமல் நம்ம ஷேர் பண்ணுவோம். நம்ம எங்கே போகிறோம், எப்போ வீட்டுக்கு வருவோம், நம்ம ஃபோன் நம்பர் என்ன, நம்ம லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் என்ன, ஃபேமிலி டீட்டெயில்ஸ் என்ன, எப்போ நம்ம ட்ரிப்பு போகிறோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம ஆன்லைனில் ஷேர் பண்ணுறோம். அது நமக்கு தெரியாமல் ஒரு ஸ்ட்ரேஞ்சருக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்குறோம். சிலர் அந்த தகவலை வந்து மிஸ்யூஸ் பண்ணலாம், ஒரு ஃபேக் அக்கௌண்ட் உருவாக்கலாம், ஸ்கேம் பண்ணலாம், இல்லை ஸ்டாக்கிங் கூட நம்மளை பண்ணலாம். அதனால் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, லைவ் லொக்கேஷன் பப்ளிக்காக ஷேர் செய்யாதீங்க. வெக்கேஷன் பிளான்ஸை முன்கூட்டியே போஸ்ட் பண்ணாதீங்க. ஃபோன் நம்பர், ஆதார் டீட்டெயில்ஸ், பேங்க் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் எங்கேயுமே ஷேர் பண்ணக்கூடாது. குழந்தைங்களோட ஸ்கூல் டீட்டெயில்ஸ் எல்லாம் பப்ளிக்காக நம்ம போடக்கூடாது. ப்ரைவசி செட்டிங்கை எப்போவுமே எனேபிள் பண்ணி வைக்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்க மட்டும்தான் உங்கள் ப்ரொஃபைலை பார்க்கலாம். தெரியாதவங்களுக்கு பர்சனல் ஃபோட்டோஸை ஷேர் பண்ணாதீங்க. நினைவில் வைங்க, இன்டர்நெட் மறக்காது. ஒரு போஸ்ட் டெலிட் செய்யலாம், அது யாரோட ஒரு ஃபோனில் வந்து சேவ் ஆகிருக்கலாம். அதனால் திங்க் பிஃபோர் யூ ஷேர். இன்று நிகழ்ச்சியை கேட்ட அனைவருக்கும் நன்றி. நாளை இன்னொரு பயனுள்ள தலைப்புடன் மீண்டும் சந்திப்போம். கொடைக்கானல் எஃப்எம் நேயர்களுக்கு நன்றி.
0: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மீளவழி நிகழ்ச்சியில் நாளையும் நம்மோடு இதே நேரம் இணைவார்.
2: பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை நீலவழி.
3: எல்லாரையும் அன்போடு பாத்துக்கிற பெண்கள், உங்களோட ஹெல்த்த கவனிச்சுக்கிறீங்களா? இந்த மே மாதம் பிரஸ்ட் செக்அப் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சா வாழ்க்கைய பாதுகாக்கலாம். நீங்க ஆரோக்கியமா இருந்தாதான் உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கும். ஜெம் பிரஸ்ட் சென்டர், ஜெம் ஹாஸ்பிடல், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 8925960060.
2: நாள்தோறும் நமது கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு அடுத்தது என்ன? இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் வரலாறு மற்றும் தொல்லியல் துறை சார்ந்த படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்குகிறார் வரலாறு மற்றும் தொல்லியல் துறை ஆர்வலர் தீபிகா அவர்கள். உயர்கல்வி தொடர்பா சந்தேகம் இருக்கா?
4: தெளிவு பெறணுமா? அப்ப அழையுங்கள். 24 24 24 24 24 24 26 24 24 29 293 கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42.
2: அடுத்தது என்ன? மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி.
5: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
7: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
8: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
6: மே 31 மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்படுற 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு.
9: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி

0: 36 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: போதும்
2: ஜில் ஜில் சம்மா கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் உலகத்தர கேம்பிரிட்ஜ் கல்விக்கு ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு.
5: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
6: அட்மிஷன் ஓபன்.
5: தொடர்புக்கு 9500252728.
7: கவிதை கேளுங்கள், கருவில் பிறந்தது ராகம்.
8: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
9: பண்பலை படைப்பாளிகள்.
10: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி.
8: பண்பலை படைப்பாளிகள் சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு.
11: பண்பலை படைப்பாளிகள்
12: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் தேகம்.
8: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒளியேற்ற காத்திருக்கிறது
3: கோடை பண்பலை 100.5
11: பண்பலை படைப்பாளிகள்.
8: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி:
3: நிலைய இயக்குனர்,
8: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
3: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624101.
8: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
11: பண்பலை படைப்பாளிகள்.

செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா பாதுகாப்பாக உள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா கடிதத்தை பேரவைத் தலைவர் ஏற்கக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்ட நிலையில் மேலும் ஒரு உறுப்பினர் இன்று ராஜினாமா செய்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி இன்று கனடாவின் விக்டர் லாயை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாளிதழ் ஒன்றில் அவர் எழுதியுள்ள கட்டுரையில் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறிய அவர், இதற்காக நாடு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் மகளிரின் பங்களிப்பை பாராட்டிய அவர், வேளாண், கல்வி, மருத்துவம், அறிவியல், விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பெண்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். லட்சாதிபதி மற்றும் நமோ ட்ரோன் சகோதரி திட்டங்களில் 3 கோடி மகளிர் இணைந்து பயன்பெற்று வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமை

0: இல் இந்தியா பாதுகாப்பாக உள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 2014 இதே நாள் திரு நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றது சிறப்புமிக்க தருணம் என்று கூறினார். கலாச்சார மறுமலர்ச்சிக்காகவும் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காகவும் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சிக்காக பல்வேறு நலத்திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பதவியேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்ததற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்தார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கடந்த 2014 இதே நாளில் பிரதமராக திரு நரேந்திர மோடி பதவியேற்றதை நினைவு கூர்ந்தார். நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு சென்றுள்ளதாக கூறிய அவர், கட்டமைப்பு, தேசிய பாதுகாப்பு, பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா மேம்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையை எட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதிபூண்டிருப்பதாக கூறினார். அனைவருடன் அனைவருக்கும் வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்துடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் குல்மார்க் பகுதியில் ரோப்காரில் சிக்கி தவித்த 300+ சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். மீட்புப் பணியில் ஈடுபட்ட இந்திய ராணுவத்தினர், ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர், தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினரை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பாதுகாப்பு படையினர் ஒருங்கிணைந்து செயல்பட்டு சிக்கி தவித்த சுற்றுலாப் பயணிகளை விரைந்து மீட்டதாக கூறியுள்ளார். நமது பாதுகாப்பு படையினரின் தைரியத்தையும் அர்ப்பணிப்பையும் எடுத்துக்காட்டும் விதமாக இது உள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் பேசிய அவர், உலகளாவிய சவால்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். இந்தோ பசிபிக் பகுதியில் தடையின்றி பொருளாதார வர்த்தகம் செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா உள்ளிட்ட குவாட் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். இக்கூட்டத்தில் பேசிய அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க் ரூபியோ, இந்தோ பசிபிக் எரிசக்தி பாதுகாப்பு திட்டம் உறுப்பு நாடுகளுடன் சேர்ந்து செயல்படுத்தப்படும் என்று கூறியுள்ளார். இதில் பேசிய ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் திரு டோசிமிட்சு மோட்டோகே, இந்தோ பசிபிக் நாடுகளுக்கிடையே தடையற்ற வர்த்தகத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறியுள்ளார். இக்கூட்டத்தில் உரையாற்றிய ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திரு பென்னி வாங், இந்தோ பசிபிக் பகுதிகளின் வளர்ச்சிக்காகவும் எதிர்கால முன்னேற்றத்திற்காகவும் ஆஸ்திரேலியா முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று தெரிவித்துள்ளார். இக்கூட்டத்தில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க் ரூபியோ ஆகியோர் பங்கேற்றனர். தேசிய விளையாட்டு நிர்வாக சட்ட அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. தேசிய விளையாட்டு வாரியம் தொடர்பான சட்ட அறிவிக்கையின் மூலம் வாரியத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் ஊதியம், சேவை நெறிமுறைகள் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. இந்த சட்டம் மூலம் தேசிய விளையாட்டு வாரியத்தின் தலைவர் மற்றும் 2 உறுப்பினர்களை தேர்வுக்குழுவின் பரிந்துரையின்படி மத்திய அரசு நியமிக்கவுள்ள தேசிய விளையாட்டு சங்கங்களை அமைப்பது, நிதி உதவி வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இந்த வாரியத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்படும். தேசிய விளையாட்டு தீர்ப்பாயம் விளையாட்டு தொடர்பான வழக்குகளை விசாரித்து அதற்கு தீர்வு காண அமைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அஇஅதிமுகவிலிருந்து மேலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையா தமது ராஜினாமா கடிதத்தை பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகரிடம் இன்று காலை சமர்ப்பித்தார். முன்னதாக நேற்று 3 உறுப்பினர்கள் ராஜினாமா செய்த நிலையில் அவர்களது ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்று காலை மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் ஆகிய 3 தொகுதிகள் காலியாக உள்ளதாக அரசிதழில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பேரவைத் தலைவர் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பான அவரது கடிதத்தை அஇஅதிமுக கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சட்டப்பேரவை தலைவரிடம் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, கட்சித் தாவல் தடை சட்டத்தின் கீழ் ராஜினாமா செய்த உறுப்பினர்கள் மீது பேரவைத் தலைவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அவர்களது வேண்டுகோளாகும் என்று கூறியுள்ளார். பேரவை உறுப்பினர்கள் ஒரு கட்சியிலிருந்து ராஜினாமா செய்த பின்னர் அந்த தொகுதி காலியானது என்று முறைப்படி அறிவிக்கப்பட வேண்டும்.

0: அதற்கு பின்னர் சம்பந்தப்பட்ட உறுப்பினர் வேறு எந்த கட்சியிலும் சேர்ந்து கொள்ளலாம் என்று சட்டம் கூறியுள்ள நிலையில் நேற்று தொகுதிகள் காலியானது தொடர்பான முறைப்படி அறிவிப்பு இல்லாத நிலையில் உறுப்பினர்கள் தாவேக்காவில் சேர்ந்திருப்பது சட்டவிரோதமானதாகும் என்பதை பேரவைத் தலைவர் அறிவிக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் திரு இசக்கி சுப்பையாவின் ராஜினாமா கடிதம் தமக்கு கிடைத்திருப்பதாகவும் ஆய்வு செய்த பின்னர் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் அஇஅதிமுக உறுப்பினர்களின் எண்ணிக்கை 44 இருந்து 40 குறைந்துள்ளது. பேரவையின் மொத்த எண்ணிக்கை 243 ஆகும். ஏற்கனவே 4 இடங்கள் காலியாக உள்ள நிலையில் திரு இசக்கி சுப்பையாவின் ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் காலியாக உள்ள இடங்களின் எண்ணிக்கை 5 உயரும். இஸ்லாமியர்களின் ஹஜ் புனித யாத்திரையின் 2 இன்று லட்சக்கணக்கான யாத்ரீகர்கள் புனித பயணம் மேற்கொண்டுள்ளனர். 5 மேற்கொள்ளப்படும் இந்த யாத்திரையில் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றுள்ளனர். சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா மதினா போன்ற புனித தலங்களுக்கு செல்வதை இஸ்லாமியர்கள் கடமையாக கருதுகின்றனர். இந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து 175,000 யாத்ரீகர்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளனர். கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை ஓரிரு நாட்களில் தொடங்குகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 1 தொடங்கும் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு சற்று முன்கூட்டியே தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தைச் சேர்ந்த திருவனந்தபுரம், கொல்லம், ஆலப்புழா, எர்ணாகுளம் ஆகிய 4 மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. மிசோரமில் பருவமழை தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 6 முன்கூட்டியே பருவமழை தொடங்கியுள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா இன்று மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானின் ஏவுகணை தளங்கள் மீதும் பந்தர் அப்பாஸ் கடல் பகுதியில் படகுகள் மீதும் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்கா கூறியுள்ளது. அமெரிக்க படையினரின் பாதுகாப்புக்காக இந்த தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். கத்தாரில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி, நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது உள்ளிட்டோர் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கும் போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. கத்தாரில் உள்ள ஈரானின் $12 பில்லியன் மதிப்பிலான சொத்துக்களை விடுவித்தால் மட்டுமே அமைதி பேச்சுவார்த்தை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று ஈரான் கூறியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனை கத்தார் அரசு மறுத்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் செட்டி கனடாவின் விக்டர் லாயை எதிர்கொள்கிறார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் பி.வி. சிந்து இந்தோனேஷியாவின் புத்ரி குசுமாவை எதிர்கொள்கிறார். IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. இதில் வெற்றி பெறும் அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வி, சுகாதாரம், உட்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா பாதுகாப்பாக உள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா கடிதத்தை பேரவைத் தலைவர் ஏற்கக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்ட நிலையில் மேலும் ஒரு உறுப்பினர் இன்று ராஜினாமா செய்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் செட்டி இன்று கனடாவின் விக்டர் லாயை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: மகளிர் நேரத்தில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது படித்ததில் பிடித்தது. நேரம் 12:51.

மகளிர் நேரத்தில் நிறைவு பெறுகிறது. படித்ததில் படித்தது நிகழ்ச்சியில் பங்கேற்ற சகோதரிகளுக்கும் கேட்டு ரசித்த உள்ளங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். ஜி மீறி நன்றினியர்களே.

0: கவர்ந்த கோடை பண்பலை வானொலி 100.5.
1: கோடை பண்பலையில் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: வீட்டுக்கு தேவையான எல்லாம்.

0: மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
1: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
0: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
1: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: இணைந்து வழங்குவோர்
3: உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்,
4: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு.
3: இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
4: அட்மிஷன் ஓபன்.
3: தொடர்புக்கு 9500252728. ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
4: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
3: தொடர்புக்கு 9500252728.
5: நண்பகலின் நிசப்தத்தை கூட இசையால் நிரப்பி உங்கள் உள்ளத்தின் ஓசையை தொட்டு செல்லும் இனிய அலைவரிசை கோடை பண்பலை 100.5 தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் உங்களோடு நிவேதா பால்ராஜ். ஆயிரத்தி 1967 ஏ.எல். சீனிவாசன் இயக்கத்தில் கே.வி. மகாதேவன் இசையமைப்பில் வெளிவந்த திரைப்படம் கந்தன் கருணை. கண்ணதாசனின் வரிகளில் சூலமங்கலம் ராஜலட்சுமி, எஸ். ஜானகி குரல்களில் வெளிவந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்தவர்கள் தாராபுரம் பூலவாடி சாலை கணேசன், கண்ணன், கேசவன், மகேந்திரன், நாகேந்திரன், சஞ்சய்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
5: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
4: தொடர்புக்கு 9500252728.
6: காற்றின் வழியே கானங்களை ஒழித்துக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. இளையராஜாவின் இன்னிசையில் 1982 SP முத்துராமன் இயக்கத்தில் வெளியான திரைப்படம் எங்கேயோ கேட்ட குரல். மலேசியா வாசுதேவன் குரலில் பஞ்சு அருணாச்சலம் வரிகளில் வெளிவந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்தவர்கள் மஞ்சள் நீர்காயல், சிங்காரவேல், சுரேஷ் முருகன், மீனா, பிஸ்மி. இவர்களுக்காக ஒலிக்கவிருக்கும் பாடல்
7: பட்டு வண்ண சேலைக்காரி, என்னை தொட்டு வந்த சொந்தக்காரி, ஒரு பெண்ணிடத்தில் என்ன என்ன புதுமை,

0: கூடை பண்பலையில் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவையில்.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
3: இணைந்து வழங்கி கொண்டிருப்போர்
4: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
5: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
4: தொடர்புக்கு 9500252728.
0: சி வி ஸ்ரீதர் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் 1967 வெளியான திரைப்படம் ஊட்டி வரை உறவு. கண்ணதாசனின் வரிகளில் பி சுசீலா குரலில் ஒலிக்க இருக்கும் இப்பாடலுக்கு விருப்பம் தெரிவித்தவர்கள் மதுரை கைத்தறி நகர் மோதிலால், பிரசன்னா, நந்தினி, நிர்மலா, பிரீதா, ஸ்ரீதேவி, மான்சி, வாசுகி, சூர்யா. இவர்களுக்காக தேடி வரும் பாடல்

0: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
3: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
2: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.
5: இந்த 2026ல நர்சிங் படிக்க பிளான் பண்றீங்களா?
6: பிஎஸ்சி நர்சிங்ல வெல் ட்ரெயின் ஸ்டாஃப், பிராக்டிக்கல் லேர்னிங், எம்ஏபிஎச் அங்கீகாரம் பெற்ற பிரீத்தி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், டொனேஷன் இல்லாம அட்மிஷன், உடனடி வேலை வாய்ப்பு, மேனேஜ்மெண்ட் மூலமாவும் கவுன்சிலிங் மூலமும் சேரலாம்.
5: கவுன்சிலிங் கோட் 1010, பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங், மாட்டுத்தாவணி, மதுரை.
7: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RBS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர், திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 999-4-3-9-6-0-1-4.
8: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பண்டாரசில சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பண்டாரசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பண்டாரசி.
9: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
10: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
9: தொடர்புக்கு 9500252728.
11: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துகள்.

நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. காரைக்குடி நாராயணன் இயக்கத்தில் 1978 இளையராஜாவின் இசையில் வெளிவந்த திரைப்படம் அச்சாணி. மாதா உன் கோயிலில் பாடலை பாடியவர் எஸ் ஜானகி, வரிகள் கண்ணதாசன். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்தவர்கள் கொடைக்கானல், ரோஸ், அமுதா, செல்வி, மகாலட்சுமி, சித்ரா, சலீமா.

0: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
1: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
0: தொடர்புக்கு 9500252728.

நாம் இணைந்திருக்கிறோம் கோடி பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. அலாவுதீனும் அற்புத விளக்கும். திரைப்படம் வெளியான ஆண்டு 1957. இயக்குனர் டி ஆர் ரகுநாத் இயக்கத்தில், இசையமைப்பாளர் எஸ் ராஜேஸ்வர ராவ் இசையில், ஏ மருதகாசியின் வரிகளில், பி சுசிலா குரலில் வெளியான பாடலுக்கு விருப்பம் தெரிவித்தவர்கள் ராயனூர் ராமசாமி, சிவகாமி, காளியம்மாள், முத்துசாமி, முத்துலட்சுமி, உமா மகேஸ்வரி. இவர்களுக்காக ஆசையாய் ஒலிக்கவிருக்கிறது பாடல்.

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசிதான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: இணைந்து வழங்கியோர்
3: உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்,
4: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு.
3: இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
4: அட்மிஷன் ஓபன்.
3: தொடர்புக்கு 9500252728. ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
4: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
3: தொடர்புக்கு 9500252728.

நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. 1975 கே சங்கர் இயக்கத்தில் கே வி மகாதேவன் இசையமைப்பில் வெளியான திரைப்படம் பல்லாண்டு வாழ்க. கே ஜே ஏசுதாஸ் குரலில் புலமை பித்தன் வரிகளில் வரும் பாடல் ஒன்றே குளமென்று பாடுவோம். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்தவர்கள் ஆண்டிப்பட்டி ரத்னம், உமா மகேஸ்வரி, கோகுல்நாத், திவ்யதர்ஷினி, குகப்பிரியா.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: அன்பே ஆரோயிரே திரைப்படம் வெளியான ஆண்டு 1975. இயக்கம் ஏ சி திரிலோக் சந்தர். இசையமைப்பு எம் எஸ் விஸ்வநாதன். வாணி ஜெயராம் குரலில், வாலியின் வரிகளில் வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்தவர்கள் கரூர் குமார்.

கே சங்கர் இயக்கத்தில் ஏ எம் ராஜாவின் இசையில் 1962 வெளிவந்த திரைப்படம் ஆடிப்பெருக்கு. ஏ எம் ராஜா, பி சுசீலா குரல்களில், கண்ணதாசனின் வரிகளில் ஒலிக்கவிருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்தவர்கள் நாகர்கோயில் நம்பி இடைத்தெரு, மந்திரமூர்த்தி, அதித் விசாகன், செல்வமதி, பிரதிஷா, கோகுல்ராம்.

1977 கி விஜயன் இயக்கத்தில் எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் வெளியான திரைப்படம் அண்ணன் ஒரு கோயில். கண்ணதாசனின் வரிகளில் டி.எம். சவுந்தரராஜன் குரலில் ஒலிக்க இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்தவர்கள் தூத்துக்குடி மேல்மந்தை கஜேந்திரன், ருத்ரகுமார், பிருந்தாலட்சுமி.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில் கே சங்கர் இயக்கத்தில் 1962 வெளியான திரைப்படம் ஆலயமணி. பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி. வரிகள் எழுதியது கண்ணதாசன். வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்தவர்கள் தேவக்கோட்டை வாடியார் வீது, முகமது இஸ்மாயில், மைதின் பாத்திமா, ஃபாரூக், காளிமுத்து, குப்புசாமி.

நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் நிவேதா பால்ராஜ். இனி ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சலாக.

0: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
1: நீ நிமித்தக்காரனாயிருந்தால் இரண்டு பேர் குதிரைகளில் சவாரி செய்து கொண்டு வருகிறார்களே, அவர்கள் என்ன செய்தியை கொண்டு வருகிறார்கள் என்று சொல் பார்க்கலாம் என்று ஆழ்வார்க்கடியான் அந்த கூட்டத்திலே கூற, வந்தியத்தேவன் குதிரையின் பேரில் வந்தவர்களை உற்று பார்த்துவிட்டு, ஓ சொல்லுகிறேனே, ராஜ குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு ஜலகண்ட விபத்து நேர்ந்திருக்கிறது, அந்த துக்கச் செய்தியைத்தான் அவர்கள் கொண்டு வருகிறார்கள் என்றான் அவன். இப்படி சொல்லி வாய் மூடுவதற்குள் குதிரைகள் ஜனக்கூட்டத்தை நெருங்கிவிட்டன. ஜனங்கள் மேலே போக வழி விடாதபடியால் குதிரைகள் நின்றன.
2: நீங்கள் தூதர்கள் போலிருக்கிறது, என்ன செய்தி கொண்டு வருகிறீர்கள்
1: என்று ஆழ்வார்க்கடியான் கேட்டான். ஆம், நாங்கள் தூதர்கள்தான், துக்கச் செய்தி கொண்டு வருகிறோம். இளவரசர் அருள்மொழிவர்மர் ஏறி வந்த கப்பல் சுடற்காற்றில் அகப்பட்டு கொண்டதாம். இளவரசர் யாரையோ காப்பாற்றுவதற்காக கடலில் குதித்து மூழ்கி போய்விட்டாராம். குதிரை மீது வந்தவர்களில் ஒருவன் இவ்வாறு கூறியதும் அந்த ஜனக்கூட்டத்தில் ஐயோ ஐயோ என்று பரிதாப குரல்கள் நெஞ்சை பிளக்கும்படியான சோகத்வனியில் எழுந்தன. எங்கிருந்துதான் அவ்வளவு ஜனங்களும் வந்தார்களோ தெரியாது. அவ்வளவு சீக்கிரத்தில் அவர்கள் எப்படி வந்து சேர்ந்தார்கள் என்றும் சொல்ல முடியாது. ஆண்களும் பெண்களும் வயோதிகர்களும் சிறுவர் சிறுமியரும் அந்த தூதர்களை பெருங்கூட்டமாகச் சூழ்ந்து கொண்டார்கள். பலர் அவர்களை பல கேள்விகள் கேட்டார்கள். பலர் அழுது

0: புலம்பினார்கள். பழுவேட்டரையர்கள் அருள்மொழிவர்மரை விரும்பவில்லை என்பது அந்நகர மக்களில் பலருக்கு ஏற்கனவே தெரியும். இளவரசரை சிறைப்பிடித்து கொண்டு வருவதற்காக பழுவேட்டரையர்கள் ஈழத்துக்குள் ஆள் அனுப்பியிருக்கிறார்கள் என்ற பிரஸ்தாபமும் அவர்கள் காதுக்கு எட்டியிருந்தது. எனவே கூட்டத்தில் பலர் பழுவேட்டரையர்களை பற்றி முதலில் முணுமுணுக்கத் தொடங்கினார்கள். பிறகு உரத்த குரலில் சபிக்கவும் தொடங்கினார்கள். பழுவேட்டரையர்கள் வேண்டுமென்றே இளவரசரை கடலில் மூழ்கடித்து கொண்டிருக்க வேண்டும் என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டார்கள். அந்த ஜனக்கூட்டத்தார் பேசிக்கொண்ட சத்தமும் அவர்கள் புலம்பிய சத்தமும் பழுவேட்டரையர்களை சபித்த சப்தமும் சேர்ந்து சமுத்திரத்தின் பேரிரைச்சலை போல எழுந்தது. இந்த கூட்டத்துக்கு மத்தியில் அகப்பட்டு கொண்ட தஞ்சாவூர் தூதர்கள் மேலே அரண்மனைக்கு போக முடியாமல் தவித்தார்கள். ஜனங்களை விலக்கிக் கொண்டு போக அவர்கள் முயன்றும் பலிக்கவில்லை. எப்படி, எங்கே, என்றைக்கு, நிச்சயமாகவா என்றெல்லாம் ஜனங்கள் அந்த தூதர்களை கேட்ட வண்ணம் மேலே போக முடியாதபடி தடை செய்தார்கள். வைத்தியர் மகனுடன் வந்திருந்த காவலர்களை பார்த்து ஆழ்வார்க்கடியான்,
1: நீங்கள் ஏன் சும்மா நிற்கிறீர்கள்?

0: பழுவேட்டரையர்கள் வேண்டுமென்றே இளவரசரை கடலில் மூழ்கடித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டார்கள். அந்த ஜனக்கூட்டத்தார் பேசிக்கொண்ட சத்தமும் அவர்கள் புலம்பிய சத்தமும் பழுவேட்டரையர்களை சபித்த சப்தமும் சேர்ந்து சமுத்திரத்தின் பேரிரைச்சலை போல எழுந்தது. இந்த கூட்டத்துக்கு மத்தியில் அகப்பட்டு கொண்ட தஞ்சாவூர் தூதர்கள் மேலே அரண்மனைக்கு போக முடியாமல் தவித்தார்கள். ஜனங்களை விலக்கிக் கொண்டு போக அவர்கள் முயன்றும் பலிக்கவில்லை. எப்படி, எங்கே, என்றைக்கு, நிச்சயமாகவா என்றெல்லாம் ஜனங்கள் அந்த தூதர்களை கேட்ட வண்ணம் மேலே போக முடியாதபடி தடை செய்தார்கள். வைத்தியர் மகனுடன் வந்திருந்த காவலர்களை பார்த்து ஆழ்வார்க்கடியான்,
1: நீங்கள் ஏன் சும்மா நிற்கிறீர்கள்? கூட்டத்தை விலக்கி தூதர்களை அரண்மனைக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்றான்.
0: காவலர்களும் மேற்படி செய்தி கேட்டு கதிகலங்கிப் போயிருந்தார்கள். அவர்கள் இப்போது முன்வந்து தூதர்களுக்கு வழி விலக்கி கொடுக்க முயன்றார்கள். தூதர்கள் சிறிது சிறிதாக அரண்மனையை நோக்கி முன்னேறினார்கள். ஜனக்கூட்டமும் அவர்களை விடாமல் தொடர்ந்து சென்றது. மேலும் மேலும் ஜனங்களின் கூட்டம் பெருகிக் கொண்டும் வந்தது. அவ்வளவு பெரிய ஜனக்கூட்டத்தில் ஒரே மனதாக இளவரசர் அருள்மொழிவர்மரின் கதியை நினைத்து கலங்கி புலம்பிக் கொண்டிருந்த அந்த கூட்டத்திலே ஒரே ஒரு பிராணி மட்டும்,
2: ஐயோ, இது ஏதோ சூழ்ச்சி, ஒற்றனை தப்பித்துவிட சூழ்ச்சி என்று அலறி கொண்டிருந்தது.
0: அவ்வாறு அலறிய வைத்தியர் மகனை யாரும் பொருட்படுத்தவில்லை. அவனுடைய கூக்குரல் யாருடைய செவியிலும் ஏறவில்லை. மாநதியின் பெருவெள்ளம் அதில் விழுந்துவிட்ட சிறு துரும்பை அடித்து கொண்டு போவது போல அந்த பெரும் ஜனக்கூட்டம் வைத்தியர் மகனையும் தள்ளி கொண்டு முன்னே சென்றது. ஜனக்கூட்டம் சேரத் தொடங்கிய போதே வந்தியத்தேவன் குதிரை மேலிருந்து இறங்கிவிட்டான். கூட்டம் நகரத் தொடங்கிய போது ஆழ்வார்க்கடியான் அவன் அருகில் வந்து அவன் கையை பற்றி கொண்டான். குதிரையை விட்டுவிடு, பிறகு அதை தேடி பிடித்து கொள்ளலாம், உடனே என்னுடன் வா என்று அவன் காதோடு சொன்னான். அப்பனே, சமய சஞ்சீவியாக வந்து சேர்ந்தாய், இல்லாவிட்டால் என் நிலைமை என்ன ஆகியிருக்குமோ தெரியாது என்றான் வல்லவரையன்.
1: இதுதான் உன் தொழிலாயிற்றே. நீ சங்கடத்தில் அகப்பட்டுக் கொள்ள வேண்டியது, யாராவது வந்து உன்னை அந்த நெருக்கடியிலிருந்து விடுவிக்க வேண்டியது
0: என்று எகத்தாளம் செய்தான் ஆழ்வார்க்கடியான். இருவரும் ஜனக்கூட்டம் அவர்களை தள்ளி கொண்டு போகாத வண்ணம் வீதி ஓரமாக ஒதுங்கி நின்றார்கள். கூட்டம் போன பிறகு வந்தியத்தேவனுடைய கையை ஆழ்வார்க்கடியான் பற்றி கொண்டு வேறு திசையாக அவனை அழைத்துச் சென்றான். அரண்மனைகள் இருந்த வீதியில் முன்னொரு தடவை நாம் பார்த்திருக்கும் பூட்டி கிடந்த கோடி வீட்டில் அவர்கள் புகுந்தார்கள். கொல்லைப்புறத்தில் இருந்த நந்தவனத்தில் பிரவேசித்து கொடி வழிகளில் நடந்தார்கள். சிறிது நேரத்துக்கெல்லாம் நீல நிற ஓடை தெரிந்தது. அதில் ஒரு ஓடம் மிதந்தது. ஓடத்தில் ஒரு மாதரசி இருந்தாள். அவளை கண்டதும் வந்தியத்தேவனுடைய உள்ளம் துள்ளி குதித்தது. அன்னை அழைத்து வரச் சொன்னதாக சேவகன் வந்து கூறியதன் பேரில் மதுராந்தகன் செம்பியன் மாதேவியை பார்க்கச் சென்றான். சிவபக்தியில் சிறந்த அந்த மூதாட்டியின் புகழ் நாடெங்கும் பரவியிருந்தது. ஒரு காலத்தில் மதுராந்தகனும் அன்னையிடம் அளவில்லாத பக்தி கொண்டிருந்தான். இப்போது அந்த பக்தி கோப வெறியாக மாறிப்போயிருந்தது. பெற்ற மகனுக்கு துரோகம் செய்து தாயாதிகளின் கட்சி பேசிய தாயை பற்றி கதைகளில் கூட கேட்டதில்லையே. தனக்கு இப்படிப்பட்ட அன்னையா வந்து வாய்க்க வேண்டும்? இதை நினைக்க நினைக்க அவன் உள்ளத்திலிருந்து அன்பு அத்தனையும் துவேஷமாக மாறி நாளடைவில் கொழுந்து விட்டு வளர்ந்திருந்தது. அபூர்வமான சாந்தம் குடிகொண்ட அன்னையின் முகத்தை பார்த்ததும் கொஞ்சம் அவனுடைய கோபம் தணிந்தது. பழைய வழக்கத்தை அனுசரித்து நமஸ்கரித்து எழுந்து நின்றான்.
3: சிவபக்தி செல்வம் பெருகி வளரட்டும் என்று மகாராணி ஆசி கூறி அவனை ஆசனத்தில் உட்காரச் செய்தார்.
0: அந்த ஆசீர்வாதம் மதுராந்தகனுடைய மனத்தில் அம்பை போல தைத்தது.
3: மதுராந்தகா, என் மருமகள் சுகமா? உன் மாமனார் வீட்டிலும் தனாதிகாரியின் வீட்டிலும் எல்லோரும் சௌக்கியமா என்று அன்னை கேட்டார்.
4: எல்லோரும் சௌக்கியமாகவே இருக்கிறார்கள், அதை பற்றி தங்களுக்கு என்ன கவலை என்று குமாரன் முணுமுணுத்தான்.
3: தஞ்சையிலிருந்து புறப்படுவதற்கு முன்னால் நீ சக்கரவர்த்தியை பார்த்தாயா? அவருடைய உடல் நலம் தற்சமயம் எப்படி இருக்கிறது
0: என்று மகாராணி கேட்டார்.
4: பார்த்து விடை பெற்றுக் கொண்டுதான் புறப்பட்டேன். சக்கரவர்த்தியின் உடம்பு நாளுக்கு நாள் நலிந்துதான் வருகிறது. உடல் வேதனையை காட்டிலும் மனவேதனை அவருக்கு அதிகமாயிருக்கிறது என்றான் மதுராந்தகன்.
3: அது என்ன குழந்தாய், சக்கரவர்த்தி மனவேதனைப்படும்படியாக என்ன நேர்ந்தது?
4: குற்றம் செய்தவர்கள், அநீதி செய்தவர்கள், பிறர் உடமையை பறித்து அனுபவிக்கிறவர்கள் மனவேதனை கொள்வது இயல்புதானே?
3: இது என்ன சொல்லுகிறாய்? சக்கரவர்த்தி அவ்வாறு என்ன குற்றம் அநீதி செய்துவிட்டார்?
4: வேற என்ன செய்ய வேண்டும்? நான் இருக்க வேண்டிய சிம்மாசனத்தில் அவர் இத்தனை வருஷங்களாக அமர்ந்திருப்பது போதாதா? அது குற்றம் இல்லையா, அநீதி இல்லையா?
3: குழந்தாய், பால் போல தூய்மையாக இருந்த உன் உள்ளத்தில் இந்த விஷம் எப்படி வந்தது? உனக்கு யார் துர்போதனை செய்து கெடுத்து விட்டார்கள்
0: என்று இரக்கமான குரலில் அன்னை கேட்டார்.
4: எனக்கு ஒருவரும் துர்போதனை செய்து கொடுக்கவில்லை. நீங்கள் மகனை அவ்வளவு

0: மூடனாக ஏன் கருதுகிறீர்கள்? எனக்கு சுய அறிவே கிடையாது என்பது தங்கள் எண்ணமா?
1: எத்தனை அறிவாளிகளாயிருந்தாலும் துர்போதனையினால் மனம் கெடுவது உண்டு. கரைப்பவர்கள் கரைத்தால் கல்லும் கரையும் அல்லவா? கூனியின் துர்போதனையினால் கைகேயியின் மனம் கெட்டுப்போகவில்லையா?
0: பெண்களின் மனதை அப்படி துர்போதனையினால் கெடுத்து விடலாம் என்பதை நானும் தெரிந்து கொண்டுதான் இருக்கிறேன்.
1: மதுராந்தகா, யாரை குறிப்பிட்டு சொல்லுகிறாய்?
0: தாயே, என்னை எதற்காக அழைத்தீர்கள்? அதை சொல்லுங்கள்.
1: சற்று முன் நடந்த வைபவத்தில் நீ பிரசன்னமாயிருந்தாய் அல்லவா?
0: இருந்தேன். யாரோ வழியோடு போகிற சிறுவனை பல்லக்கில் ஏற்றி அழைத்து வரச் செய்தீர்கள். சிம்மாசனத்தில் ஏற்றி வைத்து உபசரித்தீர்கள். அவன் தலைகால் தெரியாத கர்வம் கொண்டிருப்பான்.
1: ஐயோ, அப்படி அபச்சாரமாக பேசாதே குழந்தாய். வந்திருந்தவர் வயதில் வாலிபரானாலும் சிவஞான பரிபக்குவம் அடைந்த மகான்.
0: அவர் மகானாவே இருக்கட்டும். நான் குறைத்து பேசினால் அவருடைய பெருமை குறைந்து விடாதல்லவா? அந்த மகானுக்கு தாங்கள் ராஜரீக மரியாதைகள் செய்ததையும் நான் ஆட்சேபிக்கவில்லை. என்னை எதற்காக அழைத்தீர்கள் என்று சொல்லுங்கள்.
1: செம்பியன் மாதேவி ஒரு நெடிய பெருமூச்சு விட்டார். பிறகு கூறினார், உன்னுடைய குணத்தில் ஏற்பட்டிருக்கும் மாறுதல் எனக்கு பிரமிப்பை உண்டாக்குகிறது. பழுவேட்டரையர் மாளிகையில் 2 வருஷ வாசம் இப்படி உன்னை மாற்றிவிடும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. போனால் போகட்டும். என்னுடைய கடமையை நான் செய்ய வேண்டும். உன் தந்தைக்கு நான் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற என்னால் எந்த வரையில் முயல வேண்டும் மகனே? உன்னை அழைத்த காரியத்தை சொல்வதற்கு முன்னால் என்னுடைய கதையை, நான் உன் தந்தையை மணந்த வரலாற்றை கூற வேண்டும். சற்று பொறுமையாக கேட்டுக்கொண்டிரு.
2: மதுராந்தகன் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருக்கப் போவதற்கு அறிகுறியாக கால்களை மண்டி போட்டுக்கொண்டு கைகளை பீடத்தில் நன்றாக ஊன்றிக்கொண்டு உட்கார்ந்தான்.
1: நான் பிறந்த ஊராகிய மழபாடிக்கு நீ குழந்தையாயிருந்தபோது 2 தடவை வந்திருக்கிறாய். அந்த ஊரில் உள்ள சிவபெருமான் ஆலயத்தையும் பார்த்திருக்கிறாய். கோச்செங்கோழ மன்னர் சிவாலயம் எடுப்பித்த 64 ஸ்தலங்களில் அதுவும் ஒன்று என பெரியோர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன். உன்னுடைய பாட்டனார் ஒன்று, என்னுடைய தந்தை மழபாடியில் பெரிய குடித்தனக்காரர். எங்கள் குலம் தொன்மையானது. ஒரு காலத்தில் மழவரையர்கள் செல்வாக்கு பெற்ற சிற்றரசர்களாயிருந்தார்கள். விஜயாலய சோழர் காலத்தில் நடந்த யுத்தங்களில் பாண்டியர்களோடு சேர்ந்திருந்தார்கள். அதனால் சோழர்கள் வெற்றி பெற்ற பிறகு மழவரையர்களின் செல்வாக்கு குன்றியிருந்தது. சிறு பெண்ணாயிருந்தபோது அதை பற்றியெல்லாம் நான் குறைப்பட்டதில்லை. என் உள்ளம் மழபாடி ஆலயத்தில் உள்ள நடராஜ பெருமான் மீது சென்றிருந்தது.

0: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
1: ஸ்ரீ ஜெயந்தி கண்ணன் பிறந்த நாள் விழாவை பழையாறை மக்கள் குதூகலமாக கொண்டாடிக்கிட்டு இருந்த போது பகை நாட்டிலிருந்து வந்த ஒற்றனை பிடிச்சு கொடுப்பது பற்றிய அறைகூவல் பறை முழக்கத்துக்கு இடையில எழுந்ததும் அவங்க காட்டிய வெறுப்பும் அதிருப்தியும் நேயர்களுக்கு நினைவிருக்கும். இப்ப தூதர்கள் ஒரு துக்க செய்தி கொண்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில கொஞ்ச நாளா மனநிலை சரியில்லாதவன் போல நடந்துகிட்டு இருந்த வைத்தியர் மகன் இது சூழ்ச்சி, ஒற்றனை தப்புவிக்க செய்யற சூழ்ச்சின்னு அலறினா யாரு கவனிப்பாங்க? சரி, மக்களின் ஓலக்குரல் அரண்மனை பகுதிக்கு எட்டுவதற்கு முன்னால மாதேவடிகள்னு நாடே போற்றும் தன் தாயிடம் மதுராந்தகர் எவ்வளவு கடுமையா நடந்துகிட்டாங்கிறத கேட்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்குது. இந்த நிலையில அந்த துக்க செய்தி வேற வந்துட்டா என்னென்ன விளைவுகள் ஏற்படுமோன்னு கவலையாகவும் இருக்கு. அடுத்த பகுதியில ஏதாவது திருப்பம் வருமா? பிரஸ்தாபம், ஒரு விஷயத்தை பத்தின பேச்சு பரவுதல். பிரஸ்தாவம், இச்சொல் பேச்சுக்கான பொருளை குறிப்பது. பிரஸ்தாரம், ஒரு செய்தி கொஞ்சம் கொஞ்சமா பரவுவதோடு துண்டு துண்டா சிதறுவது. எகத்தாளம், இகழ்த்தாளம் இகழ்ந்து ஏளனம் செய்வது, கேலியாக பேசுவது. இகழ்த்தாளம் பேச்சு வழக்கில் எகத்தாளம் ஆயிடுச்சு. வைபவம், பிரசன்னம், இந்த ரெண்டு சொற்களை பத்தி பார்ப்போம். வைபவம் சுப நிகழ்ச்சியை குறிப்பது. இதுக்கு இணையாக பயன்பாட்டில் இருக்கிற சொல் வைபோகம். இது சுப நிகழ்ச்சிகளால

0: ஏற்படுற பெருமகிழ்ச்சிய வைபவத்தின் காரணமா ஏற்படுற பரவச நிலையை குறிப்பது. அடுத்து பிரசன்னம், பொதுவா தெளிவுங்கிற பொருளை தரும் சொல். செம்பியன் மாதேவியார் திருநாரையூர் நம்பியாண்டார் நம்பியின் வருகையால சிவானந்தத்துல தெளித்திருந்தாங்க அல்லவா, அந்த எழுச்சியில மகனின் உள்ள குமுறலை கூட உணராமல் மகிழ்ச்சியோடு வந்திருந்து கலந்து கொண்டாய் அல்லவான்னு பூரிப்போடு சொல்லும்போது அந்த நிகழ்ச்சிய வைபவம்னும் மதுராந்தகனின் இருப்ப பிரசன்னம்னும் சொல்லிட்டாங்க. மழவர், போர்த்திறன் கொண்ட மழவர்களை பத்தி பல குறிப்புகள் இலக்கியங்கள்ல காணலாம். வட வெள்ளாற்றுக்கும் கொள்ளிடத்துக்கும் இடைப்பட்ட பகுதி மழை நாடு, இன்னொரு பேரு வடகரை மழவாடி நாடு. மழவர்களின் படைகள் தங்கியிருந்த இடம் மழவர் பாடி அல்லது மழபாடி. மேல் மழை நாடு கீழ் மழை நாடுன்னு ரெண்டு பகுதிகளை பத்தி சில குறிப்புகள்ல பாக்குறோம். மேல் மழை நாட்டின் தலைநகரம் திருத்தவத்துறை, அனைவரும் அறிந்த பெயர் லால்குடி. கீழ் மழை நாட்டின் தலைநகரம் திருமழபாடி. சந்திப்போம் அடுத்த நிகழ்ச்சியில.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: கோடை பண்பலை 100.5 வென்றார் வந்தார். நம் கோடை பண்பலை 100.5 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு வலம் வரும் செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சியில் பரிசு பெற்ற நேயர்களுக்காகவும், கோடை பண்பலை 100.5 வலம் வரும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் என்ன கருத்துக்களை எழுதி முத்தான நேயராக தேர்ந்தெடுக்கப்படும் நேயர்களுக்காகவும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சி வலம் வந்துட்டுருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு சிறப்பு விருந்தினரா திருச்சி மாவட்டம் தொட்டியம் ஆனைக்கல்பட்டி திவாகரன் அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் அவர் கூட தான் நம்ம பேச போகிறோம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம். இனிய மதிய வணக்கம் மேடம்.
2: கோடை பண்பலை 100.5 நிலைய அரங்குக்கு வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு?
3: சொல்ல முடியாத இன்ப அதிர்ச்சியா இருக்கு மேடம்.
2: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்களா?
3: ரொம்ப மகிழ்ச்சி மேடம்.
2: ஏற்கனவே நீங்க கொடைக்கானல் வந்திருக்கீங்களா? நம்ம பண்பலைக்கு வந்திருக்கீங்க?
3: இல்லைங்க மேடம், இதுதாங்க மேடம் நான் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிகளை கடிதம் எழுதி முத்தான நேரா அறிவிச்சு வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில தேர்ந்தெடுத்து அழைப்பு கொடுத்துருக்காங்க, வந்திருக்கோம்.
2: சரி, நீங்க கடிதம் எழுதியிருப்பீங்க தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு. நீங்க எதிர்பார்த்தீங்களா நம்மளை வந்து வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு அழைப்பாங்க, நாமளும் போய் நேரலையில பேசுவோம் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா?
3: எதிர்பார்க்கலைங்க மேடம், பார்க்கல. ஆனாலும் கடிதம் எழுதி போடுவோம், அதில் பேர் வரும்னு தான் எதிர்பார்த்து நிகழ்ச்சியை கேட்டு இருக்கோம்.
2: சரி,
3: அதில் அதுக்கு முன்னாடியே முத்தான நேரம் வாசிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அழைப்பு வந்துருச்சு, உங்களை தேர்ந்தெடுத்திருக்கோம், வந்து நேரில் நிகழ்ச்சியில் வென்றார் வந்தாரில் பேசுவீங்க, பேச வரீங்களான்னு கேட்டீங்க.
2: சரி,
3: அப்புறமே முத்தான நேரம் நீங்கள் கேட்ட மூணு நாளுக்கு முன்னாடி அப்புறமே தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் அதுலேயே முத்தான நேரம்னு வாசிச்சிட்டாங்க.
2: சரி, எந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் கடிதம் எழுதி உங்களை வந்து முத்தான நேயரா தேர்ந்தெடுத்தாங்க? எந்த நிகழ்ச்சி? நிறைய நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதுறீங்களோ?
3: கடந்த மாதம் ஏப்ரல் 17ஆம் தேதி வலம் வந்த வானவில் நிகழ்ச்சியில் தனிமை மேலானது என்ற நிகழ்ச்சிக்கு கருத்துக்கள் எழுதியிருந்தேன்.
2: சரி,
3: அதில் தேர்ந்தெடுத்து அழைப்பு விட்டுருக்காங்க.
2: சரி, கடிதம் எழுதியிருந்தீங்க, தனிமை மேலானது தானா, இப்போ சொல்லுங்க.
3: தனிமை மேலானதுன்னு எழுதியிருக்கங்க மேடம். அதில் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அந்த கருத்துக்கள்லாம் அதில் நீண்ட பதிவாக எழுதி அனுப்பியிருந்தேன்.
2: ஆனால் தனிமை மேலானதா என்னன்றது இப்போ சொல்ல முடியலன்றீங்களா?
3: இப்போ அதை சொல்ல
2: முடியல,
3: முடியலைங்க.
2: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பேசுனது. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். முதல் விருப்ப பாடலா, என்ன விருப்ப பாடல் நீங்கள் கேட்குறீங்க?
3: முதல் வந்து துள்ளாத மனமும் துள்ளும் படம் இன்னிசை பாடி வரும் பாடல்.
2: உங்களுக்காகவே பாடல் வந்து கேட்கலாம்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: இசைமேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN

0: சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்துரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
2: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
0: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ணத்துரிகை.
3: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
4: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
6: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
0: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்துரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
2: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
0: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ணத்துரிகை.
3: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
7: நேரம் 2:40. கோடை பண்பலை 100.5 வென்றார் வந்தார் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் திருச்சி மாவட்டம் தொட்டியம் ஆணைக்கல்பட்டி திவாகரன் அவரோட தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சொல்லுங்கள், வீட்டில் யார் யாரெலாம் இருக்காங்க அவங்கள பற்றிலாம் சொல்லுங்கள்.
8: வீட்டில் எங்கள் அம்மா விஜயலட்சுமி, அப்பா பன்னீர்செல்வம், பாப்பா நவிதா, எங்கள் தாத்தா பேர் பூசாரி, கூட்டிகிட்டு வந்தாங்க என்னைய நம்ம பண்பலைக்கு. அம்மாயி பேர் புஷ்பா, எங்கள் சித்தி பேர் மோகனா, எங்கள் சித்தப்பா பேர் வேலுமணி, எங்கள் முதல் அத்தை பேர் கோமதி, முதல் மாமா பேர் குணசேகரன், இரண்டாவது மாமா பேர் நித்தி, இரண்டாவது அத்தை பேர் கோகிலா.
7: எல்லாரும் பேரும் சொல்லிட்டீங்களா மறந்துட்டீங்களா? எதுவும்
8: இல்லைங்க மேடம். அல்ல, அனைத்து பேரும் சொல்லிட்டோம். நம்ம நேயர்கள் பேரை தான் சொல்ல முடியாது, ஆனாலும் அவங்களுக்கு
7: சரி. இப்ப நிகழ்ச்சியை வந்து எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, உங்களோட உறவுகள், அப்புறம் நம்ம நேயர்கள் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க.
8: நம்ம நேயர்கள் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க.
7: சரி, உங்களுக்கு பொழுதுபோக்கு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
8: பொழுதுபோக்குனா நம்ம பண்பலை தாங்க மேடம். அதிகம் பண்பலையை தான் அதிக விரும்பி நேசித்து கேட்பேன்.
7: எத்தனை மணிலேருந்து கேட்பீங்க?
8: நான் காத்தால 6 மணிக்கு நம்ம பண்பலை ஆன் பண்ணா 10 மணி வரைக்கும் கேட்பீங்க மேடம்.
7: சரி, தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்பீங்க. அப்போ எந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
8: நம்ம நிகழ்ச்சியில் காத்தால 8 மணிக்கு போடுற மனதோடு ராகம், இது ஞாயிற்றுக்கிழமை போடுற மாலை 4 மணிக்கு போடுற செப்புக செந்தமிழ், அப்புறம் இரவு சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு தங்கள் அனுப்புற நிகழ்ச்சி சனி ஞாயிறில் வரது, அதுக்கு நாங்கள் முத்தானதன் கடிதம் எழுதி தேர்ந்தெடுத்து வர சொல்லியிருக்கீங்க.
7: அதை
8: நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை.
7: ரொம்ப பிடிக்கும்
8: அந்த நிகழ்ச்சியில், ரொம்ப பிடிக்கும்.
7: சரி, நேரலை நிகழ்ச்சியில் கலந்துருக்கீங்களா?
8: அப்புறம் வெண்டார் வந்தார் நிகழ்ச்சி ரொம்ப பிடிக்கும்.
7: ஏன்னா இப்போ நீங்கள் கலந்துருக்கிறனால வெண்டார் வந்தார் நிகழ்ச்சியும் ரொம்ப பிடிக்கும். சரி, அப்படியே எடுத்துக்கலாம். நேரலை நிகழ்ச்சியிலலாம் கலந்துருக்கீங்களா?
8: நேரில் நிகழ்ச்சியில் பேசியிருக்கேன் மேடம். நிறைய
7: எந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கீங்க?
8: நேரில் நிகழ்ச்சியில் நம்ம மனதோடு ராகம் போடுறதுக்கு திருச்சி மாவட்டம் போடுறாங்க, அதெல்லாம் பேசியிருக்கோம். செப்புக சந்தமில்ல பேசியிருக்கோம். செப்புக சந்தமில்ல பேசி அதிகம் தோல்வி அடைஞ்சிருக்கோம். ஆனாலும் 2024 25/2/2024 அன்று வாகை சூடி திருக்குறள் புக்கை அனுப்பி வச்சாங்க நம்ம அறிவிப்பாளர் ஜே.பே. ரமேஷ்குமார் ஐயா.
7: சரி, எத்தனை முறை முயற்சி செஞ்சீங்க செப்புக சந்தமில்ல நீங்கள் பரிசு வாங்குறதுக்காக?
8: முயற்சி செஞ்சதெல்லாம் பல முறைங்க மேடம். அது ஒரு 20 தட்டியானாச்சும் இருக்கும். அதை நான் பேசி ஆர்வமா பேசியிருக்கேன், ஆனாலும் தோல்வி அடைஞ்சிருக்கேன். ஒரு தாட்டி வெற்றி பெற்றிருக்கேன். வெற்றி பெற்று திருக்குறள் புக்கு 2024 பரிசா அனுப்பி வச்சிருக்காங்க.
7: இல்ல, நீங்க வந்து
8: மிகுதியான நேரம் பேசி அதுவும்
7: தொடர்ந்து வந்து நம்ம பண்பலை கேட்பீங்க. செப்புக சிந்தமிழ்க்கெல்லாம் 20 முறைக்கு மேல நீங்க வந்து முயற்சி செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க. தோல்வி அடையும் போது எப்படி இருந்துச்சு? என்ன இந்த வாரம் நம்ம விட்டுட்டோமே, அடுத்த வாரம் எப்படியாவது நம்ம பரிசு வாங்கணும்னு நினைச்சிருக்கீங்களா?
8: ஆமாங்க மேடம், அது ஒரு திங்களுக்கு மேலானாதான் பேச முடியும். ஒரு திங்கள் கழித்தாதான் அதை திருப்பி பேச முடியும். அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்போம், அதுக்கு ட்ரைனிங் எடுத்துருப்போம். அது எப்படி தமிழ் சொல்லலாம் சொல்லி

0: நன்றாக சொல்லி வெற்றி பெறலாம்.
1: அந்த தமிழ் சொற்கள் எல்லாம் நீங்க வந்து குறிப்பெடுத்து வச்சுக்கிறீங்களா, இல்ல அவங்க பேசும்போது நீங்களும் கூட அப்படி பேசி முயற்சிக்கிறீங்களா?
0: ஒரு நோட்டு காகிதத்தில் பேனால எழுதி வச்சுப்பேங்க மேடம். இந்த வார்த்தையில நம்ம அவுட் ஆனோம், அதுக்கு தமிழாக்கம் சொல்லியிருப்பாங்க, அதை எழுதி வச்சுப்போம். அந்த தமிழாக்கத்திலிருந்து மறுமுறை கேட்கும்போது அது மறுமுறை வேற கேள்வி கேட்பாங்க, அதையும் எழுதி வச்சுப்போம். நிறையா நம்ம செப்புக சந்தமிழில் சொல்ற தமிழாக்க சொல்லலாம், யாருக்கு சொன்னாலும் எழுதி வச்சிருப்போம்.
1: அது வந்து குறிப்பெடுத்து வச்சு
0: குறிப்பெடுத்து வச்சு நம்ம பேசுறோம், பேசி வெற்றி பெற முடியும். குறிப்பெடுத்தா தான் அதை வெற்றி பெற முடியும்.
1: முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கறது மாதிரி தொடர்ந்து முயற்சி செஞ்சாதான் செப்புக சிந்தமிழ் நிகழ்ச்சியில வகை சூட முடியும் இல்லைங்களா?
0: ஆமாங்க மேடம்.
1: சரி, இப்ப அடுத்த விருப்ப பாடலா என்ன பாடல் கேட்கலாம் உங்களோட விருப்பத்துல?
0: இரண்டாவது பாடல் வந்து வியாபாரி படத்துல இருந்து ஆசைப்பட்ட எல்லாத்தையும். இந்த பாடலை எங்க அம்மா விஜயலட்சுமி அவர்களுக்காக வழங்குகிறேன். விஜயலட்சுமி அம்மா அவர்களுக்கும், நம் நேய உறவுகள் அனைவருக்கும், நம் நிலையத்தில் உள்ள அனைவருக்காகவும்.
1: கண்டிப்பா எல்லாருக்காகவுமே பாடல் வருது, கேட்கலாம்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: நேரம் 2:50, கோடை பண்பலை 100.5 வென்றார் வந்தார் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி வந்து திருச்சி திவாகரன் அவர் கூட தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்பலையிலேருந்து உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கும். முதல் முறையாக அந்த அழைப்பை வந்து யார்கிட்ட நீங்கள் சொன்னீங்க, அந்த மகிழ்ச்சியை யார்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க?
3: முதல் முறையாக வந்து சொன்னது நம்ம நேயர், திருச்சி மாவட்டம் தொட்டியம்பட்டம் ஆணைக்கல்பட்டி இந்த கூன்றகம்பட்டி குண்டுமணி அண்ணா கிட்ட சொன்னோம்.
2: வீட்டில் யார்கிட்டயுமே சொல்லலையா?
3: வீட்லயும் சொன்னோம், தாத்தா கிட்ட சொன்னோம்.
2: என்ன சொன்னாரு?
3: முதல்ல தாத்தா கிட்ட சொல்லிட்டு அப்புறம் குண்டுமணி அண்ணா கிட்ட சொன்னோம்.
2: சரி, தாத்தா கிட்ட சொன்னாங்க
3: போலான்னு சொன்னாங்க. அப்புறம் குண்டுமணி அண்ணா கிட்ட சொன்னோம் கேட்டதுக்கு, அவங்க அப்போதைக்கு அவங்க அம்மா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் வர முடியாது,
2: தாத்தாவை
3: கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க, கூட்டிட்டு வாங்கன்னு. அதுக்கு முன்னாடியே குண்டுமணி அண்ணா நான் இப்படி உடம்பு சரியாமல் போவதுக்கு முன்னாடியிலேருந்து சாதாரண நேரத்தில் கூட போகலாம், போய் பார்த்துட்டு வரலாம்,
2: அதாவது நிகழ்ச்சி சம்மந்தப்பட்டது இல்லாமல் நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு
3: அப்படின்னு.
2: சரி, நீங்கள் தொடர்ந்து கடிதம் எழுதுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க, எத்தனை ஆண்டு காலமாக கடிதம் எழுதுகிற பழக்கம் உங்களுக்கு இருக்குது?
3: கடிதம் எழுதுகிற பழக்கம் வந்து நம்ம சமூகத்தில் 2 ஆண்டுகளாக மேடம்.
2: சரி, எந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் முதல் முறையாக கடிதம் எழுதுறீங்க, ஞாபகத்தில் இருக்கா?
3: முதல் முறையாக,
2: அதாவது முதல் கடிதம் போட்டிருப்பீங்கல்ல நம்ம பண்பலையில் வளம் வந்த நிகழ்ச்சி குறித்து நீங்கள் முதல் கடிதம் போட்டிருப்பீங்க, எந்த நிகழ்ச்சி குறித்து நீங்கள் கடிதம் எழுதுனீங்க?
3: முதல் முறையாக வந்துங்க மேடம், இந்த மனதோடு ராகம் திருச்சி மாவட்டத்துக்கு போட்டாங்க, அதுக்கு எழுதுனா மேடம்.
2: நீங்கள் பேசுறீங்களா?
3: அப்போ பேசுனங்க மேடம், அதுக்கு அப்படியே எழுதி போட்டாங்க மேடம்.
2: ஓ, நீங்கள் பேசிட்டு அப்படி கடிதம் எழுதிட்டீங்க,
3: அதுலேருந்து கண்டினியூ பண்ணணும் மேடம், ஆரம்பிச்சோம், ஸ்டார்ட் பண்ணோம்.
2: சரி, இப்போ வந்து வீட்டில் வந்து அம்மா வந்து உங்களுக்கு ஏதாவது வேலை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கிடுவோம், நீங்கள் வந்து அந்த நேரத்தில் உட்காந்து கடிதம் எழுதிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி நேரத்தில் அம்மா வந்து ரொம்ப கோவப்பட்டிருப்பாங்க, அந்த மாதிரி சம்பவங்கள் ஏதாவது நடந்திருக்கா?
3: அதெல்லாம் இருக்குது மேடம், நிறைய தட்டி நடந்திருக்கு,
2: நிறைய இருக்குது. நான் வந்து வேலை சொல்லிகிட்டே இருக்கேன், நீ என்ன எப்போ பார்த்தாலும் உட்காந்து லெட்டர் எழுதிட்டே இருக்கேன் அப்படின்னு கேட்டிருக்காங்களா?
3: அப்படிலாம் கேட்டிருக்காங்க மேடம்.
2: என்ன பண்ணுவீங்க அப்போ?
3: அப்போல்லாம் இது கடிதம் எழுதிட்டு அப்புறம் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் மேடம்.
2: கடிதம் தான் முதல்ல, அதுவும் நம்ம கோடைப்பண்மலைக்கே கடிதம் எழுதுறது தான் முதல்ல.
3: ஆமாம், அது எழுதி முடித்தா தான் நம்மளுக்கு, எழுதி முடித்தா அனுப்பிட்டா தான் எனக்கு மகிழ்ச்சி வரும்,
2: நிம்மதியாக இருக்கும்.
3: ஆமாங்க மேடம், மனநிலை
2: நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும்.
3: ஆமாங்க மேடம்.
2: சரி, இப்போ நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
3: இப்போ வந்துங்க மேடம், அன்பு படத்திலிருந்து தவமின்றி கிடைத்த வரமே, இந்த வாய்ப்பை வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய நம் உயர்திரு நீ

0: இளைய இயக்குனர் ஐயா அவர்களுக்கும், சுமலதா மேடம் உங்களுக்கும், நம் நிலையத்தில் உள்ள அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துகள், பாராட்டுகள்.
1: உங்களுக்காகவே பாடல் வருது.
0: நன்றி, வணக்கம்.

0: நாள்தோறும் நமது கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு. அடுத்தது என்ன? இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் வரலாறு மற்றும் தொல்லியல் துறை சார்ந்த படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்குகிறார் வரலாறு மற்றும் தொல்லியல் துறை ஆர்வலர் தீபிகா அவர்கள். உயர்கல்வி தொடர்பா சந்தேகம் இருக்கா?
1: தெளிவு பெறணுமா? அப்ப அலையுங்கள். 24 24 24 24 24 24 26 24 24 29 293 கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42.
0: அடுத்தது என்ன? மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி.
2: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் வென்றார் வந்தார். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திருச்சி மாவட்டம் தொட்டியம் ஆணைக்கல்பட்டி திவாகரன் அவரோட தான் நாம பேசினோம். கோடை பண்பலை 100.5 சார்பா அவருக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கலாம். கோடை பண்பலை 100.5 தொடர்வது நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களோடு பொழிப்புறையும் இணைந்து வளம் வரும் நிகழ்ச்சியாக உயிரெழுத்து. நிகழ்ச்சி வரும் முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் இந்தியா பாதுகாப்பாக உள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் ரபின் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு பதவியேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்ததற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தேசிய விளையாட்டு நிர்வாக சட்ட அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. ஹஜ் புனித யாத்திரையின் 2ஆம் நாளான இன்று லட்சக்கணக்கான யாத்ரீகர்கள் புனித பயணம் மேற்கொண்டுள்ளனர். சென்னை கோபாலபுரத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக மண்டல அலுவலகத்தில் உள்ள பொது விநியோக திட்ட செயல்முறை கிடங்குகளை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு ப. வெங்கட்ரமணன் இன்று ஆய்வு செய்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்து கடலில் தத்தளித்த 3 மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். ஒருவரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. சென்னை கிண்டி அரசினர் தொழில் பயிற்சி நிலையத்தில் அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை 5 புதிய தொழில் பிரிவுகளில் பயிற்சி பெறுவதற்கு விண்ணப்பங்களை அனுப்பலாம் என்று சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி ரஷ்மி சித்தார்த் ஜகடே தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவிலில் குரு பயிற்சி விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை ராயபுரம் பகுதியில் கடத்தப்பட்ட பெண் குழந்தையை 5 மணி நேரத்தில் மீட்ட உதவி ஆணையாளர் தலைமையிலான தனிப்படை காவல்துறையினருக்கு சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் முனைவர் அமல்ராஜ் வெகுமதி வழங்கி பாராட்டினார். ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள 1வது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

இனிய வணக்கம் நேயர்களே. இசை தேன் சிந்தும் பூஞ்சோலை கோடை பண்பலையின் 1.5 உயிரெழுத்து. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பிட்டு பாடல்களையும் அதற்கான விளக்கத்தினையும் தொகுத்து தந்திருக்கும் நேயர்களுக்காக இப்பொழுது வருகிறது உயிரெழுத்து. காதல் என்ற தலைப்பில் பாடல்களை நாமும் ரசிக்க தந்திருக்கிறார் புதுக்கோட்டை ஆலங்குடி கீரமங்கலம் காந்திஜி சாலை ஆர் புனிதா அவர்கள். அதற்கான முதல் பாடல் நெஞ்சிருக்கும் வரை படத்திலிருந்து. பாடலுக்கான விளக்கத்தினை இவ்வாறு தந்திருக்கிறார். மான்விழி கண்கள் என வர்ணிப்பது மறைந்து முத்து கண்கள் என வர்ணிக்கிறார் இவர். பெண்ணில் இருக்கும் அழகு குணங்களை இவ்வளவு அழகாக எடுத்துரைக்கிறார் இந்த இளைஞன்.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
3: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
2: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
5: இசைமேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்துரிகை.
6: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
7: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ, இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
5: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ணத்துரிகை.
8: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
9: உயிரிழந்த நிகழ்ச்சியில் நாம் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் அஞ்சல் பெட்டி 520 படத்திலிருந்து. இயற்கையின் அழகு, ரகசியங்களை காணும்போது ஒரு மங்கையின் என்ன உணர்வில் என்ன ஒரு வண்ணம் இருக்கிறதோ அதுபோன்று இயற்கையின் அழகு இவ்வாறெல்லாம் சிரிக்கிறது என்கிறார் நேயர்.
10: தொட்டு தரும் பாவை பட்டு கண்ணம்
11: செம்பவளம்,
10: கட்டுக்குலையாத மங்கை வண்ணம்
11: கட்டி தங்கம்,
10: விட்டு தெரியாமல் கொஞ்சம் நெஞ்சம்
11: சொர்க்கம் சொர்க்கம்.

நேரம் 3:14. புதுக்கோட்டை ஆலங்குடி கீரமங்கலம் காந்திஜி சாலை ஆர் புனிதா அவர்களின் பாடல் தெரிவுகளை ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில் வாழ்வில் இன்பம் துன்பம் கலந்துதான் வரும். அதுபோல் இந்த காதல் ஜோடிகள் இன்ப உலகத்தில் இறங்கி நீச்சலாடுகின்றனர். இந்த இனிசை பாடலை நாமும் கேட்கலாமா?

0: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960 14.
3: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ண தூரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
5: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ, இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
3: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ண தூரிகை.
6: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
7: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துகள்.
8: கோடை பண்பலையின் 1.5 உயிரெழுத்து நேரம் 3:21. உலகத்தில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் உண்டு. இங்கு TM சௌந்தரராஜன், ஜானகி இவர்கள் பாடிய பாடலில் உள்ள ஆசைகள் என்ன என்பதை பாடலில் கேட்போமா?

நேயர்களின் இதயங்களை தன் வசப்படுத்தி இருப்பது உங்கள் கோடை பண்பலை 100.5. புதுக்கோட்டை ஆலங்குடி கீரமங்கலம் காந்திஜி சாலை ஆர் புனிதா அவர்கள் தெரிவில் பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில் அவருக்கான அடுத்த பாடல் அன்பை வா படத்திலிருந்து. மாலை பொழுதினில் இன்னிசை பாடலை குதிரை வண்டியில் சவாரி செய்து பாடுகின்றனர் இந்த இருவர். இந்த பாடல் எங்கள் செவிகளில் தேனை பாய்ச்சுகிறது, சொல்கிறார் புனிதா.

கிழமைகளை கொண்டு நமது நாயகன் பெண்ணை எப்படி வர்ணிக்கிறார் பாருங்கள். போன பிறவியில் நடந்தது நமது நாயகனுக்கு நன்றாக நினைவு உள்ளது என்கிறார் நேயர்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ண தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
4: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
2: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ண தூரிகை.
5: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

நாம் இணைந்திருப்பது உயிரெழுத்து. நேரம் 3:36. நிறைவை போன்ற நலமும் ஒழுக்கத்தை போன்ற அணிகலனும் உடல் நலத்தை போன்ற பேரும் உலகில் வேறொன்றும் இல்லை.

0: போதும்.
1: இசைமேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத் தூரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
3: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
1: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ணத் தூரிகை.
4: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: வாவி,
1: தடாகம்
0: அல்லது
1: நீர்நிலை
0: அல்லது
1: நடைக்கிணறு
0: அல்லது
1: ஆற்றிலோடை.
0: வாவி,
1: தடாகம்.

0: நேரம் 3:45. புதுக்கோட்டை ஆலங்குடி கீரமங்கலம் காந்திஜி சாலை ஆர் புனிதா அவர்கள் தெரிவு செய்த பாடல்களை ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய உயிரெழுத்த நிகழ்ச்சியில் அவருக்கான அடுத்த பாடல் ஒரு தாய் மக்கள் படத்திலிருந்து. அன்பு இதயங்கள் அழகு தோட்டம், அன்பு எண்ணங்கள் அடிவேர்கள், அன்பு மொழிகள் மொட்டுக்கள், அன்பு செயல்கள் கனிகள் என்கிறார் நேயர்.
1: என்ன

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ஃபேஸ், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: நேரம் 3:51. கானமயிலாட காற்றினிலே இன்னிசையொலி அசைந்தாட தென்றலாய் பாடல்கள் தாளாட்ட கோடை பண்பலையில் இந்த பாடலை தென்றலாய் தூதுவிடுங்களேன் என்று கேட்டிருக்கிறார் புனிதா.

நாம் கேட்கவிருக்கும் நிறைவான பாடல் மானஸ்தன் படத்திலிருந்து. நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்திய பணத்தில் உனக்கு ஆடையும் திருமாங்கல்யமும் வாங்கி வைத்திருக்கின்றேன், நீயோ எனக்கு என்ன வாங்கியிருக்கின்றாய் சொல் தோழி என்று சொல்லி நிறைவு செய்திருக்கிறார் ஆர். புனிதா அவர்கள்.

நிறைவு பெறுகிறது. இன்றைய உயிரெழுத்த நிகழ்ச்சியை அலங்கரித்தார் புதுக்கோட்டை ஆலங்குடி கீரமங்கலம் காந்திஜி சாலை ஆர் புனிதா அவர்கள். அவருக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த உள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். ஜி மீரி நன்றி நீர்களே. இனி வண்ணத்தூரிகையில் சினிமா கொட்டகை நிகழ்ச்சிக்கு முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

0: 4 மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். மேகதாது அணை தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மீறக்கூடாது என்று கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்துமாறு மத்திய அரசை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில் கேட்டுக்கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பதவியேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்ததற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது எல்லை பாதுகாப்பு படையினர் சிறப்பாக செயல்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஹஜ் புனித யாத்திரையின் 2ஆம் நாளான இன்று லட்சக்கணக்கான யாத்ரீகர்கள் புனித பயணம் மேற்கொண்டுள்ளனர். சென்னை கோபாலபுரத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல அலுவலகத்தில் உள்ள பொது விநியோக திட்ட செயல்முறை கிடங்குகளை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு ப. வெங்கட்ரமணன் இன்று ஆய்வு செய்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்து கடலில் தத்தளித்த 3 மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். ஒருவரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. சென்னை கிண்டி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை 5 புதிய தொழில் பிரிவுகளில் பயிற்சி பெறுவதற்கு விண்ணப்பங்களை அனுப்பலாம் என்று சென்னை மாவட்ட ஆட்சியர் திரு ரஷ்மி சித்தார் ஜகடே தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபச்சகாயேஸ்வரர் திருக்கோவிலில் குருப்பெயர்ச்சி விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை ராயபுரம் பகுதியில் கடத்தப்பட்ட பெண் குழந்தையை 5 மணி நேரத்தில் மீட்ட உதவி ஆணையாளர் தலைமையிலான தனிப்படை காவல்துறையினருக்கு சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் முனைவர் அமல்ராஜ் வெகுமதி வழங்கி பாராட்டினார். ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள 1வது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பன்மலை 100.5 அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: வழங்கும் வண்ணத்தூரிகை
5: இணைந்து வழங்குவோர்
6: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலக.

0: அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: வாழ்த்துக்கள் நேயர்களே.
2: எடுத்தோடனே வணக்கம் தானே சொல்லுவாங்க, வாழ்த்துக்கள் சொல்றீங்க,
1: அது என்னோட பாணி அப்படின்னு சொல்லலாம். 4 மணி நாளே வாழ்த்துக்கள் சொல்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த நிகழ்ச்சிக்கு மட்டும். ஆமா,
2: சரி சரி.
1: வணக்கம் ஜெய மேரி.
2: வணக்கம் லட்சுமி.
1: என்ன ஜெனா, நீங்க ஒரு 2 மணி நேரம் அப்படியே பேசிட்டே இருந்துட்டு அவ்வளோ ஒரு உற்சாகமாவே வந்திருக்கீங்க, அந்த களைப்பே தெரியல.
2: சந்தோஷமா இருக்கு.
1: வண்ணத்துறையில சினிமா கொட்டகை, நிறைய விஷயங்கள் சொல்லுவீங்களே.
2: ஆமா, திரைப்படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே திரை, கதை, பாடல், இயக்கம், தயாரிப்பு, இசை, நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அந்த வகையில திரை தகவல்களோட இப்ப வர இருக்கு சினிமா கொட்டகை.
1: நம்ம என்ன கேட்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆவலா நேயர்கள் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த காத்துக்கிட்டு இருக்கிறது மட்டும் நம்மளுக்கு பிடிச்சிக்காது, ஒரு இணைப்பை பிடிச்சி வரணும் இல்லைங்களா? அவங்க
2: சொல்லிடலாம். அறிமுக நேயர்களுக்கு 24 24 24, மகளிருக்கு 24 24 29, மற்ற அனைத்து நேயர்களுக்கும் 24 24 26, மற்றும் ஒரு எண் 290 333, கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0 4 5 4 2.
1: இன்னாரும் பிடிச்சிருப்பாங்க, இணைச்சிருப்பாங்க,
2: இணைப்புல இருக்காங்க, தயாரா இருக்காங்க.
1: வருக வணக்கம், வாங்கோ.
3: வணக்கம்.
1: வணக்கம்.
3: காந்தி கிராமம், துரோன் காலனி, திருமலை அன்னலட்சுமி. நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கோங்க. உங்க பேரு திருப்பி சொல்லுங்க.
3: திருமலை அன்னலட்சுமி.
2: திருமலை
1: அன்னலட்சுமி மட்டும் உங்க காதல விழுந்திருக்கோம்.
2: திருமலை வந்து சரியா கேட்கல எங்களுக்கு, அதான் சொல்ல திருப்பி வந்து சொல்ல சொன்னோம்.
1: திருமலை எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கோம்மா, நல்லா இருக்கோம்மா. நீங்க பாத்தீங்களா?
1: நலமா இருக்கோம் ஐயா. காந்தி கிராமம் எப்படி இருக்குது? மழை தண்ணி இருக்கா? வெயில் இருக்கா? காத்தடிக்குதா? புயல் அடிக்குதா? சொல்லுங்க ஏதாவது ஒண்ணு.
3: வெயில் காத்துமா,
1: ரெண்டுமே இருக்குது.
3: ஆமாமா,
1: ரெண்டுமே நமக்கு இதத்தை தரக்கூடிய ஒரு விஷயம்.
3: ஆமாமா.
1: சரி, கேட்கலாங்களா?
3: கேமா,
1: கேள்வி கேட்கலாமா?
3: கேளுங்கமா.
1: குறிப்பு கேக்குறீங்களா?
4: This is the original grandson of Bodhidharman. Show ma, காட்டு மா. உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்க இருந்தோம், நீ உயிரை குடுக்கலான்னு சொன்னியே, உண்மையிடும் போல இருக்கிற தம்பி, பாத்துக்கோ.
1: கேட்டீங்களா?
3: கேட்டேமா.
1: இது யாருடைய குரலா இருக்கு?
3: ஒரு ஜோக் நடிகர் குரல் தான்மா.
1: யாருங்க? யார் யாரு?
3: ஜோக் நடிகர்மா தெரியுது.
1: ஒரு நகைச்சுவை. ஆனா யாருதுன்னு தெரிய மாட்டேன்னு. ஆக மொத்தத்துல இது திருமலையா கூடதும் கிடையாது, லக்ஷ்மிக்குள்ளதும் கிடையாது, ஜெயமேரிக்குள்ளதும் கிடையாது,
2: அது மட்டும் தெரியும்.
1: சரி, கேட்கலாங்களா அடுத்து நேர்ட்ட? நன்றிங்க.
2: வணக்கம். வண்ணத்துறையில சினிமா கொட்டகைக்கு வந்துட்டீங்க.
5: கரூர் மாவட்டம் பாப்பரமத்திலிருந்து
1: பிரியம்மா. வானொலி சத்தத்தை குறைச்சிடுறீங்களா?
5: சரிங்க.
1: இல்லாட்டி குடு குடு குடுன்னு ஓடியாங்க, தள்ளி வாங்க.
5: ஓடியாந்துட்டீங்களா?
1: ஓடியாந்துட்டீங்களா?
5: ஓடியாந்து.
1: நம்ம பேசுறது நமக்கு மட்டும் தான் கேட்கணும், ஆனா நீங்க பேசுறது ஊருக்கே கேட்கணும். அப்படி ஓடியாந்துடணும். சரி, இப்ப வந்து ரெண்டு பேருமே சௌக்கியமா இருக்கோம், அனைவருமே சௌக்கியமா இருக்கோம், அப்படிதானக்கா?
2: நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கோம்மா.
2: சரிங்க, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
5: நான் கேட்டுட்டு இருக்கேன்.
1: இந்த ஒலிக்கீற்ற கேட்டிங்களா?
5: மறுக்கா
1: மறுக்கா போடுங்கம்மா.
4: This is the original grandson of Bodhidharman. Show ma.
1: புடிச்சுங்க.
4: உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்க இருந்தோம், நீ ஏன்டா ஜெஸ்ஸிய லவ் பண்ண?
1: அந்த பின்னாடி ஒரு ஜெஸ்ஸி கத்திக்கிட்டே இருக்கு பாருங்க.
5: என்னக்கா
1: அதுல வருவாரு? என்ன வருவாரு? எல்லா படங்களையும் காமெடி தாங்க. ஒரு அலை மாஸ்டர்ல எல்லாம் அவருடைய காமெடி தூள்,

0: ஒரு பேர்
1: மாஸ்டர் இல்ல, அந்த மாலுக்குள்ளே இருப்பாங்க இல்லைங்களா அந்த படம். எனக்கு பேர் தானே வேணும், எங்களுக்கு பேர் தானே வேணும், பேர் தானே வேணும். உங்க பேர் என்ன இப்ப சொன்னீங்க?
2: என் பேர் பிரியா.
1: என் பேர் லட்சுமி நாயந்திரன். உங்க பேர் என்னக்கா?
3: ஜெய்மி.
1: அப்ப அவர் பேர் சொல்லணும்ல?
2: கண்டிப்பாங்க.
1: நன்றிங்க.
3: வணக்கம். நேரம் வந்து 4:10 ஆயிடுச்சு. வணக்கம்.
4: வணக்கம் சகோதரி.
1: கலிதாமா, வானொலி சத்தத்தெல்லாம் குறைச்சிருங்க.
3: உங்களுக்கு ஏது நியாயமா?
1: நலமா இருக்கும். அதே மாதிரி கைபேசியில லவுட் ஸ்பீக்கர் போட்டிருந்தீங்கன்னா அதை வந்து அணைச்சிருங்க.
4: இல்லை இல்லை இல்லை,
1: இப்போ சரியா இருக்குது. இப்போ ஒரு ஒலி கீற்று ஒருத்தருடைய குரல் வந்தது.
4: ஆமாம், கண்ணால் அடிச்சுட்டான் ஆசையால் சத்தம்.
1: யாருங்க அவர்?
4: வீட்டி விக்னேஷ் வந்து என் பையன் சொல்கிறாப்புல.
1: யார் சொன்னாங்க உங்கள் பையன் என்ன சொன்னார்?
4: வீட்டி தினேஷா.
1: வீட்டி வி தினேஷ் ஆர் அவர்
3: புதுசா கண்டுபிடிச்சு சொல்றாங்க.
4: நல்ல நடிகர் அவர், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர். ஆனா அவர் பேர் தெரியாது எனக்கு.
1: இல்ல, வி டிவி சொல்லிட்டீங்க, அது தினேஷா ரமேஷா?
4: தினேஷ். தினேஷ் தானமா? தினேஷா.
1: தினேஷா ரமேஷா?
4: தினேஷ் தான் சொல்றாப்ல என் பையன்.
1: ரெண்டுமே தப்பு. தினேஷும் கிடையாது, ரமேஷும் கிடையாது.
4: விக்னேஷா?
1: விக்னேஷும் கிடையாது.
4: பின்னாடி
1: ரமேஷா, சுரேஷா, தினேஷா, கணேஷா, பரமேஷா, அப்ப தம்பி தம்பி அங்க என்ன பண்றாரு? ஒரு மொபைல வச்சுக்கிட்டு அண்ணன் கூகுள கூப்பிட்டு சீக்கிரம் சீக்கிரம் வீட்டிவி வீட்டிவி வீட்டிவி. அது முதல் தமிழ் திரைப்படம் எது? அதாவது அந்த படத்துல, எந்த படத்துல அவர் வந்து ஒரு குணச்சித்திர நடிகராகவும் சரிங்களா, ஒரு கௌரவ தோற்றத்தினாலும் ஏதோ அவர் திரைக்கு வந்த அந்த முதல் திரைப்படம் எதுவாக இருக்கும்?
3: முத முத இந்த படத்தில்
1: நடிச்சார். விண்ணை தாண்டி வருவாயா? அவருக்கு அடையாளம் தந்தது ஜெஸ்ஸி. இங்க என்ன சொல்லுது? சூப்பர் சூப்பர்மா. 2010 வந்த விண்ணை தாண்டி வருவாயா அவருக்கு அடையாளம் தந்துச்சு. ஆனா அவர் நடித்த முதல் திரைப்படம் எது? அதுதான் கேள்வி சினிமா கொட்டகைக்கு. சரி, யாராவது சொல்றாங்களான்னு கேப்போமா? நன்றிங்க. வருக. வணக்கம்
5: மேடம். நாங்க திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில இருந்து ராஜராஜன் பேசுறேன் மேடம்.
3: ராஜராஜன், உங்களுக்கு பதில் தெரியுமா?
5: இல்லைங்க மேடம், நான் லைன்ல காத்துட்டு இருந்தேன்.
1: விண்ணை தாண்டி வருவாயா வந்து அவருக்கு அடையாளம் தந்துச்சு. அந்த படத்துல தான் நடிச்சாரு. அதுலதான் அவருக்கு வந்து இவர் தான் விடிவி கணேஷா, இப்படி கரகரத்த குரல்ல பேசுவாரா, இவ்வளவு நகைச்சுவையா பேசுவாரா, இவர் அழகா இருப்பாரா, கொழுக்கு முழுக்குன்னு உருண்டையா இருப்பாரா அப்படின்லாம் சொல்லி ஒரு உருவத்தை நம்மளுக்கு காட்டி கொடுத்ததே விண்ணை தாண்டி வருவாயா. அதற்கு முன்பாக
5: என்னங்க? காக்க காக்க
1: இல்ல, காக்க காக்கால அவரு இல்ல.
5: சரிங்க,
1: அதுக்கு முன்ன ஒரு படம். சரி, பதில் தெரிஞ்சுக்கலாம் சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
6: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
7: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கறேன்.

0: நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: 17+ UG courses, 9+ PG courses, 5+ PhD courses காண அட்மிஷன் நடைபெறுகிறது. கரூர் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம் பரப்பு, கரூர்.
5: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
6: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
5: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
6: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
5: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
6: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
5: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
7: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில். பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
8: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையலை பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
9: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
8: எப்படிமா?
9: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
8: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
10: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
11: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
12: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
13: கோடை பண்மலை 100.5 அனில் பாஸ்தா,
14: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
15: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
14: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை
10: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
16: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
7: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
13: முந்தி வரும் கவிமகளில் உங்கள் கோடை பண்பலை 100.5 வண்ணத்துறிகையில் சினிமா கொட்டகை 4:17 ஆயிடுச்சு.
17: ஆமா,
13: ஒருத்தருடைய குரலை கதற விட்டுகிட்டு இருக்கோம். இன்னும் அவர் பேரை சொல்லிட்டாங்கன்னு, அவர் நடிச்சு அந்த படத்தை சொன்னாங்கன்னு அவர் சந்தோஷப்பட்டுருவோம் இல்லைங்களா?
17: நினைக்கிறேன்.
13: வாங்கோ.
17: வணக்கம்.
18: வணக்கம் மேடம்.
17: வணக்கம், பேர் சொல்லுங்க.
18: விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை புளியம்பட்டி மல்லியார்மா, அனைவருக்கும் மாலை நேர வணக்கங்கள்.
13: சரி, நீங்க கேட்டீங்களா அந்த குரலை? VTV கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க நடிச்ச முதல் திரைப்படம் எதுங்க
18: மேடம்? வேற கேள்வி கேட்கலாமா?
13: நன்றிங்க, அந்த கேள்விக்கு பதில் தெரியணும்ல. வருக. வணக்கம்.
17: வணக்கம், இனிப்புல வந்துட்டீங்க, பேசுங்க.
13: பொன்ராஜய்யா, எங்க இருந்துங்க?
19: சொல்லுங்க மேடம்,
13: எங்க இருந்து பேசுறீங்க?
19: விருதுநகர் மாவட்டம்.
17: விருதுநகர்.
13: VTV கணேஷ் அவர்கள், நகைச்சுவை நடிகர் VTV கணேஷ் அவர்கள் நடிச்ச முதல் தமிழ் திரைப்படம் எதுங்க? தெரியலீங்களா? நன்றிங்க, எங்க நம்மளே சொல்லிடலாம் நினைக்கிறேன். ஒண்ணுமில்ல, 2002 வந்த ரெட் தலைக்கு சும்மா அதிரடி கொடுத்த படம் இல்லைங்களா? அந்த படத்துல வந்து அவர் வந்து ஒரு ஆட்சியரா
17: கொஞ்ச நேரம்
13: ஒரு கௌரவ தோற்றத்துல வருவாரு. அவரை பார்க்கும்போது இவரா VTV கணேசன், அந்த படத்தை நல்லா ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி பாருங்க, அவர் அடையாளம் கண்டுபிடிச்சா சந்தோஷம். ஆனா அந்த படத்துலதான் அவர் வந்து தோன்றிருப்பார். ஒரு கௌரவ தோற்றத்துல ஒரு மாவட்ட ஆட்சியரா வந்து அவருக்கும் தலை அஜித்துக்கும் ஒரு கான்வெகேஷன், ஒரு உரையாடல் போகிற மாதிரி இருக்கும். அதுலேயும் வந்து இந்த பீஸ்ட் படத்தில் ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பார், அதே மற்ற அதுலேயும் போட்டிருப்பார், கோட்டு ஷூட்டு ஒன்று போட்டு. ஒருவேளை எல்லா படத்துலையும் அது போடணும் அப்படின்னு நினச்சி போடுறாரான்னு தெரியல, அந்த ட்ரெஸ் போட்டிருப்பார், நல்லாயிருக்கும். அதனால் உத்து பார்த்தா தான் தெரியும் அது வந்து VTV கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டு. ரெட் படம் தான்,
17: ரெட் படத்தில் வந்து நடிச்சிருக்காரு.
13: அதே மாதிரி மற்றவங்க சொன்ன மாதிரி வினய் தாண்டி வருவாயா அவருக்கு பெரிய ஒரு அடையாளத்தை கொடுத்தது சிம்புவோட. பாட்டு யாருக்கு? எனக்கும் ஜேமி அரிக்கும். போடுமா?

0: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப
1: போதும்
2: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம்.
3: இந்த 2026ல நர்சிங் படிக்க பிளான் பண்றீங்களா?
4: பிஎஸ்சி நர்சிங்ல வெல் ட்ரெயின் ஸ்டாஃப், பிராக்டிகல் லேர்னிங், என்ஏபிஎச் அங்கீகாரம் பெற்ற பிரீத்தி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், டொனேஷன் இல்லாம அட்மிஷன், உடனடி வேலை வாய்ப்பு, மேனேஜ்மெண்ட் மூலமாவும் கவுன்சிலிங் மூலமும் சேரலாம்.
3: கவுன்சிலிங் கோட் 1010, பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங், மாட்டுத்தாவணி, மதுரை.
5: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
6: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
5: எப்படிமா?
6: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
5: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
7: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் வனேசன் பிரீஃப் வழங்கும் சித்திர செவ்வானம்.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
9: வைக்கிங் வனேசன் பிரீஃப்.
10: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துகள்.
11: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
12: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
9: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
7: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் வனேசன் பிரீஃப் வழங்கும் சித்திர செவ்வானம்.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
9: வைக்கிங் வனேசன் பிரீஃப்.
10: நாள்தோறும் நமது கோடை பண்பலை 100.5 இரவு 7 அடுத்தது என்ன? இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் வரலாறு மற்றும் தொல்லியல் துறை சார்ந்த படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்குகிறார் வரலாறு மற்றும் தொல்லியல் துறை ஆர்வலர் தீபிகா அவர்கள். உயர்கல்வி தொடர்பா சந்தேகம் இருக்கா?
13: தெளிவு பெறணுமா? அப்ப அழையுங்கள். 24 24 24 24 24 24 24 29 293 கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42.
10: அடுத்தது என்ன? மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி.
14: கோடை பண்பலை 100.5 அனில் பாஸ்தா.
0: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
15: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
16: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை.
12: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
16: வழங்கிய வண்ணத்தூரிகை
7: இணைந்து வழங்கியோர்
11: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
14: நமது கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
17: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
18: பருத்தி

0: வண்ணத்தூரிகை
1: வழங்கும் வண்ணத்தூரிகை
2: நேரம் வந்து சரியா 4:30 ஆயிடுச்சு. வண்ணத்தூரிகையில சினிமா கொட்டகை நிகழ்ச்சியில இருக்கும். நேர்களை சந்திச்சிடலாமா?
3: கேள்வி கேட்குறீங்க, நான் கேள்வி நேரடியாக கேள்வி கேட்கல,
2: நேர்கள் வந்தோன்னா நம்ம கேட்டுக்கலாம்,
3: கேள்வி கேட்கலாம். வருக வணக்கம்.
4: சினிமா செய்திகளை சிறகடித்து பார்க்க கொண்டிருக்கும் கோடைக்கான உலகம் இரு சகோதரிகளும் பொன்மாலை வணக்கம்.
2: வணக்கம் மாலை வணக்கம். பேர் சொல்லுங்க.
4: தேனி மாவட்டம் தர்மராஜபுரத்திலிருந்து கோபால் சாமி பேசுறேன்.
3: கோபால் ஐயா
4: சொல்லுங்க. சொல்லுங்க
2: கோபால், உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, நடன இயக்குனர் நடிகர் பிரபுதேவா இருக்கார் இல்லையா, அவர் இயக்கிய முதல் தமிழ் திரைப்படம் எது? அதான் கேள்வி.
3: 1-2-3 நடிச்சிருக்காரு, அண்ணன் தம்பி எல்லாருமே நடிச்சிருப்பாங்க.
2: ஆமா, அவர் இயக்கிய திரைப்படம் தான் கேக்குறோம், முதல் தமிழ் திரைப்படம். இல்லங்க,
3: இல்ல பின்னாடி இந்த இசை கீற்று போகவும் சொல்றாருன்னு நினைக்கிறேன்.
2: குறிப்பா
3: அப்பா மகன் மாஸ்டர் ஆட்டம் போடுவாங்க பாரு, ஒரு ஆட்டம். அது எந்த திரைப்படம்?
2: கூட வந்து பிரகாஷ்ராஜ், நாசர், வடிவேலு, நெப்போலியன்.
3: அந்த வடிவேலுக்கு ஒரு பேர் இருக்கும் பாத்திருக்கீங்களா? மண்டைய மறைச்சாலும் கொண்ட வரைய மாட்டேன்டா அப்படின்னு.
2: சரிங்க, இப்ப அடுத்த நேரத்தை கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், பேர் சொல்லுங்க.
5: சிவகாசிலிருந்து பூமாரி. என் பையனுக்கு நீங்க பிறந்த நாள் மேடம்.
2: பேர் சொல்லுங்க, வாழ்த்துக்களை சொல்லிடலாம்.
5: என் பையன் பேரு பாலமுருகன்.
2: பாலமுருகன்
5: 22 கொண்டாடுறாங்க.
3: அப்பா அடா பாலமுருகன் தம்பி, உங்களுக்கு பண்பலின் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்றோம் எல்லோரும்.
5: கோடை இளவரசிக்கு பிறந்த நாள். அதுக்கு
3: கோடை இளவரசிக்கு. ஆமா, அந்த ஒரு மாசம் கழிச்சு வந்துரும்ல பிறந்தநாள். ஆமால,
2: அட்வான்ஸா சொல்லிறாங்க.
3: ஆமா ஆமா ஆமா.
2: நீங்க கழிச்சு கேட்டுட்டு இருக்கீங்களா?
5: மேடம் நான் செல்ல தான் மேடம் கேப்பேன், இப்ப லைன் போடறதால கேட்கல.
2: சரிங்க, நடன இயக்குனர் பிரபுதேவா இருக்கார் இல்லையா, அவர் இயக்கிய முதல் தமிழ் திரைப்படம் எது அப்படினு சொல்லி கேட்டிருந்தோம், உங்களுக்கு பதில் தெரியுமாங்க?
5: எனக்கு தெரியலையே மேடம்.
2: தெரியலையா? அப்ப அடுத்த நேரத்தை கேட்கலாம்.
3: என்னங்க?
5: காதலன் படமா?
2: அதாவது நடிச்சிருக்காரு.
3: காதலன் படத்துல ஒரு பாட்டு வரும்லங்க, அப்படியே மிதப்பாங்களே, அது என்ன பாட்டுங்க?
2: சரி, இப்ப அடுத்த நேரத்தை கேட்டுலாமா? நன்றிங்க நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. அடுத்த நேருக்கு வணக்கம்.
6: காற்றலையில் ஒரு காந்தவாளை, கோடை பண்பலை 100 மாலை வணக்கம். ஈரோடு மாவட்டம் பெருந்திரை திருவாஜி சினியம்பாளையம் சோமசுந்தரம்.
3: வணக்கங்க.
6: வணக்கங்க மேடம்.
2: பதில் தெரியுமாங்க?
3: நலமா இருக்கும்.
6: சொல்லுங்க மேடம்.
3: ஈரோடு எப்படி இருக்கு
6: மேடம்? ஈரோடு வெயிலும் கொஞ்சம் மழை வரவும் ஒரு ஐடியா இருக்குது மேடம். இல்ல, ரெண்டு நாளா கொஞ்சம் மழை வர காரணமா இருக்கு மேடம்.
3: சரி, வரட்டும் வரட்டும் வரட்டுங்க.
2: சரி, வரட்டுங்க. பிரபுதேவா இயக்கிய முதல் தமிழ் திரைப்படம்.
6: போக்கிரி.
3: சட்டையை தூக்கி விடுங்க.
6: இல்ல மேடம்,
3: அப்படி எல்லாம் கிழிக்க
6: முடியாது மேடம்.
3: பொக்கிரி, பொக்கிரி பொங்கலுக்கு
6: விஜய் நடிச்சு மேடம்.
3: சரிதானா?
6: சரிதான் மேடம், கரெக்டான விடை மேடம்.
3: என்ன பாடல் கேட்கலாம்?
6: எனக்கு சிவாஜில இருந்து பள்ளி இலக்கா, நம்முடைய கோடை
3: பள்ளி இலக்கா, பள்ளி இலக்கா பாடல் கேட்கலாம்.
2: நன்றிங்க.
6: நன்றி மேடம். வண்டி

0: சும்மக்கார காரிச காடு
1: சம்மந்தலி தெளிக்கும் பிராட்டு
0: சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனி துளி சுட சுட சுட சுட கிடக்கிற இட்டி தட தட தடவென அதிர்கிற ரயில் அடி கட கட கடவென கடக்கிற காவிரி விறு விறு விறு விறு மடுக்கிற வெற்றிலை ஒரு ஒரு

0: கூல்.
1: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
2: அனில் சோயா சங்க்ஸ்.
3: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
4: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
3: இது எதுக்கு?
4: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
3: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
5: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்?
7: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
6: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
7: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
6: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
7: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ்.
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
0: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
4: கோடை பண்பலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏன்
6: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
5: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: வழங்கி கொண்டிருக்கும் வண்ணத்தோரிகை.
7: நேரம் வந்து 4:43 ஆயிடுச்சு. வண்ண துரிகையில வந்து சினிமா கொட்டகை நிகழ்ச்சியெல்லாம் இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நீர் வணக்கம்.
8: அப்படியே ஒலிக்கிட்டு கேட்டு வருவாங்க.
9: வணக்கம்.
8: வணக்கங்க.
7: பேர் சொல்லுங்க.
9: மாவட்டம் ராசிபுரம் தண்ணீர் பந்தல் காட்டிலிருந்து கே கே என்கிற கருப்பண்ணன்.
7: கருப்பண்ணன்
9: சொல்லுங்க மேடம்.
7: உங்களுக்காக வந்து இசை கேட்டு வருது, கேளுங்க.
9: சொல்லுங்க.
10: ஏ ஊசி வேடி வாசி வேடி விருந்து நகர் யானை வேடி கேட்டுக்கடி ருக்கு பத்தல குண்டு கொக்குன்னு யாருடி அவ? என் வீட்டுல வந்து என் வீட்டு பொம்பளை எல்லாம் அதிகாரம் பண்றவ. மத்தாளம் கொட்டுதான் மாமரத்து மயிலு, மச்சான தேடுதான் பூ மரத்து கொயிலு. ஏன் பண்ண போற சின்ன போற பரமசிவன் கொடுத்த வர அலமரம் அசந்த மரம் ஆத்தா வச்ச தன்னமரம்னு இவ காட்ட மேட்டாக்கி மேட்டு கலனையாக்கி இவ கொண்டாந்து வச்சா பாரு மஞ்ச காணி. அத மகராசனுக்கு தூக்கி கொடுத்துடணும்.
8: ஆருக்கு கொடுக்கணும் வாக்கும் கேட்டீங்களா? கருப்பண்ணன்
9: கேட்ட மேடம்.
8: இந்த குரல் யாருடையது?
9: வடிவுக்கரசி.
7: வடிவுக்கரசி இல்லைங்களே.
8: கொஞ்சம் மன்னிச்சிருங்கம்மா
9: எங்களை.
8: ஆனா இப்படி எல்லா திரைப்படங்கள்லயும் சொலவட சொல்லியே அந்த திரைப்படத்தை

0: சூப்பர் ஹிட் ஆக்கக்கூடிய ஒரு சிறந்த குணச்சித்திர நடிகை இவங்க.
1: நகைச்சுவை நடிகை கூட. தெரியல
2: மேடம், தெரியல மேடம்.
1: சரிங்க, அடுத்த நேர கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம்
3: அம்மா. வணக்கம்மா.
0: வணக்கங்க.
3: வாழ்க வளமுடன். வளர்க கொடையப்பம் கரூர் மாவட்டம் திருவூர் தாமோதரன் பேசுறேன்.
0: தாமோதரன் கேட்டீங்களா?
3: நல்லா இருக்கிறாங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? அம்மா இந்த வசன காந்திமதினு நினைக்கிறேங்கம்மா.
0: நினைக்கலாம் கூடாது. ஆமாவா இல்லையா?
3: ஆமா, காந்திமதி தாங்கம்மா.
1: காந்திமதி தான்.
0: காந்திமதி அம்மா.
3: ஆமாங்கம்மா.
0: சரிங்க சரிங்க, சரியான பதில். ஆனா கேள்வி எப்படி வரும்னா, அவங்க நடித்த முதல் திரைப்படம் எது?
3: முதல் திரைப்படம்னா தெரியலங்கம்மா. வேணா குழு கொடுங்க. பழைய படம் அவங்களுக்கு தெரியலைங்க. அதெல்லாம் எங்களுக்கு 16 வயதுலேருந்தா அந்த அவங்களுக்கு தெரியும் எங்களுக்கு.
0: அதுக்கு முன்னாடி நாகேஷ், கே ஆர் விஜய் அவங்கெல்லாம் மற்றும் பல நிறைய நடித்த ஒரு அழகான திரைப்படம். அது ஒரு எழுத்தாளரோட புத்தகத்திலேருந்து அந்த புத்தகத்தின் பெயரிலே வைக்கப்பட்ட ஒரு திரைப்படம் கூடாது.
3: அப்படிங்களாம்மா, தெரியலங்கம்மா.
0: அந்த எழுத்தாளர் தான் அதுக்கு வந்து இயக்குனர், கதையாசிரியர் அப்படி வருவார்.
3: பாலச்சந்திர படங்களா?
0: அஸ்கு புஸ்கு இல்லைங்களே.
1: இல்லைங்க.
0: காந்திமதின்னு சரியா சொல்லிட்டீங்க. நன்றிங்க. வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
4: வணக்கம்.
1: பேர் சொல்லுங்க.
4: திண்டுக்கல் மாவட்டம் அயலூர்
1: கார்த்திக். உங்களுக்கு பதில் தெரியுமாங்க?
0: சொல்லிடுவா
4: சொல்லிடுவாங்க. பழைய படம்லாம் அந்த அளவு எனக்கு தெரியாது.
0: நல்லா யோசிக்கலாங்க. அப்படியே உட்காந்து ஓசனை பலமா இருக்கட்டும். காந்திமதி, காந்திமதி அவர்கள் நடித்த முதல் தமிழ் திரைப்படம் எது?
4: கதாநாயகன் யாருங்க அந்த படத்துக்கு?
0: கதாநாயகன் யாரா இருப்பாரு? நாகேஷ். நாகேஷ் இருக்காரு. கே ஆர் விஜயா நடிச்சிருக்காங்க. நிறைய பேர் இது இருக்காங்க.
4: பழைய படத்தை பற்றி
0: வருஷத்தை சொன்னோம்னா டமாட்டா அடிச்சு நேரம் கண்டுபிடிச்சு விடுவாங்க. அது என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால சொல்ல மாட்டேன். சரிங்க, நன்றிங்க. வருக. வணக்கம். இன்னைக்கு இந்த படத்து பேர் அவங்க சொல்லாம விடக்கூடாது.
1: வணக்கம்.
5: வணக்கம்.
1: பேர் சொல்லுங்க.
5: நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்துல இருந்து மாறன் பேர்.
0: மாறன். நீங்க கேட்டீங்களா காந்திமதி அம்மா அவங்க நடிச்ச முதல் தமிழ் திரைப்படம் எதுமா?
1: வருக. வணக்கம். வணக்கம். பேர் சொல்லுங்க.
4: நாமக்கல் மாவட்டம்.
0: செந்தில் ஐயா.
1: பதில் தெரியுமாங்க?
4: சொல்லுங்கம்மா. என்ன கேள்விமா?
0: நீங்க கேள்விக்கு அந்த ஒலிக்கிட்ட போடுங்கம்மா. காந்திமதி அம்மா நடிச்ச முதல் திரைப்படம் எது?
4: பழைய படம்.
1: பழைய படம் தாங்க.
0: சுதந்திரத்துக்கு அப்புறம் தான். அதான் வருஷத்தை சொன்னோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிருவீங்க நீங்க. அதான் சுதந்திரத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டேன். நன்றிங்க. வருக. வணக்கம்.
1: 4:48 ஆயிடுச்சு. வாங்க. வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
1: பேர் சொல்லுங்க.
6: மோகன் ரத்தின் மேடம், கரூர் மாவட்டத்திலிருந்து.
0: மோகன், நீங்க கேட்டீங்களா?
6: கேட்டேன் மேடம்.
1: காந்திமதி அம்மா நடித்த முதல் திரைப்படம் எது?
0: நாகேஷ், கே ஆர் விஜயா மற்றும் பலர் நடித்த ஒரு அற்புதமான திரைப்படம். அந்த படத்தை பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த படத்துல இவ்வளவு கதை இருக்கா. எதிர்நீச்சலுங்களா? தாமரை கண்ணங்கள், தேன்மலர் கிண்ணங்கள், அதுக்கு தானே சொல்கிறீங்க? அந்த பாட்டு ரொம்ப எல்லாத்துக்கும் பிடிச்சதுன்னு. அது இல்லைங்களே, நாகேஷ் அப்படின்னாலே அதான் தோணும் இல்லைங்களா? ஜெயலலிதா. சரி, யாராவது சொல்கிறாங்களான்னு பார்ப்போம்.
1: பாடல் வந்து ஹிட் ஆச்சு இல்லையா,
0: அதனால
1: அதனால சொல்கிறாங்க.
0: அது இல்லைங்களே.
1: சரி, இப்போ அடுத்த நேரத்தை கேட்டுடலாமா? வணக்கம். வணக்கம். இணைப்பில் வந்துட்டீங்க, பேசுங்க.
0: பேசுங்க பேசுங்க பேசுங்க பேசுங்க பேசுங்க.
1: உங்களுக்கு பதில் தெரியுமாங்க? யார் பேசுறது
0: சொல்லுங்க.
7: இரவும் பகலும்.
0: இரவும் பகலும் இல்லைங்களே.

0: இல்லீங்களே.
1: காந்தி மீதி நடத்த முதல் பாடம் அதுதான் மேடம்.
0: அதுதானுங்களா?
1: ஆமாங்க மேடம்.
0: அது எந்த வருஷம் வந்துச்சு?
1: 1950.
0: 1950ங்களா? அது என்னவா நடிச்சிருக்காங்க? என்னவா நடிச்சிருக்காங்க அவங்க?
1: அதெல்லாம் தெரியலீங்க மேடம்.
0: என்ன கதாபாத்திரத்துல வராங்க?
1: அது வந்து தெரியலங்க.
0: அதுவும் தெரியலங்க. சரிங்க சரிங்க. 50 ஆயிடுச்சுக்கா. நன்றிங்க. ஆனா அந்த திரைப்படம் கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒரு பதிலை நம்ம சொல்லிடுவோம். இது 50 ஆயிடுச்சு இல்லைங்களா? அடுத்து விளம்பரம் இருக்கு, நமக்கான பாடலும் இருக்குது.
2: அதனாலயே பதில் சொல்லிடணும்.
0: காந்தி மதியமா, இப்ப நீங்க யாருக்காவது சிரிச்சிருக்கீங்களா, இல்ல வருத்தப்பட்டிருக்கீங்களா, அழுதுருக்கீங்களா? ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்காகவும் சரி அடுத்தவங்களுக்கெல்லாம் சரி. நான் அழுதுருக்கேன், அதை நான் சொல்லுவேன்.
2: ஆமா, நிறைய நடந்திருக்கு, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது இல்லையா?
0: ஞாபகம் இருக்கோ இல்லையா, செஞ்சிருக்கோமா செய்யலையா, அதுதான் கேள்வியா இருக்கும்.
2: செஞ்சிருப்போம்.
0: அதே மாதிரி நல்ல கீழெல்லாம் விழுந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எந்திரிச்சு எனிய நானே தேத்திக்கிறோம்னு இல்லையா, சுத்தி முத்தி யாராவது இருக்காங்களா பாக்குறாங்களா அப்படின்லாம் பார்த்த காலம்லாம் நம்ம இருக்கிறேன். அப்ப நிறைய அழுதுருப்போம். ஆனா இந்த திரைப்படத்தோட பெயரும் அதுதான், யாருக்காக அழுதான் அப்படின்ற ஒரு திரைப்படம். இது எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவருடைய கதை. இந்த படத்துக்கு வந்து இயக்குனர் அவர் தான், எழுத்தாளர் ஜெயகாந்தன் தான் கதை இயக்கம் பண்ணி யாருக்காக அழுதான் அப்படின்ற படத்தில் தான் அறிமுகமாகறாங்க காந்தி மதியம்மா. அதே மாதிரி அவங்க பாடின முதல் பாடலும் ஒன்று இருக்குது. அந்த பாடல்னா முழு நீள பாடலும் அவங்க பாடலை. லூஸ் மோகன் நடிகர் இருக்காருங்களா, அவரோட சேர்ந்து குரல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து கடைக்கண் பார்வை அப்படின்ற ஒரு படத்தில் வந்து இருகப்படிய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்லாயிருக்கும், அந்த பாண்டியன் நடிச்சிருப்பாங்க, அந்த ஒரு பாடலையும் கொடுத்துருக்காங்க காந்தி மதி அவங்களது. விளம்பர இடைவேளை.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
4: ஏன் பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தான், பூமக்ஸ் இன்னர்வேர்.
5: என்னண்ணா கிலோமீட்டர் கணக்குல நடந்துட்டு இருக்கீங்க,
6: வெயிட்ட குறைக்க வேற என்ன பண்ண?
5: அட, மே 29 இருந்து 31 வரை நடக்கிற நம்ம பிரீத்தி ஹாஸ்பிடலோட இலவச உடல் எடை குறைப்பு முகாம்ல கலந்துக்கோங்க. ரத்த கொழுப்பு, BMI, தைராய்டு, அப்டாமினல் ஸ்கேன், ரெட்டினோஸ்கோப்னு தேவைப்படுற எல்லா டெஸ்டையும் ஃப்ரீயா பண்றாங்க. டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க, ஈஸியா வெயிட்ட கம்மி பண்ணுங்க.
7: பிரீத்தி ஹாஸ்பிடல், புத்தங்குடி, மதுரை. முன்பதிவிற்கு கால் 8 2 0 7 8 2 3 3.

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
0: வழங்கிய வண்ணத்துரிகை. நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம் இல்லைங்களா? அழகான கேள்விகள், சிறப்பான பதில்களா இருந்தது. அதனால இப்ப நம்ம நிகழ்ச்சியில இருந்து விடைபெறுறோம்.
3: ஜி மீரி,
0: லக்ஷ்மி நாகேந்திரன் மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே. அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்து பொறியியல் நுட்பம் கொடுத்தாங்க பிரேம் தாஸ், ஆர்கே ராஜேஷ்,
3: கணினியாக்கம் பூஜா,
0: அழைப்புகள் ஒருங்கிணைச்சாங்க
3: எஸ் கலைவாணி.
0: கோடை பண்பலை 100.5 நிலைக்காலம் மட்டுக்களோடு கட்டுரசு கலாம் சித்திர சோபானம் நிகழ்ச்சி வரும் முன் செவி கொடுப்போம் செய்திச் சுருக்கத்திற்கு.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மேகதாது அணை தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மீறக்கூடாது என்று கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்துமாறு மத்திய அரசை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இவ்வாறு கேட்டுக் கொண்டுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் எல்லை பாதுகாப்பு படையினரின் சிறப்பான செயல்பாடு பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். காதி கிராம தொழில்கள் ஆணையம் கடந்த நிதியாண்டில் 187,000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி சாதனை படைத்துள்ளதாக அதன் தலைவர் திரு மனோஜ்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை கோபாலபுரத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல அலுவலகத்தில் மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் மற்றும் அவற்றின் செயல்பாடுகள் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு ரமேஷ் சென்னையில் ஆய்வு செய்தார். கூட்டுறவு வங்கிகளில் பெற்றுள்ள பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படாதது விவசாயிகளுக்கு ஏமாற்றத்தை அளிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்து கடலில் தத்தளித்த 3 மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். சென்னை ராயபுரம் பகுதியில் கடத்தப்பட்ட பெண் குழந்தையை 5 மணி நேரத்தில் மீட்ட உதவி ஆணையர் தலைமையிலான தனிப்படை காவல்துறையினருக்கு சென்னை பெருநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் வெகுமதி வழங்கி பாராட்டினார். ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள முதலாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. மால்டோவா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5
1: கோடை பண்பலை 100.5 மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் சித்திர செவ்வானம்.
2: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில் எல்லா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்ட்.

கதிரவனை வழி அனுப்பி கணிந்திருக்கும் அந்தி பொழுதில் சாலைகள் இன்னும் பரபரப்பாக இருக்கலாம், பேருந்துகள் கூட்டமாக இயங்கலாம். ஆனால் ஒவ்வொரு மனதும் இப்போது ஒரே எண்ணத்தோடு பயணம் செய்கிறது. வீடு கூட்டை சேரும் பறவைகளைப் போல நாமும் நம்முடைய அன்பானவர்களை நோக்கி திரும்பும் இந்நேரத்தில் உங்கள் பயணத்திற்கு இனிய மென்மையான பாடல்களின் துணையாக கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். மாலை வணக்கம் நேயர்களே, நிகழ்ச்சியில் உங்களோடு செல்வி கதிரேசன்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக்,

0: அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: 17 plus UG courses, 9 plus PG courses, 5 plus PhD courses காண்ண admission நடைப் பெருகிறது. கரூர் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம் பரப்பு, கரூர்.
3: மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
4: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
3: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
5: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.

பூத்து குலுங்கும் பூவெல்லாம் உன்னையே ஞாபகப்படுத்துகிறது. பூக்களை விட அவளின் சிரிப்பே அழகு என்று. அதை காண தவம் இருக்கும் வண்ணத்து பூச்சிகளில் ஒருவனாய் நானும்.

வெயில் கால வானத்தில் திடீரென கூடும் மேகங்கள் போல எப்போது மழையாய் பொழிவாய் என்று ஒரு மனம் தினமும் காத்திருக்கிறது.

0: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: கோடை பந்தலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா. மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துகள்.

கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கிறோம். சித்திர செவ்வானம். எப்போதாவது நான் தேவதைகளின் தெருவில் நடக்க நேர்கையில் என்னை திரும்பி பார்க்க வைத்தது உன் கண்களின் மௌனம்தான். காற்று கூட உன் பெயரை மட்டும் சுமந்து வந்து என் தோளில் இறக்கிவிட்டு செல்கிறது. நான் நடந்த பாதையில் பூக்கள் மலரவில்லை, ஆனால் நீ நடந்த நினைவுகள் மட்டும் இன்னும் மணக்கின்றன.

0: திரைப்பட இசையமைப்பாளர் பரத்வாஜ் பேசுகிறேன். ரேடியோவில் பாட்டு கேட்கறதே ஒரு சந்தோஷமான அனுபவங்க. அதுலேயும் கொடைக்கானல் பண்பலை 100.5 லட்சம் நிகழ்ச்சிகள் கேட்கறது மிக மிக நல்ல அனுபவம். என்ன கொடைக்கானல் பண்பலை நம் மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி.
1: கோடை பண்பலை 100.5 மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கிய சித்திர செவ்வானம்.
2: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் எல்லா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்ட்.
1: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் Bunions and Briefs.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தங்கத்தில் வெள்ளி கலப்படம். ஆம், உண்மைதான். இன்று நான் கண்டேன் உன் காலில் கொலுசாக. உன் காலடி பதிக்கும் இடங்களிலெல்லாம் கவிதை வரிகள் பிறக்கிறது.
2: கொலுசு பாட்டு பாடி வரும், பாடி வரும். பாவ சொகுசு பார்க்க கொடி பெறும், கொடி பெறும்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: கரூர் வெற்றி விநாயகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பிளஸ் டூ மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கரூர் மாவட்ட அளவில் முதல் மற்றும் இரண்டாம் இடமும், மாநில அளவில் மூன்றாம் இடமும் பெற்ற உலக தரமான கல்வியை உள்ளூர் சூழலில் வழங்கும் ஒரே கல்வி நிறுவனம் கரூர் வெற்றி விநாயகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி ஆகும். எல்கேஜி முதல் பிளஸ் டூ வரை மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9585155520.
4: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சாரதாஸ்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். காற்றலைகளில் இனிய கீதங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம்.

குன்றின் மேலே மேகம் தழுவ குழலிசை போல அவன் குரல் வந்தது. வள்ளி நடக்கும் பாதை முழுவதும் வாசம் தூவும் பூக்கள் விழித்தது. வேலன் பார்வை பட்டனுடையிலே மௌனம் கூட காதலானது.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
2: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 1, ரத்தின வியாபாரி தொடர்ச்சி. கப்பலில் இளம் வியாபாரி ஒருவன் வந்து கொண்டிருந்தான். அவனுடைய பணியாளர்கள் அவன் சமிக்ஞை செய்ததும் அருகில் வந்து நின்றார்கள். இனி நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கிறதா என்று வாலிபன் கேட்டான். இருக்கிறது மகா என்று சொல்லத் தொடங்கிய ஒருவன் சட்டென்று வாயை பொத்திக் கொண்டான். பார்த்தீர்களா, இதுதானா நீங்கள் என் கட்டளையை நிறைவேற்றுகிற லட்சணம் என்று வாலிபன் கோபமாய் கேட்டான். மன்னிக்க வேண்டும் சுவாமி, என்னுடைய கட்டளையை சத்தியமாய் நிறைவேற்றுவீர்களா? நிறைவேற்றுவோம் சுவாமி. தாய் நாட்டில் இருக்கும் போது என்னை நீங்கள் சந்திக்க முயலவே கூடாது, தெரியுமா? தெரியும் சுவாமி. ஒருவேளை தற்செயலாக சந்தித்தால் என்னை தெரிந்ததாக காட்டிக்கொள்ளக்கூடாது. சித்தப்படியே நடக்கிறோம். அடுத்த அமாவாசையன்று எல்லாரும் இந்த துறைமுகத்துக்கு வந்துவிட வேண்டும். வந்துவிடுகிறோம். அன்று நான் எக்காரணத்திலாவது கப்பலுக்கு வந்து சேராவிட்டால் என்னை பற்றி எவ்விதம் விசாரிப்பீர்கள்? ரத்தின வியாபாரி தேவசேனர் என்று விசாரிக்கிறோம். இதிலெல்லாம் கொஞ்சம் கூட தவறக்கூடாது. இல்லை இல்லை சுவாமி. மேற்படி வாலிப ரத்தின வியாபாரி உண்மையில் யார் என்பதை நேயர்கள் இதற்குள்ளாக யூகித்துக் கொண்டிருக்கலாம். ஆம், பார்த்திப சோழ மகாராஜாவின் புதல்வனும் தற்போது செண்பகத்தீவின் அரசனுமான விக்ரமன்தான் அவன். சென்ற அத்தியாயத்தில் கூறிய சம்பவங்கள் நடந்து ஏறக்குறைய 3 வருஷங்கள் ஆகிவிட்டன. இந்த 3 வருஷத்தில் விக்ரமனுடைய ஆட்சியில் செண்பகத்தீவு எல்லா துறைகளிலும் முன்னேற்றம் அடைந்து பேரும் புகழும் அடைந்து வந்தது. விக்ரமனுடைய வரவுக்கு பிறகு ஒரே ஒரு தடவை செண்பகத்தீவின் மீது பகைவர் படையெடுத்து வந்தார்கள். அவர்களுக்கு நேர்ந்த கதியை அறிந்த பிறகு செண்பகத்தீவின் மீது படையெடுக்க யாரும் துணியவில்லை. அதற்கு மாறாக விக்ரமனுடைய தலைமையில் செண்பகத்தீவின் படை வீரர்கள் வேறு தீவுகளின் மேல் படையெடுத்து சென்று அந்த தீவுகளிலெல்லாம் புலிக்கொடியை நாட்டிவிட்டு திரும்பினார்கள். விக்ரமனுடைய வீர பிரதாபங்களையும் மேதா விலாசத்தையும் மற்ற உயர் குணங்களையும் பற்றிய கீர்த்தியானது தூர தூரத்திலே உள்ள தீவாந்திரங்களிலெல்லாம் பரவத் தொடங்கியது. பல தீவுகளில் உள்ள ஜனங்கள் நல்லாட்சியையும் பாதுகாப்பையும் விரும்பி தாங்களே விக்ரமனுடைய ஆட்சிக்குள் வந்து கொண்டிருந்தார்கள். இந்த 3 வருஷ காலத்தில் விக்ரமன் தன்னுடைய தாயாரையாவது தாய் நாட்டையாவது மறந்துவிடவில்லை. மற்றும் பல்லவ சாம்ராஜ்ய தலைநகரின் வீதியில் அவன் கண்ட இளம் நங்கையின் சந்திரவதனத்தையும் அவனால் மறக்க முடியவில்லை. செண்பகத்தீவின் பிரஜைகள் தங்களுடைய பாக்கிய வசத்தினால் கிடைத்த புதிய அரசனின் வம்சம் நீடு ஒளி விளங்க வேண்டும் என்னும் ஆசையுடன் விக்ரமனுடைய

0: விவாகத்தை குறித்து சில முறை விஞ்ஞாபனம் செய்து கொண்டார்கள். மகாராஜா விடை கொடுத்தால் தாய் நாட்டுக்கு சென்று சிறந்த அரசர் குலத்து பெண்ணை மனம் பேசி வருவதாகவும் சொன்னார்கள். அப்போதெல்லாம் விக்ரமன் அவர்களுடைய விஞ்ஞாபனத்தை மறுதளித்து விவாகத்தை பற்றி தன்னுடைய பரிபூரண வெறுப்பையும் தெரிவித்தான். இதற்கு அடிப்படையான காரணம் அந்த காஞ்சி நகர் பெண்ணினுடைய கருவிழிகள் ஞாபகம்தானோ என்னவோ, யாருக்கு தெரியும். அடுத்து அங்கே என்ன நிகழ்ந்தது சொல்லிவிடலாம் நாளை. நன்றி நேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
2: கோடைப்பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்சை பானம்.

புன்னகையில் மனதை வென்றவளே, கண்ணிலிருக்கும் ஐயோ, என் கவிதையை எழுதும் ஐயோ, மின்னல் மின்னும் உன் விழிகள் என் இரவை பகலாய் மாற்றுகின்றது. இதயம் என்ற சிம்மாசனம் உனக்காகவே காத்திருக்க என் ராஜகுமாரி இனியாக வரும் காலம் வரமாய் கிடைக்குமா?

அந்திவானத்தின் நிறத்தில் இனிய இசை தருணங்களாய் நாம் இதுவரை கேட்டோம் சித்திர செவ்வானம். கேட்ட ரசித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். செல்வி கதிரேசன்.

0: கோடைப்பன் விலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்சி பணம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.

கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.

வாருங்கள், முக்தி எனும் கரைசீறு திருநெல்வேலி விஜயாபதி விஸ்வாமித்திர மகாலிங்கீஸ்வரர் ஆலயம் போகலாம். ராமாயண காலத்தின் சிறப்பிச்சது. நவகிரக பரிகார ஸ்தலம் கூடாம்குளம் அருகிலுள்ள விஜயாபதி என்னும் ஊரில் அகிலாண்டீஸ்வரி உடனுறை மகாலிங்க சுவாமி தரிசனம் தருகிறார். கோயிலின் தனித்துவமான சிறப்பு விஸ்வாமித்திரருக்கான தனி கோயில் தமிழகத்திலேயே இங்குதான் இருக்கிறது. விஸ்வாமித்திரர் இழந்த தன் சக்தியை மீட்டெடுக்க தேர்ந்தெடுத்த இடம்தான் விஜயாபதி. தலப்புராணம் என்ன சொல்கிறது தெரியுமா? ராம லக்ஷ்மணர் இருவரும் விஸ்வாமித்திரர் யாகத்திற்கு இடையூறு செய்த தாடகையையும் அரக்கர்களையும் கொஞ்சினர். அதனால் அவர்களுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்தது. அதை தீர்க்க யாகம் செய்ய இடம் தேடி தில்லைவன காடான சிதம்பரம் வந்து காளியை பிரதிஷ்டை செய்தார்கள். பரிகாரங்கள் கடலோரங்களில்தான் நடத்த வேண்டும் என்பது மரபு. அப்படி கடல் தேடி வந்த இடம் விஜயாபதி. இங்கும் தில்லைவனம் இருப்பதை பார்த்து காளியை பிரதிஷ்டை செய்து காவல் தெய்வமாக்கி ஹோமகுண்ட விநாயகர் விஸ்வாமித்திர மகாலிங்க சுவாமி அகிலாண்டீஸ்வரி விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்தார். பின்பு யாகம் வளர்த்து பிரம்மஹத்தி தோஷம் போக்கினார். ஹோமம் முடிந்து கடலில் இருவரையும் நீராட செய்து தானும் சேர்ந்து அங்க பிரதட்சணம் செய்து இழந்த சக்தியை

வாருங்கள், ஆலயத்தை வளம் வரலாம். மூலவருக்கு எதிரில் சூரிய சந்திரரும் கோவிலின் நுழைவாயிலுக்கு வலப்பக்கத்தில் நவகிரகங்களும் அருள் செய்கிறார்கள். நவகிரக பீடத்தை எட்டி ஒரு சிறிய தீர்த்த கிணறு படிகட்டுகளோடு இருக்கிறது. கடற்கரை ஓரத்தில் இருந்தாலும் உப்பில்லாத தண்ணீர் உள்ள தீர்த்த கிணறு அதிசயம். ஆலயத்தின் நுழைவாயிலின் மேலே அம்மையும் அப்பனும் நடுவில் நின்று கொண்டிருக்க இரண்டு பக்கமும் விநாயகரும் முருகனும் நிற்கிறார்கள். அம்பிகை அகிலாண்டீஸ்வரி நின்ற திருக்கோலத்தில் கருணை வெளியும் கண்களோடு தரிசனம் தருகிறாள். இந்த அம்பிகைதான் விஸ்வாமித்திரருக்கு பிரம்மரிஷி பட்டம் கிடைக்க அருள் செய்தவள். அதனால் பலரும் பதவி கிடைக்க இங்கு ரகசியமாக வழிபட வருகிறார்கள். அம்பிகையின் கருவறை வாசலில் கங்கையும் யமுனையும் காவலுக்கு நிற்கிறார்கள். தெய்வசேனாபதி, சமீத முருகன், சண்டிகேஸ்வரர் சன்னிதிகள் பார்க்கலாம். இப்பகுதி பல்லாயிரம் ஆண்டுகளாக உலகத்தின் முக்கிய துறைமுக நகரமாக இருந்திருக்கிறது. இலங்கைக்கு கடல் வாணிகம் செய்திருக்கிறார்கள். திருக்கோவிலில் பெயரை பதிவு செய்தால் குறைந்த செலவில் நவக்கலச யாகம் செய்யலாம். மாதந்தோறும் அனுஷம் நட்சத்திரத்தில் அபிஷேகம், புஷ்பாஞ்சலி, அன்னதானம் வெகு சிறப்பு.

0: சிறப்பாக நடைபெறுகிறது. எல்லா கோயில்களிலும் ஈசனுக்கு பின்னால் லிங்கோத்பவர் தானே இருப்பார். ஆனால் இங்கு மட்டும்தான் ராஜராஜேஸ்வரி பீடத்துக்கு எதிரி விஸ்வாமித்திரர் ஒற்றை காலில் தவம் செய்து கொண்டிருக்கும் அற்புதம் பார்க்கலாம். பிரம்மாண்டமான விசாலமான பிரகாரங்கள், அழகான பரந்த வங்கக்கடல், அருகே ஓடும் ஆறு, ஆலயத்தை சுற்றி பலவிதமான மரங்கள் சூழ்ந்த குளிர்ச்சியான இயற்கை சூழல், எல்லாமே ஒரு வகையான ஆகர்ஷண உயிர்ப்பு சக்தியை உணர செய்யும் உண்மையை இங்கு உணரலாம். திருநெல்வேலி மாவட்டம் விஜயாபதி விஸ்வாமித்திர மகாலிங்கேஸ்வரர் கோயிலை தரிசித்தோம் என்று.
1: குடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. நேரம் மாலை 6:05.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
0: முந்தி வரும் கவிமுகள், இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கதம மலர்கள்.

0: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள் நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: ஒரு காரியத்தில் வெற்றி அடையணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, ரொம்ப அழகா சொல்றாரு ஒரு இது, டேய் நீ ஒரு காரியத்தில் ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? முதல்ல உடம்பு வழியை பார்க்காத. உடம்பு வழியை பார்த்தேன்னா நீ வந்து என்ன ஜெயிக்க மாட்டே. இப்போ உங்களுக்கு தெரியும், ஒலிம்பிக் பந்தயங்களில் ஜெயிச்சு காட்டக்கூடிய உசைன் போல்ட், 3 ஹார்ட்ரிக் அடித்த உசைன் போல்ட் கால் வலிக்குதுன்னு சொல்லி உட்கார்ந்துருக்க முடியுமாங்க? 3 அவரே அவரை ஜெயித்தார், வேற யாரையும் ஜெயிக்க விடல. அவர் கால் வலின்னு சொல்ல முடியுமா? இல்ல. அடுத்து சாப்பாட்டை மாத்திரம் எதிர்நோக்கி உட்கார்ந்து இருந்தா நம்ம வேலை நடக்குமா? கிராமத்துல கடைகள்ல பாத்துருக்கேங்க, அந்த வியாபாரி மதியானம் 1-2 வரைக்கும் வித்துக்கிட்டே இருப்பாருங்க, 4 சாப்பிட உட்காருவாரு. அண்ணாச்சி கருப்பட்டி வேணுமே, பக்கத்திலேயே ஒரு இதுல தண்ணி வச்சிருப்பாருங்க, அப்படியே கை கழுவிட்டு வந்து அதை எடுத்து கொடுப்பாருங்க. பசியை பத்தி கவலைப்பட மாட்டார். தூக்கம், நான் கரெக்டா தூங்கிடுவேன், தூங்கட்டும், அதை பத்தி பரவாயில்ல. ஆனா நோக்கம் சரியாக இருக்கிற போது தூக்கத்தை கொஞ்சம் விளக்கி தாங்க வைக்கணும், அதை நம்ம நிறைவேற்றணும்னா பாக்கணும். சில பேரு எங்களையும் தூங்கிடுவாங்க, பொறாமையா இருக்கும். ஒரு சின்ன விஷயத்துல யாராவது அவமானப்படுத்திட்டா அதை நினைச்சுக்கிட்டே வாழ்நாள் பூரா இருப்போம். அது வேண்டியது இல்லைங்கிறாங்க, அவமானங்கள் வரத்தான் செய்யும். அதை மட்டுமே மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தா ஜெயிக்க முடியுமா? இல்லை. அப்புறம் நான் பெரிய ஆளாக வர வேண்டியவங்க, எனக்கு எந்த அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சிலர் கவலைப்படுவாங்க. அதெல்லாம் எதிர்பார்க்காதப்பா, நீ உன் பெரிய ஆளாக வருவேங்கிறத நீயே சொல்லிக்கோ. இப்படி பல செய்திகளை உள்ளடக்கி ஒரு பாட்டு இருக்குங்க, யார் தெரியுமா? குமரகுருவர், நீதி நெறி விளக்கம். என்ன பாட்டு அது? ஜெயிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் பசியை நோக்க மாட்டார்கள், தூக்கத்தை பற்றி கவலைப்பட மாட்டார்கள், உடல் வலி பற்றி நினைக்க மாட்டார்கள், அவமானங்களை கண்டு அஞ்ச மாட்டார்கள், ஆதங்கத்தால் வருந்த மாட்டார்கள், பிறர் பாராட்டவில்லையே என்று அவர்களுக்கு ஒருபோதும் கவலை இல்லை. ஏனென்றால் அவர்கள் நோக்கம், அவர்களுடைய இலக்கு ஒன்றுதான். மெய்வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கருமமே கண்ணாயினார். இவ்வளவுதாங்க. கருமமே கண்ணாயினார்னா செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டால் அடுத்தவனுக்கு தீமை செய்யக்கூட நேரம் இருக்காதாங்க. அதுதான வாழ்க்கை.
0: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமக் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
4: விளங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.

ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ்கிரீட் சிமெண்ட். 60

0: 4 years of strong foundation. Chettinad Cement, the perfect concrete choice for your home.
1: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்ற
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: திருச்சி சாரதாஸ்,

0: நாள்தோறும் நமது கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு. அடுத்தது என்ன? இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் வரலாறு மற்றும் தொல்லியல் துறை சார்ந்த படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்குகிறார் வரலாறு மற்றும் தொல்லியல் துறை ஆர்வலர் தீபிகா அவர்கள். உயர்கல்வி தொடர்பா சந்தேகம் இருக்கா?
1: தெளிவு பெறணுமா? அப்ப அழையுங்கள். 24 24 24 24 24 24 26 24 24 29 290 333 கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42.
0: அடுத்தது என்ன? மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
3: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
2: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
5: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா. மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துகள்.

0: கடலெண்ணெய்.
1: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துகள்.

தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு மத்திய அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அனைத்து வகுப்புகளுக்கும் ஜூன் மாதம் 4ஆம் தேதி பள்ளி திறக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். கோவை

திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு மத்திய அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் எழுதிய மத்திய அரசின் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்த கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்து கொண்டுள்ள பிரதமர், பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் இந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சுவாமி விவேகானந்தர், திருவள்ளுவர், சுப்பிரமணிய பாரதியார் போன்றோர் நமக்கு அளித்துள்ள ஊக்கத்தை அடிப்படையாக கொண்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க பாடுபடுவோம் என்றும் திரு நரேந்திரமோடி அதில் குறிப்பிட்டுள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில், உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையும் காவிரி நடுவர்மன்றத்தின் இறுதி ஆணையையும் மீறும் வகையில் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணைக்கான பூமி பூஜை நடைபெறும் என்று கர்நாடக அரசு அறிவித்துள்ளது கவலையளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2018 பிப்ரவரி மாதம் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி நீர்ப்பிடிப்பு பகுதியின் மேற்பகுதியில் அமைந்துள்ள மாநிலம் கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ள மாநிலத்திற்கு திட்டமிட்டபடி வழங்க வேண்டிய நீர் விநியோகத்தை பாதிக்கும் வகையில் எவ்வித நடவடிக்கையையும் மேற்கொள்ளக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கர்நாடக மாநிலம் ஒரு புதிய நீர்த்தேக்கத்தை காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டுவதற்கு மேற்கொள்ளும் முயற்சி உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மீதான ஒரு தெளிவான மீறலாகவே அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். தற்போதுள்ள சுற்றுச்சூழல் சட்டங்களை ஒட்டுமொத்தமாக மீறும் வகையில் கர்நாடகம் மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான முயற்சியை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் அக்கடிதத்தில் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் மத்திய அரசு நீர்வளத்துறை அமைச்சகம் மற்றும் மத்திய நீர்வள ஆணையம் தமிழக அரசின் கோரிக்கையை பரிசீலிக்காமலேயே மேகதாது திட்டத்திற்கான முன்மொழிவை பரிசீலித்து வருவது வியப்பளிப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை எவ்வகையிலும் மீறக்கூடாது என கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்துமாறும் திரு விஜய் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். 5 ஏக்கர் நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்ற வாக்குறுதியை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் விவசாயிகளை அரசு ஏமாற்றியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இது விவசாயிகளுக்கு இழைக்கப்பட்டுள்ள அநீதி என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழகத்தில் நிகழ்ந்து வரும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் மீதான மக்களின் பார்வையை திசை திருப்பும் நோக்கிலேயே பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற அறிவிப்பை ஆளும் தாவேக அரசு வெளியிட்டுள்ளதாக கூறியுள்ளார். கடந்த 2021 தமது தலைமையிலான அஇஅதிமுக ஆட்சியின்போது விவசாயிகள் வாங்கிய 12,110 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்து 16 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். தற்போது பயிர்க்கடன் ரத்து என்ற பெயரில் மாநில அரசு வெளியிட்டுள்ள அறிக்கை விவசாயிகள் பயனடையும் வகையில் இல்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பான மாநில அரசின் அறிவிப்பை இடதுசாரிகளும் குறை கூறியுள்ளன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விவசாய கடன்களுக்கான நிவாரணம் சாகுபடி நிலத்தின் அளவை அடிப்படையாக கொண்டே அமைய வேண்டும் என்றும் பண மதிப்பை அடிப்படையாக கொண்டு வெளியிடப்பட்டுள்ள புதிய அறிவிப்பு ஏற்கும் வகையில் இல்லை என்றும் கூறியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 5 ஏக்கர் வரை நிலம் வைத்துள்ள விவசாயிகளின் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்றும், 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்துள்ளவர்களுக்கு 50% கடன் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் 1 முதல் 12 வகுப்பு வரையிலான அனைத்து வகுப்புகளுக்கும் அடுத்த மாதம் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அனைத்து வகுப்புகளுக்கும் ஒரே நாளில் நடப்பாண்டிற்கான பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும் என பல்வேறு தரப்பினர் அளித்த கோரிக்கைகளை ஏற்று இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பள்ளி திறப்புக்கு முன் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களும் பள்ளிகளை திறப்பதற்கான ஏற்பாடுகளை கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். பெற்றோர், ஆசிரியர்கள், பள்ளி நிர்வாக மற்றும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு தருமாறும் அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையா இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் அவர் தமது ராஜினாமா கடிதத்தை அளித்தார். அவரது ராஜினாமா ஏற்கப்பட்டதாக பேரவைத் தலைவர் அறிவித்தார். அஇஅதிமுகவிலிருந்து நேற்று தமது பதவியை ராஜினாமா செய்த 3 உறுப்பினர்கள் போட்டியிட்ட தொகுதிகளான மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் ஆகிய

0: ஆகியவை காலியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமா கடிதங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அக்கட்சியின் கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பேரவைத் தலைவரிடம் எழுத்துப்பூர்வமாக கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுக அளித்த பட்டியலில் உள்ளவர்கள் மீது கட்சித் தாவல் தடை சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அவர்களின் ராஜினாமாவை நேரடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றும் பேரவைத் தலைவரிடம் தாம் வலியுறுத்தியதாக தெரிவித்தார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையா அளித்துள்ள ராஜினாமா கடிதத்தை ஆய்வு செய்து தாம் நடவடிக்கை எடுக்கப் போவதாக கூறினார். இந்நிலையில் ராஜினாமா செய்த அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களை தாவேகாவில் இணைப்பது ஆரோக்கியமான அரசியல் இல்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தோல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விமர்சனங்களுக்கு இடம் கொடுக்கும் வகையில் தாவேகா அரசு செயல்படக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
1: சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களின் மலப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, சேலம், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் மே 27 முதல் மே 31 வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மழைக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். சென்னை கோபாலபுரத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக மண்டல அலுவலகத்தில் மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு ப. வெங்கட்ரமணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு கண்ணாடி இழை வலை அமைக்கும் நிறுவனத்தின் செயல்பாடுகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தலைமையில் சென்னையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்து கடலில் தத்தளித்த 3 மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். சென்னை ராயபுரம் பகுதியில் கடத்தப்பட்ட பெண் குழந்தையை 5 மணி நேரத்தில் மீட்ட உதவி ஆணையர் தலைமையிலான தனிப்படை காவல்துறையினருக்கு சென்னை பெருநகர காவல் ஆணையர் முனைவர் அமல்ராஜ் வெகுமதி வழங்கி பாராட்டினார். திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபச்சகாயேஸ்வரர் திருக்கோவிலில் குருபெயர்ச்சி விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் புத்ரி பார்னியை வென்றார். இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள முதலாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூர் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு மத்திய அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அனைத்து வகுப்புகளுக்கும் ஜூன் மாதம் 4 பள்ளி திறக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
2: இசைச்சரம் தொடுப்பது உங்கள் கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள்.

0: சிறுதானிய உற்பத்தியில் நோய் மேலாண்மை என்பது பூச்சி நோய் தாக்குதல்களை தடுக்கவும் கட்டுப்படுத்தவும் ஒருங்கிணைந்த அணுகுமுறையை கடைபிடிப்பதாகும். இதில் விதை நேர்த்தி, பயிர் சுழற்சி, சத்தான உள்ளூர் ரகங்களை பயன்படுத்துதல், இயற்கை உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் பயன்பாடு, சரியான இடைவெளியில் பயிர்களை நடுதல், களையை நீக்குதல் மற்றும் அரசு திட்டங்களின் உதவிகளை பெறுதல் ஆகியவை அடங்கும். இதன் மூலம் ஆரோக்கியமான விளைச்சலை பெறலாம். சிறுதானியங்கள் குறித்து தகவல்களை தொடர்ந்து கேட்டு வருகின்றோம். அந்த வகையில் இன்று சிறுதானிய உற்பத்தியில் நோய் மேலாண்மை மற்றும் பூஞ்சானமில்லா சிறுதானிய சேமிப்பு முறை குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சிறுதானிய பயிர்கள் துறையின் பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஏ. சுதாவர்கள்.
1: வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சோளத்துல நோய் மேலாண்மை, அது இல்லாம நஞ்சு இல்லா சோளத்தை வந்து எப்படி நம்ம வந்து உற்பத்தி பண்றது, அதை வந்து எப்படி வந்து சேமிக்கலாம் அப்படிங்கறத பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். இதோட இல்லாம ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எப்பயுமே நம்ம வந்து உணவு தானியத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப எலுமிச்சை மலைமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரெண்டா வெட்டி வச்சோம், ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு வச்சிருந்தோம் என்னாக்கன்னா மேல வந்து ஒரு கருப்பு கலர் ஒரு பூஞ்சை படலம் வந்து இருக்கும் இல்லைங்களா. இதுவும் அந்த காரணம் வந்து ஆஸ்பர்ஜில்லஸ் பெனிசிலியம் அப்படிங்கிற ஒரு வகையான பூஞ்சைகள் தான். அந்த ஆஸ்பர்ஜில்லஸ் அப்படிங்கிற பூஞ்சைகள் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம மனித உடலுக்குள்ள உள்ள போய் என்ன ஆகும், அஃப்லடாக்சின் அப்படிங்கிற ஒரு நச்சு பொருளை வந்து உற்பத்தி பண்ணும். இது வந்து நம்ம உடலுக்கு வந்து, அதாவது மனிதர்களை கொஞ்சம் கொஞ்சமா நச்சு கழிவு இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்தது என்ன ஆகும்னா, நமக்கு வந்து நோய்வாய் பட்டறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து அதிகம். சரிங்களா. சரி, கதிர்பூசண நோயை வந்து எப்படி வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நோய் தாக்கிய கதிர்களிலிருந்து விதைகளை விதைக்க பயன்படுத்த கூடாது. சரிங்களா. நோய்வாய்ப்படாத ஆரோக்கியமான செடிகளிலிருந்து மட்டும்தான் தானியத்தை வந்து எடுத்து விதைக்கு பயன்படுத்தணும். இன்னொன்னு, இதன் மூலம் வந்து என்ன பண்ணலாம், விதைப்பு திறன் குறையும் இல்லைங்களா, அதை வந்து தடுக்க முடியும். ரெண்டாவது, மூணாவது பாத்தீங்கன்னா, விதை முளைப்பு திறன் குறைவதை தடுப்பதற்கு விதைக்கு முன்னாடி திறம் அப்படிங்கிற ஒரு விதை நேர்த்திக்கு பயன்படுத்தக்கூடிய பூஞ்சான கொல்லி திறம் அப்படிங்கிற மருந்து வந்து 2 கிராம் ஒரு கிலோ விதைக்கு பயன்படுத்தினா போதும். நம்ம அதிகமா 2 கிராம்ங்கிறது 4 கிராம் அது மாதிரி எல்லாம் பயன்படுத்த வேண்டியது இல்ல. ஒரு கிலோவுக்கு 2 கிராம் பயன்படுத்திட்டு ஒரு அரை மணி நேரம் லைட்டா ஊற வச்சிருந்துட்டு அப்புறம் வந்து நம்ம எடுத்து விதைச்சோம் அப்படின்னா, அந்த விதை மேல ஒட்டிட்டு இருக்கிற அந்த பூஞ்சான என்ன பண்ணும், இறந்து போயிடும். இப்படியும் பண்ணலாம். இன்னொன்னு, அடிக்கடி மழை வருது, மழை பெஞ்சிட்டு இருக்கிற குளிர்காலத்துல, அதாவது நம்ம மேங்கோஸ் அப்படிங்கிற மருந்து வந்து 1 கிலோ 1 ஹெக்டருக்கு, அதாவது 2.5 ஏக்கருக்கு 1 கிலோ மருந்து வந்து தெளிச்சா நோயை வந்து கட்டுப்படுத்தலாம். இது வந்து என்ன ஆகும், நோய் தென்பட்ட உடனே பண்ணணும். அப்படி இல்லாம விதைகள் வந்து நம்ம பயிர்கள் வந்து பூக்கும் இல்லைங்களா, பூத்து முடிச்ச உடனே 1 கிலோ 1 ஹெக்டருக்கு அப்படிங்கிற அளவுல 200 லிட்டர் தண்ணியில வந்து 1 ஏக்கருக்கு கொடுக்கறோம். அப்போ வந்து நம்ம 1 ஹெக்டருக்கு 500 லிட்டர் தண்ணிக்கு 1 கிலோ மருந்து இந்த மேன்கோஸ் அப்படிங்கறத கலக்கி கொடுத்தோம் அப்படின்னா இந்த நோயை வந்து கட்டுப்படுத்தலாம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 1 ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணி அப்படிங்கறது நம்ம குறைக்கவே கூடாது. ஏன்னா நம்ம மருந்து வந்து 400 கிராம் கொடுக்கறோம். 1 ஏக்கருக்கு 400 கிராம் கொடுக்கும் போது அந்த 200 லிட்டர் தண்ணியில கண்டிப்பா கொடுக்கணும். 200 லிட்டரை வந்து நம்ம குறைக்கவே கூடாது. சரிங்களா. 200 லிட்டர் குறைச்சோம் அப்படின்னா பயிர்கள்ல முழுமையா அந்த மருந்து போய் சேராது, அங்கங்க திட்டு திட்டா தெளிச்சிட்டு வருவோம். அதனால முழுமையா வந்து அந்த கதிர்கள் வந்து நனையணும். சரிங்க. இப்போ ஒண்ணு, விதைகளை சேமிச்சு வைப்போம் இல்லைங்களா, சேமிச்சு வைப்பதுக்கு முன்னாடி அதுல ஈரம் இல்லாம பாக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து சோளத்துக்கு மட்டும் கிடையாது, இது எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு முக்கியமான பகுதி. என்ன அப்படின்னா, ஈரப்பதத்தை வந்து நல்லா குறைச்சு சேமிச்சு வச்சோம்னா தான் நம்ம ரொம்ப நாள் சேமிச்சு வைக்க முடியும். அப்படியே இல்லாம ஒரு 15 நாள் 1 மாசம் சேமிக்கலாம். திருப்பி வந்து வெயில் எடுத்து போட்டு ஈரப்பதத்தை குறைச்சிட்டு சேமிக்கலாம். சரிங்களா. இது வந்து முக்கியமான விஷயம். இது எல்லா தானிய பயிர்கள், நெல், கடலை, சிறுதானியம், சோளம், மக்காச்சோளம் எல்லாத்துக்குமே வந்து இதை வந்து நம்ம கடைபிடிச்சிட்டு வரணும். சரிங்களா. சரி, இது வந்து தானியத்துல வரக்கூடிய கதிர்பூசான நோய். தானியத்துல வேற என்ன நோய்கள் வருது அப்படின்னா, தேன் ஒழுகல்னு ஒரு நோய் சொல்றோம். தேன் ஒழுகல் அப்படின்னா தேன் மாதிரி ஒரு பச மாதிரி வந்து தானியத்துல இருந்து வெளிப்படுங்க. இது நம்ம நிறைய பார்த்திருக்கிறோமான்னு எனக்கு தெரியல, ஆனா தானியத்துக்காக பயிரப்படுற பயிர்கள்லயும் சரி, தட்டைக்காக பயன்படுத்தக்கூடிய பயிர்கள்லயும் சரி, இந்த தேன் ஒழுகல் நோய் வந்து நிறைய வருது. இதோட அறிகுறி பார்த்தோம் அப்படின்னா, சோள தானியத்திலிருந்து பூ பூத்து முடிச்ச சமயம், அதாவது அப்போ வந்து மழை வருது அப்படின்னா, அந்த மழைக்கு அப்புறம் வெயில் வருது. அந்த வெயிலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, சோள தானியத்திலிருந்து பாத்தீங்கன்னா தேன் மாதிரி சொட்டு சொட்டா ஒழுகுங்க. நீங்க அப்படியே நாக்குல வச்சு பார்த்தோம் அப்படின்னா லைட்டா இனிக்கும் கூட செய்யும். ஏன்னா தேன் போன்ற திரவம் தான் அது. இது வந்து சோள கதிர்கள்ல இருந்து அந்த ஓவரின்னு சொல்லும் அந்த சோளத்துக்குள் இருக்கக்கூடிய அந்த சூழ பையில இருந்து வெளிவரக்கூடிய ஒரு வகையான திரவம். இதுல வந்து பாத்தீங்கன்னா, இதுல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பூஞ்சைகள் தான் இருக்கும். பூஞ்சைகள் தான் தானியத்தை வந்து இது மாதிரி உருவாக்கி தேன் மாதிரி ஒழுகு.

0: பாதிக்குது. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, தேன் போன்ற ஒழுகிறதுனால இது நாலு இடவில் ஒரு பத்து நாள் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபுல்லா கருப்பாகி இந்த சோள மணிகள் எதுவுமே இருக்காது. அது இல்லாம இந்த சர்க்கரை போன்ற துகள்கள் வந்து அங்கங்க இருக்கும். நாளைய விட மழை பெய்ய என்ன ஆகும்னா அதுவுமே கருப்பு கலர்ல மாறி தானியத்துக்கும் பயன்படாது விதைக்கும் பயன்படாத மாதிரி ஆயிடும். இது ஒரு வகையான பூஞ்சையினாலதான் வருது. எப்படி கட்டுப்படுத்தலாம் அந்த பூஞ்சைகளை அப்படின்னா, அதாவது விதைப்பு பருவத்தையும் மாத்திக்கலாம். அது இல்லாம இது ஹெக்டருக்கு நம்ம எப்படி மேங்கோசப் அல்லது ப்ரொபிகனோசோல் வந்து கொடுக்கலாம். மேங்கோசப் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு ஹெக்டருக்கு ஒரு கிலோ அல்லது ப்ரொபிகனோசோல் அப்படிங்கிற மருந்து வந்து டில்ட்னு சொல்லுவாங்க, டில்ட்ங்கிற நேம்ல விக்கிறாங்க. இந்த ப்ரொபிகனோசோல் மருந்து வந்து அதாவது 500 மில்லி அப்படிங்கிற அளவுல மூணு முறை வந்து தெளிக்கலாம். 50% சோளம் பூக்க ஆரம்பிச்சுன்னு ஒரு தடவையும், 100% பூக்க ஆரம்பிச்சோடனே பூத்து முடிச்ச உடனே ரெண்டாவது தடவையும் வந்து கொடுக்கலாம். இது வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 2.5 மில்லி அப்படிங்கிற அளவுல வந்து கொடுக்கலாம். சரிங்களா, இது வந்து ப்ரொபிகனோசோல் மருந்தோட அளவு நான் வந்து சொல்றேன். 2 to 2.5 மில்லி வரைக்கும் கொடுக்கலாம் இந்த ப்ரொபிகனோசோல் மருந்து. இது வந்து தேன் ஒழுகல் நோய், இதுக்கு முன்னாடி பார்த்த கதிர் பூசான நோய், தேன் ஒழுகல் நோய், இது எல்லாமே கதிர்கள்ல வரக்கூடிய நோய்கள். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா கரிப்பூட்டை நோய்கள்னு சொல்றது. கரிப்பூட்டை நோய்கள் பாத்தீங்கன்னா நிறைய இருக்குங்க. ஒரு 3-4 கரிப்பூட்டை நோய்கள் இருக்குது. அதாவது தலை கரிப்பூட்டைன்னு சொல்றோம், தானிய கரிப்பூட்டைன்னு சொல்றோம், நீலக்கரிப்பூட்டைன்னு சொல்றோம், உதிரி கரிப்பூட்டைன்னு சொல்றோம். சரிங்களா, இது மாதிரி 4 வகையான கரிப்பூட்டை நோய்கள் இருக்கு. இந்த கரிப்பூட்டை நோய்கள் என்ன ஆகும் நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும். தலை கரிப்பூட்டைனா தலையில வரக்கூடிய கரிப்பூட்டை, தலைனா சோளத்தோட மணிகள்ல மேற்பகுதியில வரக்கூடியது. தானிய கதிர்பூட்டைனா தானியத்துல ஃபுல்லா இருக்கிறது. நீல கரிப்பூட்டைனா எல்லாமே தானியத்துல மட்டும்தாங்க வரும், தானியத்துல வந்து தானியத்தோட மகசூலை வந்து குறைக்கும். சரிங்களா, இந்த தலை கரிப்பூட்டையோட அறிகுறி எப்படி இருக்கும், இதுவும் வந்து ஒரு பூஞ்சையினால வருதுங்க. ஒன்னொன்னு வேறு வேறு பூஞ்சைகள், இந்த நாலுமே வந்து ஒரே பூஞ்சையினால வர்ற மாதிரி இருந்தா நம்ம ஒரேடியா இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா ஒன்னொன்னு ஒரு ஒரு அறிகுறி வந்து ஏற்படுத்துது. தலை கரிப்பூட்டை பாத்தீங்கன்னா சோளத்துல முழுவதுமா அல்லது ஒரு பகுதி மட்டுமே பெரிய வெள்ளை பூசண வித்துக்களா வந்து காணப்படுங்க. இந்த பூசண வித்துக்கள் பாத்தீங்கன்னா பறந்து பூசணத்தோட தண்டு பகுதி மட்டும் வெளியே தெரியற மாதிரி இருக்கும், மேல ஃபுல்லா தானியத்தை ஃபுல்லா சாப்பிட்டுரும். சரிங்களா, தானிய கரிப்பூட்டை எப்படி இருக்கும் அப்படின்னா, தனித்தனியான தானியங்கள் வந்து கரிப்பூட்டை பூசண வித்துக்களா மாறி இருக்குங்க. ஒரு ஒரு தானியத்தையும் நீங்க ரெண்டா உடைச்சு பிளந்து பாத்தீங்க அப்படின்னா கருப்பு கலர்ல பவுடரா கொட்டுங்க. இது வந்து நம்ம மாஸ்க் போட்டுட்டு தான் பாக்கணும், ஏன்னா மூக்குல ஏறக்கூடிய ஒரு வகையான பூஞ்சைகள் தான் இது எல்லாமே. கதிர் பூசணோன்னு சொன்னீங்களா, அதுவும் வந்து பூஞ்சனத்தினால வர்றது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த மணிகளை வந்து மூடிதான் இருக்கும். சரிங்களா, ஆனா மணிகளுக்கு உள்ள போயிருக்காது. ஆனா இந்த கரிப்பூட்டை நோய்கள் என்ன ஆகும்னா, மேல வந்து மூடுறது மட்டும் இல்லாம உள்ள பாத்தீங்கன்னா ஃபுல் சோளத்தையும் பவுடர் மாதிரி பண்ணிரும். இதுதான் அதுக்கும் இதுக்கு வித்தியாசம். அப்ப கதிர்பூசான நோயில சோளத்தை வந்து பிளந்து பாத்தீங்கன்னா வெள்ளையே ஆரோக்கியமா இருக்கும். ஆனா கரிப்பூட்டை நோயில சோளத்தை உடைச்சு பார்க்கும் போது என்ன ஆகும்னா பவுடர் மாதிரி இருக்கும். சரிங்களா, சரி, இந்த நீல கரிப்பூட்டை இது வந்து மருதாம்பு பயிர்ல சோளத்தை வந்து எத்தனை பேர் வந்து மருதாம்புக்கு பயன்படுத்துறோம், நிறைய பேர் பயன்படுத்துறோம் இல்லைங்களா. அதாவது கட்ட சோளம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முதல் சோளத்தை அறுத்துட்டு ரெண்டாவது சோளத்தை வந்து கட்ட சோளம்னு சொல்லுவாங்க. இந்த மருதாம்பு சோளத்துலதான் வந்து அதிகமா இந்த தானிய கரிப்பூட்டை நோய் வந்து வருதுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நீல கரிப்பூட்டைன்னு சொல்றோம். இது வந்து எப்படின்னா, இது வந்து தானிய கரிப்பூட்டை அதை ஒப்பிடுறப்ப இது கம்மி தான். இதோட அறிகுறி அதாவது கதிரோட ஒரு சில பகுதிகள் மட்டும் இந்த நோயினால பாதிக்கப்படுது. இந்த பூசணம் வந்து விதைப்பை உருளையாகவும் நீளமாகவும், அதாவது ஒரு ஒரு சோளமும் நீண்டு நீண்டு இருக்கும். பேர்ல எப்படி நீல கரிப்பூட்டைன்னு சொல்றதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு சோளமும் நீண்டு நீண்டு உருண்டையா இருக்கிற சோளம் வந்து நீல நீளமா இருக்கும். சரிங்களா, இது வந்து தடித்த அந்த ஒரு பிரவுன் கலர்ல பழுப்பு கலர்ல நீல நீளமா நூல் நூலா இருக்கிற மாதிரி வளைஞ்சு காணப்படும். பாத்தீங்கன்னா நுண்ணோக்கில எடுத்து பார்க்கும் போது என்ன ஆகும், நீல நீளமா வந்து சோள வித்துக்கள் வந்து பூசண வித்துக்கள் வந்து தெரியும். சரிங்களா,
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் பண்ணையும் பசுமையும்.
2: இதுவரை சிறுதானிய உற்பத்தியில் நோய் மேலாண்மை மற்றும் பூஞ்சானமில்லா சிறுதானிய சேமிப்பு முறை குறித்து விளக்கம் தந்தார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சிறுதானிய பயிர்கள் துறையின் பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஏ. சுதா அவர்கள்.
3: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: மாணவர்களின் கனவுகளுக்கும் எதிர்கால இலக்குகளுக்கும் ஒரு சரியான வழிகாட்டியாக நாள்தோறும் கோடை பண்பலையில் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் சிறப்பு நிகழ்ச்சிதான் அடுத்தது என்ன? பள்ளி படிப்பை முடித்து கல்லூரி வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வைக்க இருக்கும் மாணவர்களுக்கு எந்த படிப்பை தேர்வு செய்வது? எந்தெந்த துறையில் அதிக வாய்ப்புகள் உள்ளன? அந்த துறையில் முன்னேற என்னென்ன திறன்கள் தேவை போன்ற பற்பல கேள்விகள் மனதில் இருக்கும். அந்த கேள்விகளுக்கான தெளிவான பதில்களையும் சரியான வழிகாட்டுதலையும் வழங்கும் இந்த நிகழ்ச்சி நாள்தோறும் ஒரு துறையை சார்ந்த பேராசிரியர்கள் மற்றும் நிபுணர்களை சந்தித்து அவர்கள் மூலம் அந்த துறையின் முக்கியத்துவம், வேலைவாய்ப்புகள், எதிர்கால வளர்ச்சி குறித்த விஷயங்களை தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறது. மருத்துவம் முதல் மீடியா வரை, பொறியியல் முதல் கலை மற்றும் அறிவியல் துறைகள் வரை ஒவ்வொரு துறையையும் எளிமையாகவும் பயனுள்ளதாகவும் கொண்டு வந்து சேர்க்கும் அடுத்தது என்ன நிகழ்ச்சிக்கு உங்கள் கேள்விகளோடு இணைய அறிமுக நேயர்கள் 24 24 24 என்ற எண்ணிலும், மற்ற நேயர்கள் 24 24 29 என்ற எண்ணிலும் வரலாம். முன்னிணைப்பாக 0 4 5 4 2 இணைத்து இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க இருக்கிறார் வரலாறு மற்றும் தொல்லியல் துறை சார்ந்த படிப்பு மற்றும் வேலைவாய்ப்புகள் குறித்து விளக்கமளிக்க வரும் வரலாறு மற்றும் தொல்லியல் துறை ஆர்வலர் தீபிகா அவர்கள். வணக்கம் மேடம், எப்படி இருக்கிறீங்க?
1: ஹலோ.
0: வணக்கம் மேம், எப்படி இருக்கிறீங்க?
1: வணக்கம் மேம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நலமா இருக்கிறோம். உங்களுடைய நிகழ்ச்சிக்காக எல்லாம் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி வரலாறு மற்றும் தொல்லியல் அப்படின்றதே ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு பாடத்திட்டம். அதை பத்தி பேச இருக்கிறோம். முதல்ல உங்களை பத்தின ஒரு சின்ன அறிமுகம் உங்க வாயில இருந்து நாங்க கேட்டோம்னா இன்னும் ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்.
1: ஷோர் மேம். ஸோ என் பேர் தீபிகா. நான் பேசிக்கலி மதுரையில இருந்து, ஆனா இப்பதான் ரீசெண்டா மேரேஜ் ஆயிட்டு நான் சென்னைக்கு மூவ் பண்ணிருக்கேன். எனக்கு என்னோட சப்ஜெக்ட் அண்ட் என்னோட லைன், என்னோட பேஷன், என்னோட பிடிப்பு, ஒரு லவ் எல்லாமே தான் எனக்கு வந்து வரலாறு தொல்லியல். ஸோ இந்த ஒரு லைக்கிங் எனக்கு எப்ப பிடிச்சிருக்கு, எந்த ஏஜ்ல பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா, எனக்கு ஸ்கூல் படிக்கும் போதே எனக்கு இதுல ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட். அதனாலே ரைட் ஃப்ரம் த ஸ்கூலிங் நான் கேந்திர வித்யாலயில பண்ணேன் மதுரையில. ஸோ எனக்கு 11th அண்ட் 12th வந்து ஸ்பெஷலைசேஷன் எடுக்கணும். இப்ப நம்ம எல்லாம் சயின்ஸ், காமர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். எங்களுக்கு ஹியூமானிட்டிஸ்னு தனியா ஒரு டிசிப்ளின் இருந்துச்சு. அப்பவே நான் அந்த இன்ட்ரெஸ்ட் நோக்கி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்னோட பயணத்தை. ஹியூமானிட்டிஸ் ஆஃப் பண்ணி 2 இயர்ஸ் படிச்சுட்டு இப்ப படிக்கும் போதே ஆர்கியாலஜி வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணணும்னு ஒரு ரொம்ப ஃபோக்கஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கலாம்னா, நெக்ஸ்ட் நம்ம பேச்சுலர்ஸ் வந்து ஹிஸ்டரியில பண்ணாதான் அதுக்கு வந்து ஒரு சரியான ஒரு பேலன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மாஸ்டர்ஸ் அப்படியே ஸ்பெஷலைசேஷன்ல எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு ஜேர்னி. ஸோ அதுக்கப்புறம் என்னோட பேச்சுலர்ஸ் வந்து ஹிஸ்டரி மதுரையில லீடோ காலேஜ்னு ஒரு ஃபேமஸ் விமென்ஸ் காலேஜ், அங்க நான் பண்ணேன். அதுக்கப்புறம் என் மாஸ்டர்ஸ் வந்து ஆர்கியாலஜி. அந்த ஹோல் டிகிரிக்கு வந்து மாஸ்டர்ஸ் இன் ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்டரி, கல்ச்சர் அண்ட் ஆர்கியாலஜி, ஏஎஸ்சிஎன் ஆர்கியாலஜின்னு சொல்லுவாங்க. அது நான் எங்க பண்ணேன்னா பூனே டெக்கன் காலேஜ். அதுக்கு முடிச்ச உடனே 1 இயர் ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணேன், மியூசியம் அண்ட் ஆர்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லி. சென்னையில தக்ஷன் சித்ரான்னு ஒரு மியூசியம் இருக்கு, அங்க நான் 1 இயர் இன்டர்ன்ஷிப் பண்ணேன். இதெல்லாம் இல்லாம எனக்கு எக்ஸ்கவேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 2 இடத்துல இருக்கு. எங்க நம்ம வந்து இந்த தொல்லியல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தா, நாங்கூர் நாகப்பட்டினத்திலயும் கீழடியிலயும் நான் வேலை பார்த்தேன். ஒரு ஷார்ட் டேர்ம் 2 பிளேசஸ்லயும் நான் ஒர்க் பண்ணிருக்கேன். அண்ட் இந்த ஹோல் இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்து எங்க ஃபேமிலியில இருந்து ஆரம்பிச்சது. நம்ம ஒரு கோவில், நம்ம பழமை, நம்ம வரலாறு, அதை பத்தினா நம்ம கேஷுவலா பேசிட்டு இருப்போம். அப்படி பேசும் போது இதவே நான் சப்ஜெக்டா எடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி என் ஹோல் ஸ்டார்டிங் எனக்கு ஃபேமிலி, எங்க பேரண்ட்ஸ், எங்க கிராண்ட் பேரண்ட்ஸ்ல இருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஆர்கியாலஜி பெரிய டிசிப்ளின் இருந்தாலுமே என்னோட ஸ்பெஷலைசேஷன் பாத்தீங்கன்னா இண்டாலஜின்னு சொல்லுவாங்க. இண்டாலஜினா இந்தியன் ஸ்டடிஸ். அதுல வந்து கோவில் கட்டிடக்கலை, ஆர்கிடெக்ட்,

0: அப்புறம் சிற்பக்கலை, ஐகனோகிராஃபி, அப்புறம் காயின்ஸ் பத்தி, நியூமிஸ்மேட்டிக்ஸ், அப்புறம் இன்ஸ்கிரிப்ஷன், கல்வெட்டியல், எபிகிராஃபி.
1: நிறைய படிச்சிருக்கீங்க மேம், இதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நம்ம தொடர்ந்து கேள்விக்குழுக்குள்ள போயிடலாம், நிறைய மாணவர்கள் காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த வரலாறு மற்றும் தொல்லியல் துறை பத்தி நீங்க நிறைய சொன்னீங்க, இந்த வரலாறு ஹிஸ்டரி அண்ட் ஆர்கியாலஜி, இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் மேம்?
0: ஓகே மேம், ஸோ வரலாறு தொல்லியல் ரெண்டுமே வந்து கை குலுக்கி போறக்கூடிய ஒரு டிசிப்ளின் தான்.
1: ஓகே,
0: வரலாறு இல்லாம தொல்லியல் இல்ல, தொல்லியல் இல்லாம வரலாறு இல்ல. சோ ரெண்டு பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரே டிசிப்ளின் தான்.
1: ஓகே,
0: என்ன மேஜர் டிஃபரன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, போத் ஹிஸ்டரி ஆர்கியாலஜி வந்து ஹியூமன், நம்ம எப்படி வந்தோம், எப்படி ஆரிஜின் ஆச்சு, நம்ம எப்படி நம்மளோட அந்த மூல வளர்ச்சியோ, நம்ம எப்படி நம்மளோட ட்ரெய்ட்ஸ் எல்லாம் மாறுச்சுன்னு சொல்லி அந்த ஹியூமன் பாஸ்ட் அந்த பத்தி படிக்கிறது தான் ரெண்டு டிசிப்ளின்ஸ்க்குமே ஃபோக்கஸ். ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க எழுதப்பட்ட விஷயங்கள்ல வந்து பேஸ் பண்ணி இருக்கோம், டெக்ஸ்டுவல் சோர்ஸ் சொல்லுவோம், டெக்ஸ்ட் பேஸ் பண்ணி இருக்கிறது. ஆர்கியாலஜி பாத்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் பேஸ் பண்ணி, மெட்டீரியல் சொன்னோம்னா என்னது அது மெட்டீரியல்னு ஒரு ப்ராட் டேர்ம் நினைப்போம், நம்ம காயின்ஸோ, பாட்ரி, இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், நம்ம எக்ஸ்கவேட் பண்ணி வரக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ், இதெல்லாம் தான் மெட்டீரியல் ரிமைன்ஸ். எழுதப்பட்ட விஷயங்களை சார்ந்திருக்கிறது வரலாறு. அந்த வரலாறு வந்து எழுதுறதுக்கு தொல்லியல் ரொம்பவே உதவி பண்ணும் இருக்கு.
1: ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க மேம், ஒரு சின்ன பாடலை கேட்டுட்டு தொடர்ந்து நம்ம பேசுவோம்.
0: கண்டிப்பா மேம்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: தரமான கல்விக்கும் ஒளிமயமான எதிர்காலத்திற்கும் ஒரே திறவுகோல், கரூர் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டாம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.

நேரம் சரியாக 7:11 பயணித்துக் கொண்டிருக்கிறது. கோடை பண்பலை 100.5 அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றுருக்காங்க. வரலாறு மற்றும் தொல்லியல் துறை சார்ந்த படிப்பு மற்றும் வேலைவாய்ப்புகள் குறித்து நமக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க தீபிகா அவர்கள். நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கறதுக்கு வரலாம். 24 24 24 என்ற எண்ணிலும், 24 24 29 என்றனும் நேயர்களும் மாணவர்களும் வந்து உங்களுடைய சந்தேகங்களை கேட்க

0: இப்போ மேடம் கிட்ட பேசுறதுக்கு ஒரு நேயர் தயாரா இருக்கிறாங்க. மேம் பேசிடலாமா?
1: ஷூர் மேம், பேசலாம்.
0: வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்க.
1: என் பேர் மகாலட்சுமி.
0: மகாலட்சுமி, என்ன பண்றீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் அவனாஸ்ல இருந்து பேசுறேங்க.
0: என்ன பண்றீங்க மகாலட்சுமி, படிக்கிறீங்களா?
1: நிகழ்ச்சி
0: வந்து வரலாறு மற்றும் தொல்லியல் சார்ந்த படிப்புகளுக்கான நிகழ்ச்சி. அது சார்ந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குதுங்களா?
1: வரலாறு தொல்லியல் சார்ந்து?
0: ஆமாங்க, ஹிஸ்டரி ஆர்கியாலஜி.
1: ஓ சரிங்க, இதை எடுத்திருக்காங்க தம்பி.
0: சரிங்க,
1: அத்த சரி. நேத்து கூட்டு கூட்டு பார்த்தேன்.
0: நீங்க ரொம்ப நன்றிங்கம்மா. நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, அடுத்தடுத்து அந்த மாதிரியான நிபுணர்கள் வரப்ப உங்களுடைய சந்தேகங்கள் கேட்கலாம். நன்றிங்க. இது கோடை பண்பலையின் அடுத்தது என்ன மேடம்? அவங்க டேட்டா சயின்ஸ் படிக்கிறாங்க, ஸோ அதனால நம்ம திருப்பியும் தொல்லியலுக்கும் வரலாறுக்கும் வந்துருவோம். இன்னைக்கு வந்து ஏன் வந்து இந்த மாணவர்கள் இந்த துறையை தேர்வு செய்யணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க மேம்?
2: மேம், இது ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் மேம்.
0: ஓகே,
2: ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் அண்ட் பேஷன் தான் வந்து நம்ம பழமையை தெரிஞ்சுக்கணும், நம்ம வரலாறை தெரிஞ்சுக்கணும், நம்ம முன்னோர்கள் பத்தி தெரிஞ்சுக்கணும், ட்ரூ ஹிஸ்டரி தெரியணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அந்த டீப்பான ஒரு உணர்வு இருக்கணும். அதுதான் மெயின் ரீசன். அண்ட் இதை பத்தி தெரியும் போது நம்மளை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம வேற ஏதோ ஒரு டிஃபரெண்டான ஆஸ்பெக்ட் பத்தி படிக்கிறது கிடையாது.
0: ரொம்ப வேலிடான பாயிண்ட், ஹிஸ்டரியை படிக்கிறப்ப நம்மளுடைய வாழ்வியலை பத்தி தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா?
2: கண்டிப்பா மேம். அண்ட் இத பத்தி புரிதல் வரும்போதுதான் நம்மளுக்கு அதிகமா இருக்கக்கூடிய இந்த மானுமெண்ட்ஸ், இந்த வரலாற்று சின்னங்கள், இதெல்லாத்தையும் நம்ம வந்து பாதுகாக்கணும், ப்ரொடெக்ட் பண்ணணும். அதோட மீனிங் நம்மளுக்கு புரியும். ஏன்னா இப்ப வந்து இந்தியா சொல்லும் போது நம்மளுக்கு வரலாறு அவ்வளவு இருக்கு. அதே மாதிரி அந்த வரலாற்று சார்ந்த இடங்களுமே ஒரு பொக்கிஷன் மாதிரி இருக்கு. ஆனா நம்மளுக்கு அதை பத்தி ஃபுல்லா தெரிய மாட்டேங்குது. அது தெரியணும். அந்த தெரிஞ்சாதான் நம்மளுக்கு அந்த பேட்ரியாட்டிசம் அப்படின்னு சொல்றோம் இல்ல, நம்மளோட தேசபக்தி, அதெல்லாம் நம்மளுக்கு வந்து வரும். அது தெரியும் போது இதெல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுவோம், நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுதான் ஒரு பேசிக் ரீசன் நம்ம அந்த ஒரு டிசிப்ளின் எடுத்து படிக்கிறது.
0: படிக்கிறதுக்கு மேம், இப்போ இந்த நீங்களே உங்களை பத்தி நிறைய சொன்னீங்க, அது சார்ந்தே நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். இப்ப பள்ளி படிப்பு அப்படின்றது எந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போனா இந்த மாதிரியான துறைகளுக்குள்ள போகலாம்? ஃபர்ஸ்ட் குரூப்ஸ்க்குள்ள, எந்த குரூப்ஸ்க்குள்ள போனா நம்ம ஒரு ஒரு லிசனர் இருக்காங்க மேம், பேசிட்டு நம்ம தொடர்ந்து இந்த கேள்வியை கேட்கலாம்.
2: கண்டிப்பா மேம்.
0: வணக்கம், இது கோடை பண்பலையின் 1.5 அடுத்தது என்ன சொல்லுங்க, உங்க பெயர் சொல்லுங்க.
3: ஹலோ.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
3: சார் வணக்கம் மேடம், நான் திண்டுக்கல்ல இருந்து நாகராஜன், தையல் கலைஞர்.
0: சொல்லுங்க உங்க சந்தேகத்தை கேட்கலாம்.
3: என் பேத்தி வந்து 12வது படிச்சிருக்கா, 560 மார்க் எடுத்திருக்கா. ஜாகிரபி படிக்கணும் அப்படிங்கிறா, அது எப்படி சார் மேடம், பின்னால வயல் இருக்குமா என்னன்னு கேட்கறதுக்காக?
0: நிச்சயமா, அருமையான கேள்வி. உங்களுக்கான பதில மேடம் சொல்லிருவாங்க. மேம் ஜாகிரபி.
2: ஓகே, ஜியோகிராஃபி வந்து நம்மளுக்கு பேச்சுலர்ஸ் லெவல்ல ஜியோகிராஃபி தனி கோர்சஸ் இருக்கு, மாஸ்டர்ஸும் இருக்கு. அண்ட் நம்ம ஸ்பெசிபிக்கான ஸ்கூல்ல வந்து ஹியூமானிட்டிஸ் படிச்சவங்க வந்திருக்கலாம், இல்லைன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட் பொறுத்து. ஸோ அவங்க பேச்சுலர்ஸ் டிகிரி எங்க வந்து ஸ்பெசிபிக்கா ஜியோகிராஃபி அவைலபிளா இருக்கோ, ஏன்னா எனக்கு ஹிஸ்டரி ஆர்கியாலஜி ஸ்பெஷலைசேஷன்னால நான் அது எங்க படிக்கலாம், எந்த காலேஜ்ல அடுத்தது படிக்கலாம்னு எனக்கு சொல்ல தெரியும்.
0: அவங்க கேக்குறது ஜியோகிராஃபி
2: யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, அது அவங்க கொஞ்சம் ப்ரௌஸ் பண்ணி பார்க்கும் போது, ஏன்னா நல்ல மார்க் எடுத்திருக்காங்க, அவங்க ஸ்பெசிபிக்கா அந்த சப்ஜெக்ட் படிக்கணும்னு விருப்பப்படுறாங்க. அதே மேஜர்ல பேச்சுலர்ஸும் இருக்கு, மாஸ்டர்ஸும் இருக்கு, அதுதான் பேசிக். அந்த டிகிரி பண்ணீங்கன்னா என்ன மாதிரி அடுத்தது அவங்க வந்து ப்ரொஃபஷனலா மூவ் ஆகணுமோ அது அப்படியே அவங்களுக்கு வந்து ப்ரொசீட் ஆகும்.
0: ஓகே மேம், இப்போ நம்ம திருப்பி அந்த கேள்விக்குள்ள வரலாம். இப்போ நம்ம பள்ளி படிப்பு எந்த குரூப் எடுத்தா ஹிஸ்டரி ஆர்கியாலஜி போலான்னு ஏதாவது ஸ்பெசிஃபிக் குரூப்ஸ் இருக்கா? அண்ட் எந்த மாதிரியான கல்லூரிகளில் எங்கே எந்த யூனிவர்சிட்டிஸில் படிக்கலாம், எப்படி அப்ளை பண்ணலாம்? இப்போ ஏன்னா ஆக்சுவலாக கிட்டத்தட்ட எல்லா அப்ளிகேஷன்ஸ் போயிட்டு இருக்குது, அந்த அந்த டெட்லைனில் நம்ம இருக்கிறோம். ஸோ இப்போ இன்னும் நாட்கள் இருக்குதா, இன்னும் எத்தனை நாட்கள் இருக்கு, எந்தெந்த கல்லூரிகளில் பண்ணலாம், இது சொல்லுங்க மேம்.
2: ஓகே மேம், சோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மார்க்ஸ் எல்லாம் இப்போ ஒரு ரீசெண்டா தான் நம்மளுக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, சோ அதனால சஃபிஷியன்ட் டைம் அப்ளை பண்றதுக்கு இருக்கும். சோ என்னோட சஜஷன் என்னன்னா, இவங்க ஆர்கியாலஜி படிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பேசிக்கா பேச்சுலர்ஸ் வந்து ஹிஸ்டரியில பண்றது நல்லது.
0: ஓகே, பிஏ ஹிஸ்டரி படிக்கலாம்.

0: ஓவரால் பேஸ். ஆமா, பிஏ ஹிஸ்டரி.
1: ஓகே,
0: அவங்கவுங்க எந்த ஊர்ல இருக்காங்களோ அங்க நல்ல காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு அவங்க எஃபோர்ட் போடலாம். ஸோ அது எந்த காலேஜ்ல பண்ணாலுமே வந்து தட்ஸ் ஃபைன். அந்த பர்டிகுலர் ஆர்ட்ஸ் காலேஜ்ல பேச்சுலர்ஸ் டிகிரி இருக்கும். அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் இன் ஆர்கியாலஜியும் போகலாம். ஏன்னா நீங்க வந்து அந்த மாஸ்டர்ஸ் டிகிரி போகும் போது இந்த பேச்சுலர்ஸ் லெவல்ல இருக்கக்கூடிய பேஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபா நம்மளுக்கு இருக்கும். ஸோ அந்த மாஸ்டர்ஸ் ஆர்கியாலஜின்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு லெவல்ல வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. ஸோ அது நம்ம யூஜி லெவல் மார்க்ஸ் பேஸ் பண்ணி ஒரு பேசிக் 50-60% மார்க்ஸ் நம்மளுக்கு இருக்கணும். இது எல்லா காலேஜஸ்க்கும் இது அப்ளை ஆகுது. நம்ம ஸ்கூல்ல படிக்கிற மார்க்ஸ் பேச்சுலர்ஸ்க்கு வந்து ரெஃப்ளெக்ட் ஆகுது, பேச்சுலர்ஸ்ல வர மார்க்ஸ் வந்து மாஸ்டர்ஸ்ல ரெஃப்ளெக்ட் ஆகும்.
1: இப்போ
0: இது நீங்க மாஸ்டர்ஸ் ப்ரொசீட் பண்ணி போகும் போது 50-60% மார்க்ஸ் உங்க பேச்சுலர்ஸ்ல இருக்கணும். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஒண்ணு, தமிழ் யூனிவர்சிட்டி தஞ்சாவூர்லயும் வந்து இந்த கடல் சார்ந்த தொல்லியல், இந்த மேரிடைம் ஆர்கியாலஜி, எபிகிராபி, கல்வெட்டியலுக்கு ஸ்பெஷலைஸ் பண்ற டிபார்ட்மெண்ட் இருக்கு.
1: ஓகே,
0: சோ அங்க பண்ணலாம். அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டி, சோ அது ஆக்சுவலி ஒரு டிப்ளமா கோர்ஸ் தான்.
1: ஓகே,
0: அது நீங்க பிளஸ் டூ இல்லனா எந்த டிகிரி படிச்சிருந்தாலுமே நீங்க அப்ளை பண்ணலாம்.
1: ஓகே,
0: அண்ட் அது 1 இயர் கோர்ஸ் இல்லனா வெரி ஷார்ட் டியூரேஷன் தான். அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வழி மெட்டீரியல்ஸ் அனுப்பிடுவாங்க, நம்ம ஜஸ்ட் அதை படிக்கணும். ஒரு ஃபியூ செஷன்ஸ் கிளாஸ் தான் நடத்துவாங்க, அப்புறம் நீங்க எக்ஸாம் எழுதணும், ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும். ஸோ அந்த டிப்ளமா பண்ணும் போது உங்களுக்கு வந்து ஃபர்தர் வரலாறு தொல்லியல் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் நம்ம நிஜமா இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த லெவல்ல நம்ம பாத்துக்கலாம். ஸோ இந்த காலேஜஸ் தான் நம்மளுக்கு மெயின், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, அப்புறம்
1: தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டி, தஞ்சாவூர். ஓகே மேம்.
0: ஆமா, அண்ட் அதுக்கப்புறம் வந்து நீங்க இந்தியன் லெவல்ல
1: பாத்தீங்கன்னா
0: எங்க டெக்கன் காலேஜ் வேர் நான்
1: பண்ணேன், இன்னொரு முறை சொல்லுங்க மேம்.
0: டெக்கன் காலேஜ்,
1: டெக்கன் காலேஜ் எங்க?
0: புனே.
1: புனே,
0: ஆமா. ஸோ இந்த காலேஜ்ல வந்து மாஸ்டர்ஸ் ஆர்கியாலஜியும் பிஹெச்டி மட்டும்தான் இருக்கு.
1: ஓகே,
0: ஸோ அண்ட் இட்ஸ் வெரி ஸ்பெஷலைஸ்டு காலேஜ். டெக்கன் காலேஜ் ஸ்பெஷாலிட்டி
1: என்னன்னா
0: ஆர்கியாலஜியில சயின்ஸஸோட அப்ளிகேஷனோட வந்து சொல்லி தருவாங்க. ஸோ அப்ப பாத்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரிக்கு வந்து லிங்க் ஆகுற தெரியும், பிசிக்ஸ், ஜியாலஜி, பாட்டனி, அப்புறம் ஜியாலஜி, இது எல்லாமே இருக்கக்கூடிய டிசிப்ளின்ஸ் வந்து நம்ம இங்க படிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதே மாதிரி பெனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி வாரணாசிலயும் மாஸ்டர்ஸ் ஆர்கியாலஜி இருக்கு.
1: ஓகே,
0: அப்புறம் MS University, மகாராஜ் சையாஜி ராவ் யூனிவர்சிட்டி, பரோடா குஜராத், அங்க எல்லாமே மாஸ்டர்ஸ் ஆர்கியாலஜி வந்து இது எல்லாமே ஒரு ஃபேமஸ் பிளேஸஸ். என்னோட சஜஷன் வந்து பேச்சுலர்ஸ் ஹிஸ்டரி பண்ணிட்டு மாஸ்டர்ஸ் ஆர்கியாலஜி பண்ணும் போது ரொம்பவே ஒரு ஒரு ஸ்ட்ராங் பேஸ் நம்மளுக்கு ப்ராப்பரா கிடைக்கும்.
1: யூஜி வந்து தமிழ்நாட்டுல படிச்சுட்டு பிஜி வந்து அடுத்த சைடு போறப்ப இன்னும் கொஞ்சம் நமக்கு நிறைய விஷயத்தோட போலாம் இல்லையா மேம்?
0: கண்டிப்பா மேம், அது அப்படின்னு கிடையாது. இங்க நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலயும் அப்ளை பண்ணலாம், தமிழ்நாடு யூனிவர்சிட்டி, இந்த தமிழ் யூனிவர்சிட்டியிலயும் அப்ளை பண்ணலாம். அவங்க அவங்களோட கம்ஃபர்ட், அவங்களோட எஃபர்ட்ஸ் எல்லாமே அதை பொறுத்துதான். பட் டெஃபினட்டா நீங்க சொன்ன மாதிரி இன்னொரு யூனிவர்சிட்டி அவுட் ஆஃப் அவர் ஸ்டேட் போகும் போது அந்த எக்ஸ்போஷர் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா இந்த இந்தியன் லெவல் யூனிவர்சிட்டிஸ் போகும் போது உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும், அண்ட் இன்டர்வியூ இருக்கும். ஸோ அந்த இன்டர்வியூ நீங்க வந்து ஓவரால் இந்தியால அப்ளை பண்றவங்களோட கம்பீட் பண்ணுவீங்க, அண்ட் அதுல செலக்டிவா ஒரு 60 ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுப்பாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து நீங்க டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸோட நீங்க கம்யூனிகேட் பண்ணலாம், ஒரு நம்ம பில்ட் ஆகுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி.
1: நம்ம தொடர்ந்து பேசலாம், ஒரு ஒரு நேயர் இருக்கிறாங்க. வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. வணக்கம், இது கோடை பண்பலை 100.5. அடுத்தது என்ன, உங்க பெயர் சொல்லலாம்.
2: என் பேர் தருண் மாரிஸ்.
1: தருண், தருண் எங்க
2: மாவட்டம்?
1: விருதுநகர்ல இருந்து பேசுறீங்க, என்ன பண்றீங்க?
2: நான் 10th ஸ்டாண்டர்ட் போறேன்.
1: 10th போறீங்க, சொல்லுங்க உங்க கேள்வி என்ன. மேடம் இருக்காங்க, கேக்கலாம்.
2: அதாவது ஏன் ஹிஸ்டரியில மட்டும் இவ்வளவு லெசன்ஸ் இருக்கு, எக்கனாமிக்ஸ்ல இவ்வளவு கம்மியா இருக்கு?
1: ஓ, இந்த கேள்விதான் உங்களுடைய கேள்வியா?
0: தப்பே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து வரலாறுன்னு சொல்லும் போது ஒரு ஜவ்வு மாதிரியே இவ்வளவு இருக்குன்னு நம்மளுக்கு அப்படி தோணதா செய்யும். ஆனா நீங்க அந்த இவ்வளவு சாப்டர்ஸ், இவ்வளவு லெசன்ஸ் பார்க்கும் போது நம்மளோட வரலாறு வந்து எவ்வளவு

0: நெடியே ஒரு விஷயம்னு தெரிய வருது.
1: கண்டிப்பா
0: அதுக்கு அவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு வந்து புரியும். இது எல்லாமே வந்து ஒரு 10 வருஷத்துக்குள்ளயோ 5 வருஷத்துக்குள்ளயோ ஆன ஒரு வளர்ச்சி கிடையாது. ஒரு மனிதர் வந்து தோன்றின காலம் ஒரு 3 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லும் போது, அந்த 3 மில்லியன் இயர்ஸ்ல இருந்து இப்ப 21st century வரை கொண்டு வரணும்னா அது நீங்க 2 சாப்டர்ல கொண்டு வர முடியுமா?
1: கண்டிப்பா மேம், படிக்கட்டும் மேம் தொடர்ந்து மாணவர்கள். ஏன்னா இந்த மாதிரியான படிப்பு தான் அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகும் அப்படின்னு அந்த பையனுக்கு கண்டிப்பா புரியும் தருனுக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். மேம் ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.
2: Come on, here we go. Do you wanna know? Fasten your seatbelts, let's take off now.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா. மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் நல்வாழ்த்துகள்.
3: நேரம் இரவு 7:24. கோடை பண்பலையில் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்தது என்ன? இன்றைய நிகழ்ச்சியை பயணித்துக் கொண்டிருக்கிறது வரலாறு மற்றும் தொல்லியல் சார்ந்த அவங்களுடைய சந்தேகங்களோடு. இன்றைய நிகழ்ச்சியில் இணைய 24 24 24 என்ற எண்ணிலும், 24 24 29 என்ற எண்ணிலும் வரலாம். சிறப்பு விருந்தினராக பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார் வரலாறு மற்றும் தொல்லியல் துறை ஆர்வலர் தீபிகா அவர்கள். மேம், அடுத்த ஒரு கேள்வி மேம். இப்போ இந்த மாதிரியான, நீங்கள் சொன்னீங்க யூஜி படிச்சுட்டு பிஏ ஹிஸ்ட்ரி, பிஏ இந்த மாதிரியான ஆர்கியாலஜி எல்லாம் படிச்சுட்டு நம்ம உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இதை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் இருக்கணும் மேம்? எது வெரி பர்டிகுலர் ஸ்கில் அவங்கள வந்து இந்த மாதிரியான இதுக்குள்ளே கூட்டிகிட்டு
4: போவோம்? ஓகே மேம், ஸோ ஸ்கில்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து வரலாறு தொல்லியலில் வந்து ஒரு போர்ன்னு பார்க்காம ஒரு இன்ட்ரெஸ்டா நம்ம வந்து எடுத்து படிக்கணும். அதுல வந்து மேலும் மேலும் நம்ம போகணும்னு அந்த ஒரு டீப்பா அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு முக்கியம். ஏன்னா வந்து இதுல நம்ம ஸ்கூல்ல இருந்து படிக்கும் போது நிறைய பேஜஸோ நிறைய ஃபேக்ட்ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் டெஃபினட்டா வராது. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தேவை. அதுதான் நம்மள வந்து பர்ஃபெக்டா அந்த சப்ஜெக்ட் எடுத்து படிக்கும் போது, அந்த டிசிப்ளின் எடுத்து கொண்டு போகும் போது நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் சப்ஜெக்ட் நாலேஜ், அது ஒரு டெஃபினட்டான ஸ்கில் நம்மளுக்கு, அது இருக்கணும். அண்ட் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும் நம்ம. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்மளுக்கு இன்னுமே வந்து அந்த சப்ஜெக்ட் புரிதல் கொண்டு வரதுக்கு ரொம்ப உதவியா இருக்கணும். ஸோ நம்ம நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியை தேடணும். இப்போ ஒரு இன்ஜினியரிங்கோ இல்லைன்னா ஒரு காமர்ஸ் சைடு நம்ம சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறோம், இல்லைன்னா ஒரு சயின்ஸஸ் எடுத்து படிக்கும் போது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் அதிகமான இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஃபீல்ட்ல வந்து நம்மளுக்கு ஒரு வேகன்சி வரும் போது அந்த வேகன்சி எப்ப வரும்னு தெரியாது. அப்படி இருக்கும் போது நம்ம வந்து ஒரு தேடல்ல இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு ப்ராஜெக்ட் அளவுல, ஒரு ப்ராஜெக்ட் ரேஞ்ச்ல வந்து வரலாம். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போது எங்கேயாவது ஃபீல்டுல நம்மளுக்கு ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட்லயே வந்து அங்க போய் ஒர்க் பண்றதுக்கு ஒரு ஆஃபர் வரலாம். இப்போ நம்ம எப்பவுமே வந்து நம்ம கண்ணையும் காதையும் திறந்து இருக்கணும். நம்ம கிடைக்கிற

0: பண்ணிக்கணும். சோ அப்படி ஸ்லோவா பில்ட் பண்ணி நம்ம வந்து ப்ரொஃபஷனல் லெவல்ல நம்ம ரைஸ் ஆகலாம். அண்ட் டாக்கிங் ஸ்கில்ஸும் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்ஸும் முக்கியம். சோ நம்மளுக்கு வந்து ஃபீல்டாவே ப்ரொஃபஷனலா போக முடியலனாலும் ஒரு டீச்சிங் லைனோ இல்லைன்னா, இப்ப நான் ஒரு ஃப்ரீலான்சர், நான் எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன்லயோ ஒரு ஆர்கனைசேஷன்ல நான் வேலை பார்க்கல, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நானே ப்ரோக்ராம்ஸ் வந்து டெவலப் பண்ணி இந்த வரலாறு தொல்லியல் சார்ந்த ப்ரோக்ராம்ஸ் நான் கொண்டு வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் எடுத்துட்டு போறேன். ஏன்னா அந்த லெவல்ல வந்து நம்ம சப்ஜெக்ட நம்ம தெளிவா கொண்டு போயிட்டு அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் நம்ம கொண்டு வரணும். சோ அதுதான் என்னோட மெயின் ப்ரையாரிட்டி. சோ அப்ப நம்மளுக்கு இங்க எல்லாமே ஹெல்ப் பண்றது வந்து அந்த சப்ஜெக்டோட ப்ராப்பர் புரிதலும் அதை நம்ம எடுத்து சொல்லக்கூடிய ஒரு திறனும் இருக்கணும். சோ அது இருக்கும் போது இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு.
1: சோ
0: இதெல்லாமே தான். அண்ட் சொல்ல போனா பேஷன்ஸ், இந்த சப்ஜெக்ட் படிக்கும் போது அதிக அளவு
1: பேஷன்ஸ்
0: தேவை. நிறைய ஃபேக்ட் இருக்கு, நிறைய டேட்
1: இயர்ஸ் வேற இருக்கும், அந்த வருடங்கள் இருக்கும், போர்கள் பெயர், அந்த பெயர்கள் எல்லாம் நிறைய ஒரு கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கும் படிக்கிறதுக்கு. ஒவ்வொரு மொழிலயும் அந்த உச்சரிப்பு எல்லாம் கொஞ்சம் சிரமமா கூட இருக்கலாம்.
0: கண்டிப்பா மேம், கண்டிப்பா மேம். ஸ்கூல் லெவல்லயும் நம்ம காலேஜ் லெவல்லயும், இப்ப தமிழ்நாடு ஹிஸ்டரி மட்டும் நம்ம படிக்கல, நம்ம இந்தியன் லெவல் ஹிஸ்டரியும் படிப்போம். இன்னும் நிறைய வைடா படிக்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த பேஷன்ஸ் படிக்கும் போது இருக்கும் போது நம்ம தொல்லியல் துறைக்குள்ள போனோம்னா ஒரு வெயில் கீழே நின்று வேலை பாக்குறதுக்கும் ஒரு கஷ்டமான சூழல்ல வேலை பாக்குறதுக்கும் நம்மளுக்கு ஒரு அந்த ஒரு ஸ்கில்ல கொடுத்துரும்.
1: நிச்சயமா அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டடிஸ் இல்லையா மேம். ஒரு பழமையை தேடி போறது அப்படின்றது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நிச்சயமா மாணவர்கள் இதை கேட்டுட்டு நிறைய பேருக்கு இந்த ஆர்வம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேம் இப்ப வரலாறு படிக்கிறவங்க, ஆர்கியாலஜி படிக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு மேம்? இது இது தெரியாம இருக்கு அப்படின்னு சொல்றேன்னா இதெல்லாம் சொல்லலாம் மேம்.
0: ஓகே மேம். ஸோ இது பேசிக்கா வந்து நம்ம ஸ்டேட் ஆர்கியாலஜியில ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி சென்ட்ரல் லெவல்ல, இந்தியன் லெவல்ல வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு சொல்லி இருக்கு. ஸோ ஏஎஸ்ஐலயுமே வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு.
1: இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ண முடியுமா?
0: ஏஎஸ்ஐன்னு சொல்லி ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா.
1: ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா.
0: சோ அதுதான் வந்து இந்த மொத்தமா மானுமெண்ட்ஸ், அங்க எங்க நம்ம வந்து தொல்லியல் சார்ந்த வேலைகள் பண்ணலாம், எதை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியன் லெவல்ல, இப்ப நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்ற மாதிரி ஸ்டேட் லெவல்ல தமிழ்நாடு தொல்லியல் துறை, தொல்லியல் துறை, சென்ட்ரல்ல வந்து ஏஎஸ்ஐ. ஸோ இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்ஸ்லயுமே வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டிபெண்டிங் ஆன் வேகன்சி பொறுத்துதான் வரும். ரெகுலரா நம்மளுக்கு ஒரு கால் ஃபார் வந்துகிட்டே இருக்காது. ஸோ நம்ம அந்த வெப்சைட்லயும் நம்மளோட நியூஸ் பேப்பர்ஸ்ல பார்க்கும் போது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ ரெண்டுலயுமே நம்ம போகணும்னா பேசிக்கா வந்து அந்த மாஸ்டர்ஸ் வந்து ஆர்கியாலஜில தேவை,
1: படிச்சிருக்கணும்,
0: அது மஸ்ட். அது இல்லாம இந்த ஸ்டேட் ஆர்கியாலஜியுமே வந்து இன்ஸ்டிடியூட் வச்சிருக்காங்க. அந்த கோர்ஸ் வந்து பிஜி டிப்ளமான்னு சொல்லுவாங்க, போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சு ஒரு டிப்ளமோ பண்றது. ஸோ ஸ்டேட் ஆர்கியாலஜியில வந்து 2 இயர்ஸ். இப்ப ஏசி ரன் பண்ணக்கூடிய இன்ஸ்டிடியூட்ல வந்து 1 இயர் கோர்ஸ்.
1: இப்ப போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோ வந்து யுஜி முடிச்சிட்டு போகணுமா இல்ல மாஸ்டர்ஸ் முடிச்சிட்டு தான் உள்ள போகணும்? மாஸ்டர்ஸ் முடிச்சிடணும். சோ மாஸ்டர்ஸ்
0: டிப்ளமோ அது.
1: ஓ, இப்ப மாஸ்டர்ஸ்ல என்ன சைடு வேணாலும் போயிருக்கலாம். ஓ, மாஸ்டர்ஸ் இன் ஆர்கியாலஜி முடிச்சிட்டு
0: ஆர்கியாலஜி எடுத்தாதான் இது பிஜி டிப்ளமோ ஆர்கியாலஜி என்னால பண்ண முடியும்.
1: ஓகே.
0: இப்ப பிஏ ஹிஸ்டரி பண்ணிட்டு எம்ஏ ஆர்கியாலஜி பண்ணலாம். ஆனா எம்ஏ ஆர்கியாலஜி பண்ணிட்டு அந்த பிஜி டிப்ளமோன்னு சொல்றோம்ல, அது பண்ணனும்னா நம்ம மாஸ்டர்ஸ் ஆர்கியாலஜில கம்பல்சரி இருக்கணும். அது இருந்தாதான் நீங்க எலிஜிபிள். இந்த கோர்ஸ் பண்ணும் போது நீங்க இன்னுமே டீப்பா நம்ம வந்து படிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். அந்த கவர்மெண்டோட ஆர்கனைசேஷன் கிட்டயே க்ளோஸா நம்ம வந்து ஒர்க் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். சோ இதுல நம்மளுக்கு ஆர்கியாலஜிக்கல் ஆபீசர், அந்த மாதிரி பெர்மனன்ட் போஸ்ட்னா ஆர்கியாலஜிக்கல் ஆபீசர்.
1: ஓகே.
0: கான்ட்ராக்ட் பேசிஸ்லயுமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இப்ப பெர்மனன்ட் பேசிஸ்ல நீங்க ஆர்கியாலஜி ஆபீசர் ஆகணும்னா தமிழ்நாடு லெவலுக்கு TNPSC அந்த எக்ஸாம் தான்.
1: வேலை வாய்ப்புகள் சார்ந்து இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவை பத்தி சொல்லிருக்கீங்க, அண்ட் பிஜி கிராஜுவேஷன் அண்ட் போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோ பத்தி சொல்லிருக்கீங்க. தொடர்ந்து இந்த அரசு வேலைகளுக்குள்ள வரதுக்கு முன்னாடி ஒரு சிறிய பாடலை கேட்டுட்டு வந்துடுறேன் மேம்.
0: கண்டிப்பா.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: GRT Jewelers வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நேரம் இரவு 7:34 கோடை பண்பலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் தொல்லியல் மற்றும் வரலாறு சார்ந்த உங்கள் கேள்விகளை கேட்கலாம். 24 24 24 மற்றும் 24 24 29 என்ற எண்களில் முன்னிணைப்பாக இணைத்துக் கொள்ளுங்கள். 0 4 5 4 2 மேம் தொடர்ந்து பேசலாம். மேம் நிறைய விஷயங்களை நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம். நிச்சயமாக நிறைய மாணவர்களுக்கு, அதுவும் இந்த 12வது வகுப்பு முடித்த மாணவர்களுக்கும் யூஜி கம்ப்ளீட் இல்லை போயிட்டுருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் இது ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களுடைய தகவல்கள். மேம் நம்ம பிஜி கிராஜுவேஷன் போஸ்ட் கிராஜுவேஷன் பற்றி பேசணும், டிப்ளமோவை பற்றி. இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி அந்த மத்திய மாநில அரசு போட்டித் தேர்வுகள், இந்த மாதிரியான குரூப் எக்ஸாம்ஸ், இதில் வந்து எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது மேம்? இது எப்படி பசங்க எந்த இதில் எந்த ஸ்ட்ரீமில் போகணும்? இப்போ யூஜி முடிச்சுட்டு போனாலே கிடைக்குமா, இல்லை பிஜி முடிக்கணுமா? இந்த மாதிரி அரசு வேலைகள் சார்ந்து எப்படி மேம் அவங்க இயங்கணும்?
1: சோ ஃபர்ஸ்ட் அவங்க வந்து பிஜி முடிச்சிருக்கணும் மேம், மாஸ்டர்ஸ் லெவல் வந்து முடிச்சிருக்கணும், அது ஒரு மஸ்ட். ஸோ அதுல நம்ம வந்து வாங்கக்கூடிய ஒரு பெர்சன்டேஜ் மார்க்ஸ் வந்துதான் பேசிக்கா அப்ளை பண்றதுக்கே வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்.
0: இது எந்த எந்த எதுக்கு சொல்றீங்க மேம், எந்த ஸ்ட்ரீமுக்கு மேம்?
1: டிஎன்பிஎஸ்சியும் சரி யூபிஎஸ்சியும் சரி. ஓகே. ஸோ அது ரெண்டுக்குமே வந்து இந்த ஒரு பேசிக் மார்க்ஸ் நம்மளுக்கு இருக்கணும்.
0: பிஜி கிராஜுவேஷன் மார்க்ஸ் இருக்கணும், கரெக்ட் மேம்?
1: ஆமா மேம், பிஜி தான். பிஜி தான் பிஜி டிப்ளமோ அடிஷனல், நீங்க உங்க விருப்பப்பட்டா நீங்க பண்ணலாம்.
0: பிஜி டிகிரி
1: வந்து பிஜி டிகிரி கிடையாது, பிஜி டிப்ளமோ சொல்லிட்டு இருந்தேன். பிஜி டிகிரி வந்து மாஸ்டர்ஸ் ஆர்கியாலஜி தான் வந்து நம்ம வேலைகளுக்கு பேசிக்கான ஒரு டிகிரி. சோ அந்த லெவல் முடிச்சிருக்கணும். அடிஷனலா உங்களுக்கு வந்து அதிக நாலேஜ் தேவை அப்படின்னா வந்து அந்த பிஜி டிப்ளமோ. சோ அந்த மத்திய லெவல் நீங்க சென்ட்ரல் லெவல் எடுத்தீங்கன்னா ஏஎஸ்ஐ யோட இன்ஸ்டிடியூட் கொடுக்குது. தமிழ்நாடு லெவல் எடுத்தீங்கன்னா இங்கே அவங்களோட ஸ்டேட் ஆர்கியாலஜிலேயே வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, அந்த இன்ஸ்டியூட் கொடுக்குது. ஸோ அதுக்கப்புறம் அப்ளை பண்றது வந்து உங்களுக்கு வேகன்சி அண்ட் உங்களுக்கு கால் ஃபார் வரும்போது நீங்க அப்ளை பண்ணலாம். எக்ஸாம்ஸ் தான் டெஃபினட்டா, நீங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து எல்லாமே அந்த ஆப்டிடியூட் அந்த டெஸ்ட்டுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகணும். அப்புறம் சப்ஜெக்ட் பேப்பரும் இருக்கும். ஸோ

0: அது வந்து பெர்மனன்ட் போஸ்டுக்கு அந்த எக்ஸாம் நீங்க த்ரூ பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அதுக்கப்புறம் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க, அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும், அப்புறம் பிளேஸ்மெண்ட் வரும். சோ இதே கான்ட்ராக்சுவல் பேசிஸ் ஷார்ட் டேர்ம் பேசிஸ்னா வந்து உங்க மார்க்ஸ் வச்சு பாத்துட்டு அப்புறம் எக்ஸ்பர்ட் ஒரு பேனல் இருக்கும், இந்த சப்ஜெக்ட்ல வந்து எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட இன்டர்வியூ மாதிரி வைப்பாங்க, இன்டர்வியூ வச்சுட்டு அந்த ப்ராஜெக்டுக்கு உங்களை வந்து ஹையர் பண்ணிப்பாங்க. இது எய்தர் இது தமிழ்நாடு லெவல்னா டிஎன்பிஎஸ்சி வரும், இது சென்ட்ரல் லெவல் நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவல் போனோம்னா யூபிஎஸ்சியும் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எஸ்எஸ்சி.
1: ஓகே மேம், இது தொடர்ந்து பேசுவோம், ஒரு நேர் இருக்காங்க உங்கள்கிட்ட பேசிட்டு வந்துருவோம்.
0: ஓகே மேம்,
1: வணக்கம். இது கோடை பண்பலை 100.5 இன் அடுத்தது என்ன? வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
2: மணப்பாறை திருச்சி மாவட்டம்.
1: பேர் சொல்லு. ஜீவா.
2: ஆமாங்க,
1: சொல்லுங்க, உங்களுடைய சந்தேகம் கேட்கலாம். மேடம் லைன்ல இருக்கிறாங்க.
2: மேடம் ஒன்றும் இல்லை, பிஏ ஹிஸ்டரி முடிச்சாச்சு. சோ நெக்ஸ்ட் பிஜி பண்ணலாம் இல்ல எக்ஸாம் டிஎன்பிசி என்ன கவர்மெண்ட் எக்ஸாம் அந்த மாதிரி பண்ணலாமா?
1: பிஏ ஹிஸ்டரி முடிச்சிருக்காங்க.
2: ஆமா சார்.
1: மேம் சொல்லுங்க மேம்.
0: சார் இப்போ பேச்சுலர்ஸ் முடிச்சிருக்காங்க பிஏ ஹிஸ்டரி, ஆனா மாஸ்டர்ஸ் வந்து நீங்க பண்ணணும், மாஸ்டர்ஸ் ஆர்க்கியாலஜியோ மாஸ்டர்ஸ் ஹிஸ்டரியோ நீங்க அது பண்ணீங்கனா தான் உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது அது கரெக்டா இருக்கும் சார். ஆனா அவங்க வந்து சப்ஜெக்டா இந்த சப்ஜெக்டுக்குள்ள தொழில் துறை போகணும்னு நினைக்கிறாங்களா
2: தேவைப்படுது.
1: இப்ப பிஏ ஹிஸ்டரி முடிச்சுட்டு அது அந்த வரலாறு சார்ந்த ஸ்ட்ரீமுக்குள்ள போகணும் அப்படின்னா என்ன என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள்?
0: அவங்க பேச்சுலர்ஸ் முடிச்சா அவங்களுக்கு வந்து அவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது மேம், மாஸ்டர்ஸ் பண்ணாதான் அது ஒரு பேசிக் டிகிரியா நம்மளுக்கு கன்சிடர் ஆகும். அவங்க ஃபர்தர்
1: தமிழ்நாடு தாண்டி போகணும்னா டெக்கன் காலேஜ் புனே பனாரஸ்
0: இந்து யூனிவர்சிட்டி வாரணாசி அப்புறம் எம்எஸ் யூனிவர்சிட்டி குஜராத்.
1: இதுல போனா தமிழ்நாடு தாண்டி போலாம், ஆனா இதுக்குள்ள போறதுக்கு என்ட்ரன்ஸ் இருக்கும், நிறைய பீப்பிள் நிறைய பேர் கம்பீட் பண்ணுவாங்க. இந்தியா ஃபுல்லா இருக்கு
0: என்ட்ரன்ஸ் இருக்கும், நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அத கிளியர் பண்ணீங்கனா வந்து ஒரு சின்ன இன்டர்வியூ வைப்பாங்க, அப்படிதான் ஒரு ரேங்கிங் கொடுத்தாங்க. இப்ப டெக்கன் காலேஜ்ல எல்லாம் அப்படிதான் இருந்துச்சு, நான் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் எழுதினேன், ஒரு ஸ்மால் சிம்பிள் இன்டர்வியூ வச்சாங்க, அப்புறம் வந்து ரேங்க் கொடுப்பாங்க. So basically, அந்த ரேங்க் எதுக்குன்னா எங்களுக்கு வந்து ஹாஸ்டல் அகாமடேஷன் மினிமம். சோ அந்த ஹாஸ்டல்குள்ள போனோம்னா கொஞ்சம் அந்த உங்க ரேங்க் இருந்துச்சுன்னா டாப் ரேங்க்ல இருக்கிறவங்க அந்த ஹாஸ்டல்குள்ள போறதுக்கு ஒரு வாய்ப்பு. அவ்வளவு.
1: ஓகே மேம், தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய பாடல் இடைவேளைக்கு பிறகு.

0: நேரம் இரவு 7:46 கோடை பண்பலையில் இணைந்திருக்கிறோம். அடுத்தது என்ன என்ற நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியில வரலாறு மற்றும் தொல்லியல் துறை ஆர்வலர் தீபிகா அவங்களோட பயணிச்சுட்டு இருக்கோம். மேம், அடுத்த கேள்வியை கேட்டலாம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நிறைய கேள்விகளுக்கு நிறைய விஷயங்களை நம்ம பேசிட்டே இருக்கோம். நிறைய பேருக்கு இது ஒரு மிகப்பெரிய பயனுள்ள நிகழ்ச்சியா இருக்கும். இப்போ வந்து மேம், இந்த அருங்காட்சியகம், அதாவது மியூசியம்ஸ் அண்ட் ரிசர்ச் சென்டர்ஸ், ஆராய்ச்சி மையங்கள்ல எல்லாம் இந்த ஆர்கியாலஜி படிக்கிறவங்களுக்கோ இல்லை ஹிஸ்டரி பிஏவோட ஹிஸ்டரி படிக்கிறவங்களுக்கோ ஏதாவது வேலை வாய்ப்புகள் கிடைக்குமா மேம்?
1: கண்டிப்பா மேம். நம்ம இப்போ எதுவுமே கவர்மெண்ட் லெவல் கவர்மெண்ட் மியூசியம்ஸ்குள்ள போகணும்னா நம்ம இதே டிஎன்பிஎஸ்சி அதை கிளியர் பண்ணி நம்மனால வந்து கியூரேட்டர்னு சொல்லுவாங்க, அந்த காப்பாட்சிகர் அந்த கியூரேட்டர் அவங்க போஸ்டுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதுதான் மெயின் இது நம்ம மியூசியாலஜி கன்சிடர் பண்ணும்போது.

0: மியூசியம்ஸ் கன்சிடர் பண்ணும் போது, அது இல்லாம கவர்மெண்ட் மியூசியம்ஸ் இல்லாம எவ்வளவோ பிரைவேட் மியூசியம்ஸும் இருக்கு. அது நம்மளுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்து நம்ம எங்கேயாவது வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மியூசியம்ஸ் குள்ள நம்மளால என்டர் ஆக முடியும். சோ நம்ம மியூசியம் நம்ம போகணும்னு நினைச்சோம்னா ஹிஸ்டரி, இந்த தொல்லியல், இந்த நாலேஜ் நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். ஏன்னா இப்பவே நம்மளுக்கு நிறைய இந்த எக்ஸ்கவேஷன்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் அங்கங்க நம்மளுக்கு மியூசியம்ஸ் இருக்கு, கீழடியில இருக்கு, பொருணையில இருக்கு, இன்னுமே அதிகமா மியூசியம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு. சோ அதுவுமே நல்ல ஒரு ஃபீல்டு. நம்ம வந்து அந்த ஹோல் வரலாறையும் அந்த ஒரு பர்டிகுலர் இடத்த பத்தி எடுத்து சொல்றதுக்கான ஒரு இடம் அது. இங்கேயும் சரி ஃபாரின்ல சரி ஒரு ட்ரிப்புக்கு போனோம்னா நிறைய பேர் வந்து ஒரு மியூசியம் விசிட் பண்றது வந்து ஒரு முக்கியமான பார்ட்டா கன்சிடர் பண்றாங்க. சோ இதுலயுமே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ரிசர்ச்னு சொல்லும் போது நம்மளுக்கு நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் மேம், மறுபடியும் சொன்னோம்னா ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. சோ அதெல்லாமே ப்ராஜெக்ட் வரத பொறுத்து. சோ நம்ம எப்பவுமே வந்து இப்ப ஒண்ணு இல்ல, நீங்க தொல்லியல் படிச்சீங்கன்னா நிறைய இந்த வாட்ஸ்அப் குரூப்ஸ் இந்த மாதிரி இதுல நம்மளுக்கு கான்டாக்ட்ஸ் வந்து டெவலப் ஆகும். சோ அதுல வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தி தெரிய வாய்ப்புகள் இன்னுமே அதிகமா வரும். அந்த கான்டாக்ட் டெவலப் ஆகும் போது இந்த மாதிரி சோசியல் மீடியால கொஞ்சம் நம்ம ஆக்டிவா இருக்கும் போது எந்த ஆர்கனைசேஷன்ல எங்க ப்ராஜெக்ட் இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, எங்க ரிசர்ச்சுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பிரெஞ்ச் இன்ஸ்டிடியூட் பாண்டிச்சேரியில அடிக்கடி நிறைய ப்ராஜெக்ட் பண்றாங்க. சோ இந்த வரலாறு சம்பந்தப்பட்டதெல்லாம் பண்றாங்க. சிபிஆர் இன்ஸ்டிடியூட் சென்னையில வந்து ஒண்ணு இருக்கு, அது இண்டாலஜின்னு சொல்லி நான் சொன்னேன்ல என்னோட ஸ்பெஷலைசேஷன், இந்த கோவில் கட்டிடக்கலை, சிற்பக்கலை, அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட ப்ராஜெக்ட் வருது. அது இல்லாம எத்தனையோ இந்த என்ஜிஓஸ் எடுத்து பண்றது கூட இருக்கு, டாக்குமெண்ட் பண்ணணும்னு சொல்லி பண்றாங்க நிறைய குரூப்ஸ். இப்ப ஒவ்வொரு ஊர்லயும் வந்து வரலாறு தொல்லியல் குரூப்ஸ் இருக்கு, அவங்க எடுத்துமே பண்றாங்க, டாக்குமெண்டேஷன் பண்றாங்க. சோ அப்படி நம்ம வந்து இன்வால்வ் ஆகுறது நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதுல இருக்கு.
1: நிறைய பெண்கள் வந்து இப்ப நீங்க எல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தான், ஆர்வமா இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப பேசிக்கா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்குது, பர்டிகுலரா பெண்கள் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா என்ன மேம் சொல்லுவீங்க?
0: வரலாறு சொல்லியெல்லாம் வந்து பெண்களுக்கு இப்போ ரொம்ப டிராவல் பண்ண வேண்டாம், கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து மியூசியம்ஸ் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இப்ப நீங்க ப்ராப்பரா தொல்லியல்ல எக்ஸ்கவேஷன் மாதிரி போகணும்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துல பிளேஸ்மெண்ட் மாதிரி இருக்கும். இப்ப கவர்மெண்ட் இதுக்குள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்களை அவங்க ரெக்ரூட் பண்ற இடமே வந்து ரொம்ப ஒரு டிஸ்டன்டான பிளேஸ் கூட இருக்கலாம். சோ கண்டிப்பா அங்க டிராவல் பண்ற ஒரு நெசசிட்டி இருக்கும். நீங்க டிராவல் பண்ண ரெடியா இருக்கீங்க, அந்த மாதிரி சூழல்ல போய் ஒர்க் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு ப்ராப்பர் ஃபீல்டுல இறங்கி வேலை பார்க்கலாம். இல்லைன்னா டாக்குமெண்டேஷன் சொல்லி வரும்போதுமே நீங்க நிறைய டிராவல் பண்றதுக்கான சூழல் வரும். சோ டீச்சிங் ஒரு பெஸ்ட், இந்த மாதிரி மியூசியம்ஸ்ல நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி தேரலாம். அதுக்கப்புறம் டூரிசம் படிச்சிருந்தீங்கன்னா டூர் கைடா, இப்ப நீங்க மதுரை தஞ்சாவூர் அந்த மாதிரி ஊர்ல நீங்க இருக்கீங்க, நீங்க வரலாறு படிச்சிருக்கீங்க, எய்தர் எம்பிஏ எம்ஏ ஹிஸ்டரி முடிச்சிருக்கீங்க, இல்ல பிஏ ஹிஸ்டரி எம்ஏ ஆர்கியாலஜி முடிச்சிருக்கீங்க, டூரிசமுக்குன்னு சர்டன் கோர்சஸ் இருக்கு, சர்டிபிகேட் கோர்ஸ் இருக்கு. அந்த சர்டிபிகேட் கோர்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் கீழ வந்து வருது. சோ இந்த இந்த டூரிசம் ஃபெசிலிட்டேட்டர் சொல்லி ஒரு கோர்ஸ் வருது,
1: என்ன படிச்சிருக்கணும் மேம்? யூஜி படிச்சிருக்கணும்,
0: பிளஸ் டூ இருந்தா கூட போதும் மேம், 10th பிளஸ் டூ, 18 இயர்ஸ் பிளஸ் இருக்கணும் நம்ம பேசிக்கலி, அது கொஞ்சம் கன்சிடர் பண்றாங்க. சோ நீங்க ஒரு 12th முடிச்சிருந்தா உங்களுக்கு பேசிக்கா அந்த லெவல் ஆஃப் எஜுகேஷன் இருந்தா போதும்.
1: டூரிசம் ஃபெசிலிட்டேட்டர்ன்ற ஆன்லைன் கோர்ஸ் படிக்கலாம்.
0: இன்கிரெடிபிள் இந்தியா டூரிஸ்ட் ஃபெசிலிட்டேட்டர்னு.
1: இது இது இந்த ஆன்லைன் கோர்ஸ் வந்து எதுல படிக்கணும் மேம்?
0: வரும்.
1: ஓகே.
0: சோ நீங்க அத டைப் பண்ணும்போது வெப்சைட்
1: வந்துரும். சோ அத பாக்கறப்ப

0: அதுக்காக நேரமும் கல்லூரி போகாமயே படித்து கூட அதை சார்ந்த வேலைகளை செய்யலாம்.
1: கண்டிப்பா மேம், இதுக்கு நீங்க ஸ்பெசிபிக்கா இந்த சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு கிடையாது. பட் சப்ஜெக்ட் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த லைன்குள்ள நீங்க வரும்போது நம்ம வந்து மத்தவங்களுக்கு எடுத்து சொல்றோம், அப்போ நம்ம சப்ஜெக்ட படிச்சு சொல்றதுக்கும் இந்த சப்ஜெக்ட் இல்லாம இது இன்ட்ரெஸ்ட்ல வரம்பு சொல்றதுக்கும் ஒரு சின்ன வேறுபாடு.
0: அவ்வளவுதான் மேம். ஒரு நிறைவான கேள்வி, கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் பயணிச்சிருக்கிறோம், இருந்தாலும் இந்த மாதிரி துறையை தேர்வு செய்ய நினைக்கும் மாணவர்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்ல, ஒரு ஆர்வலராக, தொல்லியல் துறை ஆர்வலராக உங்களுடைய அறிவுரை என்ன, உங்களுடைய ஆலோசனை என்ன
1: இந்த ஃபீல்டுக்குள்ள வரவங்கன்னா? வந்து நீங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த சப்ஜெக்ட்குள்ள வரீங்க, இந்த டிசிப்ளின்குள்ள வரீங்கன்னா அதுவே ஒரு பெரிய எனக்கு சந்தோஷம். ஏன்னா ஆசைப்பட்டு எடுக்கிறத விட, இஷ்டப்பட்டு எடுக்கிறத விட கஷ்டப்பட்டு எடுக்கிற மாதிரி சூழ்நிலை இருந்துட கூடாது. நீங்க இஷ்டப்பட்டது எடுக்கும் போது அது ஒரு பெரிய சந்தோஷம், இன்னுமே இது ஒரு பெரிய பயணம். இப்ப நீங்க வரலாறு பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு புதிர் மாதிரி. நம்ம இப்ப தொல்லியல் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து எக்ஸ்கவேஷன்ஸ் பண்ணி பண்ணி ஒரு சின்ன சின்ன கேப்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்பவே பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கு 8 இடத்துல வந்து சைட்ஸ் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. கீழடியில ஒரு 11th சீசனா வந்து 11 வருஷமா வந்து அகழ்வாராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. சோ அப்ப பாக்கும் போது இது ஒரு பெரிய ஒரு புதிர். நீங்க இதுல இஷ்டப்பட்டு வரும்போது நீங்க ஒரு பெரிய ஒரு அதுல இருக்கக்கூடிய குவெஸ்டனோ அதுல இருக்கக்கூடிய ஒரு டவுட்டோ அதுல மிஸ் ஆகக்கூடிய விஷயங்களை வந்து நீங்க ஃபில் பண்ற ஒரு நபரா கூட இருக்கலாம். உங்க கேட்டலையும் உங்க ஆர்வத்தையும் அப்படியே வந்து ஃபோக்கஸ்டா நீங்க கொண்டு போங்க. நிறைய படிங்க, இது நிறைய படிக்கணும். ஏன்னா வந்து ஒரு விஷயம் எடுத்தா பல பேர் பல தியரி சொல்லிருப்பாங்க, பல அதுக்கு ஒரு டைமென்ஷன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. நிறைய படிங்க, நிறைய தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்மளுக்கு வந்து அது தேடலோ அந்த புரிதலோ அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கோ எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. லெக்சர்ஸ் நடக்குது, நம்ம வந்து உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஆன்லைன்ல டாக்ஸ் நடக்குது. புக்ஸ் வந்து நீங்க லைப்ரரியில போய் தான் மெனக்கெட்டு பாக்கணும்னு காலம் போயிட்டு எல்லா புக்ஸுமே வந்து டிஜிட்டல் புக்கா நம்மளுக்கு வந்து ஆன்லைன்ல கிடைக்குது. சோ அது எல்லாத்தையும் நம்ம ஆக்சஸ் பண்ணி நிறைய நம்ம படிச்சோம், அதே அந்த ஒரு ஃபோக்கஸும் ஒரே அந்த இன்டென்ஷனோட நம்ம இருந்தோம்னா கண்டிப்பா இதுல வந்து நம்ம அச்சீவ் பண்றதுக்கு எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு.
0: நிச்சயமா மேம், நிறைய என்ன சொல்ல, ஒரு ஒரு தகவல் களஞ்சியம் மாதிரி அவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. கேட்ட மாணவர்களுக்கும் நேயர்களுக்கும் மிகவும் உதவிகரமாக இருக்கும். நிகழ்ச்சியோடு பங்கு பெற்றதுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் மேம்.
1: ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ மேம்.
0: தேங்க்யூ மேம். தேங்க்யூ.

ஒலிக்கவிருக்கும் பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் வரலாறு மற்றும் தொல்லியல் துறை ஆர்வலர் தீபிகா அவர்கள். நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்ட அவர்களுக்கு கோடை பண்பலை சார்பாக நன்றிகளை சொல்லிக் கொள்கிறோம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன், வீணா வீரபத்ரன்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க மத்திய அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் எழுதிய மத்திய அரசின் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்த கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் இந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சுவாமி விவேகானந்தர், திருவள்ளுவர், சுப்பிரமணிய பாரதியார் போன்றோர் நமக்கு அளித்துள்ள ஊக்கத்தை அடிப்படையாக கொண்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க பாடுபடுவோம் என்றும் திரு நரேந்திர மோடி அதில் குறிப்பிட்டுள்ளார். நாகப்பட்டினம் தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் நான்கு வழி திருவாரூர் புறவழிச்சாலை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி, இந்த புதிய வழித்தடத்தின் மூலம் திருச்சி, கோவை, நாகப்பட்டினம், காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் என்று கூறியுள்ளார். இதனிடையே இந்த நெடுஞ்சாலை திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக மக்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு சுரேஷ்கோபி கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்காசிய போர்ச்சூழல் போன்றவற்றால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக

உயர்ந்துள்ள போதிலும் பொதுமக்களுக்கு விலையை உயர்த்தாமல் கடந்த சில மாதங்களாக பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வந்ததாக தெரிவித்தார். எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஏற்படும் இழப்பை ஈடுகட்டும் வகையில் அதனை சமநிலைப்படுத்தும் விதமாக தற்போது அவற்றின் விலையில் சிறிய அளவில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு சுரேஷ்கோபி கூறினார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையும் காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி ஆணையையும் மீறும் வகையில் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணைக்கான பூமி பூஜை நடைபெறும் என்று கர்நாடக அரசு அறிவித்துள்ளது கவலை அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2018 பிப்ரவரி மாதம் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி நீர்பிடிப்பு பகுதியின் மேற்பகுதியில் அமைந்துள்ள மாநிலம் கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ள மாநிலத்திற்கு திட்டமிட்டபடி வழங்க வேண்டிய நீர் விநியோகத்தை பாதிக்கும் வகையில் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கர்நாடக மாநிலம் ஒரு புதிய நீர்த்தேக்கத்தை காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டுவதற்கு மேற்கொள்ளும் முயற்சி உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மீதான ஒரு தெளிவான மீறலாகவே அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். தற்போதுள்ள சுற்றுச்சூழல் சட்டங்களை ஒட்டுமொத்தமாக மீறும் வகையில் கர்நாடகம் மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான முயற்சியை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் அக்கடிதத்தில் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை எவ்வகையிலும் மீறக்கூடாது என கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்துமாறும் திரு விஜய் பிரதமருக்கு எழுதியுள்ளதாக கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். 5 ஏக்கர் நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்ற வாக்குறுதியை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் விவசாயிகளை அரசு ஏமாற்றியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது விவசாயிகளுக்கு இழைக்கப்பட்டுள்ள அநீதி என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழகத்தில் நிகழ்ந்து வரும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் மீதான மக்களின் பார்வையை திசை திருப்பும் நோக்கிலேயே பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற அறிவிப்பை ஆளும் தாவேக அரசு வெளியிட்டுள்ளதாக கூறியுள்ளார். கடந்த 2021 தமது தலைமையிலான அஇஅதிமுக ஆட்சியின்போது விவசாயிகள் வாங்கிய 12,110 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்து 16 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். தற்போது பயிர்க்கடன் ரத்து என்ற பெயரில் மாநில அரசு வெளியிட்டுள்ள அறிக்கை விவசாயிகள் பயனடையும் வகையில் இல்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பான மாநில அரசின் அறிவிப்பை இடதுசாரி கட்சிகளும் குறை கூறியுள்ளன. தமிழகத்தில் 1 முதல் 12 வகுப்பு வரையிலான அனைத்து வகுப்புகளுக்கும் ஜூன் மாதம் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அனைத்து வகுப்புகளுக்கும் ஒரே நாளில் நடப்பாண்டிற்கான பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும் என பல்வேறு தரப்பினர் அளித்த கோரிக்கையை ஏற்று இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பள்ளி திறப்புக்கு முன் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களும் பள்ளிகளை திறப்பதற்கான ஏற்பாடுகளை கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். பெற்றோர், ஆசிரியர்கள், பள்ளி நிர்வாகத்தினர் மற்றும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு தருமாறும் அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணிக்கு எதிரான 1வது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி சற்று முன்வரை 5.2 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 66 ரன் எடுத்துள்ளது. தரம்சாலாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

மாணவர்கள் ஆக்கப்பூர்வமானவர்கள். அவர்கள் வானம் தொடும் வரத்தை வாங்கி வந்த இளைஞர்களுக்கு பூமி அவர்கள் புறப்படும் புள்ளியாக கொண்டு அவர்களின் வெற்றி சிறகை விரித்து சீறி கிளம்பி சிகரம் தொடும் இளையோர் பங்களிப்பில் கேட்டு ரசிப்போமா கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. இன்று இளமை பேசுகிறது வழக்கம் போல இரண்டு விளையாட்டுகளோடு. இரண்டு விளையாட்டுகள், ஒன்று நான் நிகழ், இன்னொன்று சிக்கபுக்கு. நான் நிகழ் நாவிற்கு பயிற்சி, சுழன்று சுழன்று விளையாடுவோமா இன்றைய நிகழ்ச்சியில். இன்னொன்று சிக்கபுக்கு, நான் கேட்கும் முதல் கேள்விக்கு பதில், இரண்டாவது கேள்வி கேட்கும் போது முதல் கேள்விக்கான பதிலையும் சேர்த்து சொல்ல வேண்டும், மூன்றாவது கேள்விக்கு அதற்கான பதிலுடன் முதல் இரண்டு கேள்விக்கான பதிலையும் சேர்த்து மூன்று பதில்களையும் சொல்ல வேண்டும். இந்த விளையாட்டுகளில் பங்கு பெற அறிமுக மாணவர்கள் 2424224 வழக்கமான மாணவ கண்மணிகள் 2424229 வரலாம். முன் இணைப்பிற்கு 0452 42. இது உங்கள் கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. விளையாட்டுகளில் உங்களுடன் மகிழ்வோடு இணைகிறேன், உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன்.

இளையோர் பங்களிப்பில் கோடை பண்பலை 100.5 இது இளமை பேசுகிறது. இளையோர் அழகான

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ்.

உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: எடுத்து சிமிசை மெட்டுக்களை தந்து கொண்டிருக்கும் உங்கள் கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. இன்னைக்கு இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் 2 விளையாட்டுகள், நான் நிகழ்ச்சிக்கு புக்கு. இப்போ நிகழ்ச்சிக்கு யார் வருக? வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் தொட்டிமலை வட்டம் உடையாக்குளம்புத்தூர்லேருந்து சுரேஷ் பேசுறேன்.
0: சுரேஷ், என்ன படிக்கிறீங்கம்மா?
1: 11வது முடிச்சிட்டேங்க.
0: 11ஆம் வகுப்பு முடித்து விட்டீர்கள். என்ன பாடப்பிரிவு எடுத்து படிச்சீங்க?
1: பயாலஜிக்கா.
0: எதிர்காலத்தில் என்ன படிக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை இருக்கா, இல்லை வீட்டில் சொல்கிறத படிச்சுக்கலாம் அப்படின்னு விட்டுருக்கீங்களா?
1: வீட்டில் சொல்கிறத படிச்சுக்கலாம்.
0: அப்படியா? பொறுப்பெல்லாம் அவங்க மேலே கொடுத்துருவோம், அவங்க பார்த்து என்ன சொன்னாலும் சரிதான் அப்படின்னு
1: நினச்சிட்டிங்களா?
0: ஆமாவா, சமத்து பையன் நீங்கள் சுரேஷ். சரி, நிகழ்ச்சியில் 2 விளையாட்டுகள் இருக்குது கண்ணா. நான் நிகழ்ச்சிக்கு புக்கு எதை விளையாடுறீங்க?
1: நான் நிகழ்கா.
0: நான் நிகழ். இப்போ அக்கா சொல்கிறத ரொம்ப வேகமாக நீங்கள் சொல்லணும். சொல்லலாமா? அதாவது நான் நெகிழ்னா டங் ட்விஸ்டர்னு சொல்லுவோம்ல, நாக்கை சுழற்றி சுழற்றி விளையாடலாம். டங் ட்விஸ்டர்னு சொல்லுவோம்ல, ஒரே மாதிரி வார்த்தைகள். நான் சுழன்று விளையாடுவோமா?
1: விளையாடலாங்கா.
0: ஏணி கோணி பாணி தானி தண்ணி. வேகமாக சொல்லுங்க.
1: ஏணி கோணி பாணி தண்ணி.
0: ஏணி கோணி பாணி தானி.
1: ஏணி கோணி பாணி தானி.
0: சிறப்பு. பாடல் கேட்போமா?
1: கேட்கலாங்க.
0: நன்றிமா.

0: பார்வதி.
1: போடா,
2: வேணா கழட்டிட்டோம் இந்த ஆட்டம்லாம்.
1: இந்த மாதிரி பாட்டுலாம் போட்டானோ நம்ம ஏதாவது பண்ணிருக்கணும்ல.
2: ஏய் அதான்டா, என்ன தெக்லிஸ்டோ இந்த ஆட்டம் பாட்டம் கிட்டலாம். உனக்கு வேலை கிடைச்சிச்சா உனக்கு? ஆனா இதெல்லாம் நம்ம தப்பு இல்ல. இந்த இடம், இங்க இருக்கிற அழுக்கு, அழுக்க உருவாக்கி இந்த அழுக்குலயே ஊறி போனதோ இவனுங்களை மாதிரி ஆளுங்க. இவனுங்களை எல்லாம் பார்த்தாலே
0: விரட்டி விரட்டி வெளுக்கத்தோம்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது. இளமை பேசுகிறது 8:19. இன்று இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில நான் நிகழ்ச்சிக்கு புக்கு. இப்ப நிகழ்ச்சிக்கு யார் வருக? வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம் கண்ணா, யார் பேசுறீங்கம்மா?
3: சிவகங்கை மாவட்டம் அண்ணாமலை நகரில் இருந்து அன்புமணி பேசுறேன்.
2: அன்புமணி, என்ன படிக்கிறீங்கம்மா?
3: 12th
2: போறீங்க, அதாவது ரொம்ப சின்னவங்கல இருந்து வானொலி பிரியர் அன்புமணி. என்ன பாடப்பிரிவு கண்ணா?
3: காமர்ஸ் கா.
2: சரிங்கம்மா, நிகழ்ச்சியில எந்த விளையாட்டு விளையாடணும்?
3: சிக்கு புக்கு கா.
2: சிக்கு புக் ஆரம்பிக்கலாமா? எப்படி விளையாடணும் தெரியுமா? நிகழ்ச்சி துவக்கத்திலே அக்கா சொன்னேன், சரிங்களா? முதல் கேள்வி, வேகமாக ஓடும் விலங்கு?
3: நாய்.
2: நாயா?
3: குதிரை.
2: குதிரையா? குதிரையோட ரொம்ப வேகமா வந்து சீட்டா ஓடும், சரிங்களா?
3: முயல். முயல்,
2: சரிங்கம்மா. வேகமா ஓடக்கூடிய விலங்கு அப்படின்னாலே சீட்டா. குதிரையை விட, முயலை விட, நாயை விட ரொம்ப வேகமா பல மைல்கள் வந்து தாண்டி ஓடக்கூடிய ஒரு விலங்கு அப்படின்னா சீட்டா. சரி, ஊளையிடும் விலங்கு?
3: என்னக்கா?
2: ஊளையிடும் விலங்கு
3: சீட்டா, நரி.
2: காட்டுக்கு ராஜா?
3: சீட்டா, நரி, சிங்கம்.
2: சிறப்பு கண்ணா. அடுத்து, தந்தங்கள் கொண்ட விலங்கு? தந்தங்கள் கொண்ட விலங்கு கண்ணா? தந்தம் எதுக்கு இருக்கும்?
3: யானை.
2: மரத்துக்கு மரம் தாவும் விலங்கு?
3: சீட்டா, நரி, சிங்கம்,

0: யானை, குரங்கு.
1: சிறப்பு. பாடல் கேப்போமா? நன்றி கண்ணா,
0: நன்றி.
2: என் நாலு காலு பச்சலில, ரெண்டு கண்ணு மேச்சலில, எட்டு தசை கூச்சலில, கை தட்டுகிற ஓசையில, சுத்தி வர்றான் சுழண்டு வர்றான் புயல போல, எங்கும் அடப்பாஞ்சு வரான், பறந்து வரான், நம்ம தர சிங்கம்.

0: அன்பினால் இது உங்கள் கோடை பண்பலை நொறு புழியாய் இந்து தந்து கொண்டிருக்கிறது. ஏழமை பேசுகிறது. 8:27 வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் கண்ணா, யார் பேசுறீங்கம்மா?
1: நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்துல
0: செல்வராஜ். என்ன படிக்கிறீங்க?
1: 8-9.
0: எத்தனாம் தேதி ஸ்கூலு?
1: 1-ஆம் தேதி.
0: 1-ஆம் தேதியா?
1: ஜூன்.
0: ஆ, ஜூன் 4-ஆம் தேதின்னு சொல்றாங்க இல்லையா? தெரியலையா? பரவாயில்லையா, இப்போ 1-ஆம் தேதியா நீங்கள் பள்ளிக்கு போயிடுவீங்க போலையே. வெயிலெல்லாம் ரொம்ப அடிக்குது, குழந்தைங்க பாவம். 4-ஆம் தேதி அவங்க ஸ்கூலுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க?
1: 1-ஆம் தேதி
0: போவீங்களா 4-ஆம் தேதி போவீங்களா?
1: 4-ஆம் தேதி.
0: 4-ஆம் தேதினா 10-ஆம் தேதி வச்சா?
1: 10-ஆம் தேதி.
0: சரி, எந்த ஆசிரியர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: என்னது?
0: எந்த ஆசிரியர் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? எந்த பாடப்பிரிவில் இருக்க ஆசிரியர் பிடிக்கும்?
1: இது வேட்டையம் படுத்த மனசுலாய படுக்கும்.
0: ஓ, மனசுலாயோ. சரி, எந்த டீச்சர் உங்களுக்கு பிடிக்கும், பிடிப்பாங்க?
1: தமிழ் டீச்சர்.
0: தமிழ் ஆசிரியர் பெயர் என்ன?
1: இது முருகேஸ்வரி.
0: முருகேஸ்வரி மேம், அப்படிங்களா? சரி, தினமும் நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது ரொம்ப வந்து சந்தோஷமாக கிளம்புவீங்களா? அடா, இன்னைக்கு ஸ்கூல் அப்படின்னு கிளம்புவீங்களா?
1: சந்தோஷமாக
0: கிளம்பும் போது எதுக்காக அந்த சந்தோஷம் உங்களுக்கு வருது? ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதா, விளையாடுறதா, மதியானம் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றதா, இல்லை பிடிச்ச டீச்சர்? ஓ, மதியானம் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும், அப்படியா? சரி, இப்போ நிகழ்ச்சியில் வந்து நான் நெகிழ் அக்கா மடமடன்னு ஒரு 4-5 வார்த்தைகளை சொல்கிறேன், நீங்களும் படப்படப்படன்னு சொல்லிடணும். வள்ளி அள்ளி கிள்ளி பள்ளி தள்ளி.
1: வள்ளி
0: மடமடன்னு சொல்லணும், யோசித்தெல்லாம் சொல்லக்கூடாது.
1: வள்ளி அள்ளி கிள்ளி தள்ளி.
0: வள்ளி அள்ளி கிள்ளி பள்ளி தள்ளி 5 வார்த்தைகள் சொல்லியிருக்கேன்.
1: வள்ளி அள்ளி கிள்ளி பள்ளி தள்ளி.
0: சிறப்பு கண்ணா, பாடல் கேட்போமா? நன்றிமா.

இப்படி சூடு.

0: அன்பினலை இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நேர்களை இன்றிரவு 9 மணிக்கு கொடைத்தென்றல் விருந்தினர் விருப்பமாக 10 மணிக்கு நினைவி சுகம் என்று நினைவி சுகம் அழைக்கிறது விருதுநகர் மாவட்ட அன்பர்களே. விருதுநகர் மாவட்ட அன்பர்கள் இணையலாம் இன்றிரவு 10 மணிக்கு நினைவி சுகம் நிகழ்ச்சியில்.
1: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
2: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: என்ன
0: பாடப்பிரிவு?
4: வீட்டுல
0: யாரெல்லாம் இருக்கா?
4: வீட்டுல அம்மா, அப்பா, 3 தங்கச்சி.
0: இந்த வருடம் உங்களுடைய பள்ளி பருவம் முடியுது அப்படிங்களா?
4: ஆமாங்கா.
0: என்ன படிக்கலாம் அப்படின்னு உத்தேசிச்சிருக்கீங்க?
4: அடுத்து வந்து நீட்க்கு படிக்க போறேன்.
0: ஆஹா, மருத்துவ துறையில் ஏதாவது ஒரு தடத்தில் தடம் பதிக்க வேண்டும்.
4: ஆமாங்கா.
0: என்ன படிக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை இருக்கா? இது படிக்கலாம் அப்படின்னு ஐடியா இருக்கா? என்னமா?
4: மெடிசனை பத்தி படிக்க போறேன்க்கா.
0: அந்த துறை சார்ந்து ஒரு தனித்துவமான பாடப்பிரிவு எதுவும் இருக்கா?
4: அப்படி இல்ல இல்லைங்க.
0: தேவை மெடிக்கல் லைன்ல எதுனாலும் படிச்சிடணும். மருத்துவ துறையில எந்த துறையாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க படிச்சு வெற்றி பெற பண்பலின் சார்பாக வாழ்த்துக்கள். சரிங்களா, இப்ப நிகழ்ச்சியில எது விளையாடலாம்? சிக்கு புக்கு ஆரம்பிக்கலாமா? நாட்களை அறிய பயன்படுவது?
4: காலண்டர்.
0: நேரம் அறிய பயன்படுவது?
4: காலண்டர், கடிகாரம்.
0: எடை அறிய பயன்படுவது?
4: காலண்டர், கடிகாரம், டெராசு.
0: விளக்கு எரிய பயன்படுவது?
4: காலண்டர், கடிகாரம், டெராசு, எண்ணெய்.
0: பல்பு எரிய பயன்படுவது?
4: என்னங்கா?
0: பல்பு எரிய பயன்படுவது?
4: காலண்டர், கடிகாரம், டெராசு, எண்ணெய், மின்சாரம்.
0: நாட்காட்டி, கடிகாரம், தராசு, எண்ணெய், மின்சாரம். சிறப்பு கண்ணா, பாடல் கேட்போமா? நன்றிமா.
4: நன்றிங்கா.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: காடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது. இளையோர் பங்களிப்பில் இது இளமை பேசுகிறது. நான் நிகழ்ச்சிக்கு புக்கு அப்படின்ற இரண்டு விளையாட்டுகளோடு நிகழ்ச்சிக்கு யார் வருக? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் கண்ணா, யார் பேசுறீங்கம்மா?
1: திண்டுக்கல் மாவட்டம் மாலவரத்திலிருந்து பிரகலாதன்.
0: பிரகலாதன், என்ன படிக்கிறீங்கம்மா?
1: 5ஆம் வகுப்பு முடிச்சு 6ஆம் வகுப்பு.
0: இன்னைக்கு எப்படி இருக்கு திண்டுக்கல்?
1: வெயிலா இருக்கா?
0: சரி, 6ஆம் வகுப்பு போக போறீங்க. விரைவில் பள்ளிக்கூடங்களும் திறக்க போகுது. ரொம்ப ஹாப்பியா போனீங்களா, இல்ல இத்தனை நாள் லீவ்ல இருந்தமே அப்படி நினைப்பீங்களா?
1: இன்னைக்குதான் போய் அட்மிஷன் போட்டுருக்கு.
0: அப்படியா? அப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்களா?
1: ஆமாங்கா.
0: சரி, அந்த சந்தோஷம் எதனால? பள்ளிக்கு போனாலே எனக்கு ஒரு சந்தோஷம் வரும் அப்படின்னா அது எதனால? நண்பர்கள்.
1: ஆமாங்கா.
0: நிகழ்ச்சியில விளையாடுவோமா? வேகமா சொல்லணும், நிப்பாட்டி நிப்பாட்டி சொல்லக்கூடாது. கருகு சருகு பருகு தருகு முருகு. கருகு சருகு பருகு தருகு முருகு. கருகு சருகு பருகு தருகு முருகு.
1: கருகு சருகு
0: கருகு சருகு பருகு தருகு முருகு.
1: கருகு சருகு பருகு தருகு முருகு.
0: பாடல் கேட்போமா? நன்றி கண்ணா.

0: காடை பண்பலை 100.5 இது இளமை பேசுகிறது. பள்ளி கல்லூரி மாணவர்களோடு வருக வணக்கம்.
1: கொண்டாட்டங்களை கொண்டாலே கோடை பண்பலைக்கு வணக்கம். வணக்கங்களை கூறுவது திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி வட்டம் விஎஸ்கோட்டை ஊராட்சி மார்க்கம்பட்டியிலிருந்து பிரவீன்.
0: பிரவீன், ரொம்ப அழகா உங்களை நீங்க அறிமுகப்படுத்திக்கிட்டீங்க. என்ன கண்ணா படிக்கிறீங்க?
1: நான் 10ஆம் வகுப்பு முடித்து 11ஆம் வகுப்பு செல்கிறேன்.
0: 11ஆம் வகுப்பில் என்ன பாடப்பிரிவு எடுக்கலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
1: பயோமேக்ஸ்.
0: எதற்காக?
1: வாழ்த்துக்கள்
0: கண்ணா. நிகழ்ச்சியில ஆரம்பிக்கலாமா? சிக்கு புக் கவனமா கேளுங்க. பார்க்க உதவுவது
1: கண்,
0: கேட்க உதவுவது
1: கண் காது,
0: நுகர உதவுவது
1: கண் காது மூக்கு,
0: சுவைக்க உதவுவது
1: கண் காது மூக்கு நாக்கு,
0: நடக்க உதவுவது
1: கண் காது நாக்கு மூக்கு கால்,
0: கைகளில் சிறந்தது
1: கண் காது மூக்கு நாக்கு கால் விரல்.
0: விரல், கைகளில் சிறந்தது நம்பிக்கை. கைகளில் உதவுவதில் கைகளில் சிறந்தது. கண்கள், செவிகள், நாசி, நாக்கு, கால்கள், நம்பிக்கை. அழகு கண்ணா, பாடல் கேட்போமா? நன்றிமா,
1: கேட்கலாம்.

0: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தாலுகா அட்டுவம்பட்டியில் அமைந்துள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இக்கல்வியாண்டு 2026-2027 முதல் இருபாலர் கல்லூரியாக செயல்பட இருக்கின்றது. தற்போது முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மாணவ மாணவியர் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.tngasa.in. இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க கல்லூரியில் உதவி மையம் செயல்படுகின்றது. விண்ணப்பம் பதிவு செய்ய இறுதி நாள் இம்மாதம் 29 தேதி வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி.
1: கோடை பண்பலையின் 1.5 இதுவரை கேட்டோம். இளமை பேசுகிறது பங்கு பெற்ற முயற்சித்து கேட்டிருந்த உள்ளங்களுக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் இளமை பேசும் நாள் இரவு 8 மணிக்கு. தொடர்ந்து முயன்று பார்த்தால் முடியாததும் முடியும். விடைபெறுகிறேன். உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: இனிய இரவு வணக்கம் நேயர்களே, இன்னிசை இளவரசன் உங்கள் கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கொடை தென்றல். செவ்வாய் கிழமைகள் தோறும் சீர்மிகு ஆளுமை கொண்ட, சிந்தனையின் சிகரம் தொட்ட, தன் முயற்சிகளால் முழு வெற்றி கண்ட பண்பாளர்களின் அன்பான பாடல் தெரிவுகள் பவனி வரும் நேரமாய், இந்த இரவு வேளையில் உங்கள் மனங்களில் இசை மழைதனை பொழிந்திட இப்பொழுது விருந்தினர் விருப்பம்.

0: இன்று தனது இசை தெரிவுகளால் நம் இதயம் நிறைக்க இணைகிறார் கொடைக்கானல் சமூக செயல்பாட்டாளர் பேத்துப்பாறை மகேந்திரன் அவர்கள். உடன் பயணிக்கிறார் மயிலப்பன்.
1: கோடை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய இனிய இரவு வணக்கங்கள். வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை இரவு 9 மணிக்கு நம்ம விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சி அலங்கரிக்குது. அந்த வகையில் இந்த வாரம் நம்ம நிலையத்திற்கு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தையும் அனுபவத்தையும் நம்மோட பகிர இருக்காங்க. வந்திருக்க சிறப்பு விருந்தினரை உங்க எல்லார் சார்பாகவும் வரவேற்றலாம். ஐயா வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் எங்களுக்காக.
2: நான் பெருமைமிகு இந்தியாவின் புகழ்பெற்ற சுற்றுலாதலமான கொடைக்கானல்ல பேத்துப்பாறை என்கிற கிராமத்தில் பிறந்தவன். முத்தாய்ப்பாக எல்லாருக்கும் தந்தை பெயர் முன்னாடி அடைமொழியாக இருக்கும், அல்லது தாயார் பெயர் இருக்கும். எனக்கு ஊர் பேரே அடையாளமாக வந்துருச்சு. எல்லாமே பேத்துப்பாறை மகேந்திரன் சொல்கிறாங்க. பேத்துப்பாறை மகேந்திரன் அப்படின்னா கொடைக்கானலில் என்னுடைய பெயர் மட்டும்தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு என்னுடைய கிராமத்து அடைமொழியோடு என்னுடைய பெயர் வந்தது பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது.
1: இப்போ பேத்துப்பாறை மகேந்திரன் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் இந்த பகுதியில்.
2: ஆமாம், அந்த அளவுக்கு நான் அர்ப்பணிப்பு உணர்வோடு அந்த கிராமத்தில் நிறைய செயல்களை செஞ்சுருக்கேன். அதனால் அந்த பேத்துப்பாறைங்கிறது ஒரு அடையாளமாகவே வந்துருச்சு.
1: சிறப்பான ஒரு தொடக்கமாக உங்களை பற்றியும் உங்கள் ஊரை பற்றியும் சொல்லியும் சொல்லாமலும் சொல்லிட்டீங்க. சரி, இப்போ முதல் கேள்வி அவங்கள்ட்ட என்ன முன்வைக்க விரும்புகிறோன்னா, பேத்துப்பாறை கொடைக்கானல் ஒரு மிகப்பெரிய பெருமை மிகு சுற்றுலாத்தலம்னு சொல்லிட்டீங்க, அதில் ஒரு கிராம பேத்துப்பாறை, உங்கள் ஊரை பற்றி சொல்லுங்களேன் கேட்போம்.
2: பேத்துப்பாறைங்கிறது 2014 முன்னாடி வந்து அறியப்படாத ஒரு கிராமம். ஆனால் பார்த்துக்கிங்கன்னா ஒரு 5000 வருடம் பழமையான ஒரு கிராமம் பேத்துப்பாறை. தமிழில் சொல்லுவாங்க, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன்தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பேத்துப்பாறையை சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேர்த்த பாறை, பேர்த்து எடுத்த பாறை, பேத்துப்பாறை அப்படின்னு மறிவு வந்திருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அதற்கு உதாரணமாக அங்கே உள்ள பிரம்மாண்டமான ஆதி மனிதன் கருத்திட்டைகள் இருக்குது. 2014 முன்னாடி தொழில் துறை அதை அரசுடைமையாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு ஒரு பதாகையை வச்சதோடு சரி, அதை பராமரிக்கலை. 2014 பிறகு அதை வந்து நான் கிராமத்தில் ஒரு சில நண்பர்களுடைய துணையோடு அதை செப்பனிடும் பணியை வந்து தொடங்கும் பொழுது, திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியராக இருந்த மரியாதைக்குரிய வினய் ஐயா அவர்கள் வந்து எனக்கு அனுமதி கொடுத்தாங்க. தொழில்துறை மறுத்த பொழுது அவரே வந்து நேரடியாக வந்து ஆய்வு செய்து, இது வந்து நீங்கள் பராமரிக்கலாம், பழமை மாறாமல் பராமரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கர்த்திட்டையை வந்து பராமரிக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுத்தாங்க கடிதம் வாயிலாக. அதற்கு பிறகு அந்த கர்த்திட்டைக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அதிகமானாங்க. இந்தியா முழுமைக்கு இன்னைக்கு சுற்றுலா பயணிகள் வந்துகிட்டு இருக்காங்க, ஏன் உலகளவில் கூட வந்துகிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு கிராமம் பேத்துப்பாறை. வற்றாத ஜீவநதி ஓடக்கூடிய, கொடைக்கானல் ஏரியிலிருந்து வரக்கூடிய நீர்களை வச்சு விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு பூமி. பழமையான திருக்கோயில்கள் நிறைந்த பூமி. பழமையான கொடைக்கானல் மண்ணின் மைந்தர்கள் பிறப்பிடமாக கொண்ட பூமி. ஏராளமான விவசாயிகளை கொண்ட பூமி. இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம்னா, பேத்துப்பாறையில் விளையக்கூடிய காஃபி இந்தியாவில் மிகச்சிறந்த காஃபியாக வந்து சொல்லியிருக்காங்க. பிரேசிலுக்கு அடுத்தபடியாக பேத்துப்பாறையில் விளையக்கூடிய காஃபிகள் உயர்ந்த ரகத்தை கூடியது, நறுமணம் தரக்கூடியது அப்படின்னு சொல்ல ஆய்வுல வந்திருக்கு.
1: பேத்துப்பாறை பத்தியே ரொம்ப பிரமாதமான ஒரு விளக்கத்தை முன் வச்சிருக்கீங்க. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பேத்துப்பாறை எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு, நாங்க வரணும்னா எப்படி வரணும்னு அடுத்தடுத்த கேள்வி இருக்கு. ஆனா அதற்கு முன்னால உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம்னு நினைக்கிறோம். என்ன பாடல் கேட்க இருக்கீங்க?
2: முதலாவதாக நான் கோடை பண்பலையில நீண்ட காலமாக வந்து நான் பாடல்களை ரொம்ப விரும்பி கேட்பேன். இப்போ சாலை பயணங்களில் என்னுடைய தனிமையை போக்கக்கூடிய ஒரு பயணமாக வந்து இந்த 100.5 இருக்குது. உண்மையாகவே 100.5 கோடை பண்பலைக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன். அதில் முதல் முறையாக என்னுடைய விருப்பமாக, அதாவது நான் உண்மையிலேயே இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் மிகுந்து நேசித்து இந்த மண்ணில் பிறந்ததை மிக பெருமையாக நினைக்கக்கூடியவன். அப்பேற்பட்டதில் பாரதியார் எழுதியிருப்பாங்க, சுதந்திரத்துக்கு முன்பாக 30 கோடி முகமுடையால் இனி சிந்தனை ஒன்றுடையாள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க ஒரு தமிழனாக பிறந்து இந்திய தாயை நேசித்தவங்க. அதன் மேல் பற்றுக்கொண்ட நான் வந்து இந்திய தேசிய கொடியை கையில் குத்தி என்னுடைய இந்தியாவையும் நேசிக்கக்கூடிய ஒரு அங்கமாக நான் வச்சுருக்கேன். அப்பேற்பட்ட பாரதி எழுதிய வெள்ளிப்பனி மலையின் மீது லாவும் என்ற அந்த பாடலை வந்து நீண்ட நேரம் கேட்பேன். என்னுடைய தொலைபேசியிலையும் அதை வந்து அழைப்பு தான் வச்சுருக்கேன். அதை எனக்கு கேட்கணும்னு ஒரு ஆசை கோடை பண்பலை வாயிலாக.
1: உங்களோட விருப்பத்தில் வெள்ளி பனிமலை மேலே உலாவ போகிறோம். அதே இது கொடைக்கானல்லிருந்து இசையின் வாயிலாக உலாவ இருக்கும். ஒளிப்பெருக்கியில் ஓசை அதிகமாக வச்சு கேட்டு ரசிக்கவும் இருக்கும். இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.5 விருந்தினர் விருப்பம்.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேல தான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: இசை மொழி வீசும் கூடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். விருந்தினர் விருப்பம் இன்றைய நிகழ்ச்சியை நம்மோடு அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் கொடைக்கானல் சமூக செயல்பாட்டாளர் பேத்துப்பாறை மகேந்திரன் அவர்கள்.
4: ஐயா, இப்ப உங்களோட விருப்பத்துல வெள்ளிப்பனி மலை மீது ஏறி உலாவியே வந்தாச்சு. இப்போ நீங்கள் உங்கள் ஊர் பற்றி சொன்னீங்க, பேத்துப்பாறை ரொம்ப ஒரு சிறப்பான ஊர், கொடைக்கானலோட மிக பிரபலமான மனிதர்கள் பிறந்த ஊர், அதை தாண்டி நிறைய திருக்கோயில்கள் இருக்குது, வரலாற்று சிறப்பு மிக்க இடம், இப்படி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ இந்த பேத்துப்பாறைக்கு வரணும் அப்படின்னு விரும்பினா எப்படி வர்றது?
5: இப்போ பார்த்தீங்கன்னா கொடைக்கானலை பற்றி புறநானூற்றில் சொல்லியிருப்பாங்க, கடிய நெடுவேட்டுவன் ஆண்ட மண் அப்படின்ட்டு. அது வந்து வெள்பட்டியை தலைநகராக கொண்டு ஆண்ட மண். பழனி வாயிலாக வந்தால், நடைப்பயணமாக வந்தால் 18 கிலோமீட்டரில் பேத்துப்பாறையில் வந்துடலாம். ஆங்கிலேயர்கள் அந்த வழியாக சாலை அமைத்தார்கள். அதற்கு பிறகு பழனி வழியாக நம்முடைய அரசு 51 கிலோமீட்டரில் வந்து ஒரு சாலை அமைச்சாங்க. பழனியிலிருந்து 51 கிலோமீட்டரில் இடைப்பட்டதில் உள்ளது தான் பேத்துப்பாறை கிராமம். பெருமாள் மலை பக்கத்தில் வத்தலகுண்டுலேருந்து வந்தால் 48 கிலோமீட்ரு, கொடைக்கானல் ஏரிச்சாலையிலிருந்து வந்தால் 12 கிலோமீட்ரு. இப்படி கொடைக்கானலில் நீண்ட நெடிய போக்குவரத்து நெரிசலில் வந்து ஆட்படாத ஒரு பெரிய கிராமம் பேத்து.

0: பாரு கிராமம், ஈஸியாக பழனி வழியாகவும் போயிடலாம், வத்தலக்குண்டு வழியாகவும் போயிடலாம். ஏன் தேனி வழியாக போனோம்னா ஒரு 18 கிலோமீட்டரில், அடுக்கம் வழியாக போனோம்னா தேனிக்கு போயிடலாம். ஸோ எந்த பக்கம் இருந்தாலும் மிக குறுகிய நேரத்தில் பேத்துப்பாறையை அணுகக்கூடிய ஒரு சாலைகள் வசதி நிறைந்தது தான் பேத்துப்பாறை.
1: பழனி பிரிவுல இருந்து பழனி மார்க்கமாக இறங்குறோம்னா
0: 2 கிலோமீட்டரில் போயிடலாம்.
1: அந்த ஒரு மட்டும் சொல்லலைன்னு நினச்சேன், சொல்லிட்டீங்க. துல்லியமாக கிலோமீட்டர் கணக்கோட 12 கிலோமீட்டர், 51 கிலோமீட்டர் நடந்தா, 18 கிலோமீட்டர் கொடைக்கானல்லிருந்து வந்தா, 12 கிலோமீட்டர்னு புள்ளி விவரமாக சொல்லிட்டீங்க. என்ன நல்ல அழகாகவும் வர்ணிச்சிங்க. சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க
0: சார்? நான் வந்து விவசாயம் பண்ணுறேன். விவசாயங்கிறது வந்து எங்களுடைய உயிர் நாடி. அப்பா வந்து மாடு ஆடு கோழி வளர்க்குறதெல்லாம் ரொம்ப பிரியமானவங்க. அது வந்து குலத்தொழிலாகவே நம்ம செஞ்சுக்கிட்டோம். குலத்தொழில்னா எங்களுடைய மூதாதையர்கள் அவங்க வழியாக வந்து வாழையடி வாழையாக நம்ம அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதோட பணப்பயிர்கள் வாழை அவக்கோடு காஃபி அந்த மாதிரி பயிர்களையும் நம்ம பயிரிட்டுருக்கோம். அது தவிர லீஸ்க்கு எடுத்து வாடகைக்கு எடுத்தும் நம்ம அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். விவசாயம் தான் எங்களுடைய உயிர் நாடியாக இருக்குது. எங்கள் அப்பாவும் அதை தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுபோல் மாடு ஆடு வளர்க்குறது மிக மிக எங்களுடைய ஒரு பழக்கமாகவே வச்சுருக்கோம். அது ரொம்ப ஈடுபாட்டோட செய்யக்கூடிய ஒரு தொழிலா பார்க்கணும்.
1: நிச்சயமா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரோட குலத்தொழில்னு யோசிச்சாலே விவசாயம் தான்.
0: விவசாயம்
1: தொன்று தொட்டு மூதாதையர்கள் செய்து வந்த தொழில் விவசாயம்
0: தான்.
1: காலப்போக்கில் படிப்பு வேற இடம் வேலை இடமாற்றம் இதன் காரணமா விவசாயம் கொஞ்சம் கொஞ்சம் குறையுது. இன்னும் ஆனா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது பெருமைக்குரிய விஷயம். இப்ப என்ன பாடல் கேட்கலாம்? 2வது பாடல் உங்களுடைய விருப்பத்தில்.
0: 2வது பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவது தான். அதாவது நான் விவசாயத்தை பற்றி கேட்டீங்க. எங்கள் அப்பா அடிக்கடி ரொம்ப அழகாக பாடுவாங்க. அப்போ அழகாக பாடும்பொழுது எங்களை சிறு வயதில் நாங்கள் ஒரு கூட்டு குடும்பம். ஒரு சிறு வயதில் எங்களையெல்லாம் அழைச்சி அண்ணன் தம்பி அக்கா எல்லாத்தையும் உட்கார வச்சு படிப்பாங்க. அதில் வந்து ஒரு பாடல் எனக்கு நினைவுக்கு வருகிறது. பொண்ணு விளையிற பூமியாடான்னு ஒரு ஸ்லோகத்தில் ஆரம்பித்து மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறுபூட்டின்னு ஒரு பாடல் சொல்லுவாங்க. சேமிப்பை பற்றியும் விவசாயத்தை பற்றியும் குடும்ப வாழ்க்கையை பற்றியும் குடும்ப மகிழ்ச்சியை பற்றியும் மிக அழகாக அப்பா சொல்லி படிப்பாங்க அந்த பாட்டு வரி. அதை கேட்ட பிறகு அந்த பாடல் மேலே எனக்கு ரொம்ப ஈர்ப்பு இருந்துச்சு. அந்த பாடல் நான் 2வது பாடலாக தெரிவிச்சேன்.
1: பேத்துப்பாறையிலிருந்து மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறுபூட்டி நம்ம பாட்டு கேட்க போகிறோம். உங்களோட விருப்பத்தில் பாடல் காற்றலையில் மலர இருக்குது. இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.

0: ஐயா, இப்போ உங்களோட விருப்பத்தில் பாடல் கேட்டாச்சு. விவசாயம் வந்து நீங்கள் பிரதான வேலையாக செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. அதுலேயும் அழகாக ஒரு வார்த்தையும் பயன்படுத்துனீங்க, பணப்பயிரும் பண்ணுறோம் இயல்பாக செய்யக்கூடிய விவசாயமும் பண்ணுறோன்னு. எதில் ரொம்ப முக்கியமாக செய்யக்கூடிய பயிர்கள் என்னென்ன பண்ணுறீங்க? இப்போ இது மலைப்பகுதி, இங்கே பார்த்தோம்னா இங்கிலீஷ் காய்கறி. நாங்கள் ஒரு நாள் என்ன இங்கிலீஷ் காய்கறின்னு சொல்கிறீங்களேன்னு கேட்டால், முட்டைக்கோசு, பட்டாணி இதெல்லாம் இங்கிலீஷ் காய்கறி, வெள்ளக்காரன் கொண்டாந்தது, அதனால் நாங்கள் இந்த ஊரில் பொதுவாக பேச்சு வழக்கில் சொல்கிறப்ப இங்கிலீஷ் காய் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் பண்ணுறது எப்படி, என்ன எதுக்கு முக்கியத்துவம் அதிகம் கொடுக்குறீங்க?
1: நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து பேத்துப்பாறையில் அந்த சீதோஷண நிலையில் வளரக்கூடிய காய்கள்னு பார்த்தா அவரை, பீன்ஸு நல்ல வரக்கூடியது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வாழை, பட்டர் ஃப்ரூட். இது அவங்களுடைய உணவு முறையாக இருந்தாலும் பட்டர் ஃப்ரூட் வரக்கூடிய ஒரு நல்ல சூழல் இருக்குது. தங்கம் விலை வந்து இன்றைக்கி எவ்வளோ உச்சத்தில் இருக்கோ அந்த வகையில் வந்து பட்டர் ஃப்ரூட் இன்றைக்கி உச்சத்தில் இருக்குது. அது போக வந்து ஆரஞ்சு அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். அதில் ஃபேஷன் ஃப்ரூட்டுன்னு ஒரு பழங்கள், அது உற்பத்தி, அது ஸ்ரீலங்காவை பிரபலமாக கொண்டது, அதை வந்து இங்கே உற்பத்தி பண்ணி அதையும் நம்ம ஒரு அற்புதமான இதாக பண்ணிட்டுருக்கோம்.
0: சரி, அதை மாதிரி வாழை சொன்னீங்க. இப்போ வாழை வந்து என்ன மாதிரி, இப்போ கீழே பார்த்தோம்னா நிறையா மொந்தை இப்படி நிறையா வகை சொல்லுவாங்க. இங்கே யாரை கேட்டாலும் என்கிட்ட ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறாங்க, மலை வாழைங்க அப்படின்னு. அப்படியா, இங்கே என்ன வாழை பிரதானமாக பயிர்?
1: வாழை வந்து எங்களுடைய பிரதான ஒரு பயிராக வந்து நாங்கள் வச்சுருக்கோம். வீட்டுக்கு ஒரு வாழை அப்படிங்கிறது நம்ம பிரதானமாக வச்சுருக்கோம். நல்ல நிகழ்வு ஆகட்டும், எல்லா நிகழ்வுகளையும் அந்த வாழைங்கிறது முக்கனிகளில் ஒன்று. அது வந்து பேத்துப்பாறையில் விளையக்கூடிய ஒரு அற்புதமான கனி உள்ளது. அது வந்து என்னென்னா மலை வாழைன்னு ஒன்று மாத்திரம்தான் இருக்குது. அதை மாத்திரம்தான் அந்த பழனி பஞ்சாமிர்தத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்க. சிறுமலையில் விளையக்கூடிய வாழைங்கிறது மலை வாழை, அதுதான் உண்மையான வாழைன்னு சொன்னாங்க. அங்கே வந்து ரொம்ப சின்னமாக இருக்கும். இங்கே பேத்துப்பாறையில் உள்ளது வந்து அதே சுவையோடு ரொம்ப பெருசாக இருக்கும், சுவையும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். பேத்துப்பாறையில் அந்த வாரச்சந்தங்கிறது அங்கேருந்து வெட்டக்கூடிய காய்கறிகள் அத்தனையும், அந்த வாழைகள் அத்தனையும் கொண்டு போய் வடகவஞ்சிலையும் பெருமாமலையிலையும் வியாழக்கிழமை வாரச்சந்தங்கிறது, வாழை வாழைச்சந்தங்கிறது மிக பிரசித்தி பெற்றது. தற்போது வரை அது நடைபெற்று.
0: ஓ பரவாயில்ல, இப்ப கொடைக்கானல்லே இருந்துட்டு வியாழக்கிழமை வாழை சந்தை இருக்குன்ற விஷயம் தெரியலையேன்னு யோசனையா இருக்கு. சரி, ஒரு நாள் வியாழக்கிழமை வந்து வாழை சந்தையை பாத்துரலாம். இப்ப என்ன பாடல் கேட்டுடலாம் சொல்லுங்களேன்.
1: இன்னைக்கு நீங்க அழைச்சிருக்கிறது எங்களது வந்து கூட்டு குடும்பம். அப்பாவுக்கு வந்து இரண்டு மனைவிகள், கூட்டு குடும்பமா இருந்தாலும் அக்கா தங்கச்சியை திருமணம் முடிச்சு நாங்க நான்கு பேரு, யாரு எங்களுடைய அம்மா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது பெரியமா சின்னம்மானு தான் நாங்க அழைப்போம். அண்ணன் எனக்கு இருக்காங்க, அக்கா இருக்காங்க, தம்பி ஒருத்தவங்க இருக்காங்க, நான் ஒருத்தர், நாலு பேரு. அப்படி இருக்கும் பொழுது 2019 என்னுடைய பெரியம்மா தவறிய நாள், அவங்களுடைய நினைவா வந்து 10 சுமந்திருந்து பெற்றாள்னு ஒரு பாடல், அந்த பாடலை
0: அம்மானா எல்லாருக்கும் தான் பிடிக்கும். அம்மா பிடிக்காதவங்க இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. நம்மளோட வாழ்க்கை பயணத்துல அம்மா இல்லைன்னா யாருங்க இருக்கா? அம்மா நினைவா உங்களோட விருப்பத்துல பாடல் வர இருக்கு. இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.5.

0: உங்களோட விருப்பத்தில் பாடல் ஒளி உலா வர கேட்டோம். நீங்கள் சொன்னீங்க உங்கள் ஊரோட சிறப்பு, என்ன பயிர் பண்ணுறீங்க அப்படின்றதையும் சொன்னீங்க, வாழையோட சிறப்பையும் சொன்னீங்க. இப்போ அதை தாண்டி நிறைய நீங்கள் பொதுநல பணிகளில் உங்களை ஈடுபடுத்திக்கிறதா நாங்கள் கேள்விப்பட்டோம். விவசாயம் பிரதான வேலை, விவசாயம் பார்க்கவே நேரம் பார்த்தாது. உண்மையாக சொல்லணும்னா காலையில் எந்திரிச்சோமா, இங்கே காட்டுக்கு போனோமா, பயிர் என்ன இருக்குன்ற நிலையை பார்த்தோமா, அதை யாருக்கிட்ட சந்தைப்படுத்தலாம், இப்படி நிறைய வேலை, அது தொடர்பான வேலை எக்கச்சக்கமாக இருக்கும். இப்படி இருக்கிறப்ப நீங்கள் எப்படி பொதுநல பணிகளில் உங்களை ஈடுபடுத்திக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, அதை சொல்லுங்களேன்.
1: எனக்கு என்னுடைய படிப்பு வந்து 10 தான். நான் பேத்துப்பாறையில் படிக்கும் பொழுது என்னுடைய 1 வகுப்பிலிருந்து 5 வகுப்புல இருந்த ஆசிரியர் வந்து ரோசாலிங்கிற ஒரு ஆசிரியர். அந்த ஆசிரியர் சொல்லி கொடுத்த திருக்குறள் எனக்கு நினைவுக்கு வருது. பொது வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு, தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலர், தோன்றலின் தோன்றாமை நன்றுன்னு ஒரு குறள் திருக்குறள் சொன்னாங்க. ஸோ அந்த திருக்குறளில் வந்து நம்ம கேட்கும் போதெல்லாம், ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது செயற்கரிய செயல்கள் செய்து புகழோடு அவனுடைய அந்த இறுதி வாழ்வு முடியணும், இல்லாட்டி அவன் பிறந்ததுக்கு உண்டான அர்த்தமே கிடையாது, ஏதாவது ஒரு வகையில் சாதிச்சுட்டு நீங்கள் இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் சொல்லுவாங்க. அப்போ ஏற்பட்ட அந்த உந்துதலான ஆசிரியருடைய பேச்சு வந்து நம்ம பிறந்த மண்ணுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நான் நினச்சி ஒவ்வொரு என்னுடைய அந்த காலத்தையும் நான் திட்டமிட்டு தான் வந்தேன், எதையாவது செய்யணும். அதோடைய வெளிப்பாடு தான் ஆதிமனிதன் கிருத்தட்டைய முன்னெடுத்ததாகட்டும், 5 வீடு அருவிய சுற்றுலாதலமாக்கியதாகட்டும், ஓராவி அருவிய சுற்றுலாதலமாக்கியதாகட்டும், பெருமாள் மலையில் உள்ள சாலையோர பூங்காவை சரி செய்ததாகட்டும், அது போக எக்கச்சக்கமான விபத்துகளில் வந்து ஏராளமான பேரை காப்பாற்றி உயிரோடு அவங்கள கொண்டு போய் அந்த உரியவர்கள்ட்ட ஒப்படைச்ச ஒரு நிகழ்வுகளாகட்டும், அந்த ஆசிரியருடைய அந்த வார்த்தைகள் தான். அது வந்து எனக்கு அரசியல்ங்கிறது 2வது பட்சம்தான். எனக்கு மக்களுக்கு என்ன செய்யணும், அந்த பொது வேலைகள் என்ன, அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களை என் மக்களுக்கு கொடுக்கணும், எந்த விதத்திலையும் என்னுடைய மக்கள் வந்து யாருக்கிட்டையும் போய் நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப உந்தலாக இருப்பேன். அதே மாதிரி கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா திறந்த வழி மலங்கழிப்பிடம் இல்லாத ஒரு கிராமமாக பேத்துப்பாறை இருக்குது. அதுக்கெல்லாம் காரணம்னா கிராமத்து மக்களுடைய ஒத்துழைப்பு, விழிப்புணர்வு தான். ஒரு தளம் மாதிரி அமைச்சு ஒவ்வொரு நிகழ்வையும் சொல்லி இதை இப்படி பண்ணுங்க அப்படின்னு, அது மாதிரி குடிநீர் வந்து அங்கே வந்து வீணடிக்கப்படாது அந்த அளவுக்கு வந்து எல்லா இடத்துலையும் சேமிப்புக்குரிய அந்த உயர்நிலை தொட்டிகளை கொண்டு வந்ததாகட்டும், இன்றைக்கி அற்புதமான சாலைகளை கொண்ட ஒரு கிராமமாக பேத்துப்பாறை இருக்குது. அதற்கு காரணம் வந்து நம்ம மக்கள், நம்மளுடைய கிராமம். ஒரு கிராம வளர்ச்சி அடைந்தால் தான் ஒரு நகர வளர்ச்சி அடையும், ஒரு நகர வளர்ச்சி அடைந்தால் ஒரு மாவட்டம், மாவட்ட வளர்ச்சி அடைந்தால் ஒரு மாநிலம் வளர்ச்சி அடையுங்கிறது அந்த ஒரு உயர்ந்த கருத்து ஆழமாக அந்த ஆசிரியர் விதைச்சாங்க. அதற்கான திட்டங்களை நான் முன்னெடுத்து பண்ணனால தான் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக என்னுடைய கிராமம் இருக்குது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன்.
0: சொல்கிறப்ப அப்படி ஒரு திருக்குறளையும் மேற்கோளாக சொல்லிட்டீங்க, தோன்றின் புகழோடு தோன்றுக அதில்லார் தோன்றலின் தோன்றாமை நன்றுன்னு, பிறந்துட்டோம் இருந்துட்டோம் அப்படின்னு இல்லாமல் சிறப்பாக இருக்கணும், புகழோடு இருக்கணுன்ற விஷயத்தையும் பகிர்ந்ததோடு மட்டும் இல்லாமல் இந்த வேலையெல்லாம் செய்கிறோங்க அப்படின்றதையும் முன்னிறுத்தியிருக்கீங்க. சரி, இந்த தருணத்தில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: மறுபடியும் சொல்கிறேன், இன்றைய தலைமுறைகள் பார்த்திங்கன்னா கூட்டு குடும்பங்கள் இல்லாத தலைமுறைகளாக தான் நம்ம பார்க்குறோம். நாங்கள் 4 பேர்கள் இருந்தாலும் எங்களுடைய உணர்வுகள் வந்து ஒன்றாக தான் இப்போ வரையில் இருக்குது. அதற்கு காரணம் வந்து அந்த கூட்டு குடும்பம், ஒரு நல்லது கெட்டது அத்தனைலையும் கூட்டு குடும்பமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு நல்ல விஷயங்களை பகிர முடியும் அப்படிங்கிறது இன்றைய தலைமுறைக்கு நான் எப்போதும் சொல்ல விரும்புகிறேன். அது அவசியமானதும் கூட, அடிப்படை தத்துவமும் கூட, தமிழருடைய தத்துவமும் கூட. அப்படிப்பட்ட நிலையில் முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக அந்த பழைய பாடல்

0: நினைவுக்கு வருது. அது அடிக்கடி நான் கேட்பேன். அதான் 100.5 கேட்கணும்னு ஒரு ஆசை.
1: நிச்சயமாக முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம், கண்ணுக்கு கண்ணாக கேட்டலாம். உங்களோட விருப்பத்தில் பாடல் வர இருக்கு, இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5 விருந்தினர் விருப்பம்.

0: ஐயா, இப்போ நீங்கள் சொல்கிறப்ப பொதுப்பணி என்னென்ன பண்ணோம், எப்படி ஈடுபாடு ஆச்சு, அவங்கள ஊக்கப்படுத்திய ஆசிரியர் முதற்கொண்டு நீங்கள் நினைவுபடுத்தி சொல்லியிருக்கீங்க.
1: ஆமாம்.
0: பொதுவாக இந்த பொதுப்பணி மக்களுக்கான பணி செய்கிறப்ப நிறையா சவால்கள் வரும். ஏய், உனக்கு என்ன இந்த வேலை, உன்னை கட்டமாத நீ சரி ஒன்றுன்னு, பூங்கா உனையை சீரமைக்க சொன்னா, இப்படி எந்த வேலை தொட்டாலும் ஏதாவது ஒன்றில் ஒரு இடையூறு வரும். நீங்கள் அதை மாதிரி சந்தித்து சவாலான விஷயம், அப்பப்பா இந்த வேலையை ஏண்டா தொடங்கணும், சரி பரவாயில்ல அப்படின்னு ஒரு பயங்கர கடுமையான சவாலை சமாளித்து முடித்த செயல்னா எதை சொல்லுவீங்க?
1: நிறைய நிகழ்வுகள் இருக்குது, அதில் இரண்டு நிகழ்வுகள் நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக நான் வளர்ந்த அந்த பேத்துப்பாறை ஆதிமனிதன் கருத்தட்டை தான். இந்த ஆதிமனிதன் கருத்தட்டையை பிறந்ததுலேருந்து பார்த்தேன். இது எப்படியாவது சரி செய்யணும் சரி செய்யணும்னு வரும்பொழுது, எனக்கு 2014 அதுக்குண்டான வேலைகளை செய்யும் பொழுது உள்ளூர்லேருந்து வந்து இவன் போயிட்டு இதெல்லாம் தோண்டி அதுக்குள்ளேருந்து புதையில் எடுக்க போகிறான் அப்படின்லாம் கிளம்பி ஒரு குரூப் வந்து இதை செய்யக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்லாம் சொன்னாங்க. நான் அதை பற்றி எந்த விதத்துலையும் காதில் வாங்கிக்கிறல, சுற்றி அதை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது தொழில் துறையை வந்து நேரடியாக வட்டாட்சியர்கிட்ட போயிட்டு, அன்றைக்கி ரமேஷ் பாபுன்னு வட்டாட்சியர்னு நினைக்கிறேன், அவரோட போயிட்டு புகார் கொடுத்து மகேந்திர மேலே வந்து நடவடிக்கை எடுங்க, எங்களுடைய இடத்த வந்து சேதப்படுத்துகிறாங்க.

0: அப்படின்னு சொல்லும்போது அடுத்த நாள் காலையில் வந்துட்டாங்க. அதில் ஊரில் ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. இந்த இடத்த என்னமோ பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லும்பொழுது, அப்போ நான் சொன்னேன், இந்த இடம் தொழில் துறை வச்சுருக்கீங்க, இதுக்கு எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க, ஏன் இதை நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்க, என்னோடய ஊரோட அடையாளம் இது, 5000 வருஷம் பழமையான இது, ஏன் நீங்கள் இன்னும் பண்ணாமல் இருக்கீங்கன்னு பெரிய வாக்குவாதம் ஆகுது. வாக்குவாதம் ஆகும்பொழுது வட்டாச்சேரி திரும்பி போயிடுறாங்க. வந்த அந்த கிராமத்தில் உள்ள ரெண்டு பேரும் போயிடுறாங்க. அந்த நிலையில் கலெக்டருக்கு நான் புகாராக கொடுக்குறேன். கலெக்டர் வந்து வர முடியாத சூழலில் கஜா புயலப்போ வராங்க. வந்து அதையும் பார்த்துட்டு உடனடியாக எனக்கு அதை கொடுத்தாங்க. கொடுத்து இன்றைக்கி இந்தியாவில் மிக பழமையான சுற்றுலாதலத்தில் அதுதான் முதலிடத்தில் இருக்குங்கிறது அது மிகப்பெரிய. நான் விட்டுட்டு போகலாம்னு கூட நினச்சேன். ஏன்னா அதில் வழக்கு போட்டாங்கன்னா 6 மாதம் ஜெயில் எனக்கு. அதை வீட்டில் கூட வேணானாங்க. ஏன்னா பழமையான சின்னத்தை சேதப்படுத்தினா 1 லட்ச ரூபா அபராதம், 6 மாதம் சிறை. ஆனாலும் பழமை மாறாமல் அதை புதுப்பிச்சு இன்றைக்கி சுற்றுலா பயணிகள் உலகமெங்கும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வை பண்ணது ஒரு மிகப்பெரிய சாதனையாக நினைக்கிறேன். அதுக்கடுத்து பெருமாமலையில் சாலையோர பூங்கா. 1998 வந்து தமிழ்நாட்டிலேயே சிறந்த சாலையோர பூங்காங்கிறது பெருமாமலையில் உள்ள பூங்கா. அதில் கொடைக்கானலில் உள்ள ஒரு சில நண்பர்கள்லாம் இந்த பூங்கா வந்து அதுக்கடுத்து பராமரிப்பு இல்லாமல் இருக்குது, அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது பழனி கொடைக்கானல் சாலை நினைவாக வந்து அந்த பூங்கா அமைச்சிருந்தாங்க 1972. அது ரொம்ப மோசமாக இருந்ததை பார்த்துட்டு கொடைக்கானல் உள்ள நண்பர்கள்லாம் சொல்லும் பொழுது அதை சரி பண்ணலாம்னு நான் அங்கே போயிட்டு செய்யும் பொழுது இந்த இடத்தையும் கையகப்படுத்த வந்துட்டாப்புல அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை. பெருமாமலையில் வந்து ஒரு 10-15 பேர், அதில் ஒருத்தர் கார் ஏற்றி என்னையை நேருக்கு நேராக இடிக்க வந்தாங்க. ஒரு காவல்துறை நண்பர் வந்து அந்த சாவியை பறித்து அவரை சத்தம் போட்டு அனுப்பி விட்டாங்க. நான் அதை பெரிய சவாலாக எடுத்துக்கிட்டு ஸ்டூடெண்ட்டுகளை வச்சு ரோட்டரி கிளப் அப்படின்னு இதெல்லாம் வச்சு அதை சரி பண்ணி இன்றைக்கி மிகச்சிறந்த அது ஒரு பூங்காவாக இருக்குது. அது ரொம்ப பெருமையாக நான் நினைக்கிறேன்.
1: தடங்கள் இல்லாமல் எந்த வேலையும் நகராது. தடங்களுக்கு பயந்து பின்வாங்கன்னா சாதிக்கவும் முடியாதுன்ற விஷயத்தையும் பகிர்ந்துட்டீங்க. சரி, என்ன பாடல் கேட்கணும் உங்களோட விருப்பத்தில்?
0: என்னுடைய விருப்பமாக இந்த தடவை என்ன சொல்கிறேன்னா, அருமையான பாடல் சீர்காழி கோவிந்தராஜன் பாடியிருப்பாக, இன்பம் எங்கே இன்பம் எங்கே அப்படின்னு ஒரு பாடல். அது வந்து ஒரு மனிதர்களுடைய வாழ்வில் எது இன்பம், எது இன்பம் தரும், எது துன்பம் தரும் அப்படின்னு ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க. அந்த பாடல் வந்து கேட்கணும்னு எனக்கு ஒரு ஆசை.
1: நீங்கள் சொல்லும்போது இன்பம் எங்கேன்னு பலரும் தேடிக்கிட்டு இருப்போம். அந்த இன்பத்தை பாடல் வாயிலாக வரிகள் மூலமாக தேடிட்டு நம்ம நிகழ்ச்சியில் மீண்டும் இணையலாம். உங்களோட விருப்பத்தில் பாடல் வர இருக்குது. இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: இசை மொழி வீசும் கூடைப்பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். விருந்தினர் விருப்பம் இன்றைய நிகழ்ச்சியை நம்மோடு அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் கொடைக்கானல் சமூக செயல்பாட்டாளர் பேத்துப்பாறை மகேந்திரன் அவர்கள்.
2: ஐயா, இப்ப நீங்க சொன்னப்ப விவசாயம், பொது மக்களுக்கான பணி, இப்படி நிறையா செஞ்சிட்டு இருக்கீங்க. இப்போ திருப்பி விவசாயத்துக்குள்ள நீங்கள் சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, காஃபி வந்து எங்கள் ஊரில் அதற்கு நறுமணத்துக்கும் சரி அதோட தரத்துக்கும் சரி நல்ல ஒரு சோதனையின் மூலமாக நல்ல ஒரு தரம் வாய்ந்த காஃபி இங்கே விளையுதுன்னு
3: சொல்லுவாங்க.
2: காஃபி விவசாயம் யார் யார் பண்ணுறாங்க, என்ன ரகம் கிடைக்குதுன்னு சொல்ல முடியுமா?
3: அதாவது காஃபிங்கிறது வந்து முதல்ல வந்து இரண்டு வகை, அதாவது குட்டை காஃபி, நெட்டை காஃபி. இதுதான் வளர்த்தியாக உள்ளது நெட்டை காஃபி, சின்னமாக உள்ளது குட்டை காஃபி. இது ரெண்டு ரகம். அதில் வந்து சப்போர்ட்டாக அது இதுன்னு பிரித்து ரகமாக இருந்தாலும் அங்கே உள்ளவங்க வந்து பெரிய விவசாயிகள்ங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு ஏக்கர் 1.5 ஏக்கர் அப்படி தான் வச்சுருந்தாங்க. ஆனால் ஒரு 6-7 எஸ்டேட் வந்து ஒரு 50 ஏக்கர், 40 ஏக்கர், 20 ஏக்கர் அப்படின்னு வச்சுருக்காங்க. சில பேர் வந்து 15 ஏக்கர், 16 ஏக்கர்னு அப்படின்னு வச்சுருக்காங்க. அந்த காஃபி எல்லாமே இங்கே பெருமாமலையிலிருந்து 5 வீடு வரை உள்ள அந்த 8 கிலோமீட்டர்லேயும் ஒரே வகையான காஃபி. இந்த காஃபியோட அந்த ரகங்கிறது வந்து மிக மிக, நீங்கள் ஒரு ஆங்கிலேயர் லெனார்டுன்னு ஒருத்தர் புத்தகம் எழுதியிருக்காங்க, அதில் வந்து மேற்கு மலை தொடர்ச்சியில் பேத்துப்பாறையில் கிடைக்கக்கூடிய காஃபி இந்தியாவில் வேறு எங்கும் கிடைக்காத காஃபி அப்படின்னு புத்தகமாகவே 1897 எழுதியிருக்காங்க. அதை நம்ம பார்த்தாவே தெரியும். இந்த காஃபி வந்து இப்போ இது பண்ணது கிடையாது. 400-500 வருஷத்துக்கு முன்பாகவே கொடைக்கானலில் காஃபி பயிரிடப்பட்ட சான்று இருக்குது. ஸோ அந்த வெள்ளக்காரர்களுடைய ஆய்வுலையும் அதுதான் நம்ம உறுதி பண்ணுறோம். இந்த காஃபியோட அந்த ரகம் தான் பிரேசிலுக்கு அடுத்தபடி, ஏன்னா அதை வந்து நந்தன்கிற ஒரு எஸ்டேட் வந்து சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க. பிரேசிலுக்கு அடுத்து ஒரு அற்புதமான காஃபி பேத்துப்பாறையில் உள்ள காஃபி அப்படின்னு சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க. ஸோ அப்பேற்பட்ட அதுக்கொன்றான சீதோஷண நிலை இருக்குது. பழனியிலேருந்து 18 கிலோமீட்டர் அந்த கணவாய் வழியே அந்த உஷ்ண காற்று வருது, வெப்பக்காற்று. அந்த காற்று வழியாக கிடைக்கக்கூடியது பூச்சி கடி வந்து காஃபியில் கிடையாது, நம்ம காஃபியில் மாத்திரம். அதனால் அந்த காஃபியோட தரம் வந்து அப்படியே தான்
2: இருக்கு. சீதோஷண நிலை, அமைப்பு, இடம் எல்லாமே இருக்குது,
3: எல்லாமே இருக்குது. ரொம்ப குளிர்ச்சியும் கிடையாது. இப்போ கொடைக்கானலேருந்து 18 கிலோமீட்டர் பேத்துப்பாறைனாலும் இந்த குளிர் வந்து அங்கே இருக்கணும்னு எல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் அங்கே உள்ளது இங்கே உள்ள குளிர்காலத்தில் உள்ள குளிரும் இருக்கும், அதே சமயத்தில் வெப்பமும் இருக்கும். அந்த பழனியோட அந்த சீதோஷணம், வெப்பம், கொடைக்கானலில் உள்ள குளிர் இரண்டும் கலந்து அங்கே இருக்கனால தான் காஃபியும் மலைவாழையும் மிக சிறப்பாக இருக்குது.
2: நல்ல, ஊரை பற்றியும் சொல்கிறதோட விவசாயத்தையும் சேர்த்து சொல்லிடுறீங்க. நிச்சயமாக அதற்கான காரணம் இதாங்க, உஷ்ணமும் இருக்குது குளிரும் இருக்குது அப்படின்னு பகிர்ந்துக்கிட்டீங்க. சரி, இப்போ என்ன பாடல் பகிர இருக்கீங்க உங்களோட விருப்பத்தில்?
3: என்னுடைய இந்த பொது வாழ்வு ஆகட்டும், என்னுடைய அந்த ஊர் சம்பந்தமான நிகழ்வுகள் ஆகட்டும், எல்லா விதத்திலையும் எனக்கு பக்கபலமாக 20 ஆண்டு காலமாக, எனக்கு 45 வயதானாலும் 20 ஆண்டு காலம் தான் பொது பணியில் இருக்கேன். அந்த 20 ஆண்டு காலம் எனக்கு துணையாக இருந்த என்னுடைய மனைவி, நான் அவங்கள பொண்ணு பார்க்கும்பொழுது ஒரு பாடல் கேட்டிருந்தேன், அது எனக்கு நினைவுக்கு வருது. மூக்குத்தி முத்தழகு, 3ஆம் பிறை பொட்டழகு அப்படிங்கிற ஒரு இது. ஏன்னா என்னுடைய வாழ்விலும் கோடையிலும் தாழ்விலும் எல்லாத்துலேயும் அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு இந்த பாடல், அதை நான் கேட்கணும்னு எனக்கு ஒரு ஆசை.
2: நிச்சயமாக கேட்கும்போது வீட்டில் இருக்கிறவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, ஆகா என் நினைவாக கேட்டீங்க அப்படின்ற மகிழ்வும் நிச்சயமாக இருக்கும். உங்களோட விருப்பத்தில் இதோ பாடல் வருகிறது, கோடை பண்பலை 100.5.

0: பேத்துப்பாறை ஊரு, உங்களோட அடையாளமும் பேத்துப்பாறை மகேந்திரன், விவசாயம் பிரதான தொழில் சொல்லியிருக்கீங்க, பொதுப்பணி நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அதுல இருந்த சவால்களையும் சொன்னீங்க. இன்னைக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம மகேந்திரன் அவங்கள பார்த்தா சரியாயிரும் அப்படின்னு யாராவது உங்க ஊர்ல வந்து சொல்லுவாங்களா? இல்ல இப்ப எனக்கு இப்படி இருக்கு என்ன பண்ணலாம், ஒரு யோசனை சொல்ல அப்படிலாம் ஏதாவது கேக்குறாங்களா?
1: அதாவது நான் 9 ஆண்டு காலமாக பேத்துப்பாறையில வந்து கோயில் தலைவரா இருக்கேன். அங்க வந்து ஒரு பழக்க வழக்கம் இருக்கு, 50 வயதுக்கு மேலதான் பேத்துப்பாறையில கோயில் தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ட்டு. இனி தேர்ந்தெடுக்கும் பொழுது 36 வயசு ஆகுனுச்சு. நம்ம 36 வயசு தேர்ந்தெடுக்கும் பொழுது அங்க எல்லாமே எனக்கு ஆதரவாக வந்து ஒரு 100 பேருங்கிட்ட கேட்குறாங்க. அதில் வந்து மகேந்திரன் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் 90 பேர் வந்து ஆதரிச்சிட்டாங்க. ஒரு 10 பேர் வந்து இல்லை அவருக்கு வயசு கம்மியாக இருக்குது அதனால் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த 90 பேர் சொன்னாங்க, வயசுங்கிறது பெரிய விஷயம் இல்லை, அவர் சந்திக்கக்கூடியது தீர்க்கக்கூடிய நிகழ்வுகள் நிறையா இருக்குது, அதனால் அவர் தேர்ந்தெடுத்தால் தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது கோயில் தலைவர்னு மட்டும் பேத்துப்பாறையில் பார்க்க முடியாது, ஒவ்வொரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய இன்ப துன்ப எல்லா நிகழ்வுகளையும் அந்த தலைவர் போய் இருக்கணும். அப்படி இருக்கக்கூடியவங்கள தான் அங்கே தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ இவங்க 10 பேர் ஒத்துக்கறல, 90 பேர் ஏற்றுக்கிறாங்க. அது ஒரு வாக்குவாதம், 30 நிமிடம் போன பிறகு சீட்டு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சீட்டு குலுக்கி போடுறாங்க. சீட்டு குலுக்கி போடும் பொழுது அதில் என்னுடைய பெயர் வந்தது. அதுக்கு பிறகு ஒவ்வொரு நிகழ்வும், இப்போ வரக்கூடிய 5 வீட்டில் இருந்தால் கூட பாரதிய நாளில் தீர்க்க முடியாத நிகழ்வுகள், காவல்துறை நிலையத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து நிலப்பிரச்சனை ஆகட்டும், இடப்பிரச்சனை ஆகட்டும், அவங்களுடைய வீட்டில் குடும்ப பிரச்சனை ஆகட்டும், மகேந்திரிட்ட போனால் அது முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சாலை ஓரம் தான் என்னுடைய வீடு, இப்போ யார் வேணாலும் தேடி வரலாம், நள்ளிரவு கூட வரலாம் அப்படின்னு நம்ம நினைப்பேன். இது பேத்துப்பாறை பாரதியான சுற்றுப்புற கிராமத்தில் மாத்திரம் இல்லை, மதுரையிலிருந்து கொடைக்கானலில் ஒரு பிரச்சனைனாலும் பேத்துப்பாறையில் என்னை கூப்பிடுவாங்க, அங்கே பிரச்சனை நீங்கள் போங்க அப்படின்னு. சென்னையிலேருந்து அதை கொடைக்கானல் நடந்திருக்கு, ஒரு வாகனம் மோதிட்டாங்க, என்னையை கூப்பிட்டு அதை சொல்லுவாங்க, அதுக்கடுத்து நான் வந்து பார்ப்பேன். அந்த ஒரு வாய்ப்பை வந்து எனக்கு பேத்துப்பாறையில் மக்கள் கொடுத்துருக்காங்க, அது ஒரு ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன்.
0: ஒரு அவசரம், உதவி வேணும், கூப்பிடுவங்களா அப்படின்னு ஒரே போனை போட்டு உங்களை கூப்பிட்டுறது, அப்படிதான் போயிட்டு இருக்கேன்.
1: கண்டிப்பா.
0: சரி, இப்ப இந்த விஷயம் பகிர்ந்துகிட்டீங்க, என்ன பாடல் பகிர இருக்கீங்கன்னு சொல்லாமா?
1: வாழ்க்கையில எல்லாத்துக்கும் ஒரு அறிவுரை வழங்கக்கூடிய ஒரு

0: நட்பு இருக்கணும். அவர் தவறுன்னு சொல்லும்பொழுது சுட்டி காட்டக்கூட ஒரு நட்பு இருக்கணும். அந்த நட்பு இருந்தால் மாத்திரம்தான் அவன் வந்து மேன்மையடைய முடியும். நட்புக்கு அவ்வளோ பெரிய ஒரு இது இருக்குது. நம்ம இலக்கியத்தில் கூட புறநானூறு அதில் கூட கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார்னு சொல்லுவாங்க. அப்படி என்னுடைய மனைவிக்கு முன்பாக இப்போ வரையிலும் ஒரே ஒரு நண்பர் இருக்கார், நாகராஜன்ட்டு. அந்த நண்பர் மாத்திரம்தான் எனக்கு எல்லா விஷயத்துலையும் கூட இருக்கார். எனக்கு திருமணம் பார்த்ததுலேருந்து, எங்கள் அம்மா மறைந்து போனதப்போ ஆகட்டும், எங்கள் அப்பா தவறிய போதாகட்டும், ஒவ்வொரு நிகழ்வுலையும் அவர் கலந்துக்கிட்டு எனக்கு தருப்பா. இன்னொன்று, நான் கோவப்படுற நேரத்தில் என்னை யாராவது சரி பண்ணணும் பேசணும் அப்படின்னா கூட உச்சபட்சமாக என்னுடைய மனைவி என்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் நான் கோவப்பட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட நாகராஜ்கிட்ட சொன்னால் அவர் கேட்பார் அப்படின்னு சொல்லி நாகராஜ்கிட்ட சொல்லுவாங்க. நாகராஜும் கூப்பிட்டு என்கிட்ட பேசுவாப்பில். அப்பேற்பட்ட நண்பனுக்கு, நாங்கள் ரெண்டு பேரும் 40 வருடம் நட்பு, அப்பேற்பட்ட நண்பனுக்காக மீசக்கார நண்பா
1: உனக்கு ரோசா அதிகம்
0: அந்த பாடல்
1: நட்புக்காக படத்திலிருந்து மீசக்கார நண்பா உனக்கு ரோசா அதிகண்டா அதை விட பாசம் அதிகண்டான்ற பாடல் வரிகளோட உங்களுடைய நட்புக்காக இந்த பாடலை கேட்டிருக்கீங்க. உங்களோட விருப்பத்தில் வர இருக்கு. இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.

0: ஐயா, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம்.
1: சந்தோஷம்.
0: நீங்கள் சொன்னப்போ வந்து பேத்துப்பாறையில் சுற்றுலா தலங்கள்னு நிறையா சொன்னீங்க. இப்போ அங்கெல்லாம் சுற்றுலா பயணிகள் வரப்போ ஒரு சில நேரங்களில் விபத்து ஏற்படுறத நம்ம செய்தித்தாள்களில் பார்க்க முடியுது. அது தடுக்கிறதுக்கு ஊர் சார்பாக ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா, இல்லை எப்படி அதை கையாளுறீங்க சொல்லலாமா? அது சம்மந்தமாக ஏதாவது
1: நாங்கள் வரக்கூடிய ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நம்ம சொல்லுவோம். இப்போ பேத்துப்பாறையில் சாலைகளில் மட்டும்தான், நான் பெருமைக்காக சொல்லலை, பேத்துப்பாறையிலிருந்து 5 வீடு சாலை வரையில் அந்த 6 கிலோமீட்டர் சாலையில் வந்து எந்த இடத்தையும் மது அருந்தி உட்கார மாட்டாங்க. பார்த்த யாருனாலும் கண்டிப்பாங்க. அப்போ வரக்கூடிய சுற்றுலா பயணிகள்ட்டு நாங்கள் சொல்லுவோம், இந்த இடத்துக்கு போகாதீங்க, இது ஆபத்து அதிகம், இந்த இடத்துல குளிக்காதீங்க அப்படின்னு பல முறை சொல்லியிருக்கோம். உள்ளூர் இளைஞர்கள் தான், 12 பேர்கிட்ட இறந்துருக்காங்க, 8 பேர் வந்து உள்ளூர் இளைஞர்கள் தான், அவங்களுக்கு எல்லாம் தெரியும்னு போய் இழந்துடுறாங்க. இன்னொன்று, கொடைக்கானலில் உள்ள அருவிகளுக்கும் கீழே உள்ள கண்மாய்க்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கொடைக்கானலில் உள்ள அருவிகள் எந்த இடத்துல பாறை இருக்குது, எந்த இடத்துல சுழல் இருக்குன்னு தெரியாது. அது கீழேருந்து வரக்கூடியவங்களுக்கு தெரியாது, அதில் உயிர் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுபோல் கொடைக்கானலில் உள்ள இளைஞர்கள் 100%

0: 80% 90% இளைஞர்களுக்கு நீச்சல் தெரியாது. அதுக்கான சூழல் கொடைக்கானலில் கிடையாது. அப்பேற்பட்டவங்க தான் அந்த அருவிகளில் ஒரு 8 பேர் தவறி விழுந்திருக்காங்க. அதனால் வரக்கூடிய ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நம்ம சொல்லுவோம், இது ஆபத்து அதிகம், இந்த பாறை எடுக்க போகாதீங்க அப்படின்லாம் நம்ம நிறைய சொல்லிருக்கோம், குறுஞ்செய்தியாக போடுவோம். அங்கே உள்ள பெரியவங்கள்லாம் வீதியில் தான் இருப்பாங்க. போகும்போது புதுசாக வந்தாவே கேட்பாங்க, யார் என்ன எங்கே போறீங்க அப்படின்லாம் கேட்பாங்க. அது இன்னமும் கிராமத்து வழக்கம், நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். கிராமங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப கட்டுப்பாடுகள் உள்ளது. அப்படி இப்போ வரையிலும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதையும் தாண்டி போய் விழுகிறவங்களை நம்ம என்ன செய்கிறதுன்னு நம்மளுக்கு ஒன்றும் தெரியல.
1: நீங்கள் சொல்கிறப்பையும் சொன்னீங்க, கூட்டு குடும்பம் வந்து இன்றைய சூழலில் குறையுதுன்னு. இன்றைய சூழலில் ஒரு நல்ல சமூகத்தில் ஒரு நல்ல மதிப்போட நல்ல செயல்பாடுகளால் உங்களை முன்னிறுத்தி இருக்கக்கூடிய நபராக ஒரு சமுதாயத்தில் கண்டறியப்படுறீங்க. உங்களோட கண்ணோட்டத்தில் இன்றைய சூழலில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு குடும்ப வாழ்க்கையிலையும் சரி தனிப்பட்ட முறையிலையும் சரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க?
0: மதம் இருந்தாதீங்க, புகைப்பிடிக்காதீங்க, எல்லாம் சொல்லுவாங்க. வயசு வந்து கூடுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, வயசு கூட இல்லை ஆயுசு குறையுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதை உணர்ந்துக்கிட்டாங்கன்னா இன்றைய இளைஞர்கள் வந்து மிகப்பெரிய அளவில், ஏன்னா தமிழ் சமுதாயத்தில் மட்டும்தான் நாகரிகம் தோன்றதுக்கு முன்னாடியே அறிவு பெற்றவர்களாக இந்த மக்கள் இருந்திருக்காங்க. அதுக்கு உதாரணம் பேத்து பறதான் சொல்லுவேன். 5000 வருடங்களுக்கு முன்பாக நிலச்சரிவு இல்லாத பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே ஆதிமனிதன் கிட்டத்தட்ட பாறை மேலே அமைச்சிருக்காங்க. அப்போயே அவங்க வானவியல் சாஸ்திரம் படிச்சிருக்காங்க. இப்போ அறிவு சார்ந்த சமுதாயமாக தமிழ் சமுதாயம் இருந்திருக்கு. இளைஞர்களும் அதை நோக்கி தான் பயணிக்கணும். அதுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது ரெண்டே விஷயங்கள் தான், மது புகை. ரெண்டையும் தவிர்த்துட்டாங்கன்னா இளைஞர் சமுதாயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுதான் என்னுடைய ஆசை.
1: நிச்சயமாக நல்ல தகவல் நிறையா சொல்கிறீங்க. ஒரே வார்த்தையில் ஆரம்பத்திலே சொல்கிறீங்க, மதுவை தவிர்க்கணும், மது அருந்தக்கூடாதுன்னே சொல்கிறீங்க. தவிர்க்கணும்னு கூட இல்லை, கூடாது அப்படின்னு நல்லா சொல்லிட்டீங்க. நிகழ்ச்சியோட நிறைவான கேள்வி, இந்த கேள்வியை நான் கேட்டு நீங்கள் பதில் சொல்லலைன்னா வீட்டுக்கு போனதும் உங்களுக்கு சிக்கல் வரும். என்ன கேள்வினா, வீட்டில் யார் யார் இருக்காங்க, உங்கள் குழந்தைங்க பேரை சொல்லுங்கள். ஏன்னா அப்பா போய் பேசுனீங்களே, எங்கள் பேரை சொல்லாமலாம் வீட்டுக்கு வந்தீங்கன்னு கேட்பாங்கல்ல. நிச்சயமாக யார் யார் இருக்காங்க வீட்டில், யார் யார் இருக்காங்க, அப்பா அம்மா தொடங்கி எல்லாரோட பேரும் சொல்லிடுங்க.
0: அப்பா தவறிட்டாங்க, அப்பா பேர் வேலு, அம்மா ரெண்டம்மா, பெரியம்மா சின்னம்மா தான் கூப்பிடுவோம். பெரியம்மா தவறிட்டாங்க, அவங்க பேர் ராஜலட்சுமி, சின்னவங்க பேர் புஷ்பராணி, என்னுடைய அக்கா பேர் ராஜேஸ்வரி, என்னுடைய அண்ணன் பேர் ராஜாராமன், என்னுடைய தம்பி பேர் உதயகுமார், என்னுடைய மனைவி பெயர் கோமலா மகேந்திரன், என்னுடைய மகள் பெயர் டெனிட்டா மகேந்திரன், என்னுடைய மகன் பெயர் மாமல்லன் என்கிற ரோஹித்.
1: எல்லாரோட பேரையும் சொல்லிட்டீங்க. நிகழ்ச்சி 1 மணி நேரமும் நமக்கு உங்களோட பயணத்தில் நிறைய விஷயங்கள் போகிற போக்கில் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை எங்களோட நேயர்களுக்காகவும் எங்களோட நிலையத்திலிருந்து அழைப்பை ஏற்று வந்து உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி செலவு செய்து உங்களுடைய பயணத்தை பகிர்ந்தமைக்காகவும் கோடை பண்பலை 100.5 சார்பாக நன்றி, வணக்கம்.
0: நன்றி. அந்த பணிங்கிறது மிக சிறப்பான பணி. 100.5 தமிழை ரொம்ப அற்புதமாக சாமானியர்களுக்கும் கொண்டு சென்ற ஒரு அற்புதமான ஒரு பண்பலை. அந்த பண்பலையில் என்னுடைய வாழ்க்கையில் சுவாரஸ்யங்களையும் பொது வாழ்க்கைப்பட்ட நிகழ்வுகளையும் என்னுடைய குடும்ப நிகழ்வுகளையும் அதில் பகிர்ந்துக்கிட்ட 100.5 என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே உள்ள அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கிராமத்து மக்கள் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
1: நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் என்ன பாடல் கேட்கலாம்?
0: எல்லாமே எல்லா வயதிலையும் காதல் வசப்பட்டிருப்பாங்க. நானும் அந்த மாதிரி இந்த மலைகளின் இளவரசி மீது காதல் கொண்டவன். அதனால் ராசாத்தி ஒன்றை காணாத நெஞ்சுன்னு அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாடலை கேட்கணும்னு எனக்கு ஒரு ஆசை.
1: ராசாத்தி ஒன்றை காணாத நெஞ்சு, ஒரு 2 வரி பாடி முடிக்கலாமா, நிறைவு செய்யலாமா நிகழ்ச்சியை?
0: கண்ணுக்கொரு வண்ண கிளி, காது கொரு காண குயில், நெஞ்சு கொரு வஞ்சி கொடி நீதானம்மா, அத்தை மகளோ மாமன் மகள் போதும்.
1: அழகாக பாடினீங்க, அத்தை மகளோ மாமன் மகளோ அப்படின்னு பாடியாச்சு. பாடலை வானொலி வாயிலாக கேட்டுடலாம். நன்றி.
0: நன்றி, நன்றி.
2: கானகங்கை உங்கள் கோடை பண்பலையில் இதுவரை இசை நடைபோட்டு இனிதாய் நிறைவு பெறுகிறது. விருந்தினர் விருப்பம் தன் எண்ணங்களால் வண்ணங்கள் சேர்த்து வனப்புமிகு இசை தேர்வுகளை தந்து இதுவரை நம்மோடு பயணித்தார் கொடைக்கானல் சமூக செயல்பாட்டாளர் பேத்துப்பாறை மகேந்திரன் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு மயிலப்பன். கணினியாக்கம் Y. முகமது அலி. நன்றி, வணக்கம்.

வானங்கள் சிதறிய கருநிற வானத்தின் கீழ் அமைதி ததும்பும் இரவோடு பகலின் இறைச்சலை துடைத்து நம் இதயங்களில் ஆறுதல் தரும் மௌனமாக கனவுகளின் கதவை திறந்து கவலைகளை மறக்க செய்து விடியலின் நம்பிக்கையை விதைத்துச் செல்லும் அழகிய இரவோடு இணைந்தார்.

தொடங்குவோமா? கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம், 16ஆம் நூற்றாண்டில் பாண்டியர்களின் ஆட்சி பகுதியாகவே பல காலம் இருந்து, பின் விஜயநகர பேரரசின் பிரதிநிதிகளான நாயக்கர்களின் நிர்வாகத்தின் கீழிருந்து ஒரு மல்யுத்த வீரனின் விருதுகள் வெட்டி எறிந்த இடமான விருதுகளை வெட்டி என பெயர் பெற்று, பின் 1875 விருதுபட்டி என மாறி பல சிறப்புகள் பெற்ற விருதுநகர் மாவட்ட அன்பர்களோடு இன்றைய நினைவே சுகம். விருதுநகர் மாவட்ட அன்பர்கள், அறிமுகங்கள் 2424224 விருதுநகர் மாவட்ட வழக்கமான நேயர்கள் 2424229 வரலாம். முன்னிணைப்பிற்கு 0454242. இது உங்கள் கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சியில் மகிழ்வோடு இணைகிறேன், உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன்.

0: வந்து வரும் கவிமுகள் உங்கள் கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்து தந்து கொண்டிருக்கிறது. நினைவே சுகம் என்று நினைவே சுகம் அழைக்கிறது. விருதுநகர் மாவட்ட அன்பர்களே, நிகழ்ச்சிக்கு வருக. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: வணக்கம், சிவகாசி.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: புதுப்புது அர்த்தங்கள் படத்திலிருந்து கேளடி கண்மணி பாடல்.
0: பாடல் கேட்போமா? நன்றிங்க.

இரவோடு இணைந்தாடும் இவ்வேளை கோடை பண்பலை நொறுப்புழியந்தேன் நினைவி சுகம் அழைக்கிறது விருதுநகர் அன்பர்களே. 10:13 வருக. வணக்கம் வணக்கம் ஐயா, வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க? அன்பர் கேட்ட பாடல் கோடை பண்பலை நொறுப்புழியை.

0: உங்கள் நித்திரையை இதமாக்க கோடை பண்பலை 100.5 நினைவி சுகம் விருதுநகர் அன்பர்களோடு வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் அருப்புக்கோட்டையிலிருந்து முத்துப்பாண்டி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, என் நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: பரத்தி என்பவர் வந்து எங்க ஒரு பாட்டுக்காரன், பாடல் வந்து மதுரை மாரி கொழுந்து வாசல்.
0: பாடல் கேட்போமா? நன்றிங்க.
1: தேங்க்யூ.

0: அன்பினலை இது உங்கள் கோடை பண்பலையின் 1.5 நினைவு சுகம் நிகழ்ச்சிக்கு வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேம், சிவகாசியிலிருந்து அமுதா மேம்.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சி என்ன பாடல் கேட்கலாம்?
1: தந்தைக்கு வந்து ஜாட சொல்லி பேசுறது இந்த பாடல் கொடுங்க.
0: பாடல் கேட்போமா? நன்றிங்க.
1: நன்றிங்க.

0: வணக்கம் மேம், சிவகாசியிலிருந்து அமுதா மேம்.
1: சொல்லுங்க, நிகழ்ச்சி என்ன பாடல் கேட்கலாம்?
0: தந்தைக்கு வந்து பாட சொல்லி பேசுறது இந்த பாடல் கொடுங்க.
1: பாடல் கேட்போமா? நன்றிங்க.
0: நன்றிங்க.

0: தமிழ் மலரும் நந்தபனம். இது உங்கள் கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது. நினைவி சுகம் விருதுநகர் அன்பர்களோடு வருக. வணக்கம். வணக்கம். வணக்கங்க.
1: அறுபோட்லேருந்து சகாயம் பத்திரங்கா, ஏபி காலனி.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சியோட பாடல் கேட்கலாம்.
1: நம்ம இது தர்மத்தின் தலைவன்ல இருந்து தென்மதுரை வேகநிதி. இது எங்க அண்ணன் இறந்தாங்க.
0: பாடல் கேட்போம்.
1: தலைவர்

0: விருதுநகர் மாவட்டம் அரசு கட்டணி தலைநகர்.
1: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம்?
0: மேடம், எங்க வீட்டுக்காரர் பிறந்த நாள் வெள்ளிக்கிழமை, அவங்களுக்கு ஒரு வாழ்த்து மட்டும் சொல்லுங்க.
1: பண்பலையின் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
0: ஒரு சந்தன காட்டுக்காரன்
1: பாடல் கேட்போமா? நன்றிங்க.

0: பண்பலைய மண்பலை சொல்லும் நீரும் 10:39 வருக. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கங்க.
1: கீதா கிருஷ்ணகுமார், திருத்தங்கல் விருதுநகர் மாவட்டத்தில இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் பொன்னுமணி. பாடல் வந்து நெஞ்சுக்குள்ளார்னு சொன்னால் புரியும்.
0: பாடல் கேட்போமா? நன்றிங்க.

நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி

0: கோடை பண்பலை 100.5 நினைவே சுகன் நிகழ்ச்சிக்கு வருக. வணக்கம்.
1: நிலையத்தின் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்மா.
0: வணக்கங்க, சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில இருந்து
0: சொல்லுங்க ஐயா.
1: தங்கர் குரு சின்ன சின்ன பூவை
0: கேட்போமா? நன்றிமா.

0: நித்திரை இதமாக கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்து நினைவு சுகம் நிகழ்ச்சிக்கு வருக. வணக்கம்.
1: வணக்கம்க்கா.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
1: விருதுநகர்லேருந்து பாத்தியம்மா பேசுறேன்.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு சின்ன கண்ணம் மாலத்து இந்த வாழ்க்கையில்
0: பாடல் கேட்போம்மா. நன்றிங்க.

விருதுநகர் மாவட்ட அன்பர்களை சந்தித்து நிறைவு பெறுகிறது இன்றைய நினைவீசுகு. மீண்டும் நாளை இரவு 10 மணிக்கு. இந்த இரவு இதமாகட்டும், விடியும் பொழுது சுகமாகட்டும். விடைபெறுகிறேன், உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். நன்றி, வணக்கம் நேர்களே.

இனிய இரு வணக்கம் நேயர்களே. நிசப்தம் கூட இசையாக மாறும் நேரம் இது. நிலவொளி நம் நினைவுகளை மெதுவாக வருடும் காலம் இது. தாலாட்டாய் துளிர்க்கும் தென்றல் காற்றின் நுனியில் தாய் குரல் தேடும் இதயம் போல இரவு நம்மை மெதுவாக அணைக்கிறது. அந்த அணைப்பின் இதத்தில் சோர்வுகளை விடுவித்து இனிய கனவுகளின் வழியே இன்னிசையையும் இணைத்து கவிப்பாட வருகிறது கோடை பண்பலையின் இரவு சிறகு. சிறகில் உங்களோடு இணைந்து பயணிக்க இருக்கிறேன் வீணா வீரபத்ரன்.

0: இந்த 2026ல நர்சிங் படிக்க பிளான் பண்றீங்களா?
1: பிஎஸ்சி நர்சிங்ல வெல் ட்ரெயின் ஸ்டாஃப், பிராக்டிக்கல் லேர்னிங், என்ஏபிஎச் அங்கீகாரம் பெற்ற பிரீத்தி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், டொனேஷன் இல்லாம அட்மிஷன், உடனடி வேலை வாய்ப்பு, மேனேஜ்மெண்ட் மூலமாவும் கவுன்சிலிங் மூலமும் சேரலாம்.
0: கவுன்சிலிங் கோட் 1010. பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங், மாட்டுத்தாவணி, மதுரை.

இனிய இசையால் இதயங்களை தாலாட்டிய மகிழ்வோடு நிறைவு பெறுகிறது இன்றைய இரவு சிறகு. மீண்டும் சிறகு விரிக்கும் நாளை இரவு 11 மணிக்கு மற்றொரு நாளில் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நேயர்களே, விடைபெறுகிறேன். வீணா வீரபத்ரன்.

0: நமது கோடை பண்பலையின் உருப்பிழி 5 நாளை வலம் வர இருக்கும் நிகழ்ச்சிகள். காலை 5 மணிக்கு அருள் மாலை, 6 மணிக்கு வசந்த விடியல் நிகழ்ச்சியில் பொதுமறை பொழிவு கேட்கலாம். 6:30 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. காலை 7 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஆர்கேஜி நெய்யின் வசந்த விடியல் நிகழ்ச்சியில் சேவை செய்திகள், கோயில் விழா தகவல்கள், கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் ஆகியன கேட்கலாம். காலை 7 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியில் பாட்டும் பதமும், பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் தக்குமுக்கு தர்பார், பிருத்வி உமன்ஸ் இன்னவேரின் இன்று அன்று ஆகியன கேட்கலாம். காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம். நாளைய மனதோடு ராகம் திருச்சி மாவட்ட நேயர்களோடு பயணிக்க இருக்கிறது. 8:05 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீஃப்ஸின் மனதோடு ராகம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். நாளைய வானவில்லின் வண்ணம் மண்வள மேம்பாடு. 9:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில். காலை 10 மணிக்கு திரையுலக கலை பயணம். சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் சரண்டர் திரைப்பட நடிகர் கௌஷிக் அவர்கள். 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய. காலை 11 மணிக்கு லேக் FM. பகல் 12 மணிக்கு ஆர்கேஜி நெய்யின் மகளிர் நேரம். 12:20 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தலகுண்டுவின் இனிய வாழ்க்கை. 12:30 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீள வழி. 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். 2:15 பொன்னியின் செல்வங்கள். 2:45 வானொலிக்கு 90. 3 மணிக்கு உயிரெழுத்து. நாளைய உயிரெழுத்து மதுரை மாயக்கண்ணன் அவர்களின் தெருவில். 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 3:40 பாட்டும் பதமும். மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் விடுகதை வண்ண தூரிகை. 4:30 கேட்கலாம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்கள் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் விடுகதை வண்ண தூரிகை. 5 மணிக்கு ஆர்கேஜி நெய்யின் சித்திரச்செவ்வானம். 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீஃப்ஸின் சித்திரச்செவ்வானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். 6:05 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை, தொடர்ந்து கதம்ப மலர்கள் கேட்கலாம். 6:40 பண்ணையும் பசுமையும். 7:00 அடுத்தது என்ன, ப்ரொஃபஷனல் அக்கவுண்டிங் மற்றும் கணினி அறிவியல் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் திண்டுக்கல் புனித அந்தோனியார் பெண்கள் மற்றும் அறிவியல் கல்லூரி துணை முதல்வர் முனைவர் ஜே ரோஹிணி அவர்கள். 8:00 இளமை பேசுகிறது. 9:00 கொடை தென்றல். 10:00 நினைவே சுகம் நாமக்கல் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில். 11:00 விரியும் இரவு சிறகு. இவையாவும் நமது கோடை பண்பலையின் உருப்புழி 5 நாளை வலம் வர இருக்கும் நிகழ்ச்சிகள்.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் 2, குரல் எண் 1059.

0: தோற்றம் இறந்துகோள் மேவார் இலா கடை.
1: இறந்து கேட்டு வாங்கிக் கொள்பவர்கள் இல்லாமல் போனால் இந்த உலகத்தில் கொடுத்து மகிழும் கொடையாளர்களுக்கு எங்கிருந்து புகழ் வந்துவிடப் போகிறது? குறள் எண் 1059, அதிகாரம் 2.
0: இவார் கண் என் உண்டாம் தோற்றம் இறந்துகோள் மேவார் இலா கடை.
1: இறந்து கேட்டு வாங்கிக் கொள்பவர்கள் இல்லாமல் போனால் இந்த உலகத்தில் கொடுத்து மகிழும் கொடையாளர்களுக்கு எங்கிருந்து புகழ் வந்துவிடப் போகிறது? குறள் எண் 1059, அதிகாரம் 2.
2: நமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறும் நேரம் இது. மீண்டும் நமது நிகழ்ச்சிகளை நாளை காலை தஞ்சை சுற்றுவட்டார நேர்கள் 101.2 MHz, மற்ற மாவட்ட நேர்கள் நமது வழமையான அலைவரிசை 100.5 MHz கேட்டு ரசிக்கலாம். பண்பலையோடு இணைந்து பயணித்த நேச உறவுகளுக்கு நன்றிகளும் வாழ்த்துகளும் கூறி விடைபெறுகிறோம். ஜெய்ஹிந்த்.

புலர்ந்துள்ள விடியல் பொழுது அனைவருக்கும் இனிய நன்னாளை அமையட்டும். இன்று தொடங்கும் உங்களது பணிகளும் பயணங்களும் சிறக்க வாழ்த்தி வரவேற்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5 மெகாஹெர்ட்ஸ். இன்று சகவரிடம் 1948 ஜேஷ்ட 6 நாள் பராபவ ஆண்டு, வைகாசி திங்கள் 13 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 மே மாதம் 27 தேதி 2026 புதன்கிழமை, நேரம் காலை 4:56.

இறைமையை இசையால் உணர கொடை பண்பலை நூற்புலை ஐந்தில் இது அருள் மாலை. வணக்கம் நேர்களே,

நேரம் காலை 5:12. குடை பண்பலையின் ஒரு புள்ளி 5 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அருள் மாலை. மனிதர்களை நேசித்து அவர்களுக்கு தொண்டு செய், ஆனால் யாருடைய பாராட்டுக்கும் ஆசைப்படாதே.

நேரம் காலை 5:22. இது உங்கள் கூடை பண்பலை இன்னொரு பிள்ளை 5 அருள் மாலை. மனம் கடவுளை நோக்கி இருந்தால் வாழ்க்கை படகு திசை மாறி போகாது.